வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: தாளைத்தெண்டல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: வரி கட்டுறத விடாதே. இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சு will definitely you know not spoil it.
2: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaadal scale kodu potu aada vacha.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ.

0: போக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: ஹிமா மாதாஜி,
3: he didn't use the indicators. What a dumb way to die.

0: Hello Chennaities, you are listening to MOP Community Radio Station 107.8. Today our topic of discussion is going to be Know Your Road Safety for No Injuries. Guys, the best way to avoid accidents and pain is to follow your road safety. The roads of Chennai seems to be getting deadlier day by day. According to the statistics in the recent released report titled Accidental Death and Suicides in India, prepared by the National Crime Record Bureau, Chennai has recorded the highest number of road accidents. The number is staggering 9,845 cases in the year 2011. Before that, let's take a short break. Stay tuned to MOP Community Radio 107.8.
1: Car accidents are recorded on a high note in Chennai. Every 10 seconds, someone is noted to meet with an accident and is reported to an emergency. So, prevention is better than cure. Seat belts and helmets plays a very big role to prevent you from an accident. The simple act of buckling up is the best way to save lives and reduce injuries from accidents. In a crash, wearing a seat belt reduces your chance of being killed or seriously injured by half. Most drivers and passengers buckle up when they are on the road, but 1 in 7 adults say they don't always use a seatbelt. Wear your seatbelt on every trip, no matter how short, and encourage everyone else in the car to buckle up too. Make sure kids are properly buckled into a seatbelt. Boost a seat or car seat, whichever is appropriate for their age and size.
0: Here we have accident survivor Kritika to share her experience on how a simple road safety measure kept her alive.
2: Hey people, I am Kritika. I just want to share with you guys something very important. Last week, I was driving on the East Coast Road around 9 PM. I had stopped the car to attend an important call. I had my lights and my safety belt on and I thought I was being very careful, and out of nowhere, a speeding truck rammed on my car. I didn't see or hear him coming. Thank God I had my seatbelt on, and that I survived to tell you about it.
0: Here we have a special guest, Mr. Gunavarman, Inspector of Law and Order, to share with us his views on how driving safe serves as a best tool to keep away from accidents.
3: என்னுடைய பெயர் குணவர்மன். நான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். சைதாப்பேட் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக இருக்கிறேன். நான் இப்போது ரோட் சேஃப்டி, சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். சாலையில் பொதுவாகவே இன்று உலகளவில் பார்த்தீங்கனாக்கா டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால நிறைய இறப்புகள் ஏற்படுகிறது. அங்கஹீனங்கள், அவங்களுடைய பாடிலி பார்ட்ஸை அவங்க ஆம்புட்டேஷன் ஆகுது அல்லது இழக்க நேரிடுகிறது. அதற்காக சாலை பாதுகாப்பு, சாலை விதிகளை மதித்தால் இதெல்லாம் இந்த இழப்புகளை தடுக்க முடியும், இதெல்லாம் காக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போது சென்னை மாநகரத்தெல்லாமே நடுவில் மீடியன் போட்டு வச்சுருக்கிறாங்க, தடுப்புகள் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. தடுப்புகள் ஏற்படுத்தியதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாதசாரிகள் நடப்பதற்கென்று ஒரு ஜீப்ரா கிராசிங் வச்சிருக்கிறாங்க. பாதசாரிகள் அந்த இடத்துல போயிட்டு பாதசாரிகள் கடக்கும் பட்சத்தில் எந்த ஒரு உயிரிழப்போ அல்லது ஆக்சிடெண்ட்டோ விபத்தோ நடக்காமல் தடுக்கலாம். முக்கால்வாசி இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜீப்ரா கிராசிங்கே இல்லாமல் ஓடி போயிட்டு அந்த சென்ட்ரல் மீடியனை ஏறி குதித்து அந்த பக்கம் தவி போகிறாங்க. அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதி காலத்தில் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்கு மாதிரியே குரங்கு தான் இந்த ஓரத்துலேருந்து அந்த ஓரத்துக்கு அப்படி தவி குதிக்குது. அதே மனுஷனை பார்க்கும்போது திருப்பியும் அந்த பழைய இடத்துக்கு போயிட்டானோன்னு என்ன தோணுகிறது. அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஜீப்ரா கிராசிங்கில் நடந்தாக்கா நடக்கிறவங்க மாத்திரம் அடிபட போகிறதில்ல, இதை டூ வீலர் அதாவது இரண்டு சக்கர வாகனத்துக்கு வரவங்க அதில் இடித்தாங்கனாக்கா அவர்களுடைய உயிரிழப்புக்கும் காரணமாக இருக்கும் இது. ஆகையால் வயலேட் பண்ணுற அந்த பர்டிகுலர் நபர் மாத்திரம் இல்லாமல் ஒழுங்காக வண்டி ஓட்டிக்கிட்டு வர்ற அவங்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இதால். ஆகையால் அந்த பாதசாரிகள் சரியான பாதசாரிகளுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட வழிகளில் செல்லுவதால அவர்களுக்கும் விபத்து ஏற்படாது, அவர்களால மற்றவர்களுக்கு விபத்தோ ஆபத்தோ ஏற்படாது. சிக்னல் ஒன்று போட்டு வச்சிருக்கிறாங்க. சிக்னல் வந்து எல்லோ வரும்போது ஜென்ரலாக இப்போ மெயின் ரோட்ல இருக்க சிக்னல் எல்லாமே 5 செகண்ட்ஸுக்கு, இப்போ கிரீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 செகண்ட்ஸுக்கு அப்புறம் 5 செகண்ட் வரைக்கும் எல்லோ எரியும். 5 செகண்டுக்கு அப்புறம் தான் இந்த ரெட் லைட்டு வரும். ஸோ இந்த 5 செகண்டு நார்மல் டிராஃபிக் சேஃப். நம்ம அண்ணா சாலையில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதற்கு ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டு உள்ள இருக்குது. அனுமதிக்கப்பட்ட அளவும் 40 கிலோமீட்டர். நீங்கள் 80 கிலோமீட்டரில் நீங்கள் வரும் பட்சத்தில் அந்த 5 செகண்டில் உங்களால் நிறுத்த முடியாது வாகனத்தை. ஆகையால் அந்த இடத்துல 40 கிலோமீட்டர்னா 40 கிலோமீட்டரில் தான் வரணும். நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, அந்த எல்லோ வருதுன்னும் போதே நீங்கள் நின்றுடுன்னு அர்த்தம். அப்போ அதுலேயும் நம்ம தாண்டி போகலாம். அப்போதான் ஒரு ஆக்சிலேட்டர் முடுக்கி வேகத்தை கூட்டுறாங்க, வேகத்தை கூட்டி இறைவனை சென்று அடைகிறாங்க, அல்லது மேல்லோகத்துக்கு போகிறாங்க அவங்க எல்லாமே. ஆகையினால மெல்ல வரவங்க கூட எல்லோவை பார்க்கும்போது, மஞ்சளை பார்க்கும்போது, மஞ்சள் விளக்கை பார்க்கும்போது நிறுத்த வேண்டும், வாகனத்தை நிறுத்த வேண்டும், தாமதப்படுத்தணும், வேகத்தை குறைக்கணுன்றத எண்ணத்தை விட்டுட்டு வேகத்தை அதிகப்படுத்தி அதுக்குள்ளே போயிடலாமோ. எந்த ஒரு சிக்னலும் அதிகபட்சம் 1 நிமிஷத்துக்கு மேலே இந்த அண்ணா சாலையில் நிறுத்தறது கிடையாது. அந்த 1 நிமிஷ காலத்தில், அதாவது 60 செகண்ட்ஸில் நீங்கள் என்ன ஒரு பெரிய வேலையை பண்ணி முடிக்க முடியும்? நீங்கள் அப்படி அவசரமாக போகிற பட்சத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுத்து அல்லது ஏதோ முட்டிடுச்சு அப்படின்னாக்கா மணிக்கணக்கில் நாள் கணக்கில் நீங்கள் போகிற வேலை தாமதப்படுகிறது. சாதாரண ஆக்சிடென்ட்ல அடுத்தவங்க பிடிச்சி வச்சிருவாங்க உங்களை, 1 நாள் அல்லது 2 நாள் நிக்கலாம். ஒரு சில காலகட்டத்தில் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு போய் ஹாஸ்பிட்டல்லே நீங்க அட்மிட் ஆகி கிடக்கலாம். அதால உங்களுக்கு நேரம் செலவாகிறது, காசு பணம் செலவாகிறது, உங்களுக்கு உடல் அங்கஹீனங்கள் ஏற்படுகிறது, சில பல காலகட்டத்திலே உயிரிழப்புகளே ஏற்படுகிறது. ஆகையினால எங்களுடைய ஆலோசனையும் அறிவுரையும் என்ன அப்படின்னாக்கா, மஞ்சள் விளக்கை பார்க்கும் பட்சத்தில் சிக்னலில் ரோட்டில் நீங்கள் நிறுத்துவதற்கு வாகனத்தை முயற்சி செய்யுங்கள். 2-வீலர் அப்படின்னாக்கா அதற்குரிய லேனில் தான் போகணும். லேன் விட்டு லேன் போகிறது, குறிப்பாக மோஸ்ட்லி 2-வீலர் தான் மோர் வல்னரபிள். அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையோ வீட்டில் இருக்கிற ஒரு குறை நிறைகளை, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை நினச்சிக்கிட்டே தன்னை மறந்து வாகனத்தை ஓட்டிக்கிட்டே போகிறாங்க. பின்னாடி வர்றவங்களுக்கு வழிவிட மாட்டுறாங்க, அவங்க எந்த வகையிலும் போக இயல மாட்டாங்க. ஆகையால் அவங்க போகும்போது ஒதுக்குப்புறமாக ஓரமாக செல்லும் பட்சத்தில் மற்றவர்கள் இவர்களை வந்து இடிப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகும். ஆகையால் அந்த மாதிரி காலகட்டத்தில் அதுக்கு அந்த மாதிரி இடது பக்கத்தை அவர்கள், வலது பக்கத்தில் அதாவது சென்டர் மீடியனை ஒட்டி ஹை ஸ்பீடு வெஹிக்கிள் மாத்திரம் போகலாம், அல்லது ஒரு சில ஏரியாவில் அண்ணா சாலையில் சென்டர் மீடியனை ஒட்டி 2-வீலருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பஸ் எல்லாம், எம்டிசி பஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்க வேண்டியிருக்குது. சென்டர் மீடியனை ஒட்டி போகும் பட்சத்தில் அவங்க இடதுகை பக்கம் ராங் லெஃப்ட் ஹேண்ட் தான் எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முன் யோசனையாகவே இடது பக்கம் அவங்களுக்கு லேன் கொடுத்துருக்குறாங்க, சர்வீஸ் லேன் கொடுத்துருக்காங்க. அதில் 2-வீலர் சைக்கிள் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சைக்கிள் அதில் போகாமல் இந்த 3 லேனில் போனாக்கா அதுலேயும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாலங்கள்லாம் இருக்குது, எந்த ஒரு ஃப்ளைஓவர் பாலங்களுமே சைக்கிள் போகிறதுக்கோ நடப்பதற்கோ தகுதியற்றது. சைக்கிள் போகக்கூடாது, அண்ணா ஃப்ளைஓவர் சைக்கிள் போகக்கூடாது, நடக்கக்கூடாது, சர்வீஸ் ரோட்டில் தான் போகணும். ஆனால் அதில் தான் போய் வேணுன்னே போய் வருது இரவு நேரத்தில். அதுவும் அண்ணா ஃப்ளைஓவரில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்சிடி ரோட்லேருந்து ஒரு ஃப்ளைஓவர் வந்து மேலே ஏறி டுவர்ட்ஸ் பாரிஸ் போகிறதுக்கு இருக்குது. பட் அந்த ஜிஎன்சிடி ரோடுக்கு போகணும், இடது பக்க கிளவர் லீஃபில் திரும்பி கொஞ்சம் தூரம் போகணும். அந்த நேரத்தை கருதி அந்த ராங்கிலேயே உள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க. அது போகிறதுனால என்ன பண்ணுறது, எதிர்க்க வர்றவங்களுடைய உயிருக்கும் உடமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் இந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷன்றதை பெருசாக எடுத்துக்காமல் சுற்றி வர்றது, கொஞ்சம் சுற்றி வரணும்னா சுற்றி வரட்டும், அதில் ஒன்றும் பெரிய கால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சிடென்ட் ஆகி அதால் நீங்கள் ஒரு அனாவசியமாக நிற்க வேண்டியதை தவிர்த்து யாரிடையும் பதில் சொல்ல தேவையில்லை, யாருக்கும் கையை கட்டி ஒரு ஒரு இடத்துல போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, சுதந்திரமா செயல்பட வேண்டியது. நீங்க சுதந்திரத்தை பறிபோகிற மாதிரி நீங்க நடக்கும் போது இப்படி எல்லாம் நடைபெறுகிறது. உதாரணத்துக்கு இதே அண்ணா பிளைஓவர்லயே ஒரு தண்ணீர் வாகனம் போகுது, நேரா வந்திருக்காரு ஒருத்தவர். அந்த வந்தவர் லெப்ட் சைட்ல ஓரமா போகிறதுக்கு ட்ரை பண்றாரு, ஜிஎன்செட்டி ரோடு பிளைஓவர்ல இருந்து வர்றவரு. இவர் ரைட்ல இவரும் திரும்பி அவர் அந்த செவத்தோடு செவராக ஒட்டி அவரை இடிச்சு மேல ஒரு 30-40 அடிக்கு கீழே அவர் விழுந்து அந்த இடத்துலயே அவருக்கு மரணம் சம்பவித்திருக்கிறது. ஆகையினால இந்த மாதிரி காலகட்டத்துல இவர் மீது கொலை முயற்சி அல்லது கொலை வழக்காகவும் இது மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இவர் வரக்கூடாத பாதையில வந்தது. ஏன் அப்ப இவருக்கு இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இவருடைய வேலை, நான் இவரை கொல்ல வரல, இவர் இப்படிதான் ஆக்சிடென்ட் எல்லாம் வந்ததுன்றது ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஒரு நோய் என்ட்ரியில இவர் போகக்கூடாத ஏரியால போய் போனாக்கா இந்த மாதிரி தேவையில்லாத வழக்குகள் சிக்குவதற்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஈசிஆர் ரோடு எடுத்துக்கிறோங்க. ஈசிஆர் ரோட்ல போகும்போதே பாத்தீங்கன்னாக்கா அதுல மீடியனே இருக்காது. ஒரு சில காலகட்டத்துல திருவான்மையை தாண்டி அங்க இரவு நேரத்தில் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க நல்லபடியா போனாலும் பாண்டிச்சேரியில இருந்து வர்றவங்க எல்லாம் அந்த பாதையிலிருந்து வர்றவங்க, உதாரணமா பாண்டிச்சேரியில இருந்து வர்றவங்க எல்லாம் நிதானமா தவறி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா அங்க ஒரு மது வகைகள்லாம் அங்க ரொம்ப குறைந்த விலையில குடிக்கிறதுனால கிடைக்குது. அதனால அதை அவர்கள் அறிந்து விட்டு வரும்போது அவர்கள் சரியான பாதையில் வராம உங்க மேல மோதறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மீடியன் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெங்கெல்லாம் நீங்க இரவு நேரத்துல ஒரு சில பாதைகளையே நீங்க தவிர்த்து விடுவது நல்லது. மற்ற இது இப்போ சிக்னல் முடிஞ்சு போச்சு, பெடஸ்ட்ரியனை முடிஞ்சு போச்சு, ஃப்ளைஓவர் போட்டு வச்சிருக்காங்க, பெடஸ்ட்ரியன் ஃப்ளைஓவர் அங்கங்கேயும் போட்டிருக்காங்க. உதாரணமாக இங்கே சைதாப்பேட்டையில் ஒரு ஃப்ளைஓவர் போட்டு வச்சிருக்கிறாங்க. அது நடைபாதைக்காகவே அந்த கோர்ட்டுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி அந்த டெப்போ கிட்ட வச்சிருக்கிறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாம் நடந்து தான் குடுகுடு குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஏன் அது மேலே ஏறி இறங்குறதுல என்ன குறைஞ்சி போயிருப்போது? ஸோ பாதசாரிகளால் அந்த போக்குவரத்தே பாதிக்கப்படுகிறது. வேகமாக போக வேண்டியவங்க போக விடாமல் தடுக்கப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு இப்போ ஏறாமல் நடுவில் போகிறதுனால எல்லா வாகனம் நின்று போக வேண்டிய காலகட்டம். அவங்க நிற்கலை அப்படின்னாக்கா ஃப்ரீயாக குடுகுடு குடுகுடுன்னு போய்கிட்டே இருக்கும். ஃப்ரீ ஃபுல் ஆஃப் டிராஃபிக் இருந்தனாக்கா எந்த விதத்துலையும் டிராஃபிக் ஜாமே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆகையால் அந்த விதத்துலையும் இவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணுறது தவிர்ப்பது நல்லது. ஒரு ஆம்புலன்ஸ்லாம் வருது, விபத்துக்கான ஒரு காப்புறுதியெல்லாம் வருது, இந்த ஊர்திகள்லாம் வருது. இதில் ஒரு நேற்றைய சம்பவங்கள், ஒரு சைதாப்பேட்டையிலேயே நேற்றைய நடந்த சம்பவம் என்ன அப்படின்னாக்கா, குடித்து விட்டு வந்த ஒரு நபர் 2 சக்கர வாகனத்தில் வராரு. வர்றவர் இன்னொரு வாகனத்தின் மீது அவராக வந்து உழறார். அதை ஓட்டுறது ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பயந்து போயிட்டு அவங்க வாகனத்தை போட்டு அவங்களுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. நல்ல காலமாக அந்த மாதிரி அவங்க இல்லாமல் அவங்க நிறுத்தி வச்சிருந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்ததுனால ஒரு ஆக்சிடென்ட் விபத்தை பற்றி சொல்கிறோம். ராஜாஜி சாலை அப்படின்ற ஒரு சாலை இருக்குது. அதாவது பேரி சிக்னல்லேருந்து டுவர்ஸ் ராயபுரம் போகும்போது ஒரு சிக்னல் இருக்குது, அந்த ரோடு இருக்குது. அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் லைன் பீச் அல்லது ராஜாஜி சாலை அப்படின்னு பேர். இரவு நேரத்தில் இரவு ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு 2 சக்கர வாகனத்தில் வந்த ஒரு இளைஞர் பஜாஜ் பல்சர் வண்டியில் வர்றாரு. குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வருகிறார். வந்து இடது பக்கம் ஓரமாக ஸ்டேட் பேங்கை ஒட்டி ஒரு லாரி நிற்குது. பின்னாடியே எடுத்துக்கிட்டு வந்து அவர் உள்ளே விட்டுட்டார். அவர் உள்ளே விட்டதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த கேப்பில் ஒரு வண்டி உள்ளே போயிட்டு தலை, அதில் இருக்கிற தலை பொருளை நல்லா அடிபட்டு அந்த வண்டியில் கை காலெல்லாம் வண்டியில் கை எடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்குது. பின் சீட்டில் அவர் படுத்து கிடந்த மாதிரி கீழே கிடக்கிறாரு. வண்டி உள்ளே போய் சொருகிக்கிட்டு படுத்து கிடக்குது. பக்கத்தில் வந்து ஒருத்தர் அந்த பக்கம் நாங்கள் தணிக்கையில் இருந்தபோது பக்கத்தில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, டூ வீலர்காரரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே ஒருத்தர் உள்ளே போய் அசைஞ்சிக்கிட்டு இருக்கார், போய் பாருங்கன்றாரு. நாங்கள் போய் பார்க்கும்போது அவருக்கு அசைவுகள்லாம் இருக்குது. உள்ளே கையை பிடிச்சி உள்ளே நுழைஞ்சி கையை ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் தரத்தரன்னு வெளியில் எடுத்துகிட்டு வரோம். வண்டியிலேருந்து வெளியில் எடுத்து பார்த்தோன்னாக்கா அவருக்கு மண்டையில் பலமான அடிபட்டு இருக்குது. பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ரேமில் அடிபட்டு இருக்குது அவருக்கு. அவரை உடனே எங்களுடைய வாகனத்திலே 108 வரைக்கும் காத்திருக்கிறதுக்கான நேரமே இல்லை. ஆம்புலன்ஸுக்கு காத்திருக்க நேரம் இல்லாததுனால அவரை கொண்டு போயிட்டு உடனே ஸ்டான்லியில் மருத்துவமனையில் சேர்க்குறோம். சேர்க்கும்போது அவருடைய ஃபோன்லேருந்து வர தொலைபேசி மெசேஜை வச்சு பார்க்கும்போது அவருடைய உறவினர்களை கண்டுபிடிச்சி சொன்னாக்கா திருமணமாகி அவருக்கு 6 மாத காலம்தான் ஆகுது. மனைவி 3 மாத கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் உயிர் ஒரு அவங்க டாக்டருடைய ஒரு மருத்துவருடைய ஒரு வாக்கு என்னன்னாக்கா, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்திருந்தாக்கா இவர் உயிரே போயிருக்கும் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய கர்ப்பவதியாக தனக்காக காத்து கொண்டிருக்கிற தன்னுடைய மனைவியை கூட பற்றி கவலைப்படாமல் குடித்து விட்டு இப்படிலாம் வந்தாங்கனாக்கா அவருடைய உயிரை இழப்பது மட்டும் அல்லாமல் தன்னை நம்பி வந்த தன்னுடைய மனைவியையும் சுமங்கலியாக இருக்கிறவங்க அசுபகுணமாக மாறி ஒரு மனைவியினுடைய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு பேர் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு முடிந்த வரைக்கும் குடிக்கிறத அவாய்ட் பண்ணலாம். குடிச்சிட்டா வாகனத்தை ஓட்டத்துக்கு முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது, அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
0: For your very useful information on road safety, sir. I hope this will create an impact on public. We'll hear more about road safety. Until then, stay tuned to MOP Community Radio 107.8.
2: Hey everyone! So what is the main reason for accident? Accident do not happen, they are caused. When you are driving on the road, especially, you got to be cautious. Don't speed. And more importantly, don't use cell phones while driving. If you do it, it might be the last call you speak. The main reason for accident is cell phones, and the second main reason is music. They forget that they are driving and they just lose their concentration. This causes troublesome situation for everyone around. This will not alone affect the person who drives but also the public around. My humble request to everyone, don't use cell phones while driving, but enjoy driving with music but lower the volume. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: Welcome back. Now let's hear it from Mini Vijay Das, teacher of Shankar Vidyalaya, on abuse to prevent accident and what are the measures they have in the school to educate children on road safety.
4: Hello, this is Mini Vijay Das speaking for MOP Community Radio Station. Coming to the point, every day several lives are lost in road accidents. The core reason for the accident is people do not follow the road safety rules implemented by the government. Children are vulnerable groups to road accidents. Along with their age group, they will inevitably be exposed to roads out of their homes. Therefore, in our school, we conduct workshop on road safety every year for the children of various age groups. We educate children on how to cope in a road environment with emphasis on traffic rules. Few measures taken in our school to prevent children from accidents are: the primary class students who ride bicycles are not allowed inside the campus. We allow students of class 6 and above to come in bicycles. We prohibit students from using powered two-wheelers. Students might have the skill to ride a motorcycle but may not have the maturity to navigate through heavy traffic. We also ask students coming in bicycles to take basic precautionary measures, like we ask them to travel on the left side of the roads, not to travel in groups, and should not speed up. Most of the schools in recent years started educating students on road safety, and indeed many campaigns have been conducted on road safety. In addition to that, road safety has become a part of a curriculum. Thank you.
1: Thank you for the very essential information, ma'am. Let's hear a public service announcement.
0: One text or call could wreck it all. Using a mobile phone while driving affects judgment.

0: and concentration, and you may fail to choose a safe gap. You generally react slower when using a mobile phone, particularly when you are deep in conversation. You may take longer to respond to traffic signals or completely miss them. You are more likely to wander out of your lane when you are using a mobile phone, even on a straight road with little traffic. So better avoid cell phones to make your road journey safer. Produced and brought to you by MOP Community Radio 107.8. Speed and reckless driving thrills, but at the same time it kills. So it's your choice to choose between temporary fun and future. If you know you're driving towards death, would you still drive so fast? This program is produced by
1: Third Journalism.
0: Preeta,
2: Ekta,
3: Vinisha,
4: Smriti,
5: Priyadarshini.
0: Stay tuned.
6: Connect. From the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
8: நமது சமுதாயம்,
7: நமது வானொலி,
8: நமது பெருமை.
9: என்னங்க இது? நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
10: நீங்க கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃபலா இருக்க வேணாமா?
9: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
11: நுகர்வோர் கவனிக்க,
10: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
11: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
12: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச்சை கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரி நினைச்சிட்டு நம்ம வீடு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா நம்ம தெரு நல்லா இருக்கணும் அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம் எதுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் எ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும்
5: MOP சமுதாய வானொலி 107.8 டாக்டரை கேளுங்கள். இது ஒரு நேரலை நிகழ்ச்சி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிகழ்ச்சி டாக்டரை கேளுங்கள். இது ஒரு நேரடி நிகழ்ச்சி. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட டாபிக் பார்த்தோம்னா மெட்டர்னிட்டி, சைல்ட் கேர், இதை பத்தியெல்லாம் நம்ம பேச போறோம். அண்ட் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு முக்கியமான தருணங்கள் நிறைய இருக்கு, அதாவது பருவம் அடையிறது அண்ட் கல்யாணம். மற்றது பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மை அடையிறது. இந்த தாய்மை அடையிறதுல தான் அவங்க வந்து முழுமையாக ஆயிடுறாங்க.

0: அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் ஐ சஜஸ்ட் இஸ் யூ ஆல்வேஸ் டேக் எக்ஸஸ் ஹெல்ப், ஐ மீன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட் ஹெல்ப், தென் யூ கேன் ஆக்சஸ் மோர் இன்ஃபர்மேஷன்.
1: கண்டிப்பா.
2: அதனால தான் மேம் இப்போ எங்களுக்கெல்லாம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் பிளஸ் லிஸ்னர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும்னு சொல்லிட்டு தான் மேம் உங்களை இங்கே வரவழைச்சிருக்கோம். எக்ஸ்பர்ட்ஸோட நாலேஜ் வரணும்னு சொல்லிட்டு தான் மேம்.
1: மேம் ஒரு ஒரு விமன் ஷி வாண்ட்ஸ் டு நோ தட் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், என்ன மாதிரி டெஸ்ட்லாம் அவங்க எடுக்கலாம்?
0: ப்ரெக்னென்சிக்கு யூஸ்வலாக பண்ணக்கூடியது என்னென்னா, முதல்ல வந்து ப்ரெக்னென்சி கிளினிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெண் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. முதல்ல வந்து மாதவிலக்கு தள்ளி போகுது. ஒரு ரெகுலராக வந்து கூட, அதாவது தவறாமல் சரியாக வந்து கொண்டிருந்த மாதவிலக்கு திடீரென்று வராமல் இருப்பது தான் முதல் அறிகுறி. அப்புறம் இரண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெக்னென்சி கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து வாந்தி வர்றது, ஒரு மாதிரி நாசியா, வாந்தி எல்லாரும் வாந்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நாசியா. சில பேர் சொல்லுவாங்க என்ன நாசியாவே வரல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நாசியா அதே மாதிரி எல்லா சிம்டம்ஸும் எல்லாருக்கும் வரணுன்றதும் அவசியம் கிடையாது. நாசியா இல்லாமே கூட ப்ரெக்னென்சி இருக்கலாம், நாசியா வரலாம், அதாவது வாந்தி வரா மாதிரி ஒரு இந்த இது சொல்லுவேன் நம்ம வந்து அப்படி ஒரு ஃபீல் பண்ணுறது, அது அப்படி இல்லைன்னா வாந்தியை எடுக்கிறது. ரெண்டாவது வந்து அதிகமான தூக்கம், காலையில் எழுந்தோடனே திருப்பி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூக்கம், உடல் அசைவு. சில பேருக்கு வந்து ஈவன் ஏர்லி ப்ரெக்னென்சி ரொம்ப ஆரம்ப கால கர்ப்பத்தில் வந்து மைல்டாக ஃபீவரிஷ்னஸ் கூட இருக்கலாம். இந்த ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, அப்புறம் பார்த்தா சடனாக தேவோட கன்சிடர் தெம் டு பி அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ், ஹெட்ஏக்கு, சில பேருக்கு வந்து இந்த எப்பயுமே வந்து ஆரம்ப கர்ப்ப காலத்தில் வந்து சரி உணவு சரியாக செரிக்காது, அதனால வந்து கான்ஸ்டிபேஷன், கேஸ்ட்ரைட்டிஸ் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய.
1: இப்போ நிறைய பேர் வீட்லேயே வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க, தட் இஸ் யூரின் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஹவு ஃபார் இட் இஸ் அக்யூரேட்? அவ்வளோ
0: இல்லை, இட் இஸ் அ வெரி அக்யூரேட் டெஸ்ட். பட் என்னன்னா இதை வந்து இன்டர்பிரேட் பண்ண தெரியணும். இப்போ வந்து ஒரு ரெகுலராக சரியாக வந்து கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு ஒரு பெண்மணிக்கு மாதவிலக்கு தள்ளி போயிருக்கு, ஒரு 35 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அவங்க வந்து அந்த ப்ரெக் கலர் நிறைய பேரில் வருது. ஸோ ஸோ மெனி கமர்ஷியல் நேம்ஸ் ஆர் அவைலபிள், பட் வாட் எவர் இட் இஸ் அ கார்ட் டெஸ்ட் ஃபார் ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோஃபின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன், அவர்கள் சிறுநீர் இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய ஒரு கார்ட் டெஸ்ட் தான் வந்து ப்ரெக் கலர். ஸோ இந்த மாதிரி ப்ரெக் கலர்ன்றது ஒரு கமர்ஷியல் நேம், இட் கம்ஸ் இன் ஸோ மெனி அதர் நேம் ஆல்சோ, குவிக் கிட் அந்த மாதிரி நிறைய வருது, ஃபாஸ்ட் கிட். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணும்போது ஒரு கோடு அந்த யூரின் போட்டு, இட்ஸ் அ வெரி சிம்பிள் டெஸ்ட் தட் கேன் பி டன் பை எனி ஒன், எந்த ஒரு இதற்கான ஒரு பெரிய ஸ்பெஷல் ஸ்கில் தேவையே கிடையாது, எந்த ஒரு பெண்ணுமே தனக்காக இந்த யூரின் டெஸ்ட்டை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது அந்த கார்டில் வந்து ஒரு கோடுக்கு பதில் இரண்டு கோடு இருந்தால் அது வந்து ஒன்று வந்து கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம், இரண்டாவது கோடு இருந்தால் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட். நோ, இதில் இருக்கிற ஃபேலசிஸ் என்னென்ன, இதில் என்னென்ன இப்போ வந்து நிறைய பேர் என்னென்னா தள்ளி போயிருக்கு ஒரு 35, என்ன பார்த்தீங்க அவங்களுக்கு ஒரே ஆங்ஷியஸாக இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு, ஒரு 32-34 நாளே ப்ரெக் கார்ட் பார்க்குறாங்க, நெகட்டிவாக இருக்குது, ஆஹா சந்தோஷம் இப்போ ப்ரெக்னென்சி இல்லை, இப்போ இன்கேஸ் அப்போ வேண்டான்னு என்ற ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்கன்னா. ஆனால் யூ மஸ்ட் நோ ஹவு டு ரீட் த ரீடிங்ஸ், அதாவது என்னென்னா நெகட்டிவ் என்றால் எப்போவுமே நெகட்டிவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, இட் கேன் பிகம் ப்ரெக்னென்சி, இட் கேன் பி அ வெரி மினிமல் ஹெச்சிஜி இந்த பாடி, அதனால் வந்து பிக்கப் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் என்றால் நிச்சயமாக அந்த பெண்மணி ஏதோ ஒரு விதத்தில் கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் நெகட்டிவ் என்றால் அது வந்து திருப்பி வந்து யூ மஸ்ட் கோ த்ரூ த சேம் திங், அதாவது எப்படின்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ரீசனால டிலேட் பீரியட்ஸான்னு பார்க்கணும், அப்படி வேற ஏதாவது ரீசனால டிலேட் பீரியட்ஸ் இல்லைன்னா திருப்பி ஒரு வாரம் கழித்தோ இல்லை 10 நாள் கழித்தோ, டிபெண்டிங் ஆன் தட் த பர்சன்ஸ் மென்சுரல், அவர்களுக்கு மாதவிலக்கு வரக்கூடிய காலகட்டங்களை வைத்துக்கொண்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுறதும் அவசியம். அப்போ சில டைம் வீக் பாசிட்டிவ் அந்த மாதிரி எல்லாம் வரும், அப்படி வரும்போது அதற்கு திருப்பி இந்த ரத்தத்திலேயே கூட இந்த பீட்டா ஹெச்சிஜி என்ற ஹார்மோனை பிக் பண்ணலாம், அந்த மாதிரி வேறு சில பரிசோதனைகளும் செய்ய வேண்டியிருக்கிறது அவசியம். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரெக் கலர் வந்து இட்ஸ் ஏர்லி பிகினிங் டெஸ்ட், அது வந்து அதை எப்படி கரெக்டாக பாசிட்டிவ்னா யூஸ்வலாக வந்து இட் இஸ் பாசிட்டிவ் ஒன்லி, பட் நெகட்டிவ்னு இருந்தால் அதற்கு மேற்கொண்டு பாசிட்டிவாகவும் ஆகலாம் இல்லை அது நெகட்டிவாகவே இருக்கலாம்.
1: இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க வந்து முதல் தே டோன்ட் ஈவன் ரியலைஸ் தட் தே ஆர் ப்ரெக்னென்ட், அவங்க இவ்வளோ ஒரு 3-4 தள்ளி போயிடும் ஆனாலும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, இந்த அவேர்னஸ் எப்படி கொண்டு வர முடியும்?
0: அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, ஒரே ஒரு ரீசனில் அப்படி இருக்கலாம், அந்த பெண்ணுக்கு எப்பயுமே வந்து ரொம்ப இரெகுலர் பீரியட்ஸ், 4 மாதம்

0: மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 1 தடவை தான் மாதவிலக்கு வரக்கூடிய ஒரு பெண். அப்படி என்றால்
1: நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மாதவிலக்கு கம்மியாக வரும் அப்படின்னு. ஸோ அது வந்துட்டு ஒரு 200ல ஒருத்தர் பேருக்கு வரலாமா? எப்படி அது?
0: அது 200 அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இல்லாமல் இது வந்து இட்ஸ் ஏ வெரி காமன். அதாவது எல்லாருக்குமே மாதவிலக்கு சரியாக வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 40-50% பெண்களுக்கு வந்து மாதவிலக்கு அந்த 1 மாதம் இல்லாமல் ஒரு 40 நாள்லேயோ 50 நாள்லேயோ 2 மாதத்துலேயோ அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து ரொம்ப இதுவா இல்லாம வரும். அந்த டைம்ல வந்து அந்த பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையேனே தெரியாது. பட் டாக்டர் சொன்ன மாதிரி அது வந்து ரொம்ப ரேர் கேஸ்னு சொல்ல முடியாது. பட் தே ஹாவ் இப்போ பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுதுன்னாக்கா அது அவங்களோட பாடி சேஞ்ச் ஆகும்
2: கூட
1: இருக்கலாம் அண்ட் அது ஜெனட்டிக்ஸாவும் இருக்கலாம். இல்ல குழந்தை நிஜமாவே குழந்தை உண்டாவும் ஆயிருக்கலாம்.
2: அண்ட் சில கேசஸ்ல வந்து எவ்ரி மந்த் அவங்க வந்து பீரியட்ஸ் வந்தாலும் தே கன்சீவ் அந்த மாதிரி சில கேசஸ் இருக்கு. அதை பத்தியும் நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த 4-6 மந்த்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அந்த சைல்ட் க்ரோத் அப்ப என்னெல்லாம் டயட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கறத
1: டயட்ஸ் பார்த்தா மெயினா ரொம்ப வந்து இந்த ஹை ஃபைபர் ஹோல் கிரெயின் ஃபுட் இதெல்லாம் எடுத்துக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு
3: ஓட்ஸ் கூட ரொம்ப நல்லது. இந்த
1: ரொம்ப நல்லது
3: அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தை வளர்த்துக்காக நல்லா ஹெல்ப் பண்ணும்.
1: அண்ட் இந்த ஆரஞ்சு ஜூஸ் சிட்ரஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லா எடுத்து அது
3: அண்ட் மாங்காய் அந்த மாங்காய் எல்லாம் சாப்பிட்டா அந்த அந்த நாக்குக்கெல்லாம் நல்லது.
1: நான் கேள்விப்பட்டது என்னன்னாக்கா அந்த சிட்ரஸ் ஐட்டம்ஸே நிறையவே சாப்பிட்டாலே குழந்தையோட ஸ்பைன் அதாவது முதுகு எலும்பும் பிரெயினும் வந்து நல்ல விதத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: சிட்ரஸ்ல இருந்து வர கால்சியம் வந்து யூஸ் அந்த குழந்தைக்கு நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அம்மா அப்பா அம்மா சொன்னது எங்க தாத்தா சொன்னது எல்லாம் கேட்டு
1: கண்டிப்பா பாட்டி சொல்றதெல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கணும்.
2: ஓகே நெக்ஸ்ட் அப்போ 4-6 மந்த்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 7-9 மந்த் மோஸ்ட்லி 9th மந்த் அண்ட் சில பேருக்கு 10 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும்.
1: ஆமாம் அது வந்துட்டு இந்த 6th மந்த்லேருந்து 10th மந்த் இந்த டைம் வந்து வெரி க்ரூஷுவல். அவங்க வந்து அப்போ வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஜாஸ்தி விகரஸ் எக்ஸசைசஸ் வச்சுக்கிறது கஷ்டம். அது பண்ணவே முடியாது நம்மளால பிகாஸ் ஆஃப் அவர் பெல்லி என்லார்ஜ்மெண்ட். அது வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்லோ வாக்கிங் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறது அதெல்லாம் பண்ணா வந்து லேபர் ஈஸி ஆகும். ரொம்ப ஈஸியாகும் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சாலே லேபர் ஈஸி ஆகும். அதுக்குன்னு நம்மள பாடியும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டா தென் இட் மைட் அஃபெக்ட் த கிட்.
3: தட்ஸ் ட்ரூ. நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்கணும் சொல்லிட்டு நம்மளோட நம்மளே வருத்திட்டு அப்புறம் அந்த குழந்தைய நம்ம வருத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எக்ஸ்பர்ட் வந்துட்டாங்க நம்ம அவங்கள்ட்டே பேசிடலாம்.
2: ஓகே மேம், இப்போ வந்து மாதவிலக்கு தள்ளி போயிட்டு அவங்களுக்கு பிரெக்னன்சி ஆகுது இல்லை ரியலைஸ் பண்ணாமலும் சில விமன் இருக்காங்கன்னு சொன்னீங்க. டெய்லி எவ்ரி மந்த் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து கூட அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அவங்க டே எவ்ரி மந்த் சம் கேசஸ் ஆர் லைக் தட்.
0: அப்படி எப்படிமா இருக்க முடியும்? நீங்க கொஞ்சம் வந்து நிதானமா யோசனை பண்ணி பாருங்க.
2: அதான் இல்ல ஃபாரின்ல ஒரு கேஸ்
0: இருந்து ஃபாரின் எல்லாம் வேண்டாம். நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. அதாவது எப்படி என்றால் அதாவது இந்த மாதவிலக்கு தள்ளி போயிட்டே இருக்கு. அதாவது மாதவிலக்கு தள்ளி போகிறது அவங்களுக்கு ஏற்கனவே 3 மாதம் 2 மாதம் 6 மாதம் என்று வரக்கூடிய பெண் திடீரென்று கர்ப்பமா இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கு போறாங்க அவங்க கர்ப்பம் தெரியுது. இதற்கு வந்து 2 விதமா இதை வந்து நீங்க அணுகி பார்க்கணும். ஒன்று வந்து கர்ப்பம் என்றது எப்ப வரும்? ஒரு ஆண் பெண் உறவு இருக்க ஒரு கூடிய ஒரு சூழ்நிலையில தான் கர்ப்பம் வரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்போ வந்து இந்த விமன் இஸ் செக்ஷுவலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம்? வென் ஷீ இஸ் இன் அ ரிலேஷன்ஷிப். இது ஒரு திருமண சம்பந்தமான விஷயம் இல்லை. வென் விமன் இஸ் இன் அ ரிலேஷன்ஷிப் அப்போ வந்து அவர்களுக்கு அந்த வித அவேர்னஸ் தேவை. எந்த நேரமும் தனக்கு ஒரு சின்ன பெண் கரெக்டாக வந்து ஒரு நல்ல உடல்நலத்தோடு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு திருமண உறவில் இருக்கும்போது ஆண் பெண் உறவில் இருக்கும்போது நிச்சயமாக கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கணுமா? டெஃபினட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வேற ஏதாவது ஒரு மைல்ட் சிம்டம்ஸ் இருந்தாலும் நிச்சயமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்த கர்ப்ப காலத்தில் இருக்கிற அந்த கர்ப்பம் வளர வளர ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு ஹெவினஸ் ஒரு அந்த மாதிரி வந்து ஷி மஸ்ட் பி அவேர் தர் இஸ் அ அவர்களுக்கு பாசிபிலிட்டி ஆஃப் அ ப்ரெக்னன்சி பற்றி நிச்சயமாக அவர்கள் தெரிந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும். இது வந்து ஒரு அடிப்படை, அதுக்கு தான் சொல்றேன், அடிப்படையான ஒரு உடல்நலத்தை பற்றிய ஒரு செய்தி. இது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்கணும். அதனால ஏன் வந்து அப்படி ஆகுன்னா, யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு ஒரு சில கேஸ் வந்து ஃபாரின்ல இல்லை, நம்மளே பார்த்துருக்கோம். அதாவது என்னன்னா, 6 மாதத்துக்கு வந்து ஒரு தடவை வரக்கூடிய ஒரு பெண் வந்து திடீர்னு வராங்க. வந்து அவங்க வந்து ரொட்டீனா நம்ம வந்து அவங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவர்கள் 4 மாதம் கர்ப்பமா இருக்காங்க. இது ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதவிலக்கு தள்ளி வரக்கூடிய பெண்களுக்கு இன்னுமே அதிக கவனம் தேவை.
1: ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேரிங் ஸ்டேஜ் பார்த்தாச்சு. இப்போ ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்டாக இருக்கு, அது ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. அதில் வாட் ஆர் த பாடி சேஞ்சஸ் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணுறது?
0: எப்பயுமே கர்ப்ப காலத்தை வந்து மெடிக்கலாக பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலி வீக் டிவைடட் இன்டூ 3. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ், தேர்ட் செகண்ட் 3 மந்த்ஸ் அண்ட் லாஸ்ட் 3 மந்த்ஸ். இப்போ இது வந்து மொத்தமாக நீங்கள் கேலண்டர் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. 9 மாதமா, 10 மாதமா, அப்படியெல்லாம் இது 40 வாரம் அப்படி வச்சுக்கலாம். 40 வாரத்தை இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பம் வந்து ஒரு நார்மல் ப்ரெக்னென்சி வந்து எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவோன்னா 40 வீக்ஸ். டேர்ம்னு எப்போ நம்ம சொல்கிறோன்னா 40 வாரம் முடியும் நேரமாக டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த முதல் 3 காலத்தில் அந்த பெண்ணுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், இல்லை அதை வந்து எப்படி அவங்க சமாளிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சின்றது வந்து ஆஸ் வி சே இட்ஸ் ப்ரெக்னென்ட் ஃபஸ்ட்டு ஆன உடனே அவர்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். யூரின் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, பாசிட்டிவ். ஓகே, அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? ஒன்று வந்து நாசியா வாமிட்டிங், அதாவது தேவையில்லாமல் அதிகமாக வாந்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இல்லை எதை பார்த்தாலும் அது வரைக்கும் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்ட வாசனைகள் அவர்களுக்கு திடீர்னு பார்த்தா அந்த வாசனை வந்தாலே அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு, ஆமாம், ரொம்ப வந்து அவர்களுக்கு அது சடனாக வந்து ரொம்ப பிடிக்காத மாதிரி இருக்கும். அவர்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ண கஷ்டப்படுவாங்க, சடன் ஸ்ட்ராங் ஃப்ளேவர்ஸை வந்து எடுக்க முடியாது.
1: ஓகே,
0: இந்த ஸ்டேட்டுக்கு வந்து பிக்கான் பேர். What you call is a state of pica, where the whole change, that taste and the flavors of a pregnant woman suddenly gets different. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் பழைய சினிமாக்கள்லயும் சரி எதையும் சொன்னா மாங்காய் கடிக்கிற மாதிரி காமிப்பாங்க, சாம்பல் சாப்பிட்ற மாதிரி காமிப்பாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பிக்கான்னு ஒரு டேஸ்ட் வரும், அதாவது ஒரு ஒரு இனர்ட் டேஸ்ட். ஸோ தேர் வில் பி அ டிஸ்டிங்க்ட் டிஃபரன்ஸ் இன் த டேஸ்ட் அண்ட் த நீட் ஆஃப் அ பிரெக்னென்ட் விமன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் இது வரணும் என்ற அவசியமும் கிடையாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாமிட்டிங் எக்ஸஸாக சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு நார்மலாக இருக்கலாம், சில பேருக்கு அதாவது தண்ணி குடிப்பாங்க அது உடனே வந்து எக்ஸஸாக வாமிட் பண்ணிடுவாங்க. இப்படி அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ரொம்ப எக்ஸஸாக வாமிட்டிங் இருந்ததுன்னா நல்ல மருந்துகள் இருக்குது, அது குழந்தைக்கு எந்த பாதுகாப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாத மருந்துகள் இருக்குது, அந்த வந்து அந்த மருத்துவரை அணுகி அது சரியான மருந்துகள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசே ஃப்ரீக்வெண்ட் பிளான்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் டயட், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாந்தி வந்துடுதுன்னு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. சரி, ஒரு தடவை வாந்தி எடுத்தாச்சா, அடுத்தது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதிகமாக எண்ணெயும் இல்லாமல் காரமும் இல்லாமல் நாட் அ வெரி ஸ்பைசி ஆயிலி ஃபுட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறது வந்து இட்ஸ் வாட் வி ஜஸ்ட் கிவ் அட்வைஸ். இது வந்து யூஸ்வலாக நம்ம 3 வேளை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஆரம்ப நிலை கர்ப்பத்தில் வந்து ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் கூட சாப்பிட ப்ரிஃபர் பண்ணுவோம். ஒரு மிட் ஸ்நாக்கு 11 o'clock 3 o'clock, ஸோ தட் ஷீ ஹாஸ் நல்ல அந்த ஒரு கர்ப்பமாக இருக்கிற பெண்மணிக்கு தேவையான எத்தனை வாந்தி எடுத்தாலும் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அவர்களுக்கு போய் சேரும்.
1: அதாவது லார்ஜ் மீல்ஸ் இல்லாமல் 6 to 8.
0: அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான வாந்தி இருக்கும் நேரத்தில் கொஞ்சம் ஸ்லைட்லி சில்டு இல்லை ஐஸ் ஏதாவது ரொம்ப எக்ஸஸாக வாமிட்டிங் இருக்குன்னா ஒரு பீஸ் ஆஃப் அன் ஐஸ் இஃப் யூ கேன் டேக் இட் இன் சைட் அந்த மாதிரி ஏதாவது சில் என்று இருக்கக்கூடிய அந்த
2: ஐஸ்,
0: ஆமாம், அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் அந்த நாசியா ஃபீலிங் ஆஃப் அந்த வாந்தி வரக்கூடிய அந்த ஒரு மனநிலை வந்து குறையும். அதுக்கு வந்து நீங்கள் ஈவன் யூ கேன் டேக் சம் அதர் இந்த சின்ன சின்ன இந்த ஃப்ளேவர்ஸ் மாத்திரா மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த முதல் 3 மாதத்தில் இதை தவிர நீங்கள் மெடிக்கலாக இது வந்து அந்த பெண் உணரக்கூடியது, இதை நீங்கள் திருப்பி ரெண்டாக பிரிக்கணும். அந்த பெண் எப்படி உணர்றான்றதை பற்றி நம்ம இவ்வளோ மெடிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும் இல்லை எப்படி பார்த்துக்கணுன்றது வந்து அடுத்தது. இப்போ மெடிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி ப்ரெக்னென்சியில் என்னென்ன முக்கியமானது, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா, நெக்ஸ்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அது வந்து கர்ப்பப்பையில் இருக்கும் ஒரு ப்ரெக்னென்சியாக டியூபல் பிரெக்னென்சி, எக்டாபிக் பிரெக்னென்சி என்று சொல்கிறோம். இதை பற்றி தெரியணும். அதாவது என்னென்னா, எக்டாபிக் பிரெக்னென்சினா விமன் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அந்த கர்ப்பம் வந்து அது அந்த கர்ப்பைக்கு போகாமல் கரு குழாய்களிலோ இல்லை ஓவரிலையோ, இட்ஸ் அன் எக்டாபிக். எக்டாபிக் என்று சொன்னால் வெளியில் இருக்கும். வெளியில் இருக்கும் என்றால் எதுன்னா, இது ஏன் இதை பற்றி பேசுகிறோம்னா, இட்ஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி அண்ட் அ சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. இது ஏன்னா எந்த இடத்துலையும் அந்த ப்ரெக்னென்சி வளர வளர அந்த கர்ப்பப்பையை தவிர வேறு எந்த இடத்துலையும் அக்காமடேட் பண்ணக்கூடிய அதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ என்ன ஆகும், ஒரு கருக்குழாயில் இருக்குன்னு வச்சுருப்போம், ஏதோ ஒரு காலத்தில் வந்து அது வெடிச்சிடும் மூணாவது மாதத்துலையோ அப்படின்னு, அங்கே ப்ளீடிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ளீடிங் வந்து இட் இஸ் அன் அக்யூட் சர்ஜிக்கல் எமர்ஜென்சி, வித்தின் மினிட்ஸ் வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு ஆபத்தான கட்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், முதல்ல வந்து மெடிக்கலாக என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்களா, ரெண்டாவது கர்ப்பமாக இருந்தால் ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். ஏன் ஸ்கேன் பண்ணுறோம், 60 நாளில் ரெண்டு விஷயத்துக்காக, ஒன்று இது கர்ப்பப்பைக்கு வந்தாச்சா, இரண்டாவது ஹிருதய துடிப்பு, அந்த ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ரெண்டும் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், வித்தின் 45 டேஸ்ல கிடைக்கும். ஸோ 45-50 டேஸ்லயே வந்து அல்ட்ராசவுண்டில் உங்களுக்கு ஸ்கேன் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசோதனையின் மூலம் அந்த குழந்தையின் துடிப்பை நிச்சயமாக பிக் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் பிக் பண்ணிட்டா, வி நோ இட் இஸ் அ நார்மல் பிரெக்னென்சி, ஆன்கோயிங் நார்மல் பிரெக்னென்சி, விச் இஸ் நாட் ஹேவிங் எனி அதர் ப்ராப்ளம். அதே தவிர அந்த பெண்ணுக்கு உரிய மற்ற இரத்த பரிசோதனைகள், அவர்களுக்கு இரத்த சோர்வை இருக்கா, இப்போ அனீமியா இருக்கா, அனீமியா இஸ் அ வெரி காமன் திங் இன் விமன், ஸோ அனீமியா இருக்கா, இல்லை அவங்களுடைய இரத்த என்ன, எந்த குரூப் அவர்களுக்கு, அவங்க எந்த வகையான இரத்த பிரிவை சேர்ந்தவங்க, அவங்களோட ப்ளீடிங் டைம், ஸோ மினிமல் அவர்களுக்கு என்று ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு ஒரு சில இது வச்சுருப்போம். அந்த எல்லா வித ரத்த பரிசோதனைகள் அவர்களுக்கு நடக்கும். இதுதான் முதல் 3 மாதத்தில் மெடிக்கலி பார்த்தீங்கன்னா, ஒன்று க்ரோத் ஆஃப் த ஃபீட்டஸ், நெக்ஸ்ட் வந்து அசர்டைனிங் இட்ஸ் அன் இன்ட்ராயூட்ரைன் அண்ட் அ நார்மல் பிரெக்னென்சி, தென் வி ஆர் ஸ்கிரீனிங் த விமன். ஈவன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி தொற்று, ஹெச்பிஎஸ்ஏஜி போன்ற கம்யூனிகபிள் டிசீசஸ், விடிஆர், இந்த மாதிரி மதர் டு சைல்ட், தாயிடமிருந்து சேய்க்கு போகக்கூடிய அந்த நோய்களுக்கான பரிசோதனைகளையும் இந்த நேரம் முடிச்சிடும். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ். யூஸ்வலாக மாதம் ஒரு முறை தான் இருக்கும் இந்த மாதிரி, இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் அவர்களுடைய பரிசோதனை.
1: இப்போது ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் த மெடிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. டயட் எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ண முடியும், அண்ட் அவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸசைஸ் ஷெட்யூலுக்கு ஷுட் த விமன் அட்ஜஸ்ட் தெம்செல்ஸ், எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணுமா?
0: எக்ஸசைஸ் என்பது எப்பயுமே வந்து நல்ல விஷயம். எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணுமா, அப்படி கிடையாது. லெட் அஸ் சே ஒரு காமன் ப்ரெக்னென்சியில் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா, கர்ப்ப காலத்தில் எனி திங் இன் மாடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், எதையுமே அதிகமாக செய்வது தவறு. எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூஸ், ஏன்னா இப்போ வந்து நிறைய என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜிம் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸஸ், எனிதிங் இன் எக்ஸஸ் வந்து ஏர்லி ப்ரெக்னென்சியில் அவாய்ட் பண்ணும், எனிதிங் இன் மாடரேஷன் இஸ் பெஸ்ட். ஸோ லைட் வாக்கிங், மினிமல் ஃப்ளெக்ஸிங் ஆஃப் த எக்ஸசைசஸ், அந்த மாதிரி அவர்கள் ஏற்கனவே பண்ணி கொண்டு இருந்த உடல் இதை வந்து நிறுத்தணும் அப்படின்றது. கர்ப்பமாயிட்டாங்க உடனே அப்படியே அசையவே கூடாது, நான் நிறைய பேர் பயப்படுவாங்க, இல்லை மேடம் நான் அன்னைக்கு வந்து ஒரு டிஎம்டி இதுக்கு போயிட்டு வந்தோம், அதனால தான் எனக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா அதனால தான் ஆயிடுச்சா அப்படின்னு நினைப்பாங்க. நார்மலாக சாதாரணமாக நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு கரு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கலைந்து போகாது. ஸோ நார்மல் மினிமல் எக்ஸசைசஸ் அண்ட் டயட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியஸ் டயட், இதுதான் அதுதான் இல்லை, எல்லாமே ஒரு பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் எல்லாமே ஓரளவுக்கு வித் வைட்டமின்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு டயட், ப்ரிஃபரபிளி வந்து லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் கீரைகள், பழங்கள், காய்கறிகள் எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரெஷ். நீங்கள் நிறைய வந்து இந்த ஃபாஸ்ட் ஜங்க் ஃபுட்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட், பிட்ஸா, கோலாஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா லாட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கோ இன் டு தட் ஃபுட், யூ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி த குவான்டிஃபிகேஷன், வாட் எவர் த லேபிள் சேஸ் யூ ரியலி ஸ்டில் டோன்ட் நோ. ஸோ முடிந்த அளவு இந்த முதல் 3 மாதத்தில் அந்த கர்ப்பமான பெண் வந்து ஒரு நல்ல காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு நியூட்ரிஷியஸ் பேலன்ஸ்டு டயட் எடுத்தால் அவர்களுக்கும் அவர்களுடைய அந்த குழந்தைக்கின் வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது.
1: இந்த 3 மாதத்தில் அந்த ஃபீட்டஸோட சைஸ் என்ன இருக்கும் ஆன் அன் ஆவரேஜ்?
0: சி இதை வந்து சைஸ் நாட் பை வெயிட். ஓகே, சி வி ஆக்சஸ் த சைஸ் பை இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மாத முடிவில் அந்த குழந்தைக்கு குட்டி குட்டி நகம் கூட இருக்கும். இட்ஸ் அ ஃபுல்லி ஃபார்ம்ட் ஃபீட்டஸ்.
2: ஓகே.
0: சோ யூ எஸ் பை த எண்ட் ஆஃப் 12 வீக்ஸ் the fetus is fully grown, you know whether it is a male or a female and everything. அதுக்கப்புறம் வந்து growth தான். நீங்க அந்த ஆர்கனோஜெனசிஸ் என்று பார்த்தால் அது உள்ள இருக்கிற ஒரு ஒரு உறுப்புகளும் ஆகிறது வந்து இந்த முதல் 3 மாதத்துல தான். இந்த 12 வாரத்துக்கு அப்புறம் வந்து வளர்ச்சி
2: தான். இப்ப ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல மிஸ்கேரேஜ்
3: ஒரு காலர் காலர்
2: இருக்காங்க. ஹலோ
4: ஹலோ,
2: MOP சமுதாய வானொலி.
4: ஹலோ, ஐ ஹேவ் எ க்வெஸ்சன்.
2: கேளுங்க டாக்டர், கேளுங்க.
4: யா டாக்டர், ஹலோ டாக்டர். ஹவ் டஸ் பிரெக்னன்ட் லேடி நோ வெதர் ஷி ஹஸ் எ மேல் சைல்ட் ஆர் எ ஃபெமினல் சைல்ட்?
0: மேல் சைல்ட் ஆர் எ ஃபெமினல் சைல்ட்? ஓ, ஒன்ஸ் ஷி டெலிவர் ஷி கேன் நோ.
4: சோ ஐ மீன் பீப்பிள் பிஃபோர் பிரெக்னன்சி எவரிபடி இஸ் வெரி கியூரியஸ் டு நோ whether you know she's carrying a male child or a female child. Any
0: on scientific grounds you can you can find out whether the child is a male or a female by 14 to 16 weeks by through a scan, but okay. It is mandatory these days in Tamil Nadu. We don't ultrasound, we don't scan the sex of the fetus. It okay. is like under law it is punishable.
4: Oh, so okay. Thank yeah. you, ma'am. Thank you.
2: பட் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் வித் நோயிங் த அந்த செக்ஸ் ஆஃப் த சைல்ட் தெரிஞ்சுதான் வந்து நிறைய விஷயம் என்ன சொல்றது பேர் வச்சுட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு குழந்தைய எடுத்துட்டு போக முடியும், அந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பட் ஸோ இன் வை இஸ் இட் நாட்
0: மற்ற கண்ட்ரில ஃபீமேல் ஃபீட்டஸ் செட்னு ஒரு கான்செப்டே இல்லையம்மா. நம்ம இருந்தானே கள்ளி பால் ஊத்துறோம், நெல் கொடுக்குறோம், பெண் குழந்தை பிறந்ததுன்னா அம்மா அழுறாங்க, இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரில பண்றது இல்லையே. So, நம்மளை கல்ச்சுரலி வி ஹாவ் அ ரீசன் நாட் டு. ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாருமே பெண் குழந்தை வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கிறோமே வழிய பெண்களுடைய சதவீதம் குறைய குறைய பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வி டோன்ட் ரியலைஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க. ஒரு காமன் கான்செப்ட் என்ன நினைக்கிறாங்க, பொண்ணு பிறந்தா செலவு, பையன் பிறந்தா அந்த குடும்பத்தையே தாங்க போகிறோம் அப்படின்றது, இதெல்லாம் மித்து. பட் எல்லார் மனதிலையும் ரொம்ப ஆழமாக பதிந்த மித்து. அதனால நம்ம கல்ச்சுரலி வி ஆர் அண்டர் அ நீட் நாட் டு பிகாஸ் இட் கேன் லீவ் அஸ். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து அதனால் பெண் குழந்தை என்று தெரிந்து அந்த கருக்கலைப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் நம்ம அதை பண்ணுறது கிடையாது.
2: மேம், டாக்கிங் அபவுட் தி செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது அந்த 4-6 மாதத்துக்கு அப்போ வந்துட்டு குழந்தை நல்லா வளர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் மாதிரி அந்த அந்த லேடிக்கு வந்து அந்த நாசியா அதே தான் இருக்குமா இல்லை வில் இட் டிஃபர்?
0: ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த அந்த 2-3 மாதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் 4th மந்த்லேயே வந்து மோஸ்ட்லி நாசியா என்று சொல்லக்கூடிய அந்த வாந்தி வர ஃபீலிங் எல்லாமே நின்றுடும். இது வந்து ஒரு 90% ஆஃப் த விமென்க்கு அப்படி நின்றோம். 10% த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி கூட இருக்கலாம். அது வந்து ஆல்வேஸ் தெர் இஸ் அ எக்ஸெப்ஷன் டு த ரூல். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த 4வது மாதத்தில் இந்த வாந்தி வரக்கூடியது வந்து நின்று போயிடும். அதற்கப்புறம் அவர்களுடைய நியூட்ரிஷன் நல்லா இருக்கும். நான் அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பசிக்கும். தெர் வில் பி அ நீட் டு ஈட் ப்ராப்பர்லி. ஸோ அந்த பெண் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலோட கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க, இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அப்போ நம்மளுடைய கல்ச்சுரலி பார்த்தீங்கன்னா அப்போ தான் அம்மாலாம் வந்து யார் என்ன வேணாலும் சமைச்சு கொடுப்பாங்க.
2: ஆமாமா.
0: ஸோ அந்த நேரம் யாரும் எதுவும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ யூ கேன் கோ த்ரூ த
2: அந்த ஃபுட் கிரேவிங் சிம்டம்ஸ்லாம் இந்த ஸ்டேஜில் தான் வருமா?
0: நான் ஆமாம். ஏன்னா நான் இந்த நாசியாலாம் முடிஞ்ச பிறகு சாப்பிட ஆரம்பிக்க ஒரு காலகட்டத்தில் வந்து நன்றாக சாப்பிடக்கூடிய ஆசை வரலாம். அவங்களுக்கு நிறைய பிடிச்சது, இதை பிடித்தது, அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த குடும்பத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பெண்ணுக்கு பார்த்துக்கணும், பிடிச்சது பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் யூ கேன் ஸ்டார்ட்.
2: ஆமாம். இப்போ இந்த மாசத்துல தான் வந்து கையில் வந்து இந்த ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாம் டிங்கிளிங், அதாவது இரிட்டேஷனல் ஃபீலிங் நிறைய வரும். சில பேருக்கு கால் வீங்கி போயிடும். இதெல்லாம் எதனால வருது?
0: நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிங்கிளிங் எல்லாம் வந்து காமன் கிடையாது. கால் வீக்கம் வந்து மிக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ப்ரெக்னென்ட் விமன், கர்ப்பமான ஒரு பெண்மணி வந்து சாதாரணமாக கால் வீங்கலாம். இது வந்து பிசியோலாஜிக்கல் எடிமா இருக்கு, இன்னொன்று வந்து அது நோய்க்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். இப்போ எப்படின்னு பிசியலாஜிக்கல் எடிமான்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால் வீக்கம் இருக்கும் நேரம் இரவில் வந்து அவங்க படுத்துட்டு காலை வந்து ஒரு தலையின் மேலே தலையணை மேலே வச்சு படுத்துட்டாங்கன்னா அந்த கால் வீக்கம் குறைஞ்சிரும்.
2: ஓகே.
0: அப்புறம் தூங்கி எழுந்தாங்கன்னா கால் வீக்கம் குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து பிசியலாஜிக்கல் எடிமா டியூ டு த ப்ரெஷர். சி தோ தெர் வில் பி சோ மச் ஆஃப் ஒரு அந்த பெண்மணியின் உடல் நிலையில் பிசியாலஜியில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் இந்த கர்ப்பத்தால. அதெல்லாம் ஒரு பார்ட் வந்து ஹேவிங் திஸ் இந்த கால் வீக்கம் பிசியலாஜிக்கல் எடிமா. பட் சில நேரம் இப்போ இந்த இரண்டாவது மூன்று மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மற்றதும் பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸில் இன்னும் ஒன்று என்ன பார்ப்போம்னா, மெடிக்கலாக வந்து இப்போ அந்த பெண்மணிக்கு 30 வயது மேலே இருக்குன்னா நிறைய ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கு. இந்த குழந்தைக்கு வந்து இந்த டவுன் சின்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் எல்லாம் கூட ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸில் அனுப்புவோம். நெக்ஸ்ட் திருப்பி அதாவது 4, 5, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடுத்த செகண்ட் ட்ரைமெஸ்டர்லையும் திருப்பி வி டூ அ செட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். நிறைய பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீரழிவு நோய், இல்லை ரத்த கொதிப்பு என்று சொல்லக்கூடிய பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த செகண்ட் ட்ரைமெஸ்டரில். ஸோ இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டரில் வந்து ஷீ ஹேஸ் டு கோ த்ரூ இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் பிளட் டெஸ்ட் ஃபார் அந்த உப்பு இருக்கா சர்க்கரை இருக்கா, நீங்கள் காமனாக பார்த்தா பேசுவாங்க. இதற்கான எல்லா அந்த டெஸ்ட்டும் வந்து ஸ்க்ரீனிங் பரிசோதனை இந்த காலகட்டத்தில் தான் இருக்கும்.
1: குழந்தையோட டிஃபார்மிட்டிஸ்
0: அதே மாதிரி ஸ்கேனில் பார்த்தா ரெண்டாவது மேண்டேட்டரி ஸ்கேனிங், அதாவது மிக முக்கியமான அடுத்த ஒரு ஸ்கேன் பரிசோதனை இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டரில் தான் பண்ணுறோம். அது வந்து அனாமலி ஸ்க்ரீனிங் சொல்லுவோம். அதாவது அனாமலி ஸ்க்ரீனிங் என்றால் என்ன, கன்ஜெனிட்டல் மால்ஃபர்மேஷன், இந்த தாய் வயிற்றுக்குள் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கிறதா, நீங்கள் ஒரு நிறைய குறைபாடுகள்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த அனாமலி ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். இது ரெண்டும் வந்து இந்த இரண்டாவது மூன்று மாதத்தில் மிக முக்கியமான ஒரு பரிசோதனை.
3: நேயர்களே, நம்ம வந்து டாக்டரே கேளுங்கள், அதாவது டாக்டர் அமுதா ஹரி கிட்ட நம்ம வந்து ப்ரெக்னன்சி அந்த டைம்ல என்ன நல்லா பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுன்னு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் நாங்கெல்லாம் யாருன்னு. நாங்க வந்து மாலவிகா,
1: லோச்சினி,
5: சிந்து,
3: சுவாதி. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு போகலாம். பிரேக்குக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துறேன், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மேம் கிட்ட கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர் வந்து 6512133333, அதாச்சு 6512133333. பிரேக்குக்கு போகலாமா?
6: டாக்டர், கர்ப்ப காலத்தில் வந்து தாய் எப்படி அவங்களே பார்த்துக்கிறது?
7: தாயோட உடல் நிலம் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா குழந்தை வளருது தாய்க்குள்ள. ஸோ அவங்க நல்லபடியாக இருந்தால் தான் குழந்தை நல்லபடியாக இருக்கும். அவங்களுக்கு எதுவும் பேசிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது, லைக் நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும், அனீமியா இருக்கக்கூடாது, சுகர் பிபி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் பேபி நல்லபடியாக வளரும்னு ஒரு ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட்.
6: ஓகே. இப்போ ரத்த அழுத்தம் அப்புறம் டயபெட்டிக் இந்த மாதிரி வந்து கர்ப்பத்தில் இருக்கிற தாய்க்கு வந்து வந்ததுன்னா என்ன ஆகும் குழந்தைக்கு?
7: குழந்தைக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிபின்னு எடுத்தோம்னா குழந்தைக்கு ரத்தம் ஓட்டும் பாதிப்பு ஏற்படும். அதனால குழந்தை வளர்ச்சி பாதிக்கும். குழந்தை சின்னதா இருக்கும், நேர மாசத்துல வெயிட் குறைவா இருக்கும். அப்படி ரொம்ப பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருந்தா அபார்ஷன் ஆகலாம், பிறக்கும் போதே இறந்து பிறக்கலாம், பிறந்த உடனேயே குழந்தைக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம், மூச்சு விட பிரச்சனை. அப்புறம் குழந்தைக்கு மூளை ரத்தம் ஓட்டும் பாதிச்சா குழந்தைக்கு மூளை வளர்ச்சியும் பாதிக்கும்.
6: இப்ப அந்த தாய்க்கு வந்து கர்ப்பமாரத்துக்கு முன்னாடியே வந்து பிபி எல்லாம் இருக்குமா, இல்ல ஜெஸ்டேஷன் பீரியட்ல தான் பிபி எல்லாம் வர வாய்ப்பு இருக்கா?
7: பிபி பேசிக்கா மோஸ்ட் நிறைய விமென்ல பிரெக்னன்சிக்கு அப்புறம் தான் வர்றது ஜாஸ்தி, அதுதான் மோர் காமன். அது இன் அ வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் பிரெக்னன்சி முன்னாடி இருக்கலாம். பட் என்ன பிரெக்னன்சி, எனி உமன் பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விசிட்ல பிபி நார்மலா இருக்கான்னு செக் பண்றது நல்லது. அதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு விசிட்டும் டாக்டரை போய் பார்க்கும்போது பிபி எல்லாம் செக் பண்ணிட்டு நார்மலா இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ட்ரீட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
6: டாக்டர், இப்ப பிபி மாதிரியே வந்து சக்கரை நோய் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, அது எப்படி தாயை வந்து பாதிக்கிறது?
7: தாய்க்கு மெயினா என்ன பிரச்சனைனா சர்க்கரை ஜாஸ்தியா இருக்கும் போது தாயோட பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தியானா பேபிக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் பேபிக்கு அந்த வளர்ச்சி ஜாஸ்தியா இருக்கும், பேபி பெருசா இருக்கும், சோ டெலிவரி ப்ராப்ளம்ஸ் வரும். பெரிய பேபி டெலிவரி பண்றது கஷ்டம், அந்த பர்த் இன்ஜுரிஸ் வரலாம், அதனால சிசேரியனும் தேவைப்படலாம். அண்ட் இந்த பிரெக்னன்சில என்ன வேணுமான அவுட்கம்ஸ் வரலாம், அபார்ஷன் ஆகலாம், அதே மாதிரி பிறந்து இறக்கலாம், இல்ல இறந்து பிறக்கலாம். அண்ட் பிறந்து அப்புறமும் பார்க்க நல்லா இருந்தாலும் குழந்தைக்கு சுகர் பிரச்சனைனால ஒரேடியா சுகர் ஜாஸ்தி ஆகலாம், அசோசியேட்டட் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம், கால்சியம் கம்மியாகும், சுகர் கம்மியாகும். ஸோ அதனால குழந்தைக்கு நல்ல பெருசா இருந்தாலும் குழந்தைக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஸோ பிபி அண்ட் சுகர் நார்மலா இருந்தா குழந்தைக்கு பெட்டர் அவுட்கம்.
6: இப்ப நிறைய தாய்களுக்கு வந்து அவங்க கர்ப்பமா இருக்கும் போது பிபி சுகர் எல்லாம் வருது, இதை எப்படி தவிர்க்கலாம்?
7: ஜென்ரலா இட் இஸ் போத் ஆஃப் தெம் கேன் பி கண்ட்ரோல்டு. ஃபுல்லா ட்ரீட் பண்ண முடியலனாலும் பிபி அண்ட் சுகர் கண்ட்ரோல்ல இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடியே பிபி ஏதாவது இருக்கா, சுகர் நார்மலா இருக்கான்னு பார்த்து பிளான் பண்றது நல்லது. ஸோ இவ்வளோ எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் டிராவல் எல்லாத்துக்கும் பிளான் பண்ற மாதிரி பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணி அட்டெம் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். And அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ இன் எனி உமன் பிரெக்னன்சி ஆன அப்புறமும் பிபி சுகர் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிபி இன் எவ்ரி விசிட் ஆஃப் தி பிரெக்னன்சி அண்ட் சுகர் மெயினா முன்னாடி பார்க்கலனாலும் பிட்வீன் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் மந்த் கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நார்மலா இருந்தா தென் இட் இஸ் மோர் ரீஅஷூரிங். அப்போ ஏதாவது பிரச்சனை இருந்தா அட்லீஸ்ட் ஆஃப்டர் தட் இன்னும் மிச்சம் இருக்கிற பிரெக்னன்சி தி டைம் ஆஃப் பிரெக்னன்சி அந்த கண்ட்ரோல் பண்ணி நல்லபடியா பேபி டெலிவரி பண்றது இஸ் பாசிபிள். And the other thing is, sugar prachana irundadina, not only these, nariya birth defects varalam. Adhula most important is called the narambu, brain and the spinal cord defects romba most common. So, in the madri birth defects hum prevent pannum. And the other thing is, in the prachanaigal, normal delivery irundu, kolandaiki normala irundu, in the metabolic problems prevent pannradukku, sugar control irukkaradu romba important.
5: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது டாக்டரை கேளுங்கள் ஒரு நேரலை நிகழ்ச்சி. நம்மளோட ஸ்டுடியோல இங்க டாக்டர் அமுதா ஹரி இருக்காங்க. அவங்க நம்ம கேள்விக்கு நம்ம மெட்டர்னிட்டி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசுறது லோச்சினி, இங்க ஸ்டுடியோல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சுவாதி, சிந்து, மாலவிகா எல்லாரும் நம்மளோட இருக்காங்க. நம்ம பிரேக்குக்கு முன்னாடி 4-6 மாசத்துக்குள்ள ஒரு பெண் என்னென்ன பிரெக்னன்சி டைம்ல வந்து என்னெல்லாம் மாற்றங்கள் வந்து
2: அனுபவிக்கிறது
5: அப்படிங்கறத பத்தி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதாவது 7-10 அந்த தேர்ட் ட்ரைமஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி இந்த டைம்ல வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது என்னெல்லாம் சேஞ்சஸ் இந்த ஃபேஸ்ல?
0: ஸோ இந்த கடைசி 3 அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் தி பிரெக்னன்சி, அப்போதான் வந்து ஷி ரியலி லுக்ஸ் பிரெக்னென்ட் அண்ட் ஃபீல்ஸ் பிரெக்னென்ட்.
5: ஆமாம்,
0: ஷீஸ் ஹெவி, வெரி ஹெவி. அண்ட் அந்த பெண்ணுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் சம்மந்தம் நீங்கள் ஒரு 3 kilos நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்க கூட இருந்ததுன்னா அப்போ யூனோ இட் இஸ் அந்த பெண்ணுக்கு வந்து நடக்க சிரமம், அந்த எந்த ஒரு வேலையும் செய்ய சிரமம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி படுத்துக்கொள்றதில்ல, இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஒரு பக்கம் படுக்கலாமா, நேராக படுக்கலாமா, படுத்தா டக்குன்னு எழுந்திருக்கலாமா, அந்த மாதிரி நிறைய. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் மந்த்ஸ்க்கு அப்புறம் டக்குன்னு உங்களுக்கு எழுந்திருக்க முடியாது. எப்பயுமே லெப்ட் லேட்டரல் என்று சொல்லக்கூடிய அந்த இடது பக்கத்துல திரும்பி படுக்கிறது நலம். அதற்காக வந்து எல்லா நேரமும் இடது பக்கமே திரும்பி படுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, எனி சடன் மூமெண்ட்ஸ், அக்யூட் சடன் மூமெண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். அதற்காக தான் ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பக்கம் அப்படியே இப்படி திரும்பி படுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றது. மற்றபடி ஒரு பெண் தனக்கு சுகமாக அதாவது கம்ஃபர்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொசிஷனையும் எடுத்துக்கலாம், அதை பத்தி தவறு கிடையாது. ஒரு பக்கமாக ஒரு கழித்து படுக்கிறதா, ஏன்னா என்ன பிரெக்னன்சி அந்த இந்த யூட்ரஸ்ல இருக்கிற அந்த வெயிட்டு இந்த குழந்தையினுடைய கனம் வந்து அந்த இரத்த குழாய்களை அழுத்தாமல் இருக்கும். அதான் நீங்க அயோட்டா என்று சொல்லக்கூடிய அந்த அப்டாமினல் அயோட்டா மேல படுத்து ப்ரெஷர் கொடுக்காம இருக்கிறதுக்காக தான் ஒரு கழித்து படுத்து இருப்பது நலம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நீங்க 7-6 அப்புறமே பார்த்தா இந்த பெண் வந்து தனக்கு தேவையான ஆன்டிநேட்டல் எக்ஸசைசஸ்லாம் கற்றுக்கலாம். அதாவது ஒரு கர்ப்ப காலத்தில் ஃபர்ஸ்ட் கர்ப்பம்னா அந்த கர்ப்பம் முடியும் போது அந்த டெலிவரி எப்படி இருக்கும், நார்மல் டெலிவரியில் என்னென்னலாம் வந்து ஒரு ஒரு பெண் வந்து அந்த மருத்துவருக்கு கோஆப்ரேட் பண்ணணும், அதற்கு அவர்களுக்கு தேவையான உடற்பயிற்சி, சுகமாக சுக பிரசவம் ஆகிறதுக்காக உடல் பயிற்சி, அதே வந்து மூச்சு பயிற்சி, ப்ரீதிங் எக்ஸசைசஸ். ஸோ ஆல் தீஸ் டூஸ் ஆர் யூஷுவலி ஆர் டாட் டு த விமன் டியூரிங் த அது ஆன்டினேட்டல் எக்ஸசைசஸும் ப்ரீதிங் எக்ஸசைசஸும் சொல்லி கொடுக்குறோம். அதே இதை வந்து அவர்கள் சரிவர பண்ணால் அவங்கள பாடி வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த நேரம் வந்து தேவையான கரெக்டான தகவல்களை அந்த டெலிவரி பற்றி தெரிஞ்சுக்கிறது அவர்களுடைய பயத்தை குறைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ப்ரெக்னன்சி அட்வான்ஸ் ஆக நார்மல் எப்படி டெலிவரி ஆக போகுது, அந்த குழந்தை சரியாக இருக்குமா, நான் சரியாக இருப்பேனா அப்படின்னு வந்து எல்லா ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரியான ஒரு தன்னையும் அறியாமல் ஒரு மனத்தில் வந்து வரக்கூடிய பயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சகஜம். ஸோ வந்து ஹேவிங் நோன் அபவுட் எது நார்மலாக சுகப்பிரசவத்திற்கு எப்படி வந்து ஒரு சிம்பிளானது, இது ஒரு நார்மல் எல்லா விமனும் கோத்ரூ பண்ணக்கூடியது, இதற்கு வேண்டிய அந்த இதெல்லாம் அவங்க இந்த நேரம் அந்த தகவல்களை தெரிந்து கொள்வது நலம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தார், அவர்களுக்கு துணையாக இருப்பது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஃபேமிலி அரவுண்ட் தெம் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே மாதிரி மெடிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ டைம் வந்து நீங்கள் இது வரைக்கும் வந்து ஸ்க்ரீனிங்லேயே இருந்தோம், இப்போ வந்து இந்த குழந்தையின் வளர்ச்சி, இது வந்து என்ன அந்த வளர்ச்சி சரியாக இருக்கான்னு பார்ப்போம். ரெண்டாவது வந்து தேவையான திருப்பி தேர்ட் ட்ரைமஸ்டருக்கு உரிய மற்ற பரிசோதனைகள், திருப்பி வந்து இந்த சில டைம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அனீமிக்காக வந்திருப்பாங்க, அப்போ தேவையான மருந்துகள் கொடுத்துருப்போம், அப்போ வந்து அந்த ரத்தம் வந்து நல்லா பிக்கப் ஆயிருக்கா, அந்த அனீமியெல்லாம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய, அப்போ எல்லாமே இன்னொரு தடவை சுகர் அந்த மாதிரி பிபி எல்லா மந்தும் இந்த செக்கப்புகள் பரிசோதனைகள் நடக்கும். இரண்டாவது குழந்தையின் வளர்ச்சி, இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையின் வளர்ச்சி மாதம் கரெக்டாக ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா எடை கூடுது, ஒரு வாரத்துக்கு குறைந்தது 0.5 ஒரு ஹாஃப் அ கேஜி வந்து கூடுவது வரைக்கும் நலம். அதிகமாகவும் வெயிட் கூடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் வெயிட் கூடக்கூடாது. ஒரு நார்மல் கர்ப்ப காலத்தில் எனிவேர் பிட்வீன் 10-15 கேஜிஸ் கூடி இருப்பது கரெக்டு. ஆனால் ரொம்ப எக்ஸஸ் வெயிட் கெயின் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் ஏதாவது இருக்கா, பிக் பேபி இருக்கா, அது மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி பிபியால் இந்த குழந்தைக்கு வெயிட் இல்லை, ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து அதிகமான அந்த கால் வீக்கம் அந்த மாதிரி இருக்கிறதால சடன் வெயிட் கெயின் இருக்கலாம். ஸோ மற்ற ரத்த சம்பந்தமான நோய்கள் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஆஸ் த ப்ரெக்னன்சி அட்வான்சஸ் வந்து மெயினாக வந்து க்ரோத்து தான், அந்த குழந்தையின் வளர்ச்சி சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த கடைசி மாதத்தில் என்ன பண்ணுறோன்னா அந்த பெண்ணுக்கு வந்து இன்டர்னல் எக்ஸாமினேஷன் என்று சொல்லுவோம், அதாவது அவர்களுடைய இடுப்பு சுற்று அந்த குழந்தையின் தலை வரக்கூடிய அளவுக்கு சரியாக இருக்கிறதா, அதாவது நீங்க பெல்விக்குன்னு பாத்தீங்கன்னா பெல்விக் போனோடைய ஸ்ட்ரக்சரே வந்து மேல் பெல்விஸ், அந்த எலும்பு கூட்டிலே பாத்தீங்கன்னா மேல் பெல்விஸ், ஃபீமேல் பெல்விஸ், ஆண்ட்ராய்ட் பெல்விஸ், கைனோகாய்ட் பெல்விஸ் என்று இருக்கிறது. ஸோ அதிகமாக ரவுண்டா அந்த வந்து இந்த ஸ்பைன்ஸ் இருக்கும் அந்த ஸ்பெல், அதெல்லாம் வந்து கூறாக இல்லாமல் நல்ல ஒரு இலகுவாக அந்த குழந்தை தலை திரும்பக்கூடிய அளவுக்கு அந்த பெல்விக் போன்ஸ் இருக்கான்னு ஒரு அசஸ்மெண்ட், பெல்விக் அசஸ்மெண்ட் யூஸ்வலா பண்ணுவோம். ஆனால் இந்த இப்போ வந்து நிறைய இந்த டெலிவரியை பற்றி சுற்றி இருக்கக்கூடிய நிறைய தவறான கருத்துகள் சரியான கருத்துகள்னு ஒரே கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நார்மல் டெலிவரி வேணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் எந்த விதமாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நார்மல் டெலிவரி மாத்திரம் வேணும், ஆனால் வழியே இருக்கக்கூடாது, இதுவே இருக்கக்கூடாது, ஆனால் நார்மல் டெலிவரி வேணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சரியாக நம்ம ஒரு சுகப்பிரசவம் என்பது அந்த மருத்துவர்கிட்ட இல்லை, அந்த பெண்ணிடம் தான் இருக்கிறது. ஸோ அவர்கள் சரியா வந்து அதை அவங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா இப்போ வந்து பெயின் இருக்கு, ஸோ நம்மளுக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்த பயிற்சியெல்லாம் சொல்லி இது ஷி ஹாஸ் டு பி மென்டலி ரெடி டு கோ த்ரூ த ப்ரெக்னன்சி. இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா அந்த மாதிரி ஒரு அவசர உலக அவசர காலகட்டத்தில் இந்த வழியெல்லாம் என்னால் இவ்வளோதான், 5 நிமிஷம் முடிஞ்சது, இனி அரை மணி நேரம் முடிஞ்சது, இனிமேல் என்னால் வழி தாங்க முடியாது மேடம், இது வரைக்கும் நாங்கள் நார்மல் டெலிவரி இனிமேல் வேண்டாம் சிசேரியன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது. இது வந்து இப்போ நம்ம ஜோக்காக சொல்கிற மொழி இது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடைசியாக முடிச்ச பிறகு நார்மல் டெலிவரி இருந்திருக்கலாம் மேடம், எதுக்கு தேவையில்லாமல் மருத்துவர்கள் சிசேரியன் பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேலேயே ஒரு பழியை போட்டுட்டு. ஸோ இப்படி கிடையாது, ஒரு பிரசவம் என்பது மருத்துவரை மட்டும் சார்ந்த விஷயம் இல்லை. அந்த பெண்மணியும் சார்ந்த விஷயம். ஸோ அதை பத்தி நார்மல் டெலிவரி சுகப்பிரசவமான டீடைல்ஸ் நம்ம கேட்டு அந்த பெண்மணி கேட்டுக்கலாம்.
8: சரி, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தோம்,
3: இப்ப கொஞ்ச நேரம் நம்ம
8: நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாமே. சரி, எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது என்னன்னா தண்ணி. பிரெக்னன்சியா இருக்கும் போது தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லுவாங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னாங்களே, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா அந்த குழந்தைக்கும் நிறைய ஃப்ளூயிட் தேவைப்படும்.
3: தண்ணி மட்டும் ஃப்ளூயிட் டயட், எல்லாமே ஃப்ளூயிட் டயட்ஸ் ஆர் லைக் ஜூஸ் and cereals and அந்த மாதிரி சாப்பிட்டோம்.
2: லீஃப் வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸ்லயே அந்த தண்ணி கண்டென்ட் ஜாஸ்தி
3: இருக்கு. வெஜிடபிள் ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அந்த இது நிறைய இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். And dehydrate ஆகக்கூடாது அந்த டைம்ல. அவங்க அந்த 6 மந்த்ஸ்ல இருந்து அந்த 9 மந்த்ஸ்க்குள்ள அவங்க எக்ஸசைஸ் பண்றேன்ற டைம்ல வந்து அவங்க ஃப்ளூயிட் எடுத்துக்கணும். So that they don't become dehydrated when they finish their course of exercise and everything.
8: நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ப்ரீத், அது ஜாஸ்தியா பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அந்த ப்ரீத்த ஹோல்ட் பண்ணிக்கணும். ஜாஸ்தினா ரொம்ப அன்பாலாம் இல்ல, ஒரு
3: ஒரு 2 செகண்ட்ஸ்
8: ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அந்த ப்ரீத்துக்கு.
2: எஸ்பெஷலி டியூரிங் தி டைம் ஆஃப் ரொம்ப
8: இம்பார்ட்டன்ட்
3: லேபர். யா
8: யா, பிகாஸ் அந்த குழந்தைக்கும் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
3: அந்த எக்சர்சைஸ் டெய்லி பண்ணணும்
8: வேணும்ல குழந்தைக்கு.
2: வாக்கிங் போலாம் சும்மா ஒரு 10-15 minutes, they can start with a small walking. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி டைம் இது பண்ணிக்கலாம். அவங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து தான் இருக்கு, அவங்கள வர்த்திக்கிட்டு எதுவுமே செய்யணும்ன்ற அவசியம்.
8: என்ன நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்றாலும், என்ன அந்த ட்ரிங்கிங் மேட்டர் எது இருந்தாலும் ஸ்லோவா ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போதே அந்த பெரிய அந்த ரேஸ்ன்ஸ் ஆர் ஜர்கி மூவ்மென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம்னா இட் வில் காஸ் டேஞ்சர்ல. எதை ஆரம்பிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஆரம்பிக்கணும், ஃப்ளூயிடா ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க.
3: அண்ட் இப்போ வந்து இந்த சமயத்துல எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹை கார்போனேட்டட் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சோ தட் அவங்களுக்கு வந்து அந்த
8: அந்த புரோட்டீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல கார்போனேட்.
2: அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ வந்துட்டு பிரெக்னென்ட் விமன் வந்து இப்போ ஒர்க்கிங் விமன் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கு, இந்த லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதுல என்ன பண்றாங்க, தே கெட் ஹேபிட்வேட்டட் டு ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். அதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி ஹேபிட்டா இருக்கலாம், பட் ஆஃப்டர் தி கெட் பிரெக்னென்ட் அதெல்லாம் சுத்தமா மறந்துடணும். தே ஷுட் நாட், அவங்களை வந்து அந்த ஒரு விஷயத்துக்கே அவங்க கொண்டே போக கூடாது. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், எது ட்ரக்ஸ் எதுவுமே அவங்க இதுல இருக்க கூடாது. தே ஷுட்
3: இட் வில் ஆல்சோ அஃபெக்ட் த
2: பேபி வெரி மச். சோ அது எதுவுமே செய்யக்கூடாது. தே ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் இட். அண்ட்
3: அவங்க அந்த சமயத்துல அந்த ட்ரெஸ் அப்புறம் நல்லா பண்ணிக்கணும். சோ தட் அவங்க அந்த காட்டன் க்ளோத்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு.
2: அது பாடி கம்ஃபர்ட்,
3: பாடி கம்ஃபர்ட். தே ஹாவ் டு ஹாவ் அ பாடி கம்ஃபர்ட் ஃபார் த சைல்ட், பிகாஸ் அப்பதான் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும் போது ரொம்ப ஹீட் உள்ள ஏறாம அந்த
2: வார்மா இருக்கணும். நாட் டூ வார்ம் பட் டூ அட் அ வெரி மைல்ட் டெம்பரேச்சர்.
3: ரூம் டெம்பரேச்சர்ல எப்பவுமே பாடி இருக்கணும்னு.
1: இப்ப இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் அந்த ட்ரைமெஸ்டர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எப்போ நம்மளுக்கு தெரியுதோ, லைக் அப்டமன் வந்து கொஞ்சம் பெருசா தெரியும் போது வாக்கிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிச்சோம்னா இட் வில் அஃபெக்ட் த ஃபீட்டஸ்.
2: பட் அதுதான் டாக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப விகரஸா பண்ணக்கூடாது, பட் ஒரு நார்மல் ரெகுலர் இதுலதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: Coming back to you.
8: நாங்க வந்து இப்ப நிறைய டிப்ஸ் சொன்னோம், உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க.
3: நான் சொன்னதுல வந்து ஹை கார்போனேட்டட் அது கேட்டிருக்கேன், அது உண்மையா மேம்? கார்போனேட்டட் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி.
0: கார்போனேட்டட்ன்றது ஃபர்ஸ்ட் தப்பு. அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய கார்போனேட்டட்னா நீங்க தவறா புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கோலாஸ் ஆர் கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ், யூ ஹாவ் டு அவாய்ட். ஸோ கார்போனேட்டட் அப்படின்றதுக்கு தவிர, அதாவது இந்த புரத சத்து இல்லாம மாவு சத்துன்னு சொல்றோம் இல்லையா, கார்போஹைட்ரேட் அது அதிகமாக இருக்கு. ஏன்னா தே வில் நீட் தட் குளுக்கோஸ் இன் த பாடி.
3: ஓகே,
0: ஸோ அதற்காக இந்த மாவு சத்து அதிகம் இருக்கும், ஹை கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்கிற டயட்ஸ் சாப்பிட்றது வந்து நல்லது. அவர்களுக்கு தேவை அதிகமாக இருக்கும், அதனால அது அதற்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். இது ஒன்று. இரண்டாவது வந்து இந்த முதல் ட்ரைமெஸ்டரில் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் கிடையாது. வாக்கிங் போகக்கூடாது, ஃபோர்த் மந்த் தான் ஆரம்பிக்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சி, இஃப் யூஆர் அ பர்சன் ஹூ இஸ் ரெகுலர்லி எக்ஸசைசிங், யூ கேன் கண்டினியூ டு எக்ஸசைஸ் தட் இஸ் குட் யா ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல இருக்கலாம். இப்போ வந்து இது திருப்பி பிரித்து பார்க்கணும். ஏற்கனவே இந்த பெண்ணுக்கு இரண்டு முறை கருக்கலைப்பாக இருக்கு, ஃபார் சம் ரீசன் ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பெண் கொஞ்சம் கவனம் தேவை. நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ண சொல்லுவோம், திருமண உறவு அவாய்ட் பண்ண சொல்லுவோம், அதிகமான வேலைகளை அவாய்ட் பண்ண சொல்லுவோம், வெயிட் தூக்குறத அவாய்ட் பண்ண சொல்லுவோம், கொஞ்சம் வந்து இந்த குவாய்டா வந்து மாடரேட் ரொம்ப மாடரேட் ஆர் பிலோ மாடரேட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வர சொல்லுவோம். இது வந்து ஒரு சாதாரண முதல் முறை எந்த பிரச்சனையும் இல்லாத கர்ப்பமான ஒரு பெண்ணுக்கு பொருந்தாது. அவங்க நார்மல் ஆக்டிவிட்டி கண்டினியூ பண்ணலாம். ஷி கேன் டு எ ஸ்மால் ரெகுலர் எக்ஸசைஸ்.
5: டாக்டர் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சிசேரியன் வந்து இப்போ ரொம்ப சகஜமாக போச்சு, எல்லாருமே வந்து அந்த அந்த நார்மல் டெலிவரியோட பெயினை வந்து எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக சிசேரியனுக்கு ஆப் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் இன் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ, சிசேரியன் பெட்டரா நார்மல் டெலிவரி பெட்டரா?
0: ஃபர்ஸ்ட் இங்கே இந்த பெட்டர் நாட் பெட்டர்ன்றதுக்கே வந்து இங்கே கேள்வியே தவறு. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்றதையும் கேட்டுக்கலாம். இது வந்து ஒரு பெண் இப்போ வந்து நம்மளுடைய கோல் என்ன, அந்த தாயும் சேயும் நலமாக இருப்பது அவசியம். இது வந்து டைப் ஆஃப் டெலிவரி குட் பி நார்மல் டெலிவரி ஆர் சிசேரியன். இன்றைய காலகையே முதல்ல வந்து சிசேரியனா பயந்தாங்க நார்மல் டெலிவரின்னு. அப்போ வந்து இந்த சர்ஜரிக்கு இருக்கக்கூடிய நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் படித்து கொண்டு இருக்கும் காலத்தில், அதாவது ஒரு 20 இயர்ஸ் பேக் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நிறைய ஃபோர்செப்ஸ் டெலிவரி இருக்கும், ஆயுதம் என்று சொல்லுவாங்க. ஆயுத கேஸ் போட்டாங்க, ஆயுத கேஸ் போட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே அந்த ஆயுதம் போட்டு எடுக்கும்போது குழந்தைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அது சரியாக அப்ளை பண்ணலன்னா, அப்புறம் வந்து அந்த ஹெட்டை வந்து அழுத்தி பிடிக்கும் நேரத்தில், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன, அப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. நான் அதாவது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் 10 பிரசவம் ஆகிறது என்றால், 4 சுகப்பிரசவமாக, அதாவது நார்மலாக ஒன்றும் பிரச்சனை இல்லாத 4 பிரசவம், ஒரு 2-3 ஆயுதம் ஆயுத கேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோர்செப்ஸ் டெலிவரி, 2-3 சிசேரியன் நடக்கும் ஆப்ரேஷன் மூலம் இந்த குழந்தை பிறத்தல். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆப்ஸ்டெடிக் மேனேஜ்மெண்ட்டில் டிஃபிகல்ட் ஃபோர்செப்ஸ் ஆர் டு பி அவாய்டட் ஆர் ஆப்சலேட்டுன்னே சொல்லிட்டான். நம்ம போடவே முடியாது, ஏன்னா சிசேரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது தேவையில்லாமல் ஆப்சலேட் இது வந்து நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ எல்லாம் எங்கெல்லாம் வந்து அந்த ஆயுதம் போட்டு எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் வருமானால் அதை வந்து சிசேரியனை தான் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நேச்சுரலி நம்பர் ஆஃப் சிசேரியன்ஸ் ஆர் ஹை.
9: மேம் ஒரு காலை வெயிட் பண்ணுறாங்க, பேசியிருக்காங்க. ஹலோ
10: ஹலோ
9: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி.
10: ஹலோ மேம்,
0: சொல்லுங்க
10: மேம்.
9: பேசுங்க, நீங்க பேசுங்க.
10: டாக்டர், women வந்து இந்த pregnancy டைம்ல நிறைய weight பண்றாங்க. அந்த once the baby deliver ஆனதுக்கு அப்புறமும் அந்த அந்த weight வந்து என்ன காரணம் நினைக்கிறீங்க?
0: இது actually it's a very good question. See, women வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எந்த நேரத்துல அதிகமா எடை போடுறாங்கன்னா கர்ப்பமா இருக்கும்போது தான். அது ஆனால் தேவையான இடை கூடுதல் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம். ஏன் வந்து இதுக்கு என்ன காரணம் இல்லை, முதல்ல சாப்பாடு தான், நல்ல சாப்பாடு. இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து நம்ம வந்து எடை கூடணும் அந்த குழந்தையோடு இருக்கும்போது. ஆனால் வி டோன்ட் விமன் டோன்ட் டேக் கேர், அதாவது ஆன்டிநேட்டல் எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகளும் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ் என்று கர்ப்பம், அதாவது அந்த டெலிவரி ஆன பிறகு பண்ணக்கூடிய உடற்பயிற்சிகளையும் சரியாக செய்யணும். அதுவும் முதல்ல வந்து நீங்கள் நார்மல் டெலிவரினா இமீடியட்டாக எக்ஸசைசஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த இடை கூடுதல் வந்து அது கர்ப்பத்துக்காக மாத்திரமே பிரச்சனை கிடையாது. கர்ப்பம் பண்ணி முடிஞ்சிட்டு நீங்கள் குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருக்காங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் ஒரு வேலையும் அம்மா வந்து என்ன சிசேரியனும் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ என்னென்ன ஆகும், வீட்டில் வந்து எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்தில் தே வில் பி ஃபீடிங் த மதர் ப்ராப்பர்லி, அவ எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க இல்லையா. ஸோ எக்ஸசைஸும் செய்யறதில்ல. இதனால தான் இடை கூடுதே ஒழிய அது கர்ப்பத்தால் மாத்திரம் இல்லை. எத்தனை விமன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டேக் ப்ராப்பராக உங்களுக்கு அந்த உடற்பயிற்சியும் சரியான உணவு சதவீதமும் இருந்தால் நிச்சயமாக இடை கூட வாய்ப்பில்லை. அதை கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய உடல் ஃபிகரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம்.
10: எதுமா
0: ஃபுட் கார்விங் சி ஃபுட் கிரேவிங்னு சொல்கிற அந்த இது வந்து எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம். அதை ஒரு ஒருத்தர் உடல்நிலை இப்போ தான் ஆரம்பிக்கும் அப்போ தான் ஆரம்பிக்கும்னு கிடையாது. முதல் 3 மாதம் யூஸ்வலாக நிறைய பேர் சரியாக சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த கிரேவிங் எப்போ வேணால் இருக்கா? சில பேருக்கு வந்து ஈவன் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் கூட இருக்கலாம்.
10: அப்போ இது வந்து ஒரு எக்ஸசிவ் வெயிட் கெயினுக்கு வந்து காரணம் இல்லையா மேம்?
0: சாப்பிடுறதுன்னு சொல்றீங்களா? ஆமா சாப்பிடுறது தான் காரணம்.
10: ஓகே, அதான் அந்த ஃபுட் அவாய்ட் ஆ ஃபுட் கிரேவிங் வந்து நீங்க வந்து ரெண்டு கரெக்டா பிரிச்சுங்க.
0: உங்களுடைய நேம் என்னமா?
10: என் பேர் தீபிகா.
0: தீபிகா, ஏதாவது இடை கூடுதல் வந்து தவறு கிடையாது. அதை எப்படி வந்து நீங்க திருப்பி கொண்டு போனோம் உங்களுடைய பழைய இடைக்குன்றது தான் பிரச்சனை.
10: ஓகே மேம், ஓகே,
0: சரிங்களா?
5: தேங்க் யூ தீபிகா. இப்போ தீபிகா வந்து மேம் கிட்ட ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க, இப்ப அதை எடுத்து இப்ப நம்ம ஒரு பிரேக்,
9: சின்ன பிரேக் போலாம்.
11: ஏன் இந்த தாய்ப்பாலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க?
12: குழந்தைக்கு தாய்ப்பால் ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் இருக்கு. இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அவ்வளவுதானே, அதுல என்ன தாய்ப்பால்னு என்ன இருக்கு? நம்ம அவசரத்துக்கும் அவசியத்துக்கும் புட்டி பால் கொடுத்தாலே போதும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. ஆனால் குழந்தைக்கு தாய்ப்பால் ஏன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது வந்து முதல்ல முதல் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு தேவையான கரெக்டான பேலன்ஸ்டு ஃபுட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது தாய்ப்பாலில் மட்டும்தான் கிடைக்கும். நான் 3 முக்கியமான காரணத்தை மட்டும் இங்கே சொல்கிறேன். ஸோ பேலன்ஸ்டு ஃபுட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கான அமினோ ஆசிட்ஸ் அது வந்து தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்குது, இது வேறு எந்த பால்லையும் கிடையாது. 2. 3வது, எக்கனாமிக்கல் கன்சிடரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூட, ஒரு டப்பாவை வாங்கி ஒரு புட்டி பாலை கொடுத்து குழந்தைய வளர்க்குறதுனால பின்விளைவுகளை விட்டுருவோம், உடனே வர விளைவுகளை பார்ப்போம். புட்டி பால் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவன் கொடுக்குற அளவுக்கு, அந்த ஃபார்முலாவில் கொடுக்குற அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1 டப்பா ஆகும் மினிமம். இது தவிர அந்த புட்டி பால், அந்த புட்டியை மாற்றுறதுக்கான டைம், புட்டி பால் கொடுத்தாலே குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் மினிமமாக 1000-1500 ரூபா வரை செலவு. இது எதுவுமே இல்லாமல் குழந்தை தேவைப்படும் பொழுது அதற்கு தேவையான டெம்பரேச்சரில் அதுக்கு தேவையான அளவு உணவு அப்படின்னா அது தாய்ப்பால் மூலமாக தான்.
11: டாக்டர், குழந்தை பிறந்தவுடன் எப்பொழுது தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம்?
12: சாதாரணமாக குழந்தை பிறந்த முதல் 2.5 மணி நேரத்தில் பாப்பா நல்லா ஆக்டிவாக இருக்கும், அந்த கை கால உதச்சிண்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும். இந்த சமயத்தில் அதோடைய சென்சஸ் எல்லாமே நம்ம அலர்ட்டாக இருக்கும். அதனால குழந்தை பிறந்தவுடன் அட்லீஸ்ட் 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த பாப்பாவுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். இது சாதாரணமாக பிறக்கிற குழந்தையை பொறுத்து. அதே ஒரு பாப்பா வந்து சிசேரியன் பண்ணதுனால பிறந்திருக்கு அப்படின்னா கூட அம்மாவை தியேட்டர்லேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான டைம் மட்டும்தான் பிரச்சனையை தவிர வேற பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த டைம் அங்கே நீங்கள் வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 2 மணி நேரத்திற்கு உள்ளாக குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கணும்.
11: ஏன் இந்த வித்தியாசம் டாக்டர்? அதாவது நார்மல் செஷனில் பிறந்த குழந்தைக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, சிசேரியன் செஷனில் பிறந்த குழந்தைக்கு 1-2 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் இடைவெளி விட வேண்டும்னு சொல்கிறீங்க, ஏன் இந்த வித்தியாசம்?
12: முக்கியமாக இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அம்மா தியேட்டருக்குள்ளே இருப்பா, குழந்தை வெளியே வந்துடும். தியேட்டர்லேருந்து அம்மாவை வெளியே வர வரைக்கும், அம்மாவோட இந்த சர்ஜரி நடக்கிற வரைக்கும் யாரோ ஒருத்தர் குழந்தையை தூக்கிட்டு உள்ளே போய் பால் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். 2வது, யூஸ்வலாக பாப்பா வெளியே வந்த உடனே அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஜென்ரல் அனஸ்தீஷியா அப்போ தான் கொடுப்பா. அதனால் அந்த அம்மா வெளியே வர்றதுக்கு, ஜென்ரல் அனஸ்தீஷியாலேருந்து வெளியே வர்றதுக்கும் அம்மாவை தியேட்டர்லேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கும் யூஸ்வலாக ஆகிற டைம் வந்து 1/2 to minimum 1.5 hours ஆகும். அண்ட் வெளியே வந்த உடனே அம்மா எல்லாரும் அம்மாவை சுற்றி இருந்திருப்பா, பாப்பாவை மறந்துடுவா. இதில் என்ன ஆகும் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து இன்னும் மயக்கமாக இருக்குது அப்படின்றதுலே விட்டுருப்பாங்க. அதனால தான் 2 மணி நேரத்துக்குள்ளாக கொடுக்கறது ஈஸி, வாய்ப்பு இருக்குது. 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது அப்படின்னா தெர் இஸ் ஃபஸ்ட்டு 24 hoursல் தெர் இஸ் அ ஃபிசியலாஜிக்கல் ரிலக்டன்ஸ் டு ஃபீட் ஆன் பார்ட் ஆஃப் த பேபி. ஸோ இட் பிகம் வெரி டிஃபிகல்ட் டு மேக் த பேபி ஃபீட் ஆஃப்டர் தட். எப்படி அம்மா குழந்தை பிறந்த உடனே அம்மாவும் டயர்டாக இருக்காளோ அதே மாதிரி பாப்பாவும் வெளியே வந்தோடனே பாப்பாவும் டயர்டாகிடும்.
11: சில தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை முழிச்சிட்டு இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, இப்போ குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னா தட்டி எழுப்பி கூட சில போது கொடுக்குறாங்க. ஒரு சில தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை அழும்போது மட்டும் குடிக்கிறார்கள். இப்போ இதில் எது சரியான முறை? குழந்தை அழும்போது கொடுக்கறதா, இல்ல ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும்னு ஒரு கணக்கு வச்சுட்டு கொடுக்கறதா?
12: போனது இப்போ முதல்ல சொன்ன மாதிரியே டிமாண்ட் ஃபீடிங் இஸ் பெஸ்ட். குழந்தை கேட்கும் பொழுது கொடுக்க வேண்டும். கேட்கும் பொழுதுன்றது குழந்தை அழும்பொழுது. சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப எடை குறைவான குழந்தைகள் எப்போ பார் தூங்கிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை வெறுமை தூக்கி மாரில் போட்டாலே தானாகவே சப்ப ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் இவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. குழந்தை கேட்கும் பொழுது, ஒருவேளை பால் கொடுத்துட்டு திரும்பி அந்த பாப்பா மாரில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாது அது. ஸோ அப்போ அதுக்கு அதோடைய தேவையை பூர்த்தி செய்து விட்டது என்று அர்த்தம். அதனால் அந்த மாதிரி பாப்பா ஒருவேளை ரொம்ப நேரம் தூங்கிகிட்டே இருக்குது அப்படின்ட்டு விடாமல் வெறுமை தூக்கி போட்டு பார்க்கலாம். ஃபீட் பண்ணித்து அப்படின்னா வெல் அண்ட் குட், அப்படி இல்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. அப்போ தேவையில்லைன்னு அர்த்தம்.
11: டாக்டர், குழந்தை தேவையான அளவிற்கு தாய்ப்பால் குடிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
12: குழந்தைக்கு பால் பத்துமா பத்தாதான்றதே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. முக்கால்வாசி நேரம் என்ன பண்ணுறா அப்படின்னா, எல்லா தாய்மார்களும் தன் குழந்தைக்கு பால் பத்தலை, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, என் குழந்தை பக்கத்து வீட்டில் வந்து சொன்னான் இந்த மாதிரி என் குழந்தை இன்னும் வளரலை அப்படின்ட்டு இந்த புட்டி பால் ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் இருக்கிறதா இல்லையான்றத மூன்றே மூன்று டெஸ்ட் மூலம் பார்க்க முடியும். ஒன்று, குழந்தையோட எடை. குழந்தை எடையை பார்க்கும் பொழுது மாதத்திற்கு மினிமமாக 600 கிராம் ஏறி இருக்குது அப்படின்னா பால் பத்தோம்னு அர்த்தம். 600க்கு மேலே ஏறுனா வெரி குட், பட் கண்டிப்பாக 600 கிராம் ஏறி இருக்குது அப்படின்னா பால் பத்தோம்னு அர்த்தம். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு குறைந்தது 5 முறையாவது பாப்பா பாத்ரூம் ஒன்றுக்கு போகிறது அப்படின்னா பால் பத்துறதுன்னு அர்த்தம். மூணாவது, குழந்தை பால் குடித்ததுக்கப்புறம் அடுத்த 1.5-2 மணி நேரத்துக்கு தூங்கிட்டு இருக்கு இல்லை விளையாடிட்டு இருக்கு அப்படின்னா பால் பத்துறதுன்னு அர்த்தம். ரஃபாக இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கலாம். போன வாரம் நீங்கள் வெயிட் போட்டு பார்த்துருக்கீங்க, இந்த வாரம் திரும்பியும் உங்களுக்கு சந்தேகம் வந்துடுது பால் பத்துறதா இல்லையா அப்படின்ட்டு. இந்த வாரம் உங்கள் பாப்பாவை வெயிட் கொண்டு போய் வெயிட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100-150 கிராம் வெயிட் ஏறி இருந்தாலே பால் பத்துறதுன்னு அர்த்தம்.
11: ஸோ பாப்பாவோட எடையை கண்டிப்பாக நம்ம அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா டாக்டர்?
12: கண்டிப்பாக 15 நாட்களுக்கு 1 முறை பாப்பாவோட எடையை போட்டு பார்க்கணும்.
11: இப்போ சில தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலேயே கொடுக்குறாங்க, 3 வருஷம் அது வரைக்கும்லாம் கூட கொடுக்குறாங்க, இது சரியா?
12: சிறு மாறுதல், நீங்கள் சொன்னதில் 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலை, 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். 6 மாதம் வரை வெறும் தாய்ப்பால், 6 மாதத்திலிருந்து 2 வயது வரை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். 2 வருடத்திற்கு மேல் முடிந்தால் எவ்வளோ முடியுமோ கொடுக்கலாம் அப்படின் இருக்கும். ஸோ 3-4 வயசு வரைக்கும் சில பேர் தாய்ப்பால் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லது, ஒன்றும் தப்பே கிடையாது. 2 வயசுக்கு மேலே கொடுக்குறதுல வந்து ஒன்றும் சத்தே கிடையாது அப்படின்ட்டு நினைக்க தேவையில்லை. குழந்தைக்கு தேவையான மேல் உணவு கொடுக்குறீர்கள், அதை தவிர அந்த கூடுதல் உணவு கொடுப்பதை தவிர கூட ஒரு தடவை தாய்ப்பால் கொடுப்பதனால் யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது.
11: டாக்டர், சப்ளிமெண்டரி ஃபுட்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு குழந்தைக்கு தாய் தாய்ப்பாலை தவிர சில உணவுகள் கொடுப்பார்கள், அந்த உணவுக்கு தான் நம்ம சப்ளிமெண்டரி ஃபுட்னு சொல்றோம். இந்த சப்ளிமெண்டரி ஃபுட் எந்த வயதில் கொடுக்க ஆரம்பிக்கலாம்?
12: இப்போ வந்து இந்த சப்ளிமெண்டரி ஃபுட் அப்படின்ற டேர்மும் எடுத்துட்டோம், வீனிங் ஃபுட் அப்படின்ற டேர்மையும் எடுத்துட்டோம். இட் இஸ் நவ் கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபுட். அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, முதல்ல தாய்ப்பால், தாய்ப்பால் உடன் கூடுதல் உணவு அப்படின்னு சொல்றோம். இந்த கூடுதல் உணவு கண்டிப்பாக 6 மாதம் கழித்த பின் ஆரம்பிக்க வேண்டும். 6 மாதம் அப்படின்னா 180 நாட்கள். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், நீங்கள் தானே டாக்டர் சொன்னீங்க 6 மாதம் ஆயிடுச்சுன்னு, இப்போ என் குழந்தைக்கு 6வது மாதம் தொடங்கிடுச்சு அப்படின்ட்டுன்னு 6வது மாதத்தில் ஆரம்பிக்கிறாங்க. 6வது மாதத்தில் ஆரம்பிக்க சொல்லலை, 6 மாதம் முடிந்த பிறகு ஆரம்பிக்க வேண்டும்.
11: டாக்டர், தாய்ப்பால் கொடுக்கும் தாய் தன்னுடைய மார்பகங்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டுமா? அது மிகவும் முக்கியமா? இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் டாக்டர்.
12: தாய்ப்பால் கொடுக்கின்ற தாய் யூஸ்வலாக அந்த பிரஸ்ட் கொஞ்சம் ஒரு ஹெவினஸ் இருக்கும், அது ஒன்று. ரெண்டாவது, அந்த பால் கொடுப்பதனால் அந்த தாயிடம் ஒரு பால் வாசம் வரும். ஒவ்வொரு தடவையும் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரஸ்ட் வாஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. காலையில் எழுந்து குளிக்கும் பொழுது பிரஸ்ட் ஒரு தடவை க்ளீனாக வாஷ் பண்ணால் போதும். இந்த வாசம் இருப்பதனால்தான் பாப்பா தாய் பக்கம் திரும்பும். ரூட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த ஸ்மெல், சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரஸ்ட்டு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா யூ ரிமூவ் த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். அப்போ பாப்பா உங்கள் மார்பகம் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் குறைவு. லூஸ் ஃபிட்டிங் பிரேசியராக இருக்கணும். பிரேசியர் கண்டிப்பாக போடணும், அண்ட் இட் ஷுட் பி லூஸ் ஃபிட்டிங். ரொம்ப டைட்டாக போட்டிங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி பெயின்ஃபுல். இட் வில் ஆல்சோ ரெடியூஸ் தி மில்க் செக்ரேஷன். ஸோ லூஸ் ஃபிட்டிங் பிரேசியர்ஸ் ஆர் இன்னர் கார்மெண்ட்ஸ் வித் வாஷ் ஒன்ஸ் அ டே சஃபிஷியன்ட்.
5: இந்த நல்ல விஷயம் எல்லாமே பிரெஸ்ட் ஃபீடிங் உடைய

0: இமீடியட்டா கூட ஃபீட் பண்ண கொடுத்துருவாங்க.
1: இல்ல இப்போ சிசேரியன்னா அது
0: சிசேரியன் அது ஒரு மணி சிசேரியன்றது, அதனால தான் வந்து தேவையில்லாமல் அதிகமான மயக்க மருந்துகளை ரொம்ப குறைவாக தான் கொடுப்போம். அந்த சிசேரியன் போன்ற அறுவை சிகிச்சையில் மயக்க மருந்து தாய்க்கு வந்து ரொம்ப தேவையான அளவுக்கு மேலே கொடுக்கறது இல்லை. ஏன்னா இமீடியட்டாக விதின் 1 or 2 hours ஷி வில் பி ஏபிள் டு அவர்கள் தாய்ப்பால் கொடுக்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் திரும்பிடும், அவர்களால் கொடுக்கவும் முடியும். இப்போ இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வந்து அவங்க சொன்ன மாதிரி முதல்ல கொஞ்சம் சக்லிங் கரெக்டாக இல்லைன்னா அந்த வந்து மில்க் செக்ரீஷன் முதல் 2 நாள் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அது ரொம்ப வரி பண்ணிப்பாங்க. அந்த ஒன்று தான். மற்ற எப்போனா அந்த குழந்தை வந்து அந்த மார்பகத்திலிருந்து சக்கிள் பண்ணி பண்ண பண்ண அது ஒரு ரிஃப்ளெக்ஸே இருக்குது, சக்லிங் ரிஃப்ளெக்ஸ்னே பேர். அந்த குழந்தை வந்து அந்த சக்கிள் பண்ண மார்பகத்தின் தாய்ப்பால் சக்கிள் பண்ண பண்ண மில்க் செக்ரீஷனும் அதிகமாகும். பை வித்தின் ஒரு 1 day 24 hours to 48 hours எல்லா பெண்களுக்குமே தேவையான அளவுக்கு தாய்ப்பால் சுரந்து விடும்.
2: இப்போ அதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கா மேம்? சப்போஸ்
0: எக்ஸசைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதாவது இதில் ஒரு ஃபிசியாலஜியே இருக்குது. குழந்தை பிறந்த உடனே அது வரைக்கும் ப்ரொலாக்டின் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் உடலில் இருக்கிற ஹார்மோன் வந்து அதிகமாகி அது வந்து அந்த மார்பகத்தில் வந்து தேவையான அதே மாதிரி சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் இந்த ஆக்சிடோசின் சைக்கிள் ஒன்று இருக்குது, அது மாதிரி அந்த குழந்தைக்கு சக்கிள் பண்ண பண்ண அது மார்பகத்தில் தன் வாய் வைத்து உறிஞ்ச உடனே வந்து பால் சுரக்கும்.
3: அது எத்தனை இயர் ஒரு எத்தனை மந்த்ஸ் வரைக்கும் அவங்க
2: கண்டிப்பாக
0: குறைந்தபட்சம் 6 மாதம், அதாவது அது மினிமல் வந்து ஒரு 6 மாதமாக. இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாலாம் வந்து 4th month 3rd month மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்ச உடனே வேலைக்கு போடுறாங்க. ஸோ மிகவும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் நல்லது, குழந்தைக்கு 1 வருடமாக கொடுக்க முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் குறைந்தபட்சம் 1-6 மாதமாவது தாய்ப்பால் கொடுப்பது நிறைய விஷயத்தை வந்து ஊக்குவிக்கும். ஒன்று அந்த பெண்ணுக்கு வந்து திருப்பி கருத்தரித்தல் குறையும், அந்த வந்து அந்த மென்சுரல் பேட்டர்ன் கரெக்டாக செட் ஆகும், அந்த மாதவிலக்கு கரெக்டாக அந்த ஹார்மோன் செட் ஆகும். ரெண்டாவது வந்து அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்க அந்த பிணைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, பாண்டிங் வந்து அது வந்து வரக்கூடும். இப்போ வந்து ஒன்றே ஒன்று பார்க்கலாம், இது வந்து ரொம்ப முக்கியம் தான். ஆனால் பிரஸ்ட் ஃபீடிங் இல்லைன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பெண்ணுக்கு ஒரு ஜாண்டிஸ் வந்துருச்சு, இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அந்த தாய்க்கு தாய்ப்பால் கொடுக்க முடியவென்றால் நம்ம வந்து வி ஹாவ் டு டேக் அஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீட்ஸ்.
1: இப்போ வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கறதே வந்து ஒரு சர்ட்டன் பொசிஷனில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரொம்ப கீழேயும் வைக்கக்கூடாது அப்படின்னு. அது என்ன கரெக்டாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்.
0: முதல்ல வந்து இந்த குழந்தைக்கு சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் இருந்தால் ஆனால் ஆஸ்பிரேட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு தவறுதலான ஒரு பொசிஷன்லாம் அதிகமாக வந்து ஒரு தண்ணியோ, ஏன்னா இந்த குழந்தைக்கு வந்து அந்த முழுங்கும் அந்த சொல்கிறாங்க இல்லையா அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த ரிஃப்ளெக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு அதை அந்த தலையை நிமிர்த்தி பிடித்து கொண்டு அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒரு பாஸ்டர் இருக்குது, அந்த பாஸ்டரில் கரெக்டாக ஃபீட் பண்ணிவிட்டு பர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையை தோல் மேல் போட்டோ இல்லை மடியில் வைத்தோ நல்லா தட்டி விடுறது, அப்படி பண்ணால் தான் வந்து ஆஸ்பிரேட் ஆகாது. இப்போ என்ன பிரச்சனை இந்த நியோநேட்ஸில், என்ன பிரச்சனை இந்த பிறந்த குழந்தைக்குன்னா அந்த பால் வெளியே வந்தால் அது வந்து அந்த துண்டை குழையிலேருந்து அந்த மூச்சு குழாய்க்கு போய்கூட ஆஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வராமல் இருக்க தான் இந்த பர்பிங் கரெக்ட் பாஸ்டர் எல்லாமே சொல்கிறது.
1: ஓகே சரி, இப்போ ஒரு குழந்தை இருக்கும் போச்சே வந்து த விமன்ஸ் வந்து தி டென் டு கெட் ப்ரெக்னென்ட் அகேன், ஸோ அதை தவிர்க்கிற முறைகள் இஸ் இட் சேஃப்? எந்த ஒரு என்ன சொல்கிறதுனா இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அடுத்த குழந்தை இடைவெளி எப்படி இருக்கணும்?
0: நிச்சயமாக குறைந்தபட்சம் 2 or 3 வருடங்களாவது இருக்கிறது வந்து அந்த பெண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த போஸ்ட் டெலிவரி என்ன ஆகும்னா குழந்தை பிறந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் இதை விட்டுடுறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கர்ப்பம் தரிக்க மாட்டோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அந்த கருத்தடையை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் திருப்பி நீங்கள் ஒரு 3 மாதம் கை குழந்தை இருக்குது, ஆனால் அந்த பெண் திருப்பி கர்ப்பமான, இது வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலை. தேவையில்லாத கருக்கலைப்புக்கு நிறைய நேரம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதற்காக எப்பயுமே நார்மல் டெலிவரி என்றாலும் சரி, அது ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய சிசேரியன் என்றாலும் சரி, அவர்களிடம் மருத்துவரிடம் நிச்சயமாக கருத்தடையை பற்றி விவாதித்தல் வேண்டும். அதற்கான அவர்களும் அவர்கள் கணவரும் சேர்ந்து எந்த மெத்தட் வந்து அவர்களுக்குள்ள, ஏன்னா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஒரு காப்பத்தி போன்ற சாதனங்களை யூஸ் பண்ணலாம், காண்டம்ஸ் யூஸ் பண்ணலாம், சில டைம் சிசேரியனாக இருந்தால் முதல் 6 மாதங்கள் காண்டம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காப்பர் டீ போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை வந்து அவர்களுடைய மகப்பேறு மருத்துவர்கிட்ட நிச்சயமாக அந்த பெண் வந்து விவாதித்தல் மிக மிக அவசியம்.

0: என்ன இல்லைன்னா என்ன நினைக்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருப்போம். ஆனால் அப்படி நடப்பது இல்லை. கடைசியாக வந்து கருக்கலைத்தில் தான் வந்து நிற்கும். அந்த நேரம் வந்து முதல்ல இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் நடந்திருந்தாலோ இல்லை ஒரு டிஃபிகல்ட் லேபராக இருந்து அவர்கள் ஆல்ரெடி அனீமிக்காக இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த பெண்ணுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இந்த நேரத்தில் கருத்தடை என்பது மிக அவசியமான ஒன்று.
1: இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்த அப்புறம் வென் வில் தே கெட் பேக் தேர் ஓன் செல்ஃப், லைக் இப்போ பிரஸ்ட் ஃபீட் பண்ண அப்புறம் கொஞ்சம் அனிமிக்காக இருப்பாங்க, அண்ட் தென் தே வென் வில் தே கம் டு தேர் பேக் டு பொசிஷன். அந்த
0: நீங்க அந்த மாதிரி பேக் டு பொசிஷன்னு ஒன்று கிடையவே கிடையாதுமா. அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதால ஏன் ரத்த சோர்வு வரப்போகுது? இது வந்து நேச்சுரல் ஒரு ஈவெண்ட். தாய்ப்பால் கொடுக்கறதாலேயோ டெலிவரி ஆகிறதாலேயோ ரத்த சோர்வு வர்றது கிடையாது. திருமணமாகாத பெண்களுக்கு கூட ரத்த சோகை இருக்கு. ஸோ ரத்த சோகைக்கு வந்து நம்மளுடைய நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ் தான் காரணமே ஒழிய இதற்கும் கர்ப்பம் தரித்தலும் இல்லை டெலிவரியோ தாய்ப்பால் கொடுக்கறதோ சம்மந்தம் இல்லாத விஷயம். கரெக்டாக நீங்கள் உணவு அருந்தோம்னா யூ க கெட்டிங் பேக் டு நார்மல்ன்றது வந்து எதை பொறுத்து, எது நார்மல் நீங்கள் வந்து கோட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஒரு புதிதாக ஒரு தாய்க்கு வந்து நிச்சயமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ராத்திரி சரியாக தூங்க முடியாது, தாய்ப்பால் கொடுக்க வேண்டும், அதனால் வந்து அவர்களுடைய பர்சனல் டைம் ரொம்ப குறைய போகுது. ஸோ அது நார்மலாக அப்படி கிடையாது. பட் ஆனால் நியூ மதர்ஹுட் அதுதான் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து பேக் டு நார்மல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுகப்பிரசவம் என்ன நார்மல்னு சொன்னால் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் கூட எழுந்து நீங்கள் உங்களுடைய தேவையான காரியங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். அதனால் வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை.
1: அண்ட் இப்போ வந்து அந்த அந்த டைமில் என்ன ஆகாரம் எடுத்துக்கலாம்? அந்த
0: திருப்பி தாய்ப்பால் கொடுக்கும் நேரமும் டெலிவரி முடிஞ்ச நேரத்துலையும் வந்து திருப்பி அதே மாதிரி நியூட்ரிஷியஸ் பேலன்ஸ்டு ஆகிட்டு தான் எப்பயுமே. நீங்கள் வந்து இந்த நேரம் உங்களுக்காக மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைக்காகவும் கரெக்டான உணவு வகைகளை சாப்பிட வேணும். வைட்டமின் சப்ளிமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்கள் என்ன எல்லா நேரத்துலையும் நம்ம உணவில் வந்து கரெக்டான விகிதம் வந்து எல்லா விதமான சத்தும் புரத சத்து அமில எல்லாமே கரெக்டாக இருக்கிறது இல்லை. அதனால் சப்ளிமெண்டேஷன்ஸ் தேவை என்றால் எடுத்துக்கொள்ளலாம். பேலன்ஸ்டு டயட் இருந்தால் மிக நல்லது.
2: இப்போ சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் வந்து காப்பர் டீ யூஸ் பண்றது அதெல்லாம் வந்துட்டு வில் இட் ப்ரிவென்ட் HIV STDs அதெல்லாம்?
0: காப்பர் டீ என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தடை சாதனத்திற்கும் HIV என்ற தொற்றுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ லெட்டஸ் நாட் லிங்க் அன்லிங்க்ட் சப்ஜெக்ட்ஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து காப்பர் டீ என்பது ஒரு மிக நல்ல குழந்தைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு கருத்தடை சாதனம். இதற்கும் தொற்றுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் HIV தொற்று இருக்கிற ஒரு பெண்மணியை நிச்சயமாக காப்பர் டீ போடுறது வந்து அண்டர், அதாவது அவர்களுக்கு அவர்களுடைய CD4 வைரல் லோடு என்று பலவித பரிசோதனைக்கு பிறகு வித், அதாவது நாங்கள் சொல்லுவோம் சில இதில் வந்து வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி அவர்களுக்கு தேவையென்றால் அந்த மருத்துவர் ஓகேன்னு சொன்னால் தான் போடுறோம். ஸோ காப்பர் டீயும் HIV தொற்றும் சம்மந்தம் இல்லாத விஷயம்.
2: சரி, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆயிருக்கு, ஏற்கனவே ஒரு 2-3 தடவை அபார்ஷன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை நல்ல முறையில் நார்மல் டெலிவரியில் பிறந்திருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து சிசேரியன் செக்ஷன் பண்ணுறதா ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இது சேஃபா? இல்லை வுட் யூ ஆஸ்க் தெம் நாட் டு கண்டினியூ வித் த பேபி பர்த், ஆர் எப்படி நீங்கள் அதை அட்வைஸ் பண்ணுவீங்க? பிகாஸ் அவங்களுக்கு நிறைய அபார்ஷன் ஆனதுனால யூட்ரஸ் வீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி நான்
0: இந்த யூட்ரஸ் வீக்குன்றதே வந்து தவறான ஒரு வார்த்தைகள் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த யூட்ரஸ் வீக்குன்றது நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? அபார்ஷன்ஸ்க்கும் யூட்ரஸ் வீக்கும் இது வந்து சும்மா உங்களுக்கு ஏதோ ஒரு நம்ம பேசும்போது புரியும் அப்படின்னு சொல்லாததுக்காக சில நேரம் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இல்லாத வார்த்தை. இரண்டாவது வந்து அபார்ஷன் ஆயிருந்தால் அதுக்கப்புறம் ஒரு சுகப்பிரசவம் ஆயிடுச்சுன்ற ஆப்ரேஷனில் டெலிவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு குழந்தை தேவை என்றால் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். எதற்கும் அந்த முன்னால் இருந்த அபார்ஷனால் யூட்ரஸ் வீக்கு, இது வந்து ஆக்சுவலி வந்து நீங்கள் அபார்ஷன்ஸு பிரசவத்தையும் லிங்க் பண்ணுறீங்களா? எனக்கு புரியவில்லை உங்களுக்கு. இல்லை
2: இல்லை மேம், யூட்ரஸில் இப்போது ஒரு குழந்தை ஒரு 6 மாதத்துலேயே வந்துட்டு வளர்ந்து மிஸ்கேரேஜ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை இறந்துருக்கலாம், இல்லை அந்த டிஃபெக்ட்ஸ் அந்த பாண்ட் டிஃபெக்ட்ஸ்னால அதை வந்து கருவை கலைச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது யூட்ரஸ்க்கு எந்த பாதிப்பும் வராதா?
0: அம்மா, இது வந்து இந்த கருக்கலைப்பு நிறைய பலவித காரணங்களால் ஆகலாம். இன்ஃபெக்ஷன் போன்ற இல்லை தொற்றுகள் அதனால் ஆயிருந்தால் அந்த யூட்ரஸில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க தவிர மற்ற எந்த இதுக்காகவும் கருக்கலைப்பு ஆயிருந்தால் அதனால் வந்து பின்னால் ஒரு தாய்க்கு வந்து இது வரைக்கும் பிள்ளை இல்லை, இல்லை ஒரு பிள்ளை தான் இருக்குது, அவங்க இன்னொன்று வேணும்னு நினைக்கிறாங்கன்னா நிச்சயம் ஷீ கேன் கோ ஹெட் அண்ட் ஹாவ் அனதர் இன்னொரு கருத்தரிக்கிறது வந்து அவர்களுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை.
2: ஓகே,
1: அண்ட் நீ இப்போ வந்து எத்தனை குழந்தை இப்போ வந்து சொல்கிறாங்க ஒரு ஒரு குடும்பம் ஒரு குழந்தைங்கிறாங்கல்ல மேம், ஆக்சுவலி ஒரு லேடிக்கு வந்து மினிமம் 2 சைல்டுன்னு சொல்லுவாங்க, அது என்ன கால்குலேஷன்?
0: நம்ம இந்தியாவுடைய தொகையை பார்த்தா ஒரு குழந்தையுமே தேவையில்லை என்று கூட சொல்லலாம், ஆனால் அப்படி நம்ம சொல்ல முடியாது, அது ஒரு மனித உரிமை மீறல். ஸோ அதனால் அவர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் ஒரு குழந்தை. ஆனால் ஒரு நிறைய பேர் வந்து அந்த குழந்தை வள பராமரிப்பில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, சிங்கிள் சைல்டோட இன்னொரு குழந்தையும் இருந்தால் அதற்கு ஒரு பாண்டிங் அண்ட் சிப்ளிங் எல்லாம் இருக்குன்றாங்க. ஸோ இது அவர்களுடைய தனி விருப்பத்திற்கு உட்பட்டது. அதிகமான குழந்தை ஏன் வேண்டாம்னு சொல்கிறோன்னா பாப்புலேஷன்,
1: பாப்புலேஷன் க்ரோத்
0: டெஃபினட்டாக வந்து பாப்புலேஷன் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாப்புலேஷன் நீச்சு இட்ஸ் அ பிக் கன்சர்ன் ஃபார் இந்தியா. ஸோ அதை வந்து நம்ம மனதில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய விருப்பத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு எடுக்க வேண்டிய ஒரு முடிவு.
2: மேம் கடைசியாக ஒரு கேள்வி எனக்கு, இப்போது வர ட்ரெண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இந்த அண்டர் வாட்டர் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டுருக்கு. இந்த ஒரு டப்பில் உட்காந்துட்டு ஒரு லேடி லேபர் பெயின் வந்து லேபரை வந்து தண்ணிக்கு அடியில் கொண்டு வர்றது, அது எனக்கு கொஞ்சம் புரியலை சரியா?
0: அதாவது அந்த அக்வா தெரபி என்று சொல்லணும்னா அந்த வார்ம் டிப்பிட் வார்ம் வாட்டரில் வந்து நார்மல் டெலிவரி கண்டக்ட் பண்ணுறது இஸ் அ டைப் ஆஃப் சி நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அதில் வந்து இது ஒரு முறை, இந்த முறை வந்து மிக சிறந்ததுனோ இல்லை மற்ற முறை மிக தவறு அப்படின்னோ கிடையாது, அது ஒரு முறை. அதில் விருப்பம் உள்ளவர்கள் அந்த முறைக்கு ஏற்ற எல்லா விதமான பயிற்சியும் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கலாம். தட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் டெலிவரி தட் இஸ் பாசிபிள் டியூரிங் அண்டர் வாட்டர்.
1: இஸ் இட் சேஃப்?
0: எஸ் இட் இஸ் சேஃப்.
2: ஓகே சரி, இப்போது நம்ம டாக்டர் அமுதா ஹரி நம்மளுக்காக ப்ரெக்னென்சி அதாவது ப்ரெக்னென்சி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நாமளும் வந்து அந்த இப்போ அம்மாவாக போகிறவங்களுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் கொடுக்கலாங்கிறத பற்றியும் நிறைய பேசினோம். நம்ம
1: வந்து மேம் கே டாக்டர் கிட்டே நிறைய கேட்டிருக்கோம். அண்ட் தென் நம்மள்டே நம்மளுக்கே இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், பிகாஸ் நம்ம இந்த இந்த ஏஜில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய சமாச்சாரம் இதெல்லாம். பிகாஸ் நம்ம இதெல்லாம் சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டலாம் நம்மளால கேட்க முடியாததெல்லாம் இப்போ கேட்டிருக்கோம். அண்ட் சில இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவும் தெரியாத நம்ம டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட்
3: டாக்டர் இப்போ வந்து கடைசியாக வந்து கேள்வி, நிறைய பேசணும்னா கூட டைம் இல்லாததுனால இருக்கு, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து என்னென்ன விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்னென்ன விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப பார்த்து பார்த்து நடக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா டாக்டர்?
0: ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து நடக்கவே வேண்டாம், நார்மலாக இருக்கலாம். இது தேவையில்லாத பயப்படுதல் தேவையில்லை. நார்மல் ப்ரெக்னென்சி இஸ் அ நார்மல் இவெண்ட் இன் ஒன்ஸ் லைஃப். ஸோ இது வந்து கர்ப்பமாகிறது இந்த சுகப்பிரசவமாகிறது வந்து ஒரு பெண்ணுக்கே உரிய ஒரு நேச்சுரல் இவெண்ட். இது வந்து பார்த்து பார்த்து நடக்கவோ பயந்து பயந்து நடக்கவோ ஒன்றுமே இல்லை.
3: உங்கள் கூட இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் உரையாடினதுலேருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது டாக்டர்.
2: கண்டிப்பா, ஐ மீன் அவங்க எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க, அதுவும் ஸ்டேஜஸ், ஒரு அம்மாக்கு வந்து தாயா ஒரு குழந்தைய வளர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்,
1: அண்ட் தாய்மை அடையிறதே ஒரு பெரிய பாக்கியம்னு நிறைய பேர்.
2: கண்டிப்பா அது அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறத அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுக்கு நிறைய விஷயம் சொன்னாங்க.
0: இந்த நான் உங்களிடம் இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதை முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு இன்னும் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். அதாவது எப்படின்னா, கர்ப்பம் தரிப்பது ஒரு பெண் தாய்மை அடைவது ஒரு புனிதம்ன்றது ஒரு பெரிய வார்த்தையில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இது வந்து தேவையில்லாத நேரத்தில் ஏற்படும் போது மிகப்பெரிய பிரச்சனையாகுது. ஸோ எது வந்து ரொம்ப தேவையானதோ அதுவே மிக பிரச்சனையாகவும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பெண்கள், அதுவும் இளம் பெண்கள், திருமணமான பெண்களாகவும் இருக்கலாம் இல்லை திருமணமாகாத உறவில் இருக்கிற பெண்களாகவும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ப்ரெக்னென்சின்றது ஒரு நல்ல விஷயம். அதனால் தேவையான அதை பற்றி நம்ம யோசனை பண்ணி இது நம்ம செயல்படணும். ப்ரெக்னென்சியை லைட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு அபார்ஷனுக்கு, ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, சிம்பிளாக வந்து அபார்ஷன் பண்ணிடலான்னு, அந்த ஒரு மனசில் வந்து கவனத்தை வச்சுக்கணும். இது ஒரு வெரி மெடிக்கலி அண்ட் சோஷியலி வெரி இம்பார்ட்டண்ட் இவெண்ட் அப்படின்றது. இத்தனை நேரம் உங்களுடன் இதை பற்றியெல்லாம் பகிர்ந்துக்கிறதுல நான் மிக மிக சந்தோஷம் அடைகிறேன். நன்றி.
3: ரொம்ப நன்றி டாக்டர். இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பல விஷயங்கள் வந்து நம்ம டாக்டர் அமுதாஹரி கிட்ட வந்து தெரிஞ்சிட்டோம். இன்னைக்கு உங்களோட வந்து உரையாடினது நான் உங்கள் பவித்ரா, லோச்சினி,
4: ஸ்வாதி,
5: மாலவிகா,
6: சிந்து.
3: ஆமாம், இவங்க இதில் வந்து இந்த ஷோவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து லோச்சினி. லோச்சினிக்கு ஒரு பிக் கிளாப்ஸ்.
4: தேங்க்யூ ஸோ மச். டாக்டரோட ஹெல்ப் இல்லாமல் சத்தியமா இது எங்களுக்குலாம் முடிஞ்சிருக்காது.
5: தேங்க்ஸ் அ லாட் டாக்டர்.
3: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio, our pride.
4: Oh, hello.
5: Hello.
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸ கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு பிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things, you can always switch to mint or something like that. But smoking daiyu seidu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: ஒரு மெசேஜ் நான் வந்து சென்னை வாசிகளுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ வெள்ளத்தில் நீங்கள் உதவிக்கரம் நீட்டுனீங்க, அது தொடர்ந்து நிலைத்திருக்கணும். உதவிங்கிறது கேட்டு கொடுக்கக்கூடியது கிடையாது, தானாக வரணும். ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் கை கொடுத்து தூக்கணும், பசிங்கிறவங்களுக்கு உணவு கொடுத்து நம்ம அவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்கணும். சொத்து சொகம் இது எதுவுமே போதும்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு தினம் ஒரு தானம் பண்ண பாருங்க. இதுதான் என்னுடைய சோஷியல் மெசேஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: பப்பாளி போலே நீ வாழ்ந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம் கேன்டீன் வடையிலே நூலை கண்டால் ஆல் இஸ் வெல். நூலை கொண்டு வா, பட்டம் விடுவோம், டாப்பர் என்பதால் ஹீரோ இல்லை, ஆல் இஸ் வெல். டாபிக் மாறினால் அவனும் ஜீரோ, ஜோக்கர்
5: என்பதால். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேக்கறதையும் கதை எழுதறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். வாங்களே கதை கேட்கலாம்.
2: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எப்பயுமே ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஷ்ஷஸ் பார்ப்போம், என்ன ஸ்டேட்டஸ் வித்தியாசமா இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு புது வகையான ஸ்டேட்டஸ் சொல்லி தரத்துக்கு மிஸ் பிரியா ஃப்ரம் 3rd பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்திருக்காங்க.
3: நான் இன்னைக்கு சொல்ல போறது கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு முதல்ல காலிஃபிளவர் எடுத்துக்கோங்க. காலிஃபிளவர் எடுத்துட்டு அந்த காலிஃபிளவர்ல ஜெர்ம்ஸ் அந்த புழுலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்காக கொஞ்சம் பாய்லிங் வாட்டர்ல வந்து காலிஃபிளவரை போட்டுட்டு, இங்கே எடுத்திருக்க காலிஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சோண்டே சால்ட், தேவையான அளவு லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டால் போடும், போட்டுட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சைடு வந்து அதை பாயில் பண்ணுறதுக்கு வச்சிடுங்க. இன்னொரு சைடு வந்து அதுக்கு அந்த காலிஃப்ளவரை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த பேட்டரில் வந்து லைக் வந்து நீங்கள் ஒரு காலிஃப்ளவர் எடுத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து மைதா மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டி பெப்பர், உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சானு உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி சாஃப்டாகிடும் கொஞ்சம். ஸோ அந்த காலிஃப்ளவர் எடுத்துட்டு அந்த ஹாட் வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ரொம்ப நீங்கள் சூடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரன்னிங் கோல்ட் வாட்டரில் வந்து ஓரளவுக்கு வந்து அதை அலசிட்டு எடுத்துக்கோங்க. அந்த காலிஃப்ளவரை வந்து அந்த பேட்டரில் வந்து போட்டுட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு எல்லா சைடும் வந்து கவர் ஆகிற மாதிரி பார்த்துட்டு நல்லா ஹை ஆயிலில் லைக் வந்து ஹை டெம்பரேச்சர் ஆயிலில் வந்து போட்டுட்டு ஃப்ரை பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து ஒரு பேன், ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய், 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டா போதும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டே கார்லிக் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பல்லு போட்டுக்கிட்டாலே போதும். அந்த அளவுக்கு கார்லிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அனியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப பொடுசாக கட் பண்ணி அனியன்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா வந்து அந்த ஆனியன் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும், வந்தோடனே நல்லா ஃப்ளேவர் வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சமையலுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன் நாமக்கும் இருக்குல்ல. ஸோ ஆனியன் வந்து எப்பயுமே போட்டு வறுக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டா இன்னும் சீக்கிரம் வந்து ஆனியன் வந்து வெந்துடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து எப்பயுமே நான் யூஸ்வலாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுவேன், உங்களுக்கு வந்து ஸ்டிக்ஸ் மாதிரி வேணும்னா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 2-3 ஆனியன் எடுக்கிறீங்கன்னா ஒரு கேப்சிகம் போதும். ஸோ போட்டுட்டு நல்லா கேப்சிகம் வந்து ஃபுல்லாக வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு குக் ஆச்சுன்னா போதும். தென் வந்து கொஞ்சம் சோயா சாஸ், இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ் போதும். சோயா சாஸில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஹோல் டிஷ்க்கு வந்து சால்ட் ஆட் பண்ணும்போது சோயா சாஸ் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்கன்றத மனசில் வச்சுட்டு சால்ட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆக்சுவலி என்னென்னா, இந்த குண்டு மிளகா இருக்குதுங்களா அது வந்து கொஞ்சோண்டி சுடுத்தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் பண்ண போகிற கிரேவியில் ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் இதுக்குன்னு ஒவ்வொரு டிஷ்க்கும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பண்ணி உள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எப்பப்போ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, குண்டு மிளகாவில் ஒரு சின்னதாக சால்ட் பண்ணி வினிகர் ஊற்றி அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு, அதில் ஒன்றும் அவ்வளோவா ஐயோ பச்சை வாசனை இருக்கு, பச்சை வாசனையே வராது. யா ஸோ இந்த 3 சாஸையும் போட்டுட்டு ஓரளவு நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா ஒரு கடாயில் போட்டு அந்த கோபி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த கோபியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. சாட்டே பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த வெங்காயமும் குக் ஆகிட்டு இருக்கு, இந்த கேப்சிகமும் குக் ஆகிருக்கு, ப்ளஸ் வந்து காலிஃப்ளவரும் குக் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சாட்டே பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் லைட்டாக கொஞ்சமே மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.
2: என்ன நேர்களே, இன்னைக்கு பிரியா சொன்ன டெலிஷியஸான கோபி மஞ்சூரியன் டிஷ்ஷை வந்து கேட்டு ரசிச்சிங்களா? கேட்டு ரசிச்சது மட்டும் இல்லாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் RJ சரணவி, 3rd BSc கம்ப்யூட்டர்ஸ்.

0: MOPCR 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ஐயோ பசிக்குது பசிக்குது பசிக்குது என்ன சாப்பிடலாம் ரொம்ப பசிக்குது பசிக்குது பசிக்குது
2: உங்களுக்காக டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ் எம்ஓபி மெஸ் நிகழ்ச்சியில் எஸ் இது சமையல் நேரம்
3: வணக்கம் சென்னை இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேத்து நீங்க தானிய வகையை பத்தி நிறைய ரெசிபீஸ் கேட்டிருப்பீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு சூப்பரா ஒரு கிரேவியோட பிரியா ஃப்ரம் 3rd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க இதையும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க
4: இன்னைக்கு நான் சொல்ல போறது பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க நீங்க அது பார்த்துருப்பீங்க சாப்பிட்டும் பார்த்துருப்பீங்க ஆனால் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீமியா டேஸ்டியா நல்ல டெக்ஸ்சரோட பண்ணியிருந்தா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்னைக்கு நான் பண்ண போற பன்னீர் பட்டர் மசாலா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விதமா இருக்கும் அது எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பாயிலிங் பாயிண்ட் வர வரையும் அது ஒரு சைடை வச்சிருங்க இன்னொரு சைடு வந்து ஒரு கடாயில கொஞ்சம் தேவையான அளவு இப்போ வந்து நீங்க பெரியவங்க தரணும்னு நினைச்சீங்கன்னா கம்மியா கூட ஆயில் போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கொஞ்சண்டே கார்லிக் வந்து நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுட்டு அந்த கார்லிக் வந்து அந்த எண்ணெயில போட்டுருங்க நல்லா சாட்டே பண்ணிட்டே இருங்க அது கொஞ்சம் கோல்டன் கலர்ல வந்தோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க வேணா இஞ்சியை வந்து அப்படியே கூட கட் பண்ணி போடலாம் பட் நிறைய பேருக்கு அது வந்து வாயில பட்டா பிடிக்காது ஸோ வந்து நான் பேஸ்ட் மாதிரி நான் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பாய்லிங் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம்ல அதுல வந்து ஆனியன் டொமேட்டோ ஸோ ஆனியன் வந்து 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா தக்காளியும் 2 தான் எடுத்துக்கணும் ஸோ அந்த பேஸ்ல வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வைங்க அந்த ப்ராசஸ் பேரு பிளான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு சைடு வந்து கொதிச்சுட்டு இருக்கிறோம் இந்த சைடு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கீங்களா அது சூடானோடனே ஒரு மாதிரி பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வரும் அந்த டைம்ல வந்து தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் 2 தக்காளினா 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் அந்த காய் போட்டு வெந்த உடனே நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட அந்த முதல் லேயர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு இருக்கும் பிளஸ் வந்து தக்காளியோட லேயர் ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் ஸோ தக்காளியோட ஃபர்ஸ்ட் லேயரை நீங்க வந்து அதாவது வெளித்தோலை நல்லா பிரிச்சுட்டு நீங்க மிக்சியில போட்டு அதை தனியா அரைச்சு வச்சுக்கோங்க அதே போல வெங்காயத்தையும் வந்து பிளான்ச் ஆன வெங்காயத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் கடையில் என்னென்ன போட்டிருக்கேன் சாப்ட் கார்லிக் போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூஞ்சு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஸோ அடுத்து வந்து அந்த ஆனியன் வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோங்களா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஆனியனை வந்து அந்த கடாயில போட்டுட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போற வரையும் வதக்கிட்டே இருக்கணும் எங்க அம்மா எப்பயுமே ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து வெங்காயம் போடும்போது சால்ட் ஆட் பண்ணா டக்குன்னு வந்து வெங்காயம் வந்து இன்னும் சீக்கிரமா வந்து வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் எனக்கு அது ஒர்க் ஆயிருக்கு ஸோ வந்து அந்த சால்ட் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை வதக்கிட்டே இருக்கணும் வதக்குன உடனே 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர் 1/4 ஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள் இதுதான் வந்து ரேஷியோ இது நீங்கள் என்ன கிரேவி பண்ணாலும் நீங்கள் இதே ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் 2 ஸ்பூன் வந்து சில்லி போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் வந்து தனியா பவுடர் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும் ஸோ தட் அந்த ஸ்பைசஸோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா தக்காளி தக்காளி அந்த பேஸ்ட் வந்து இந்த கடாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டே தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ வந்து கடையிலேருந்து வேணாலும் நீங்கள் பன்னீர் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டிலே வந்து நிறைய பேருக்கு பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த கொஞ்சோடனே பாலில் வந்து ஒரு 2 ட்ராப் வந்து லெமன் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் வந்து திரிஞ்சிடும் ஸோ அந்த திரிஞ்ச பாலில் அந்த திக்காக ஒரு மாதிரி ஃபேட் கண்டென்ட் இருக்க பால்லாம் வந்து தனியாக வரும் அதை வடிகட்டி கொஞ்சம் நேரம் அது மேலே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பன்னீராக மாறிடுவாங்க ஸோ எப்பயுமே ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ணுங்கள் அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த பன்னீரை வந்து கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த கிரேவி கொதிச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்களா அதில் வந்து இந்த பன்னீரை வந்து போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பாயில் ஆகட்டும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிட்ட உடனே அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த பச்சை வாசனைலாம் போயிடும் கலர் அப்படியே அழகாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சோண்டே க்ரீம் இது வந்து நம்ம பசங்களுக்குலாம் வந்து அவங்களை ஏமாற்றி தான் கொஞ்சம் தரணும் இல்லைனா அவங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ ஃபுட்டை எப்படி டேஸ்டியாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க சுகர் போட்டிங்கன்னா ஃபுட்டு ஒன்று ஸ்வீட் ஆகிடாது ஸ்வீட் ஆகிடாது ஆனால் அந்த சால்ட்டோட தன்மையை ஏற்றி காட்டும் ஸோ வந்து ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அது சுகர் ஆட் பண்ணிட்டோடனே ஒரு ஒரு பாதி பவுல் பவுல் இல்லைன்னா ஒரு 8 ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பன்னீர் பட்டர் மசாலாங்க ஸோ பட்டர் எல்லாமே இந்த டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆக போகிறதுல லாஸ்ட்டாக ஒரே 1 ஸ்பூன் வந்து பட்டரை போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கு இல்லைங்களா மேலே பச்சை கலர்ல, ஸோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு மேலே சும்மா தூவிட்டு சுட சுட போய் சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்கள்லாம் அப்படி சாப்பிடுவாங்க, உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும் ஏன் பசங்களும் இப்படி சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ நேயர்களே, கேட்கறதோட விட்டுறாதீங்க, உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
2: தேங்க்யூ. என்ன நேயர்களே, இன்னைக்கான பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருப்பீங்களா? ரொம்ப ருசியா இருந்ததுல, கேட்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல இருந்தது. இதோட மட்டும் விடாம இதை வீட்டுல செஞ்சும் பாருங்க, எல்லாருக்கும் கொடுங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே இது பிடிக்கும், 100% ஷியார். ஸோ இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர்

MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM. ಬಿತ್ತಾರೆ.

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: எங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமா ஆகுது.
1: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம்
4: தரேன். எனக்கு இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
1: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒன்னும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடலலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள், அதாவது பெண்களுக்கு

0: வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. ஸோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தை
1: பாதுகாப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி.
2: வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன் 107.8. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஹாஜி ஹரிணி. இன்னைக்கு தலைப்பு
3: என்னன்னா,
2: ஆமாங்க, காதல் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இஸ்பானி சென்டர் நுங்கம்பாக்கத்துல இருக்கோம். இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்டயும் பேரண்ட்ஸ் கிட்டயும் காதல பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் இன்டர்வியூ எடுக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி மூணு யங் கேர்ள்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. சோ அந்த யங் கேர்ள்ஸ் கிட்ட காதல பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க, காதல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: காதல் இஸ் a waste of time according to me. வைஷாலி, லைஃப் லவ் மட்டும் இல்ல, நிறையவே இருக்கு.
5: லவ்வும் பண்ணுங்க, வேற வேலை என்ன இருந்தாலும் அதையும் சேர்த்து பண்ணுங்க. வெறும் லவ் லவ்னு விழுந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டு அம்மா அப்பா விட்டுட்டு ஓடி போடுற வேலையெல்லாம் வேணவே வேண்டாம்.
6: இட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர் ஃப்ரம் காலேஜ் கேர்ள்ஸ். இப்பெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கே கேட்க சந்தோஷமா இருக்கு.
5: போக போக நாங்க மாறிடுவோம்.
2: அம்மா அப்பா கேட்டுட்டு இருப்பாங்க, இந்த பயத்துல தான் இப்படிலாம் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்.
5: அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அம்மா அப்பா கேட்கட்டும் கேட்காம இருக்கிறதுதான் ட்ரூ.
2: ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ் ஃபார் யுவர் தாட்ஸ். தேங்க்யூ. ஹாய் எம்ஓபி, மறுபடியும் நான் உங்க ஆர்ஜே ஹரிணி. இங்க ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்கள்ட்ட காதல் அப்படின்ற டாபிக் பத்தி கேட்போம். அவங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. சொல்லுங்க ஆண்டி, நீங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
7: அப்பா அம்மா அக்கா தங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப அன்பாது, அதுதான் நான் லவ்வா நினைக்கிறேன்.
2: அவங்களோட லவ் பத்தி ஒப்பீனியன், காதல்ன்றது எதிர்க்க இருக்க பாலினத்து மேல மட்டும் இல்லாம எல்லார் மேலயும் இருக்கணும், அதுதான் லவ் அப்படின்றாங்க. தேங்க்ஸ் ஆண்டி.
6: நான் பேசிட்டு இருக்கிறது உங்க ஆர்ஜி சரண்யா. இப்ப வந்து இஸ்பானி சென்டர் ஆபீஸ்ல இருக்க சர்ச் பஸ் ஸ்டாண்ட் நின்று இருக்கோம். இப்ப இங்க ஒரு அங்கிள் இருக்காரு, அவரோட கருத்து என்னன்னு கேட்கலாம்.
8: எங்க வீட்டுல, அதாவது எங்க வீட்டுல ஒரு பையன் வந்து பிஇ பண்ணிட்டு இருக்கான். செகண்ட் ரெண்டாவது பையன் நாமக்கல்ல போர்டிங் ஸ்கூல்ல ஒர்க் படிச்சுட்டு இருக்கான், 11th. அதாவது சென்னை சிட்டியில வந்து 70% பீப்புள்ஸ் வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க தான், இடப்பெயர்ச்சி இந்த மைக்ரேஷன் மாதிரி வந்தவங்க தான். அவங்க வந்து இங்கே காட்டாக இருக்கும்போது இங்கே வந்து வீடு தான் வாங்கி செட்டில் ஆகிறாங்க. இங்கே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணும்போது அவங்க திரும்ப இங்கே தான் செட்டில் ஆக முடியும். திரும்ப வந்து கிராமப்பகுதிக்கு போக முடியாது, ஏன்னாக்கா அங்கே வந்து இந்த ஜாதி மதம் கேஸ்ட் பிரச்சனைகள் இன்னும் இருக்கத்தையும் அவங்க 25 இயர்ஸ், இன்னும் மோர் தென் 25 இயர்ஸ் ஆகும். ரூரல் ஏரியாவில், கிராமப்பகுதி, வில்லேஜ் ஏரியாவில் படிப்பு லெவல்லையோ மற்ற லெவல்லையோ சேஞ்ச் ஆனால் தான் இது வந்து அங்கே எடுத்து செல்ல முடியும். இங்கே இது சிட்டிக்கு தான் சரியாகும், கிராமப்பகுதி சரியாகும்.
2: ரூரல் ஏரியாஸ்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரி, நீங்க சிட்டில இருக்கீங்க, உங்க ஃபேமிலில இந்த மாதிரி நடந்தா?
8: எனக்கு, நாங்க ரூரல் ஏரியால வந்தவங்க தான், எங்க ரிலேஷன்ஸ் எல்லாமே அங்க தான் இருக்காங்க. அங்க அதை வந்து புறக்கடிச்சிட்டு சென்னை சிட்டிக்கு வர முடியாது. நாங்க திரும்ப இங்கே நாங்க போகணும், எங்களுடைய எல்லாமே அங்கே தான் இருக்கு. புரியுதா? அதை விட்டு, அதாவது அந்த ஜாதி மதம் என்ன சொந்த பந்தம் எல்லாத்தையும் ரிலேஷன்ஸ்லாம் விட்டுட்டு இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட சென்னையில் வந்து வரவங்களுக்கு தான் இது வந்து வசதியாக இருக்கும். அந்த வந்து அந்த அமைப்பு இருக்கவங்களுக்கு சரியா வராது.
2: நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே, இப்போ உங்க வீட்டுல யாராவது
8: நான் பண்ணா கூட என் பையன் குழந்தைகள் அந்த ஊருக்கு போக முடியாது. அந்த ரிலேஷன்ஷிப் அத ரெடி.
2: அப்ப நீங்க உங்க பையன் கிட்ட இது எப்படி எடுத்து சொல்லி புரிய வைப்பீங்க?
8: அவருக்கு புரியும்.
2: அதான் நீங்க எப்படி இவ்வளவு தூரம் புரிய
8: வச்சீங்க? செய்ய மாட்டான் கட்டாயம். ஏன்னா அந்த பழக்கவழக்கம் உள்ளவங்க செய்ய மாட்டாங்க. புரியுது, அருள்நிலையில இருந்து வந்தவங்க செய்ய மாட்டாங்க. செஞ்சாலும் கூட அது அவளுக்கு சரியா வராது. இங்கதான் இருக்க முடியும்.
4: என் ஃபேமிலியில் நடந்திருக்கு. ஸோ எவ்ரி ஒன் அக்செப்டட். அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற நான் என்னோட பையன் பண்ணும்போது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். இதில் ஒன்றுமே இல்லை.
2: வி ஹேவ் அனதர் ஒன் புட்டிங் ஹர் கமெண்ட் ஃபர்ஸ்ட். சொல்லுங்கள்.
3: சி இட்ஸ் அப் டு அ பர்சன். இஃப் ஹீ ஆர் ஷீ லைக்ஸ் அ லைஃப், தே கேன் கோ அஹெட் அண்ட் ப்ரொசீட் வித்.
2: தேங்க்யூ. சொல்லுங்க, காதல் பத்தி உங்க கருத்து என்ன? காதல்னு உங்ககிட்ட வந்து குழந்தைங்க வந்து சொல்ற உங்க குழந்தைங்களை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு எப்படி நீங்க கவுன்சிலிங் கொடுப்பீங்க?
9: காதல் பத்தி கேக்குறீங்க. காதல் வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து, சங்க காலத்திலிருந்து, எல்லா காலத்திலயும் வந்து காதல் இருந்துட்டு தான் இருந்தது. ஓகேங்களா? ஈவன் வந்து நீங்க வந்து நம்மளுடைய புராணத்தை எடுத்து பாருங்க. ஆண்டாள் கல்யாணம் கூட ஒரு காதல் கல்யாணம் தான். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஏன் ஆண்டாளுக்கு முன்னாடி நம்ம தினமும் வந்து கோயிலுக்கு போறோம், முருகன் இருக்காரு, வள்ளியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட காதல் வழியில தான். ஸோ காதல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இலக்கியத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து காந்தர்வ கல்யாணம்னு இருக்கு. அதாவது வந்து ரெண்டு பேரும் போய், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல வீட்டை விட்டு ஓடி போய் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சமுதாயத்துக்கு தெரியாம ஒரு பொண்ணும் ஒரு பையனும் நினைச்சாங்கன்னா அவங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வந்து காந்தர்வ திருமணம் அப்படின்னு இருக்கு. பட் காதல் அப்படிங்கிற கான்செப்ட வந்து ஒழுங்கா புரிஞ்சிட்டு இருக்காங்களா? ஏன் வந்து பேரண்ட்ஸ் வந்து உடனே அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து இவ்வளவு நாள் வந்து வளர்த்திருப்பாங்க, பேம்பர் பண்ணி வளர்த்திருப்பாங்க. உங்க கல்ச்சர் வேற. உங்க வீட்டுல வந்து யாராவது வந்து ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு நாள் வந்தாலே உங்களால மிக்ஸ் பண்ண முடியல. நீங்க எங்கேயாவது போனாலும் மிக்ஸ் பண்ண முடியல. பட் என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு மல்டி மில்லியனர் ஒரு பொண்ணு ஒரு சினிமா பார்த்துட்டு ஒரு ஸ்லம்ல போய் வந்து அந்த இருக்கிற இதுல வந்து அடாப்ட் பண்ணி அவங்களால வாழ முடியுமா? இல்ல என்டையர் கேஸ்ட் டிஃபரன்ஸ், அதாவது வந்து நம்ம கேஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து நார்த் இந்தியாலேருந்து வந்து சவுத் இந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதும், ஒரு குஜராத்திய வந்து தமிழாலேயோ மலையாளியோ கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் வந்து கல்ச்சருக்கு இந்த நடைமுறையெல்லாம் மீறி அவங்களுக்குள்ள அந்த பாய் அண்ட் கேர்ள் ஹாவ் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கான கால இடைவெளி எல்லாம் அவங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கெல்லாம் வந்து கண்டதும் காதல். இன்னைக்கு காலையில பார்த்தாங்க, ஈவினிங் வந்து இல்லை நான் வந்து உன்னை லவ் பண்றேங்கிறாங்க, அடுத்த நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிறாங்க. சர்ச்லயோ எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாம. ஆனா வந்து இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு வாழ்க்கைக்கு உதவும்? காதல் அப்படிங்கிறது வந்து கல்யாணத்தோட முதல் கேட் அப்படின்னு. ஆனா லைஃப் லாங் வந்து நீங்க வந்து சேர்ந்து வாழணும். ஸோ அதுக்கு வந்து சாத்தியமா இருக்கா, அதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க எப்படி உங்க குழந்தைகளை வளர்க்குறீங்க அப்படிங்கறது வந்து ஒரு முதல் படி. திடீர்னு வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு லவ் அப்படின்னா அந்த இன்ஃபாக்சுவேஷன் பீரியட்ல வந்து டெஃபினட்டா வந்து ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும். பப்பி லவ்வா இருக்கட்டும், அது காலேஜா இருக்கட்டும், ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்ல இருக்கட்டும். பட் அந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம பொண்ணோ இல்ல நம்ம பையனோ தெளிவானவங்களா, இந்த பொண்ணையும் அந்த பையனும் அவங்களால வச்சு வாழ முடியுமா, அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா, இவங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து முதலே உங்களை ஸ்டடி பண்ணிடணும். என்ன கேட்டால் வந்து எப்படி வந்து இப்போ வந்து அடாலசன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பியூபர்ட்டி பற்றி சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து எஜுகேஷன்லேயே வந்து இதை வந்து அந்த பருவத்தில் வந்து ஏற்படுற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் வந்து ஒரு லவ், அந்த அஃபேர், இது மாதிரி வந்து ஒரு சிந்தனைகள் தோணும். ஒரு பாய்க்கு வந்து ஒரு கேர்ளையும் கேர்ளுக்கு வந்து ஒரு பாயையும் அட்ராக்ட் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு மாதிரியான ஒரு இது, அது இருக்கவே இருக்கு. அது டெஃபினட்டாக வந்து ஒரு 23 வயசு 24 வயசுக்கு அப்புறம் ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் ஆகலன்னா கூட இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் அவங்கவுங்க ஒரு பேர் எடுத்துக்கிறாங்க, என் பொண்ணும் ஒரு பையனும் அந்த மாதிரி ஒன்றும் கூட அவங்களால எடுத்துக்க முடியலன்னு வருத்தப்படுற பேரண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. பட் அது கரெக்டான ஏஜில் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கில் கரெக்டான ஆளோட வருதா, அவங்களால வந்து எப்படி வந்து காதலிச்சுட்டு அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அந்த லைஃப்பை வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு நம்மளுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கா, கிளாரிட்டி இருக்கா, மெச்சூரிட்டி இருக்காங்கிறத வந்து பேரண்ட்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணணும். அப்படி அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க வந்து அடமெண்ட்டாக வந்து உடனே நோ சொல்ல, இல்லை அடிக்கிறது, இல்லை சந்தேகப்படுறது, இல்லை உடனே உடனே வந்து ஹரோஸ்கோப் பார்த்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணவே கூடாது. முதல்ல வந்து அவங்களை கூப்பிட்டு பேசணும். அவங்க அப்படியே பிடிவாத பிடிச்சாங்க அப்படின்னா கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகலாம். இல்லை அவங்களுக்கு வந்து சொல்லலாம், ஓகே நான் உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ வந்து ஆனால் உனக்கு ஒரு கோல் கொடுக்குறேன். நீ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த காதல்ங்கிறது வந்து இன்னைக்கு எங் கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி ஒருத்தர் ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா அவனோட போகிறது, அப்புறம் அவங்களோட சுற்றுறது, அப்புறம் வந்து அவங்க கிட்டேருந்து மொபைல் வாங்கிக்கிறது, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சாக்லேட்டுக்கு, ஐஸ்கிரீமுக்கு, சினிமாவுக்கு எல்லாம் போயிட்டு அந்த பையனுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மாயை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க பாட்டு வந்து அம்மா அப்பா பையனை இல்லை எங்கள் அப்பா பிடிக்கல அம்மா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கழண்டுட்டு போயிடுறாங்க. தட் தி பாய் இஸ் பிகமிங் வந்து அந்த காலத்துலயாவது அட்லீஸ்ட் வந்து ஐயோ பையன் வந்து எங்கிருந்தாலும் வாழ்க்கை ஸ்டைலில் தேவதாஸ் மாதிரி தாடி வச்சுட்டு போவாங்க. பட் இப்பெல்லாம் அப்படி இல்லை, எடுக்கிறாங்க உடனே ஆசிட் அட்டாக் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஏன்னா அவன் ஏமாத்தப்படுறதா நினைக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப தப்பு. நிஜமாவே நீ கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தேன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள் அந்த பையனும் இந்த பொண்ணை கூட ஸ்டடி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்புறமா யோசித்து கல்யாணம் பண்ணுங்கள். அதனால் வந்து பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து ஸ்கூலில் கூட வந்து லவ் வேல்யூ எஜுகேஷன் மாதிரி லவ் எஜுகேஷன்னு இதில் இருக்கிற சாதக பாதங்களை சொல்லி கொடுத்தா கூட ஐ திங்க் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான் நான் நினைக்கிறேன். அதுக்கும் மேலே வந்து சினிமாவை பார்த்துட்டு கெட்டு போகிற பசங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நாலு எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்குது, இன்னைக்கு டெக்னாலஜி வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்துலேருந்து நல்லதையும் கெட்டதையும் எடுத்து நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத வந்து ஒரு குழந்தைக்கு சின்னப்பிள்ளேருந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணும். ஒரு பேரண்ட்ஸ் வந்து வெறும் மதர் அண்ட் ஃபாதர் ரோலை மீறி ஒரு கவுன்சிலர் ரோலாக ஒரு ஃப்ரெண்டாக அவங்க வந்து குழந்தைங்களை ட்ரீட் பண்ணணும். காதல் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் கரெக்டான ஏஜில் கரெக்டாக இருக்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிறத வந்து எஜுகேட் பண்ணால் ஐ திங்க் இட்ஸ் ஓகே. நத்திங் ராங் இன் தட். பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் லாங் ஒருத்தர் ஒருத்தர் கஷ்டப்படுறது நிற்கும், டவுரி ப்ராப்ளம் நிற்கும், அப்புறம் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கும் பாய் அண்ட் கேர்ள், அடிமைத்தனம் எல்லாம் ஒழியும். குறிப்பாக வந்து எவ்வளோ வருஷமாக நம்ம சமுதாயத்தில் புறையேறிட்டு இருக்கிற ஜாதி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகும். இட்ஸ் நத்திங் ராங் இன் தட். லவ் என்னங்கன்னு என்ன? அன்பு தான், அதுதானே. அதுக்கு நீங்கள் எவ்வளோ டெஃபினேஷன் கொடுத்தாலும் அல்டிமேட்லி இட்ஸ் அ லவ் இஸ் அன் அன்பு. தேங்க்யூ.
10: தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். காதல் பற்றி எல்லாரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. பட் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, காதலுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொன்னதும் அந்த டாபிக் எழுத்து அப்படியே இது ஒன்றும் சினிமா இல்லை த என் போட்டு முடிக்கிறதுக்கு. இது வாழ்க்கை, இது நம்ம தான் வாழணும். அது கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கிறது நம்ம கையிலையும் பேரண்ட்ஸ் கையிலையும் தான் இருக்குது. ஆர்ஜே சரண்யா இப்போ அவங்களோட கருத்தை பதிவு பண்ணுவாங்க.
11: ஸோ யா, அஸ் ஹரிணி செட், லவ் இஸ் நாட், குத்தம் கிடையாது, அதை வந்து தப்பாகவே பார்க்காதீங்க. கண்டிப்பாக நிறைய ட்ரூ லவ் ஆர் தேர். ஸோ நாங்கள் சொல்ல வர ஒரே விஷயம், லவ்னா முடியாதுன்னு சொல்லாதீங்க. அண்ட் பிளைண்ட்லி டோன்ட் சப்போர்ட் இட் ஆல்சோ, பிகாஸ் பொண்ணுங்க அண்ட் பசங்க லைக் யா தே டூ இட், தே லைக் ஒரு நாள் லவ், ரெண்டு நாள் லவ், இட் ஆல் ஹாப்பன். ஸோ அட் த சேம் சைட் வி ஹாவ் லைக் உண்மையான லவ்வும் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் லைக் அதை பற்றி நல்லா யோசிங்க. இட்ஸ் யோ பசங்களோட லைஃப், திங்க் அபவுட் இட், பிளைண்ட்லி டோன்ட் சே எஸ் ஆர் நோ. அண்ட் டு எண்ட் அப் வி லவ் ஹியர் அ சாங் ஃப்ரம்

0: தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் சாங் ஸ்ருதி. இந்த ஷோட நாங்கள் நானும் சரண்யாவும் சைன் பண்ணிக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் மீ ஹரிணி அண்ட் சரண்யா சைனிங் ஆஃப்.
1: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான் செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர். இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: I'm Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும், பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: ஹாய் லிசனர்ஸ், யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் சொசைட்டி, அவர்

0: Hello, Chennai. Yo, MOP. You're listening to MOP at 107.8. Our community, our radio, our pride.
1: This is your RJ Shreya, RJ Akshaya, and RJ Vaishnavi.
0: இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு ஆஸ்பைரிங் டிஜேஸ் இன்ஸ்பயர் பண்ண வந்திருக்கிறது
1: த மோஸ்ட் டேலண்டட் த மோஸ்ட் லவ் அண்ட் த மோஸ்ட் பாப்புலர் டிஜேஸ் ஆஃப் ஆல் டைம்ஸ் சன் மியூசிக் டிஜே ரியோ.
2: ஹலோ சென்னை, திஸ் இஸ் யுவர் விஜய் ரியோ.
0: கரியரோட பிகினிங்ல கலைஞர் டிவி கண்டக்ட் பண்ண ஒரு ஷோல கன்டெஸ்டன்டா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்.
2: முதல்ல இதை நீங்க கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம். அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 சகல கலா வல்லவன் அப்படின்ற ஒரு காம்படிஷன், அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2009ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. டெலிகாஸ்ட் ஆனது 2011ல டெலிகாஸ்ட் ஆச்சு. ஒரு பெரிய ஜேர்னி, கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த காம்படிஷன் நடந்தது, யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு காம்படிஷன் நடந்தது. ஆனா பேசிக்காக அந்த காம்படிஷன் வந்து ஒரு மல்டி டேலண்டட் ஷோ. வீட்டில் நிறைய சேட்டப் பண்ணுவேன். ஸோ எங்கள் அண்ணா தான் ஃபஸ்ட்டு என்னை என்கரேஜ் பண்ணார், சும்மா அது ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கோயம்புத்தூரில் நான் ஒரு ரொம்ப பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன். அங்கே இருக்கவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க. நான் போனேன், மீடியானா என்னன்னே தெரியாது. வெளியிருந்து வேடிக்கை பார்க்கும்போது மீடியாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உள்ளுக்குள்ளார் போய் பார்த்தா மீடியாவில் டோட்டலாக வேறு மாதிரி. மீடியான்றது தனி லைஃப், அது வந்து அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கேன். போகும்போது எல்லாரும் அவங்க பேசுறது அவங்க நடந்துக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தா ரியல் லைஃப்லேயே நடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நான் ரொம்ப அப்போ தான் பார்த்து அப்போ தான் தெரியுது மீடியானா ஒரு இதுதானோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காம்படிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஜேர்னி அப்படிங்கும்போது அந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய மீடியா பர்சன்ஸ் கிட்ட நான் பேசினேன். அடுத்தடுத்து ஆடிஷன் லெவல், அடுத்தடுத்த காம்படிஷன் லெவல்லாம் போகும்போது நிறைய பேர்கிட்ட பேசினேன். அப்போலாம் நிறைய கற்றுக்கிட்டேன். சொல்ல போனால் அந்த காம்படிஷனில் நான் ட்ரை பண்ணாத விஷயமே இல்லை, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணேன். நான் மேஜிக் ட்ரை பண்ணேன், டான்ஸ் ஆடினேன், பாட்டு பாடினேன், அப்புறம் மைம் பண்ணேன், ஆக்டிங் ஒரு செக்மெண்ட்ல பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணேன். அப்புறம் நான் சின்ன வயசுல கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிளாஸ் படிக்கும்போது கராத்தே கிளாஸ் போயிருந்திருக்கேன். அப்போ கற்றுக்கிட்டதை வந்து அங்கே ஸ்டேஜ்லலாம் வந்து பண்ணேன். ஃபயர் ப்ளோயிங் அது இதுன்னு என்னென்னமோ எனக்கே தெரில. ஒரு லெவலுக்கு மேலே திங்க் பண்ணி பார்க்கும்போது, ஆமாம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு இந்த காம்படிஷன் வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரில. கிட்டத்தட்ட செமிஃபைனல் வரைக்கும் நான் போனேன். அதுவே பெரிய விஷயம் எனக்கு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். மீன் இவ்வளோ பெரிய காம்படிஷன் அதில் செமிஃபைனல் வரைக்கும் போனோம் அப்படின்றதே பெரிய விஷயம். அதில் செமிஃபைனல் எலிமினேட் பண்ணும்போது எல்லா டிவி ஷோவில் எல்லா ரியாலிட்டி ஷோலையும் ஒரு கண்டஸ்டன்ட் அழுகிற மாதிரி நானும் அழுதுட்டேன். ஐயோ அடுத்த ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதான் நான் டைட்டில் வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுலேருந்து நான் வெளியே வந்தேன். இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரி. சொல்ல போனால் அந்த டைமில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. மீடியாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அவங்கெல்லாம் இன்னுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களாம் இன்னுமே என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த டைமில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க எல்லாருமே அவங்களும் பிகைனர்ஸ், அவங்களும் மீடியாக்குள்ளார் அப்போ தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ ஒரு நல்ல மெமரி அது. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நிறையனா மீடியானா என்னென்னு நிறைய விஷயம் அதில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் அந்த சகல கலா வல்லவன் அப்படின்றது பெரிய விஷயம். நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறதால
1: ஒரு ஸ்டாண்டப் காமெடியன்லேருந்து விஜய் ஆகணும்னு ஒரு தாட் எங்கேருந்து வந்தது சார்?
2: ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் எல்லாருக்கிட்டையுமே வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும்னா, நீ ஏன் விஜய் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. எல்லா ஸ்டாண்டப் காமெடியன்கிட்டையும் பக்கத்தில் இருக்க ஒரு 10 பேர் கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லிட்டுருப்பாங்க. என்கிட்டையும் சொல்லுவாங்க, என்கிட்ட வீட்டில் இருக்கும்போதே சொல்லுவாங்க, இதை இவ்வளோ வாய் பேசுகிறப்ப சம் டிவியில் கீழ போயேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருப்பாங்க. எனக்கும் நான் ஐடி படிக்கும்போது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் படித்தேன். ஸோ அங்கே படிக்கும்போது வந்து அங்கே நடக்கிற கல்ச்சுரல்ஸ்லாம் வந்து நாங்கள் பசங்களுக்குள்ளாரையே மாற்றி மாற்றி மைக்கை பிடிக்கிட்டு நாங்களே ஹோஸ்ட் பண்ணிப்போம். எங்கே உட்காந்துன்னா அந்த க்ரௌடுக்குள்ளார உட்காந்து நாங்கள் ஹோஸ்ட் பண்ணிருப்போம். அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் வாங்க அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி கலாச்சிப்போம். அதில் யாரோட வாய்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னா என்னோட வாய்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்புறம் இந்த சகலகலா வல்லவன் பண்ணன் இல்லையா, ஸோ அங்கே பண்ணும்போது அப்போ வந்து எப்படி சொல்கிறது, அப்போ வந்து பிஜேவாக போகும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப இருக்கும். நானும் சுற்றி சுற்றி மேஜிக் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் எவனுமே அதை பார்க்க மாட்டேன். இந்த பேசுகிற வாயை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்போ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே மைண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போய் சுற்றி கடைசியில் சரி ஓகே விஜே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் வந்து விஜே ஆகணுன்றதுக்கு கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி ஏன் விஜே ஆகியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா, நடுவில் வந்து நான் ஒரு சீரியல் பண்ணேன். ஸோ அந்த சீரியலை பார்த்தா பயங்கர சோகமே உருவான ஒரு கேரக்டர். என் கேரக்டர் அந்த டிவியில் வந்துருச்சு அப்படின்னாவே குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் கையில் கல்ச்சீஃப் எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என் கேரக்டரும் அப்படி தான் இருக்கும், அழுதுகிட்டே இருப்பேன். ஸோ அப்போ அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணவங்க எல்லாரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அந்த கேரக்டரில் இருக்க பையன் வந்து ரொம்ப சோகமான பையன், ரொம்ப பயங்கர காமான அமைதியான பையன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. வெளியில் என்ன பார்க்குறவங்க கூட ரொம்ப மரியாதையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் புதுசாக இருந்தது எனக்கு, இப்படிலாம் என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரேக் பண்ணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக விஜய் ஆகியே தீரணும். ஏன்னா விஜய் ஆகிட்டேன்னா என்னை பொறுத்தளவுக்கு விஜய்னா அவன் பேசணும், அவனோட ஒரிஜினாலிட்டி இருக்கணும், அவ்வளோதான். என்னோட ஒரிஜினாலிட்டி இருக்கணுன்றதுக்காக நான் விஜய் ஆகியே ஆகணும் அப்படின்னு முடிவு. ஸோ அது அப்புறம் தான்
3: விஜய். உங்க டேலண்ட் யார் ஐடென்டிஃபை பண்ணாங்க?
2: வேணுகோபால்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த காம்படிஷன்ல காம்படிஷன்ல இருந்தாருன்னு சொல்லிட்டு அவரு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. அதுக்கு முன்னாடி விஜே பண்ணலாம் நீ அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என் வீட்டுல என் அண்ணா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து நீ விஜே ஆகி உனக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் வரும்போது நீ கண்டிப்பா என்ன நினைச்சு பாப்ப அப்படி இப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்கா சொன்னது வேணுகோபால்னு ஒருத்தன் தான். அவன் வந்து என்னோட கோ காம்படிட்டர், என் கூட காம்படிஷன்ல இருந்த ஒரு பையன், அவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா சொன்னான். அதுதான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஹோப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட ஒரு ஒரு விஜேவா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேன் அப்படின்னா அவன் தான், வேணுகோபால் தான். ஸோ அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன ரெகனைஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறமேட்டு நிறைய பிரேக் ஆச்சு, பர்சனாலிட்டி லுக் வைஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அடி வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டு என்ன ஒரு விஜேவா ரெகனைஸ் பண்ணது, இங்கே சித்தார்த்தன் ஒருத்தர் இருக்காரு, எங்கள் சன் நெட்ஒர்க்கில் சித்தார்த்தன் சொல்லிட்டு ஒரு சார் இருக்காரு, அவர் தான் கன்ஃபார்மாக நீ விஜே ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னோட ஷோ ப்ரொடியூசர் கவின். ஸோ இவங்க மூணு பேர் தான் என்னை வந்து விஜேவா ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டது. யாருமே விஜேவா பண்ண நிறைய பேர் சொன்னாங்க, பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க, அது எப்படி நீ விஜய் வளம் ஆகுமா என்னடா அப்படின்னு. ஒருவேளை நம்ம விஜய் இல்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க மூணு பேர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா, இல்ல பர்சனாலிட்டி எல்லாம் தேவையில்ல கண்டிப்பா விஜய் நீ விஜயடா நீ விஜய் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க.
0: சுடு சுடு சென்னையில ஆரம்பிச்சு இப்ப காஃபி டீ ஏரியா யோர் அட்டென்ஷன் ப்ளீஸ் மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சன் மியூசிக் வந்த அப்புறம் இந்த ஷோஸோட எக்ஸ்பீரியன்ஸ்
2: ஜாலியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே கிடையாது சின்ன வயசுல இருந்து, அதை கற்றுக்கிட்டேன் முதல்ல, அது ஒரு நல்ல விஷயம். இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு டெய்லி ஏதாவது நான் என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி நியூஸ் படிக்கணும், டெய்லி வேற என்ன வைரலாக இருக்குன்னு பார்க்கணும். வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சா பார்த்தாது, ஏன்னா நியூஸ் பேப்பரில் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வந்து ஏதாவது ஒன்று வைரலாக பண்ணி விட்ருவாங்க, அதை தேடி போகணும். இந்த பக்கம் வாட்ஸ்அப்பில் அதை விட பயங்கரமாக ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுருப்பாங்க, அதை தேடி ஓடணும். இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் வெளியில் ஃபேன்ஸ் சைட்லேருந்து இருக்க விஷயம், அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. வரும் இன்னைக்கு கூட ஒரு லெட்டர் வந்துச்சு, அது படிக்கும்போது நான் சொல்கிறேங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லெட்டர் இல்லை. சின்ன பொண்ணு ஒன்று, ஒரு ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணு ஒன்று எழுதியிருந்தாங்க, அந்த லெட்டர் படிக்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கும். பயங்கர மெச்சூர் ஆக்கி விட்டாங்க என்னை வந்ததுக்கு அப்புறமேட்டு. அதுக்கு முன்னாடி எதை பற்றியும் பெருசாலாம் யோசிக்க மாட்டேன். இந்த மூணு ஷோ வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய நல்ல பழக்கம்லாம் கற்றுக்கிட்டேன். சொல்ல போனால் விஜய்னா டிவியில் பேசுகிறவன் ஜாலியாக இருப்பான் அப்படி இப்படிலாம் இருப்பாங்க அப்படிலாம், அதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்குது அப்படின்றது இந்த மூணு ஷோ பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேக் சைட் இருக்க அந்த டெக்னிக்கல் டீம், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு ஒரு ஷோ பார்க்கும்போது அந்த ஷோவில் இருக்க விஜயவும் ஒரு ஆர்ஜே பண்ணுறாங்கன்னா அந்த ஷோவில் இருக்க ஆர்ஜே தான் நமக்கு தெரியும். அவங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு நான் பண்ணுற மூணு ஷோ பண்ண மூணு ஷோலையுமே அவங்களும் வெளியே தெரியணும் அப்படின்றது தான் என்னோட ஃபஸ்ட்டு பிளான். ஸோ இப்போ நார்மலாக என் ஷோ பார்க்குறவங்க என்ன மட்டும்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களோட உங்களுக்கு கவுண்டர் போடுறவங்க நல்லா போடுறாங்க, உங்களுக்கு யார் அந்த பாட்டு யார் போட்டாங்க யார் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு பின்னாடி இருக்கவங்களை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட பெரிய சக்ஸஸ் அப்படின்னா அதுதான், எனக்கு என் கூட இருக்க டீமும் வந்து வெளியே தெரியுது. நார்மலாக ஸ்க்ரீனில் இருக்க அந்த ஒரு விஜய் மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்க டீமையும் பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பெரிய விஷயம். இந்த மூணு ஷோவில்
1: 2014 விகடன் அவார்ட்ஸ்லேருந்து பெஸ்ட் மேல் விஜய் அவார்ட் தந்தாங்க. இவ்வளோ ஷார்ட் டைம்ல இவ்வளோ பாப்புலாரிட்டி எப்படி சார், சீரியஸாக எப்படி?
2: இல்லை இந்த பாப்புலாரிட்டி எப்படின்லாம் தெரில, அதுக்கு பின்னாடி ஒரு செம்ம காமெடி இருக்குது. என்னன்னா அந்த இதுக்கு சூஸ் பண்ணிட்டாங்க, மீன் விகடன் மேல் பெஸ்ட் மேல் விஜய் அவார்டுக்குன்னு சொல்லிட்டு என்ன நாமினேட் பண்ணிட்டாங்க. நாமினேட் பண்ணதுக்கப்புறமேட்டு அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறார், விகடன்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி விகடன் அவார்டுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. ஓ அப்படியா கிடச்சிச்சா, இல்லை நீங்கள் நாமினேட் ஆகி, ஓ நாமினேட் ஆகிருக்கேனா, பயங்கர ஹாப்பி பேசிட்டு வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு சொன்னோன்னே ஹாப்பி நியூஸ் இல்லை, ஹாப்பி நியூஸை கேட்டவொன்னே எனக்கு வேற எதுவும் தெரியல, பிளாங்க் ஆயிடுச்சு. ஃபோன் வச்சிட்டேன், வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் யோசிச்சேன் நாமினேட் தான் ஆயிருக்கும், ஐயோ அப்போ கூட யார் நாமினேட் ஆயிருக்காங்க. திரும்ப ஃபோன் பண்ணிட்டு யார் கூடலாம் நாமினேட் ஆயிருக்காங்க, சொன்னவங்களாம் பெரிய பெரிய விஜய்ஸ், ஆல்ரெடி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் விஜய்ஸ். ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டு அப்படிங்களா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். வச்சதுக்கு அப்புறமேட்டு ஐயோ அவார்டு ஃபங்க்ஷன் ஆச்சு எப்படி நடக்கும், திரும்ப ஃபோன் பண்ணிட்டு ஆமாம் இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குங்க, இல்லை இல்லை நாங்கள் கூப்பிடுவோம் அவார்டு கொடுப்போம் ஃபோட்டோ எடுப்போம். ஓ அவார்டு கொடுப்பீங்க ஃபோட்டோ எடுப்பீங்க, ஓகே ஓகே ஓகே. அந்த விகடன் அந்த ஷீல்டு கொடுப்பீங்களா, கொடுப்போம் சரி வச்சுட்டேன். திரும்ப மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு ஐயோ இதை கேட்க மாட்டோம் மறுபடியும் ஆமாம் அவார்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த எத்தனை நாளில் கொடுப்பீங்க. அவர் இருந்துட்டு பிரதர் நீங்கள் நாமினேட் ஆகிருக்கீங்க, நீங்கள் செலக்ட் ஆனோடய கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்கிறோம் உங்களுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓ ஓகே ஓகே ஓகே வச்சுட்டு யாருக்கும் பெருசாக வீட்டுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நான் தம்பட்டெல்லாம் அடிக்கல, எப்பயுமே என் கூட ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவனு எழுத சொல்கிறேன் ஏய் நாமினேட் எவ்வளோ பெரிய அவார்டு தெரியுமா, விகடன் அவார்டா எவ்வளோ பெரிய அவார்டா அது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை எனக்கு தெரியும்ல இந்த மாதிரி மீடியாவில் இருக்க பர்சன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரீஷியஸான அவார்டுனா விகடன் அவார்டு தான். ஸோ அதில் நான் நாமினேட் ஆயிருக்கேன்னா ரொம்ப பெரிய விஷயம், நாமினேட் ஆகிட்டுலடா அவ்வளோதான் நீ வாங்கின மாதிரி வச்சுக்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, நம்ம நாமினேட் ஆகிருக்கிறதே பெரிய விஷயம், கிடைக்கலனாலும் பரவாயில்லடா போடா போடா நாமினேட் ஆகிட்டோம்டா விகடனுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
3: ஐயோ அப்படிச்சு
2: அங்கே போனால் அங்கே நடந்ததெல்லாம் பயங்கரமான காமெடி. ஏன்னா வாங்க வந்தவங்கலாம் பெரிய பெரிய ஆளுங்க. தனுஷ் சார், டிடி வந்திருந்தாங்க, சந்தோஷ் நாராயணன் சார் வந்திருந்தார், பாபி மாஸ்டர் வந்திருந்தாங்க, சோபி மாஸ்டர் வந்திருந்தாரு. எல்லாரும் காரில் வராங்க. எல்லாரும் காரில் பயங்கரமாக பெரிய பாஷா வந்து இறங்கிட்டு இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு. எந்த முக்கில் இருக்குங்க? ஓ அந்த கார்னர், ஓகே ஓகே, லெஃப்ட் திரும்பிட்டேன்னா எப்படி வரணும்? அப்படியே நேரம் வந்தீங்கன்னா கார்னர்ல அந்த கார்லாம் நிற்க பாருங்க, அங்கே வாங்க வந்துட்டு சவுத்தில் இருக்காது தானே அப்படின்னு வண்டி நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டிட்டு அவர் கீழே வந்து என்ன ரிசீவ் பண்ணுறதுக்காக கீழே வந்தாரு. இங்க வீடு வந்து இருக்காரு. வந்து பார்த்து ஓகே ஓகே பார்க் பண்ணிட்டீங்களா வண்டியை? ஆ பண்ணிட்டேன். செக்யூரிட்டி தள்ளி நிறுத்த சொன்னாரு. அதான் நீத்திட்டேன். ஓகே ஓகே அப்படின்னு போயிட்டு போட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. கீழே வந்ததுக்கு அப்புறமேட்டு சார் வண்டி எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இல்லை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு பிளாட்டினா 120 தள்ளி வந்து பின்னாடி ஏரியா வந்து டேங்க்ல விகட நான் அப்படி வச்சுட்டேன். வச்சோன்னே அவர் பார்த்துட்டு ஏங்க இப்படிதான் போக போறீங்களா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் போவேன் சீரியஸ்னு சரி. சரி அடுத்த தடவை நீங்க விகடன பாடு வாங்க வரும்போது கார்ல வரணும் ஆ அப்படின்னு வந்துட்டேன். ஐ திங்க் ஓவராலாக நான் அந்த விகடன் அவார்டு வாங்கும்போது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன். என்னை சுற்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எப்படின்னு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் எதையுமே சீரியஸாக எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்காது. எதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை போட்டு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் கடுகிட்ட போக காணோம்னா உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வச்சதை காணோம் அப்படிமா. எதுக்கு சின்ன சின்ன விஷயம்? பெரிய விஷயத்தையுமே சீரியஸாக எடுத்துக்காம விட்டோம்னா நம்ம லைஃப் ஜாலியாக தான் போயிட்டுருவோம். ஃபர்ஸ்ட் மேட்ரு எனக்கு விகடன் அவார்டு கிடைக்கும், நான் அவார்டு வேணும் அப்படின்றதுக்காக நான் விஜய் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு நான் இதை பிரேக் பண்ணும், நான் யாருன்னு வெளியே தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் விஜய் ஆனேன். அதை நான் ஒரு வேளை கரெக்டாக பண்ணணும் என்னமோ தெரியல, எனக்கு அந்த அவார்டு கிடச்சிருச்சு. ஒரு வேளை நான் அதை கரெக்டாக பண்ணுறனால தான் எனக்கு பாப்புலாரிட்டியும் கிடச்சிருக்கும். அவ்வளோதான். என்னை பொறுத்தளவுக்கு ஒரிஜினாலிட்டிக்கு இருக்க மரியாதை எப்பயுமே இருக்கும். அந்த ஒரிஜினாலிட்டி இருந்ததுன்னா போதும். மேபி அதனால இருக்கலாம்.
0: உங்களோட இப்போ சன் மியூசிக்கில் ஒர்க் பண்ணுற விஜய் ஸ்பேஸ் சொல்கிறோம். அதில் உங்களோட ஃபேவரட் ஆர்டரில் ரேட் பண்ணணும். அஞ்சனா, மணிமேகலை, ரியாஸ், அருண், வைஷ்ணவி.
2: அஞ்சனா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் சீனியர் விஜய் அண்ட் வெரி ஸ்வீட். நேர்லேயுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. அவங்க சொல்ல போனால் நான் சின்ன வயசில் வந்துட்டு அஞ்சனாவோட சொன்னால் ஸ்கூல்லேருந்து ஓடியாந்து ஸ்கூல்லேருந்தா ஐயோ இல்லை இல்லை காலேஜ்லேருந்து வரும்போது பேக்லாம் தூக்கி போட்டு அஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு டிவி நல்லா வந்து உட்காந்து பார்த்து அப்போவே இருந்தே அவங்க மேலே ஒரு சின்ன கிரேஸ் இருந்தது. ஸோ அஞ்சனா ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அருண். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பையன், ஜாலியான ஒரு பையன். அந்த எனர்ஜெட்டிக் அவனோட ஷோலையுமே தெரியும். ஸோ அருண் செகண்ட். தேர்ட் வந்து ஐயோ ரொம்ப ரிஸ்கான பிளேஸ் இருக்கே, ரியாஸ். ரியாஸ் அவனும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பான் அவனோட ஷோ ஃபுல்லாக. அண்ட் மணிமேகலை, வைஷ்ணவி இவங்களோட இஷ்டம். அது ஆடியன்ஸ் போர்டில் விட்டுறலாமே, அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ.
0: நிறைய பேருக்கு தெரியாது நீங்க ஆர்ஃபனேஜஸ்க்கு சேரிட்டி பண்ணிட்டு இருக்கிறத பத்தி. அதை பத்தி உங்களோட
2: இல்ல, அது அது நீங்களே சொல்லிட்டீங்களே நிறைய பேருக்கு தெரியாதுன்ட்டு. அப்ப அதை பத்தி பெருசா பண்ண தேவையில்ல, ஐ மீன் பெருசா சொல்ல தேவையில்ல. ஆர்ஃபனேஜ் அப்படின்றது தேடி தேடி போயிட்டு ஒரே ஒரு ஆர்ஃபனேஜை சூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் இல்லை, காமனாக எல்லாருமே பண்ணுறது என்னன்னா ஒரு ஆர்ஃபனேஜ் ஒரு ஒரு இதை மட்டும் சூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு மட்டும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஆர்ஃபனேஜ்னா இந்த ஆர்ஃபனேஜ்க்கு நான் என்ன வருஷம் என்னோட பர்த்டேக்கு நான் போயிட்டு அவங்களுக்குலாம் நான் சாப்பாடு போடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கண்ணுபடி சமுதாயம்ன்றது என்னன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 10 பேர் தான் சமுதாயமே. அந்த சுற்றி இருக்க 10 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னாவே நம்ம சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ண கணக்கு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு போகிற போக்கில் ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ் இங்கே பண்ணலாமே அங்கே பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கொடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி ரெகுலர் பேசிஸ் அப்படின்னா நான் டெய்லி ட்ராவல் பண்ணுற வழியில் டெய்லி ஒரு சிலர்லாம் நான் பார்ப்பேன். இது நீங்களுமே பார்க்கலாம், நீங்களுமே டெய்லி நீங்கள் ட்ராவல் பண்ணுற ரூட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆளுங்களை உங்களால் பார்க்க முடியும். அதாவது கை கால் ஊனமாக இருக்கவங்க, கண்ணு தெரியாதவங்க இவங்களாம் இருப்பாங்க இல்லையா. நான் சொல்லும் போதே உங்கள் மைண்டில் என்ன தோணுனா அவங்களுக்குலாம் நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்குலாம் உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய ஆர்ஃபனேஜஸ் இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போய் அவங்கள விட்டாவே போதும். என்னை பொறுத்தளவுக்கு கை கால்லாம் நல்லாயிருக்கும், ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்களாம் வந்து ரோட்ல பிச்சை எடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்காந்து போய் நான்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அவங்களை கூப்பிட்டு நீங்க உட்கார வச்சு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதை எடுத்தாங்க அப்படின்னா அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. அந்த வாழ்க்கை ஏதோ ஒரு வழியில அந்த வழி மாறி போய் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா அவங்க வாயில இருந்து இல்லை அவங்க மனசுல இருந்து ஒரு வார்த்தை வரும் நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு, அதை வாங்கினோம்னாவே நம்ம நல்லா இருப்போம். அண்டு சொல்ல போனா அவங்களுக்கு ஏதாவது ஆர்ஃபனேஜஸ் இருக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா அந்த ரோட்ல போற வழியில நம்ம பாக்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏற்கனவே அடைக்கலம் கிடச்சி இருக்கிற ஆர்ஃபனேஜில் அவங்க போய் பண்ணுற ஹெல்ப்போட அடைக்கலமே இல்லாமல் ரோட்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா அது பெரிய விஷயம். அதை பண்ணலாம் எல்லாரும்.
0: நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சார், ஒரு சாரி ஒரு தேங்க்யூ சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க?
2: சாரி சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் மேட்ரு. முன்னெல்லாம் வந்து அவங்களோடவே தான் இருப்பேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன். ஒர்க்லாம் முடிஞ்சது அப்படின்னா சாயந்தரம் போயிட்டு ஒரு கிரவுண்டில் அப்படியே மொக்கையாக எந்த டாப்பிக்குமே இருக்காது உட்காந்தோம் அப்படின்னா ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் பேசிட்டு 10 மணிக்கு மேலே எங்கேயாவது போகலாம்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு 1 மணி வரைக்கும் சுற்றி 1.5 மணிக்கு வீட்டுக்கு போவோம். இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த லைஃப். அந்த லைஃப் இப்ப இல்ல. ஆப்வியஸ்லி எல்லாரும் ஈரோடுல இருக்காங்க, நான் சென்னையில இருக்கேன், ஸோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இங்கிருந்து ஈரோடு போனாலுமே அவங்க கூட உட்காந்து பேசுறதுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குலாம் இல்ல. ஏன் போகும்போதே ஒரு 15 பயங்கரமா ஒரு ஷெட்யூல் போட்டு போவேன். இது வந்து அம்மா கூட, இது அப்பா கூட, இவங்க கூட, ஐயோ ஒரு அரை மணி நேரம் தான் கூட இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மெயினா ஃப்ரெண்ட்ஸுக்கு சாரி. அப்புறம் ஃபேமிலி, ஃபேமிலியில வந்து முன்னெல்லாம் வந்து எந்த ஃபங்க்ஷன்னாலும் அப்படின்னா ஓடி போய் நின்றுவேன். இப்பெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து என் அக்கா மேரேஜ் நடந்துச்சு. என் அக்கா மேரேஜுக்கு வந்து மார்னிங் 5:00 முகூர்த்தம் வச்சுட்டாங்க. நான் அதுக்கு முந்தைய நான் நைட்டு தான் இங்கே இருந்து கிளம்பினா, நான் போனதே 7 தான் போனேன். மேரேஜ்லாம் முடிச்சு வந்த சொந்தக்காரங்களாம் கிளம்புனதுக்கப்புறம் போயிட்டு அக்கா ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னேன். ஸோ என் அக்காவுக்கு சாரி சொல்லணும். தேங்க்ஸ் அப்படின்னா சேம் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தான், நிறைய சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஃபேமிலியில் வந்துட்டு இன்னுமே வந்து என்ன வேற மாதிரிலாம் பார்க்கவே மாட்டாங்க. போனோம் அப்படின்னா இந்த மற்ற ஃபேமிலியாக இருந்தால் எப்படி இருக்கும்னா, இந்நேரம் பையன் டிவியில் வந்திருக்கான் அப்படின்னா சொந்தக்காரங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, டிவியில் வரான் டிவியில் வரான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணியிருக்கேன் டிவியில் வருது பாருங்க அப்படின்னா, அப்படியாப்பா ஐயோ நான் வெளியிருப்பேனே அப்படிப்பாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? ஆனால் எனக்கு தெரியாது அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க அது இதுலாம் வந்து நிறைய பேர்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. அவங்க பையனை டிவியில் பார்த்தேன், அவங்க பையனுக்கு வந்து என் பொண்ணு ஃபேனு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்டு அவங்க பயங்கரமாக சந்தோஷப்பட்டுப்பாங்க. அதெல்லாம் வேற யார் மூலியமாவது தெரியும். என்கிட்ட வந்து சொல்லும்போது லைட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க, பயங்கரமாக வந்துட்டு இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பில்டப் கொடுத்தா எல்லார மாதிரியும் அவங்களும் ஆயிடுவாங்க. என் ஃபேமிலியாக இருக்காது இல்லை, என் ஃபேமிலி என் ஃபேமிலியாகவே இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் சப்போர்ட்டிவ்னு பார்த்தா எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் இப்போ சம்பாதிக்கிற காசு வந்து என் வீட்டுக்கு கொடுக்குற மாதிரியோ இல்லை நான் எனக்கு சேவ் பண்ணிக்கிற மாதிரியோலாம் இல்லை. ஸோ வீட்டிலருந்து எதுவும் என்கிட்ட பெருசாக டார்ச்சர் பண்ணுறதில்ல, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்லாம் டார்ச்சர் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் மெயின் தேங்க்ஸ் அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமே நடக்கிறது தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறது. அது பண்ணலன்னா அது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இது எனக்கு கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறமேட்டு இங்கே சேனலில் வந்து மெயினாக ரெண்டு பேர் நான் சொல்லணும் சன் நெட்ஒர்க்கில். யாருன்னா சித்தார்த்தன் ஒரு அண்ணா, அவர் தான் வந்து இந்த சேனலில் வந்து நீ விஜேடா அப்படின்னு சொன்னார் அவரு. அதுக்கப்புறமேட்டு சத்தியமா நீ விஜேடா அப்படின்னு சொன்னவர் கவின் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் இனிஷியலில் சேனலில் நிறைய பிரச்சனை இருந்தப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் அதெல்லாம் தாண்டி என்னை உள்ளர வரத்துக்கு ஹெல்ப் பண்ணது. ஏன்னா பார்த்துட்டு இந்த பையன் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்பினது அவங்க ரெண்டு பேர் தான். அந்த நம்பினதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ்.
0: மோஸ்ட்லி ஒரு ஃபேமிலியில் மீடியா ஃபீல் போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டாங்களா?
2: இல்லை நான் மீடியாவில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சொன்னேன். எங்க நான் சென்னைக்கு சும்மா போகிறேன், இல்லை மீ சும்மா டிவியில் ஷோ சும்மா ட்ரை பண்ண அப்படியா எப்படி வேலைக்கு போகிற மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னா, இல்லை வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டேன். மெயினாக என்னன்னா ஒரு வீட்டில் மீடியாவில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறானா, ஐயோ வேலையை விட்டு அவன் சும்மா சுற்றுவானே அப்படின்னு பயப்படுவாங்க. அந்த பயத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கல. நான் வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது தான் மீடியாவில் ட்ரை பண்ணேன். ப்ரொஃபஷனலாக ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஜாபுக்கெலாம் போயிட்டு இந்த டெய்லி காலையில் டக் இன் பண்ணிவிட்டு ஐடி கம்பெனியில் ஓடுவாங்க இல்லையா, அது மாதிரி நான் வேறு ஒரு கம்பெனியில் ஓடிட்டு தான் இருந்தேன். டெய்லி காலையில் ப்ரொஃபஷனலாக ஜாப் போயிட்டு இருக்கும்போதே நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் அந்த சிரமத்தை நான் ஃபேமிலி கொடுக்கலன்றனால மீடியாவில் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த சிரமத்தை என் ஃபேமிலி எனக்கு கொடுக்கல. அவங்களும் அவங்களும் என்ன ஃப்ரீயா விட்டாங்க, நானும் அவங்களுக்கு வேணுன்றது பண்ணிட்டேன். அதனால மியூச்சுவலா போயிட்டோம் ஃபேமிலி நானும்.
0: இப்ப நாங்க சொல்ற பேருக்கெல்லாம் ஒரு வேர்ட்ல எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? தலைவர் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல், தல அஜித், இல்ல தளபதி விஜய்,
2: தளபதி
0: வைகை புயல் வடிவேலு,
2: சிரிப்பு
0: கோடான கோடி காலேஜ் கேர்ள்ஸ் எதிர்பார்க்கிற ஒரு பதில், உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா?
1: அப்படி இல்லனா எந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் எதிர்பார்க்கறீங்க சார்?
2: இது ஏற்கனவே ஒரு தடவை நான் சோழ சொல்லிருக்கேன். எப்படின்னா காலையில எந்திரிச்சுன்னா அப்படியே கிளம்பி போய் இப்படி பயங்கரமா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு சாயந்தரம் அப்படி வீட்டுக்கு வந்தோடனே அப்படி உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு தலவாலி இலையில தண்ணி தெளிச்சு எனக்கு சோறு போடணும். அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு வேணும். ஹாப்பினஸ் அவ்வளவுதான், கூட வந்து ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதில் பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு நான் எதுவும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி அவங்களும் இருந்துட்டாங்கன்னா போதும், அவ்வளவுதான்.
0: எங்க காலேஜ்ல இருக்கிற ஆஸ்பைரிங் விஜேஸ்க்கு ஒரு சக்சஸ்ஃபுல் விஜேவா நீ என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க?
2: அவங்களுக்குலாம் என்ன சொல்றது அப்படின்னா எல்லாம் ட்ரை பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறத கரெக்டான வழியில் நீங்கள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கூட இருந்துட்டு அவங்க மூலியமாக போயிடலாம், இவங்க மூலியமாக போயிடலாம் அப்படிலாம் இல்லை. ரொம்ப தடிக்கு தடிக்கி விழுந்தால் தான் கரெக்டாக எந்திரிச்சு நடக்க முடியும் ஒரு குழந்தைக்கு. அதே மாதிரி தான் ஒரு விஜே ஆகிறதும், ஐயோ பயங்கரமாக இருக்குது சரி திடீர்னு தோணிடுச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. நிறைய இடத்துக்கு போய் நிறைய அடி வாங்கினாதான் கரெக்டான கதவு எதுன்னு தெரியும். ஸோ அவங்க நிறைய ட்ரை பண்ணணும். இவங்க எனக்கு உள்ளார இந்த சேனலில் இவரை தெரியும் அவரை தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாலாம் போகிறத முதல்ல கட் பண்ணிக்கணும். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இவங்களா போய் ட்ரை பண்ணாங்கன்னா தான் கரெக்டான பார்த்து எதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியும், அவ்வளோதான். விஜே ஆனதுக்கு அப்புறமேட்டு வேற எந்த அவங்க கிட்ட தனியாக ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். இப்போ நிறைய மீடியா பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் பெரிய லெவலில் இருக்கவங்க யாரையும் நான் சொல்ல, சின்ன லெவலில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேரை பார்க்கும்போது அவங்க நேர்லேயே நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், திடீர்னு கண்ணை மாற்றுவாங்க, ஒரு மாதிரி வாயை சொல்றது, அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸை நம்மளால பார்க்கவே முடியாது கடைசி வரைக்கும், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நீங்க விஜே ஆனதுக்கு அப்புறமே அந்த மாதிரி ஆயிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும், அதை வந்து பக்கத்துல இருக்க நிறைய பேர் ரசிச்சிருப்பாங்க. அவங்க ரசிச்ச அந்த விஷயத்தை மிஸ் பண்ணாம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம்னாவே போதும்.
0: உங்களை பத்தி ஒரு சீக்ரெட் யாருக்குமே தெரியாது. அது என்ன சீக்ரெட்?
2: நான் 3rd class படிக்கும் போது எங்க டீச்சர் மோகன் அம்பாள் ஒருத்தவங்களை லவ் பண்றேன். அதுதான் பிக்கெஸ்ட் சீக்ரெட். இதுவும் சீக்ரெட் தான்மா, யாருக்கும் தெரியாது. ரீசெண்டா இருக்கு சீக்ரெட்டா? ரீசெண்டா நான் இப்ப ரூம் அந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாமா? ஐயோ தெரியலையே.
0: ரேடியோ கேப்பீங்களா? ரேடியோ கேட்டுதான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே?
2: ஃபேவரட் ஆர்ஜேஸ் ஒருத்தர் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்க, பிக் எஃப்எம் ஆர்ஜே ஆனந்தி லேப்டாப்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிருந்தாங்க. அப்புறம் ஆர்ஜே பாலாஜி என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அவரு. அப்புறம் வந்து இப்போ வந்து அனுராதா ஸ்ரீராம் மேம் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஆமாம், அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் வேறு எங்கள் சூரியன் எஃப்எம்ல இவர் ரமேஷ்னு ஒரு அண்ணா இருக்காரு, செம காமெடி பஸ் ஷோ பண்ணுவார், அவருது நல்லாயிருக்கும். அப்புறம் கிசி கிசி கீதா நல்லாயிருக்கும். அப்புறம் ஆர்ஜே நவா அவங்க பண்ணுறது நல்லாயிருக்கும். நிறைய பேர் இருக்காங்க இன்னும். மிர்ச்சி ஷா, மிர்ச்சி சிவா பண்ண ஷோலாம், பழைய ஷோஸ்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். நிறைய ஆர்ஜேஸ் எனக்கு பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஜோனரில் இருப்பாங்க. ஸோ எப்போ உட்காந்தாலுமே இவரோட ஷோ வந்து எத்தனை மணிக்கு வந்தாலும் நீங்கள் கேட்பீங்கன்னா யார் கேட்பீங்க அப்படின்னா இவர் ஆர்ஜே பாலாஜி அண்ட் ஆர்ஜே ஆனந்தி. இவங்க ரெண்டு பேர்த்தும் எப்போ வந்ததுனாலும் கேட்பேன்.
0: நீங்கள் போது ஆர்ஜேக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்களா?
2: ஆர்ஜே ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ட்ரை பண்ணப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி இருக்கார் இல்லையா, அவரோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. நான் பேசுறது எப்படி சொல்றது, ஆனால் ஆர்ஜே பாலாஜி சார் வந்து அவர் மட்டும்தான் இருந்தார், வேற யாருமே அந்த மாதிரி இல்லை. நானும் போயிட்டு நானும் கலவு கீழே பேசும்போது இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஆர்ஜேனா ஒரு மாதிரி இந்த நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னாங்க. எனக்கு அது வரல ஆக்சுவலாக. நான் அந்த மாதிரி பேசினா பேசிட்டு இருக்கும்போது நானே சிரிச்சிருவேன். நான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன், ஏதாவது இன்னைக்கு அதிகாலையில் நம்ம பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அப்படின்னு சிரிச்சிருவேன். என்னப்பா ஒரு ஒரு கான்ஃபிடண்டாகவே பண்ண மாட்டேன்றேன், நான் கான்ஃபிடண்டாக தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. அது இல்லாமல் சொல்லப்போனால் நிறைய ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்ல, நான் ஆர்ஜே விஜய் கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு தான் நான் நிறைய ட்ரை பண்ணேன், ஆர்ஜேக்கு ரொம்ப கம்மியாக ட்ரை பண்ணேன். ஸோ கிடச்சிருந்ததுன்னா ஒருவேளை நான் என்ன ஆர்ஜே ஆயிடலாம், ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால்
0: முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட மறைவு உங்களை எப்படி பாதிச்சிருக்கு?
2: இல்லை அது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நான் பேசினா பொதுவாக கேட்குறவங்க வந்து அது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. நானும் ஒரு இளைஞன் தான், ஸோ அதனால் எனக்குமே அவர் நிறைய விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு அவர் விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆனது, ஸோ இந்த விஷயத்தில் நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்க விஷயம் என்னன்னா, அவர் சொன்ன அந்த வார்த்தை கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் நிறைய கனவு கண்டிருக்கேன், என் லைஃப் வந்து இந்த மாதிரி இருக்கணும், என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணும் அப்படின்றதெல்லாம். இப்போ நான் இப்போ ஒரு 3 பேர் வந்து உட்காந்துட்டு கையில் இது கொடுத்துட்டு இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா இது நான் கண்ட கனவு தான். நிறைய பேரோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது என்ன யாராவது இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். ஒரு விஜே ஆகணும்னு கனவு கண்டிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே. வீட்டில் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ அதெல்லாம் ரேஞ்சுக்கு யோசி அப்படி இப்படின்லாம் நிறைய டிஸ்கரேஜ்லாம் பண்ணுவாங்க சின்ன வயசில். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு அந்த என்னோட அந்த சின்ன வயசில் நான் அந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவான வார்த்தைகள் வாங்கிட்டு இருக்கும்போது என் காதில் விழுந்த மொதல் பாசிட்டிவான வார்த்தை என்னென்னா கனவு காணுங்கள் அப்படின்ற வார்த்தை தான். அந்த கனவு காணுங்கள் அப்படின்றதோட நிறுத்தாமல் அதுக்கு அடுத்த லைன் என்னென்னா, கனவு காணுங்கள் அந்த கனவு மெய்ப்பட உழையுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த கனவு மெய்ப்பட உழைக்கணும்னு நினச்சேன். ஸோ இதுதான் என்னோட லைஃப்பில் அவர் சொன்ன வார்த்தை இன்ஸ்பயர் ஆகி என்னை பாதித்த விஷயம்னா அதுதான். அதுக்கப்புறம் அவரோட வார்த்தையை எல்லாரும் இப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் நிறைய யங்ஸ்டர்ஸு சம்பந்தமில்லாத ஆளுங்கள்லாம் வந்து அவரை பற்றி பேசிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தனாலாம் இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க, இத்தனாலாம் இவங்கெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும், இறந்ததுக்கு அப்புறம் பேசுகிறாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி யாராவது உண்மையிலே அவரோட மறைவுக்கு அப்புறமேட்டு தான் அவரை பற்றி நீங்கள் யோசிக்கிங்க அப்படின்றத, அட்லீஸ்ட் அவர் சொன்ன மாதிரி அந்த மரத்தையாவது நடலாம், வீட்டு வாசலில் செடியாவது வைக்கலாம். நான் நிறைய விஷயம் அவரோடதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இப்போ சொன்னால் நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா, நான் இருக்கிறது பேச்சுலர் ரூம் தான், நாங்கள் பேச்சுலர்ஸ் தான் இருக்கோம். எங்கள் ரூம் வாசலில் நாங்கள் அந்த பேச்சுலர் ரூமில் என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பேச்சுலர் ரூமில் செடி வளர்க்குறாங்க, மரம் வளர்க்குறாங்கன்னு நம்புவீங்களா? நாங்கள் வளர்க்குறோம். எங்கள் ரூம் வாசலில் வந்து செடி இருக்குது, நாங்கள் வந்து ஒரு 2 மரம் நட்டுருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா அவரோட வார்த்தையிலேருந்து இதைவாவது ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, இதை ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் கஷ்டப்படணும் உழைக்கணும் அப்படின்லாம் இல்லை. 10 ரூபா கொடுத்து ஒரு செடி வாங்கி வந்து நடுறது பெரிய விஷயம் இல்லை. அட்லீஸ்ட் அவர் சொன்ன வார்த்தையில் அதையாவது ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா விவேக் சார் வந்து 1 கோடி மரம் நடணும் அப்படின்னாங்க. அவர் நாடு முழுவதும் எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு, இனிமேல் அவர் அதை அச்சீவ் பண்ணல, இன்னும் ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் அட்லீஸ்ட் அவரோட கணக்கில் நான் ஒரு 2 மரம் ஒரு 2 செடி வச்ச கணக்காவது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வச்சிருக்கேன். முடிஞ்சா நம்மளும் அதை பண்ணணும். எல்லாரும்
0: உங்க காலேஜ் லைஃப் பத்தி சொல்லுங்க சார்.
2: காலேஜ் லைஃப் ரொம்ப ஆசைப்பட்டு மிஸ் பண்ண லைஃப் அப்படின்னா அதுதான். ஏன்னா நான் படிச்ச காலேஜ் எப்படி இருந்ததுன்னா, ஸ்கூலை விட பேடா இருந்தது. எலிமெண்டரி ஸ்கூல் பேர் வேணாமே காலேஜில் இருக்கவங்களுக்கு தெரியும். பட் இப்போ மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்போ வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட், பயங்கர ஸ்ட்ரிக்ட்னா எப்படின்னா ஊர் ஸ்ட்ரிக்ட் உலக ஸ்ட்ரிக்ட். டிப்ளமோ தான், டிப்ளமோ காலேஜ், கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் காலேஜை விட பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. என்னோட ஃபஸ்ட் நாள் காலேஜ் லைஃப் அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் நாள் காலேஜ் லைஃப்னா பயங்கர ட்ரீம் இருக்கும். போனோடனே அந்த கதவு திறக்கும், நம்ம ஃபேஸில் வந்து காத்தடிக்கும், முடி பிறக்கும். ஒரு பையன் அப்படின்னா காலேஜுக்குள்ளே இருக்கும்போது இப்போ ஒரு அழகான பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான், சைட் அடிக்கணும் அப்படின்னு கண்டமே. நீங்க பயங்கர ட்ரீம்ல நான் ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்குள்ள போறேன். காலேஜ் மெயின் கேட் என்டர் ஆனோடனே பிடி மாஸ்டர் அடிச்சுட்டு, ஏய் இந்த பக்கம் நடக்கூடாது அப்படி போடா அப்படின்னாரு. என்னது என் ஸ்கூல்ல கூட பிடி மாஸ்டர் இப்படி திட்டமாட்டாரு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்க்குள்ள போனேன். கிளாஸ் ரூம்குள்ளார போய் உட்காந்துட்டு இருக்கோம், யாருமே பேசல, அமைதியா இருக்கிறாங்க. நான் கேட்டுட்டேன், நான் எனக்கு வந்து எப்படின்னா நான் டென்த்து முடிச்சு ஐடி முடிச்சு ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்டு போனனால நான் பெரிய பையன். என் கிளாஸ் ரூம்ல இருந்தவங்கலாம் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா டென்த் முடிச்சுட்டு டுவெல்த் முடிச்சுட்டு எல்லாரும் என்னோட சின்ன பசங்க, நான் தான் பெரிய பையன் உட்காந்துருக்கேன், ஏன்னா எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஃபர்ஸ்ட் நாள்லயே கேட்டோன்னே, இப்போதான் சார் வந்தாரு மிரட்டிட்டு போயிருக்காரு. இது மிரட்டிட்டு போயிருக்காரா, டேய் நம்ம காலேஜ், ஐயோ நம்ம காலேஜ் வந்திருக்கோம், யாருமே பேச மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பீரியடு, இன்டர்வல்ல என்ன நடந்தது அப்படின்னா, லெக்சரர் வந்து கிளாஸ்ல இருந்து கிளம்புறாரு. கிளம்பினோடனே எல்லாரும் இன்டர்வல் அப்படின்னா பெல்லட் சொன்னு என்ன பண்ணுவீங்க, எல்லாம் எதிர்த்து இப்படியே கிளம்பி ரெஸ்ட் ரூம் போவோம், கேன்டீன் போவோம். அது வந்து அந்த காலேஜுக்குள்ளார கேன்டீன் இருக்கு, ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் ஃபர்ஸ்ட் நாள் கேன்டீன் போக போறேன் ஏ அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறேன். எல்லாரும் கியூவில் போங்க அப்படின்ட்டு, இது கியூலியா நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். ஆனால் லஞ்ச் வரைக்கும் நான் எந்திரிக்கவே இல்லை, லஞ்ச் வரைக்கும் உள்ளாரே தான் உட்காந்தேன். லஞ்ச் வந்துருச்சு, ஏன்னா காலையிலேருந்து என் கனவு எல்லாத்துலேயுமே கல் விட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க, எதுவுமே நடக்கலை. சரி லஞ்சு, லஞ்சில் தான் வந்து ஃபஸ்ட் நாளில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆக போகுது, இந்த காலேஜ்குள்ளார நமக்குன்னு நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் அவரில் நான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு சொன்னே பார்த்தா அந்த கூட இருக்கிறவங்கலாம் சின்ன பசங்களா, ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன அண்ணான்ட்டாங்க, அங்கேயே ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. தொட்டு அவனுகிட்டாலும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு, இல்லை இல்லை நானும் சக நண்பன் தான், என்னை நீங்கள் போட உடனே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு ஒரு அஞ்சு பேர் ஒன்றா உட்காந்து டிஃபன் பாக்ஸை தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பிடி சார் வந்துட்டார், நீங்களாம் எந்த இயர், ஃபர்ஸ்ட் இயர் சார். ஃபர்ஸ்ட் இயர்லயே குரூப் போட்டு உட்காடுறீங்களா அப்படின்னு, ஐயோ ஐயோ அஞ்சு பேரையும் தனித்தனியா பிரிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஆறு மாசம் காலேஜ்ல இருக்க எல்லா ரூல்ஸுக்குமே வந்து எதிராக நின்று இருந்தது யாருன்னா நான் தான். எல்லா ரூல்ஸுக்கு எதிராக நின்று இருந்தேன், கிளாஸ் ரூம்ல உட்கார மாட்டேன், கேன்டீன்ல இருப்பேன், கிரவுண்டுக்கு போயிடுவேன், ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்தனால நான் சேஃப், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் லிபர்ட்டி இருக்கும், கிரவுண்டுக்கு போயலாம் கேம் விளாட்லாம்னு சொல்லிட்டு அதை நான் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால நிறைய தடவை பிரின்சிபல்ட்டையும் கரெஸ்பாண்டையும் நின்றுட்டே இருந்தேன். அவர் ஒரு சர்ட்டன் ஸ்டேஜுக்கு மேல நான் ஒரு வேற ஒரு பெரிய கம்பெனியில ஜாயின் பண்றதுக்காக எக்ஸாம் எழுதினேன் அப்பவே. ஸோ அது கிடைச்சிருச்சு, கிடச்ச டைம்ல கரெக்டாக நான் காலேஜ் வரேன். பிடி சார் அந்த கேப்ல பிடி சார் வந்து என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாரு. அவர் சொன்னார், பிரின்சிபல் வந்து இந்த மாதிரி உன்னை காலேஜ் விட்டு தூக்கலாம்னு சொல்லி வச்சிருக்காரு, சார் டோன்ட் வரி நானே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, இல்லை நான் காலேஜ்ல இருந்து நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டேன். அந்த ஆறு மாசம் லைஃப் தான் என் லைஃப்ல காலேஜ் லைஃப் அப்படின்றது, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்ன, ரொம்ப ஆசைப்பட்ட காலேஜ் லைஃப் அப்படியே போயிடுச்சு.
0: கிளாட் டு ஹாவ் யூ சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ், ஃபியூச்சர் விஜேஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வாரம் உங்களை எல்லாருமே இன்னர் செலிபிரிட்டியோட சந்திக்கிற வரைக்கும், திஸ் இஸ் ஆர்ஜே ஸ்ரேயா, ஆர்ஜே அக்ஷயா அண்ட் ஆர்ஜே வைஷ்ணவி சைனிங் ஆஃப். குட் பை, ஸ்டே பிளெஸ்ட்.

0: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன்தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கேட்கிற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா அத்தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ருதா. வாதம் விவாதம் நிகழ்ச்சியில இந்த வாரம் நம்ம ஒரு புதுமையான டாபிக் பத்தி பேச போறோம். மனிதர்கள் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த இனம்னு சொல்றாங்க. இது ஏன்னா நமக்கு தான் உணர்வுகள் இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் வாழ்க்கையில வெறுமை அடைஞ்சிருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது அவனுக்கு ஒரு ஈர்ப்பு கண்டிப்பா இருக்குங்க. அந்த ஈர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதுலதான் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. சில பேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈர்ப்போட இருக்கிறது சரி, ஆனா சில பேருக்கு அது தப்பு. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். அதாவது ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல ரொம்ப அட்டாச்சா இருக்கிறது சரியா இல்ல தப்பா, இத பத்தி பேசறதுக்காக நம்ம கூட ஸ்டூடியோல சில கல்லூரி மாணவிகள் இருக்காங்க. வணக்கம் தாமினி.
8: வணக்கம்.
7: வணக்கம் ஐஸ்வர்யா.
9: வணக்கம்.
7: வணக்கம் கீர்த்தனா.
10: வணக்கம்.
7: வணக்கம் வைஷ்ணவி.
11: வணக்கம்.
7: வணக்கம் ஸ்ரீநிதி. நீங்களும் எங்க கூட இத பத்தி ஷேர் பண்ணணும்னா கால் பண்ணுங்க 6512133333. வைஷ்ணவி நீங்க முதல்ல சொல்லுங்க, நீங்க வந்து இமோஷனலி அட்டாச்சா இருக்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
8: ஆமா.
7: ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்துல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். எந்த விஷயத்துல வந்து அட்டாச்மெண்ட் உங்களுக்கு இருக்கு? சில பேருக்கு வந்து படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணா வந்து தங்கச்சிக்கு வந்து சென்டிமெண்டலா வந்து ஒரு ரிங்கோ இல்லாட்டி வந்து ஒரு பொம்மையோ கொடுத்துருப்பாங்க. அது வந்து அவங்க கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு போகும்போது கூட வந்து அதை ரொம்ப பத்திரமா சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா?
8: எனக்கு வந்து ஒரு தடவை, எனக்கு எக்ஸாக்டா எந்த இன்சிடென்ட் ஞாபகம் இல்லை, எனக்கும் என் அண்ணாக்கும் ஒரு சின்ன சண்டை வந்தது வீட்டில். ஸோ அப்போ நான் வந்து ஒரு ரூம்ல வந்து ஓரமாக போயிட்டு, நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன் அப்போ. ஸோ ஒரு ரூம்ல ஓரமாக போயிட்டு நான் வந்து முட்டையை கட்டிட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். எனக்கும் அண்ணாக்கும் சண்டை ஆயிடுச்சு. ஸோ நான் அழுதுட்டு இருந்தேன் அந்த மாதிரி உட்காந்து. என் அண்ணா வந்து என்னை சமாதானம் பண்றதுக்காக நான் உட்காந்துருக்கிற போஸ் அப்படியே வந்து ஒரு கார்ட்டூன் ஃபிகர், ஸ்டிக் ஃபிகர் மாதிரி வரைஞ்சி கொண்டு வந்து எனக்கு கொடுத்தான். ஸோ அந்த போஸை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஜோ, நம்ம இப்பதான் உட்காந்துட்டு இருந்தோமா அப்படின்னு எனக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. ஸோ இப்ப கூட நான் வந்து எப்பயாவது எனக்கும் என் அண்ணாக்கும் சண்டை வந்ததுன்னா நான் அந்த பேப்பர் எடுத்து பார்த்து ஐ ட்ரை டு கோப் அப் மை.
7: ஸோ அந்த பேப்பரை நீங்க இப்ப கூட பத்திரமா வச்சிருக்கீங்க?
8: ஆமா.
7: ஸோ ஃபியூச்சர்லயும் அது அப்படியே வந்து
8: கண்டிப்பா
7: ரொம்பவே அழகான இன்சிடென்ட். தாமினி நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி சம்பவம் உங்க லைஃப்ல ஏற்பட்டிருக்கா?
9: எனக்கும் அக்காவுக்கு எப்பவுமே சண்டை வரும். ஐ எம் வெரி அட்டாச் டு மை சிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதர் தன் மை ஃபாதர் மதர், ஐ எம் வெரி அட்டாச் டு மை சிஸ்டர்.
7: கண்டிப்பா, ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே வந்து சேம் செக்ஸ்ல இருக்கிறவங்க என்னைக்குமே வந்து இமோஷன்ஸ வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஐஸ்வர்யா நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து இமோஷனலி இந்த மாதிரி வந்து அட்டாச்சா இருக்கிறது ஒரு தவறான விஷயம், யார்கிட்டயுமே வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது அப்படின்றீங்க. சோ இவங்க இப்படி இப்போ பேசுனாங்க இல்லையா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா லைஃப்ல?
10: இல்ல, எனக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது தவறாலாம் எனக்கு தோணல, எனக்கு வந்து அது சின்ன புள்ளத்தனமா இருக்கு. பிகாஸ் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்த இப்போ எங்க அண்ணன் எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கூட நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நான் வந்து என் பர்த்டேன்னு சொன்னாதான் அவனுக்கு ஞாபகமே வரும். ஸோ வந்து ஒரு பர்த்டேக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதே நான் வந்து வருஷ காலம்லாம் வச்சு, ஏன்னா இப்போ வாட்ச், இப்போ தாமினி சொன்ன மாதிரி வாட்ச் வந்து நான் போடலாம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதுக்கப்புறம் நான் என்னோட இதெல்லாம் போட்டுட்டே இருக்க முடியாது, அது உடஞ்சிடும், அது ஒரு அபசகுணம்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது வந்து பேசிக்காக நான் அதெல்லாம் நம்பலை, நம்புறது கிடையாது.
7: நீங்கள் நம்புறது இல்லை, ஆனால் உங்கள் அண்ணா கொடுத்த ஏதாவது ஒரு விஷயம் இன்னும் நீங்கள் வந்து பத்திரமா வச்சுருக்கீங்களா?
10: இருக்கும், எனக்கு வந்து அது நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது, கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா பிகாஸ் நம்ம கண்டிப்பா அதை தூக்கி போட மாட்டோம், ஆனா வந்து வச்சிருக்கோம்.
7: அதாவது ஐஸ்வர்யா சொல்றது என்னன்னா, இவங்கள மாதிரி நான் வந்து அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், எனக்கும் எங்க அண்ணாக்கும் இருக்கிற பாசம் அதுதான் வந்து அடிப்படை அப்படின்னு நான் வந்து பாக்குறது.
10: பிகாஸ் எங்க அண்ணா வந்து என் கூட இருக்கான். ஓகே, சோ அண்ணா தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். அதாவது நான் அவனோட ஒரு பாசம் வந்து நான் ஒரு பொருள்ல
7: வெளியிட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க ஐஸ்வர்யா. கீர்த்தனா நீங்க சொல்லுங்க, கீர்த்தனா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? யாராவது ஏதாவது கொடுத்து நீங்க அதை ரொம்ப வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி பீரோல லாக்கர்லயோ எங்கேயாவது நாட்டி படமா இருந்தா கூட அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்களா?
8: இல்ல, நான் அவ்வளோ அந்த ஒரு பொருள்ல வந்து அவ்வளோ ட்ரெஷரைஸ் பண்ணிலாம் வைக்கல. இப்போ வந்து ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி பர்சன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அந்த பொருள், பொருளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கறது இல்லை. இப்போ எங்க அண்ணா வந்து எனக்கு வந்து ஒரு வாட்ச் கொடுத்தான்னா நான் வந்து அந்த வாட்சை வந்து ட்ரெஷரைஸ் பண்ணி வைக்க மாட்டேன், ஆனால் வந்து அந்த மெமரி அவன் வந்து எனக்கு கொடுத்தான் அதை வந்து நான் ட்ரெஷரைஸ் பண்ணி வச்சுப்பேன்.
7: தட் இஸ் என் அண்ணா வந்து எனக்காக ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருக்கா.
8: ஆமா,
7: அந்த அவருக்கு வந்து அவ்வளோ பாசம் இருக்கு என் மேல அப்படின்னு நீங்கிறத வந்து அதை வெளிப்படுத்துறீங்க.
8: எஸ்,
7: ஓகே ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தபடியா தாமினி நீங்க சொல்லுங்க, ஒரு விஷயத்துல ஏன் வந்து அட்டாச்மெண்ட் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க முதல்ல?
9: அப்படி அப்படி பார்த்தா நம்ம அப்பதான் நம்ம ஒரு சில பேர்த்துக்குலாம் வந்து அந்த மாதிரி பண்ணாதான் அவங்க

0: அவங்க நம்ம மேல அவங்களுக்கு பாசம் இருக்குன்னு வெளியே காமிச்சுட்டாங்கன்னு ஒரு சின்ன மென்டாலிட்டி இருக்கும். அன்பு அன்பு காமிச்சுக்கிட்டாதான் அது ஏதோ நம்ம மேல பாசம் இருக்க மாதிரியும், அவங்க அப்பதான் நம்மளை கேர் பண்றாங்க, நம்ம அவங்களை அட்ராக்ட் பண்றோம் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு.
1: சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மத்தவங்களுக்கு வந்து நம்மளை பத்தி புரியறதுக்காக வந்து அன்பு இருக்கணும் அப்படின்றீங்க. ஓகே வைஷ்ணவி, நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்து என்ன இத பத்தி.
2: நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கும் அனிமல்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸே வந்து இந்த ஃபீலிங்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம வெளிப்படுத்தலைன்னா நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸா இருக்கிறதே வந்து ஒரு ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் நம்ம வாழ்க்கையில வந்து எதுவுமே அட்டாச்சா இல்லாம அப்படியே ஒரு துறவி மாதிரி வாழற அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் வந்து எல்லாருக்குமே கிடையாது.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: வாழ்க்கைக்கு ஒரு முழுமை கிடைக்கும் அப்படின்னா வந்து அது கண்டிப்பா ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தாதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: சோ வைஷ்ணவி என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னா இமோஷன்ஸ் தான், the way we emote, அதுதான் வந்து இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னே சொல்றாங்க. அதனாலதான் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட எப்பவுமே வந்து இமோஷனலி அட்டாச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஐஸ்வர்யா, இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் வந்து நீங்க சொல்றீங்க யார்கிட்டயுமே நம்ம வந்து அவ்வளோ இமோஷனலி, தட் இஸ் ஈர்ப்பு வந்து ரொம்ப இருக்கக்கூடாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்றேன்.
3: எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, வைஷ்ணவி ஒரு சொன்ன பாயிண்ட் வந்து நம்ம இவ்வளோ இமோஷனலா இருக்கணும், அப்பதான் ஆனிமல்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். நான் வந்து இமோஷனே இருக்க கூடாது, அப்படியே சும்மா நம்ம ஒரு ஜடம் மாதிரி அப்படியே வளர்றோம் அப்படின்னு நான் சொல்லலை. இருக்கலாம், பட் ஆனா வந்து ஓவரா ஒரு லிமிட்டுக்கு மீதி போச்சுன்னா எதுவுமே இருந்தாலும் ரொம்ப எல்லாம் இதானா கசக்குன்னுவாங்க, இனிப்பே ரொம்ப நாள் இது இருந்தா கசக்குன்னுவாங்க. ஸோ அதே மாதிரி இது கூட ரொம்ப ஓவரா பொசசிவ், என் அண்ணா என் அம்மா என் அப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது இவங்களே வந்து கல்யாணம் ஆயிட்ட பிறகு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. கல்யாணம் ஆகி அம்மா சில நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அம்மா பின்னாடியே புடவை பிடிச்சி போறவங்க எல்லாம் வந்து கல்யாணம் ஆயிட்ட பிறகு ஒரு வாரத்துக்கும் ஒரு நாள் கால் பண்றதுக்கோ மாசத்துக்கு ஒரு நாள் கால் பண்றதுக்கோ ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்படியே இதாகி அவங்க தான் என் உயிர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட். இப்போ நான் வந்து எங்க அம்மா கிட்ட ஒரு இது இருக்கு, எனக்கு பாசமே இல்லைன்னு இல்லை, பட் ஆனால் அது ஒரு லிமிட் இருக்கு. ஸோ எங்க அம்மாக்கும் புரியும் நான் எந்த எக்ஸ்டென்ட் போவேன்னு. நான் ஓவரா பாசத்தை கொட்டி அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து என் பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை பேசலைன்னு எல்லாம் எங்க அம்மாவுக்கு ஃபீல் ஆகாது.
1: அதாவது ஐஸ்வர்யா என்ன சொல்ல வராங்கன்னா, எப்பவுமே நம்ம வந்து எந்த விஷயத்த வந்து வெளிப்படையா நம்ம காட்டுறோமோ அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான் இருக்கும், லிமிட்டடா இருக்கணும். ஏன்னா வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மனுஷங்களும் மாறுவாங்க அப்படின்னு அவங்கறத வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. கீர்த்தனா நீங்க சொல்லுங்க. கீர்த்தனா இத பத்தி உங்களோட கருத்து என்ன?
4: இப்போ வந்து இமோஷனலி அட்டாச்ட் அப்படின்னு இருந்தாங்கன்னா இட் லீட்ஸ் டு டிபெண்டன்சி. இப்போ வந்து அவங்க வந்து இப்போ வந்து
1: அதாவது நீங்க என்ன சொல்லுவீங்க, சொல்ல வரீங்களா, ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க மேல வந்து அவங்க சார்ந்து இருக்காங்க லைஃப் ஃபுல்லா, அவங்க தான் எல்லாமே அப்படின்னு.
4: ஆமா கரெக்ட். இப்போ வந்து உங்க பிரதர் தான் வந்து இப்போ அம்மா, அவங்க சொன்ன மாதிரி அம்மா தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யூ பிகம் சோ டிபெண்ட் ஆன் ஹர். அவங்க அம்மா இப்போ வந்து இல்லைன்னா யூ வில் ஃபீல் அந்த நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க அவங்கள.
1: ஆமா கண்டிப்பா. சில சமயம் வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய மன பாதிப்புகள் கூட அவங்களுக்கு ஏற்படும். அவங்க அம்மா யாராவது பிடிச்ச பர்சன் வந்து லைஃப்
4: கூட இல்லைன்னா
1: அப்படின்னா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சி. இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு போலாம். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: கேளுங்க கேளுங்க கேளுங்க. வெல்கம் பேக். நீங் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா. இது வாதம் விவாதம் நிகழ்ச்சி. இந்த வாரம் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, வந்து ஈர்ப்பு வந்து தேவையா இல்லைனா தேவை இல்லையா. தேவைன்ற சைட்ல வந்து நம்ம கூட வைஷ்ணவி தாமினி பேசிட்டு இருக்காங்க. தேவை இல்லை அப்படின்ற சைட்ல வந்து ஐஸ்வர்யா மற்றும் கீர்த்தனா பேசிட்டு இருக்காங்க. சரி வைஷ்ணவி, நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து என்ன பேசிட்டு இருந்தோம்னா, வந்து ஈர்ப்பு வந்து ஈர்ப்பு வந்து ஒரு விஷயத்துல இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நீங்க சொன்னீங்க, கரெக்டா. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து மனுஷன் கிட்ட இருக்கிற ஈர்ப்புனால வந்து அட்வான்டேஜஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? தட் இஸ், நீங்க உங்க அண்ணா கிட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தியா இருக்கு, நான் வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப அட்டாச் அப்படின்னு நீங்க, சோ அதனால உங்களுக்கு கிடைக்கிற நல்லது என்னன்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ என் அண்ணா மட்டும் இல்லை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு மனுஷன் கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்சாக இருந்தோம் அப்படின்னா, நம்மளால் வந்து நம்மளோட கஷ்டங்கள் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எனக்குள்ளேயே என்னோட சோகத்தை வச்சுட்டு நான் வந்து அழுதுட்டு இருந்தேன்னா, அது வந்து எனக்கு கொஞ்ச நாள் அது வந்து ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆகிடும். எனக்கு வந்து அதை போய் பகிர்ந்துக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை. அப்போ நான் வந்து என்னோட அண்ணா கிட்ட தைரியமாக போக முடியும், பிகாஸ் ஐ ஆம் இமோஷனலி அட்டாச் டு ஹிம். அவனுக்கும் வந்து என்னோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியும். அவனுக்கு தெரியும் இந்த விஷயம் எனக்கு இந்த விஷயம் எனக்கு கஷ்டமாக இருக்கும், இந்த விஷயம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ன்றது அவனுக்கு தெரியும். ஸோ அவனால வந்து என்னோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஈஸியாக ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும்.
0: ஸோ அதாவது நம்மளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும் போது வந்து நம்மளோட கஷ்டத்தை வந்து மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்காக நம்மளுக்கு ஒரு மனிதன் தேவை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக யார்கிட்டயாவது நம்ம இமோஷனாக அட்டாச்சாக தான் இருக்கணும் அப்படின்னு. சரி ஐஸ்வர்யா, நீங்கள் சொல்லுங்கள், இவங்கள கருத்தை வந்து நீங்கள் எப்படி வாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க?
2: இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வைஷ்ணவி சொன்ன மாதிரி அவங்க அண்ணா கிட்ட போய் பேசுறது அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் வந்து இந்த ரொம்ப பொசசிவாக இருந்தாங்கன்னா, இப்போ இவங்க வந்து அண்ணா கிட்ட போய் கேட்குறாங்க, ஒரு சொல்யூஷன் கேட்குறாங்க, அவங்களும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது எவ்வளோ நாள் போகுன்ற. அப்போ வந்து நீங்கள் ஒரு இப்போ வருஷம் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க வந்து அவங்களே கேட்க மாட்டாங்க, ரைட்டா? ஆள் மாறும். அப்போ வந்து நீங்கள் இது இமோஷனல் அட்டாச்மெண்ட்னா ரொம்ப ஓவராக காட்டுறீங்க, என் அண்ணாக்கு தான் என்ன புரியும்னா, அடுத்த வாட்டி நீங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் என்ன புரியும் அப்படின்னு வீங்க. அப்போ அவங்க காட்டுறது அது பொய் தானே? அதுதான் நான் கேட்குறேன்.
0: நீ ஐஸ்வர்யா என்ன சொல்ல வராங்கன்னா, வந்து லைஃப்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு மனுஷன் கிட்ட பகிர்ந்துக்கும் போது அவங்க தான் முக்கியம், அவங்க தான் லைஃப் ஃபுல்லாக முக்கியன்றத வந்து நம்மளால கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மெனி பீப்புள் என்டர் ஆர் லைஃப்ஸ் ஒரு ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து, அண்ணா இப்போ இருக்கலாம், ஃபியூச்சர்ல வந்து ஹஸ்பண்ட் இருக்கலாம், அதுக்கப்புறம்
2: இருக்கலாம்.
0: ஸோ இவங்க சரி வைஷ்ணவி, நீங்க என்ன இதை வந்து
1: ஐஸ்வர்யா சொன்னது கரெக்ட் தான். ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் நமக்கு வந்து ஒரு ஒருத்தர் மேல நமக்கு ஈர்ப்பு இருக்கும், கரெக்ட் தான். பட் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் ஹஸ்பண்ட் கிட்ட இமோஷனலி அட்டாச்சா இருந்தா, தட் டசன்ட் மீன் என் அண்ணா கிட்ட வந்து எனக்கு அட்டாச்மெண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது.
0: அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வந்து இமோஷனலி அட்டாச் இந்த பீரியட்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என் அண்ணா கிட்ட நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பேன். ஆனா வென் செகண்ட் பர்சன் தட் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் என்டர்ஸ் இன் டு யுவர் லைஃப், அப்போ என்ன ஆகுனா, வந்து உங்க அண்ணா கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கிற விஷயம் வந்து கம்மி ஆகும், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப அதிகமாகும்.
2: அண்ட் அந்த விஷயம் வேற ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, லைக் இப்போ வந்து உங்க அண்ணா லைக் இஸ் ஹி மேரிட்?
1: நோ.
2: அப்போ வந்து இப்போ லைக் பிரதர் சிஸ்டர்னா ஒரு நல்ல உறவு, அவங்க வந்து கேக்குறாங்க, அது எப்பவுமே பிரதர் சிஸ்டரா இருந்தாலும் சிஸ்டரா இருந்தாலும் ரொம்ப நல்ல உறவு. பட் ஆனா வந்து இப்ப பிரதருக்கு ஒரு வைஃப் வந்துட்ட உடனே உங்க அளவுக்கு ஒரு கேர்ளுக்கு இருக்க பொசசிவ்னஸ் தான் இன்னொரு கேர்ளுக்கும் அதே லெவல் ஆஃப் இதுதான் இருக்கும் அவங்களுக்கும். ஸோ வந்து கண்டிப்பா நீங்க குறுக்க போனாலும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைகள். ஆமா கண்டிப்பா.
1: நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கும் என் அண்ணாக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எவ்வளோ இருக்குன்னா, இப்போ நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப இமோஷனலி அட்டாச்சா இருக்கிறச்சி அவனுக்கு வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் அவனுக்கு தெரியும் எனக்கு வந்து இப்போ என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஐ ஹாவ் டு ஷேர் திங்ஸ் வித் ஹிம், அது வந்து அவனுக்கு புரியும். பிகாஸ் நாங்கள் அந்த அளவுக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருப்போம்.
0: இல்ல வைஷ்ணவி, நீங்க வந்து உங்க அண்ணா நீங்க இருக்கிற உறவை பத்தி பேசுறீங்க. ஆனா இவங்க சொல்ற கேஸ் என்னன்னா, நிறைய வீட்டுல நடக்கிறது ஒரு அண்ணா தங்க உறவு வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்கன்னா, கல்யாணம் ஆன உடனே வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு மனைவி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா மனைவிக்கும் இவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, தட் இஸ் அண்ணாவோட தங்கச்சிக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும்.
2: அது கூட இல்லாம நீங்க வந்து சொல்ற போது இப்போ இது கூட இருக்கு, அதாவது நீங்க அண்ணா கூட அண்ணாக்கு உங்களை புரிஞ்சிருக்கலாம், ஆனா வரப்போற ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அப்போ அவ்வளவு நீங்க லைஃப் அப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. லவ் பண்ணாலும் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் நீங்க வந்து அந்த உங்க அண்ணா அளவுக்கு ஹஸ்பண்ட் உங்களை புரிஞ்சுக்கணும்னு
0: அண்ணா வந்து இல்ல, சின்ன வயசுல பாத்துருக்காங்க இல்லையா? ஆனா ஹஸ்பண்ட் அவன் வந்து இன்னொரு ஃபேஸ் தான் என்டர் ஆறாங்க. அப்போ வந்து ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சுப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? உங்க அண்ணா வந்து நீங்க ரொம்ப சார்ந்து இருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே
1: இல்ல, நான் என்ன சொல்றேன்னா என்னோட அண்ணாவோட என்னால வந்து இமோஷனலா கனெக்ட் ஆக முடியுது அப்படின்னா, என் ஹஸ்பண்டோடயும் என்னால அதே அளவுக்கு கனெக்ட் ஆக முடிஞ்சு ஹஸ்பண்டோட மைண்ட் செட்டையும் புரிஞ்சு என்னால வந்து அதுக்கேத்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்க முடியும்னு நான் சொல்றேன்.
3: சி வைஷ்ணவி, ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க அட் அ டைம் நீ வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஒருத்தரோட தான் இமோஷனலி அட்டாச்சா இருக்க முடியும். இப்போ வந்து சின்ன வயசுல வந்து உங்க அண்ணாவோட அட்டாச்சா இருக்கீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன அப்புறம் உங்க ஹஸ்பண்டோட அட்டாச்சா இருப்பீங்க, நீங்க ரெண்டு பேர் கூடயும் அட்டாச்சா இருக்க முடியாது.
0: ஆமா, இவங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தானே? அந்த அப்போ வந்து பொசிசிவ்னஸ் கிரியேட் ஆயிடும் இல்ல, நீங்க ரெண்டு பேர்கிட்டயும் அட்டாச்சா இருந்தா. இப்ப நம்ம கூட வந்து ஸ்டூடியோல இன்னொரு கல்லூரி மாணவி பிரியங்கா வந்திருக்காங்க. வணக்கம் பிரியங்கா.
4: வணக்கம்.
0: கீர்த்தனா சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க, அதோட கருத்து என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்?
4: நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்னமோ வந்து இமோஷனலி அட்டாச் ஆயிருக்கவங்களாம் வந்து அப்படியே இம்மெச்சுவரா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க. யார் சொன்னா நீங்க வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனோடனே எங்க அண்ணா தான் எனக்கு வேணும்னு அழுதுட்டு அந்த பொண்ணு போவோம்னு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அண்ணாக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த அண்ணாக்கு தெரியும் இந்த பொண்ணு வந்து ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு போக போறா அப்படின்னு. அந்த அண்ணாக்கு தெரியும், இந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டுல சொல்லி வளர்ப்பாங்க, நீ இன்னொரு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு நீ போற. தட்ஸ் வே ஆர் சொசைட்டி இஸ். சோ எந்த பொண்ணும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணாவை பாக்கணும்னு சொல்லிட்டு புருஷன் கிட்ட அழுதுட்டு வீட்டுக்கு வந்து நிக்க மாட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நீங்க இமோஷனலி அட்டாச் பீப்புள் ஆர் இம்மெச்சுவர் நினைக்கிறீங்க. தேர் நாட் இம்மெச்சுவர், தேர் ஆக்சுவலி சென்சிபிள் பீப்புள். அவங்களுக்கு வந்து தே பிகாஸ் தேர் அட்டாச் டு சம்மன் தே நோ த லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் தே ஹாவ். ஒருத்தவங்க கூட இப்போ வந்து அண்ணா கூட எனக்கு இவ்வளோ பாசம் இருக்குன்னா என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் இவ்வளோ பாசமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்டவங்க அவங்க. அதனால வந்து ஹஸ்பண்ட் கூட அப்படி நடந்துக்க தெரியும் அவங்களுக்கு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஹவ் இமோஷனல் அட்டாச்மெண்ட் ஒர்க்ஸ்.
0: கீர்த்தனா நீங்க சொல்லுங்க, இவங்க சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: இல்ல, இப்போ வந்து வைஷ்ணவி வந்து சொன்னாங்க அவங்க பிரதர் கிட்ட வந்து நான் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்றேன் அப்படின்னு. சோ இப்ப வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, ஆனா இப்ப கல்யாணம் ஆனப்புறம் வந்து கல்யாணம் ஆனப்புறம் கூட வந்து அவங்க பிரதரோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்களா?
4: ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கிறோம், ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு வந்து ஃபேர்வெல் அன்னைக்கு எல்லாருமே அழுவோம், அழுவாதவங்க ரொம்ப கம்மியானவங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போயிடுறோம். காலேஜ் போகும்போது வந்து நீங்க வந்து இல்ல எனக்கு காலேஜ் வேண்டாம் நான் ஸ்கூலுக்கு தான் போவேன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி நீங்க சொன்னாலும் அது நடக்காது. திஸ் இஸ் ஹவ் மேரேஜ் இஸ் ஆல்சோ. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அண்ணா கூட எவ்வளவுதான் அட்டாச் ஆனாலும் அது ஸ்கூல் மாதிரி, அது முடிச்சு யூ ஹாவ் அ நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப், ஒரு சேஞ்ச் தான்
2: போகும்போது நீங்க அவ்வளவு நாள் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லனா என்னோட இது என்னோட உயிர் தோழி என் பாதி அவ அப்படின்னு எல்லாம் சொல்லி நடந்து அவ கொடுத்த திங்ஸ் எல்லாம் பொசசிவா நீங்க வந்து எடுத்து வச்சு அதெல்லாம் பண்ணது வந்து ஒரு பொய் தானா? அப்போ நீங்க பண்றது
4: பொய்யன் இல்லையே. இப்போ வந்து நான் வந்து இமோஷனலி அட்டாச்ட் பர்சன். இப்போ நான் வந்து என் ஸ்கூல்ல இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தா அவ கொடுத்த திங்ஸ் தான் நான் க்ளோஸா வச்சிருந்தேன். நாங்க ஒன்னா சேர்ந்து ஷேர் பண்ண மெமரிஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ டியர் டு மை ஹார்ட். இந்த மாதிரி வந்து ஐ எம் வெரி இமோஷனலி அட்டாச் டு ஹர். நான் வந்து என் ஸ்கூல் முடிச்ச உடனே நான் காலேஜ் சேரும் போது வந்து எனக்கு அந்த இது இருந்துச்சு, சரி இதுக்கப்புறம் நம்ம டெய்லி மீட் பண்ண முடியாது அதெல்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் வி டாக் டு ஈச் அதர் ஆன் த ஃபோன். என்ன ஒண்ணு, யூ ஷுட் நோ டு அடாப்ட் யுவர் செல்ஃப். இப்போ வந்து நம்ம லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு, அதனால வந்து நான் உடனே சரி பாய் டி அவள் தான் நம்ம காலேஜ் ஸ்கூல் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போக
2: போறது இல்ல, நீங்களும்
4: போக போறது இல்ல, நாங்களும் போக போறது இல்ல.
0: இந்த பாயிண்ட்ல வந்து நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் பிரியங்கா. ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ்ல நம்ம பார்த்தோம்னா வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்காது. உங்க கேஸ்ல வந்து நீங்க சொல்றீங்க, ஆனா வந்து இது எவ்வளவு நாளைக்கு போகும் நீங்க நினைக்கிறீங்க? இட் ஆஃபன் டென்ஸ் டு பிரேக் இல்லையா? அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு விஷயம், அது வந்து ஒரு தின் லைன் தான் சொல்லலாம். அப்ப வந்து என்ன ஆகும்னா வந்து ஸ்கூல் லெவல்ல வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க, நீங்க காலேஜ் போகும்போது ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் காலேஜஸ்ல போகலாம். அப்போ வந்து வாட் டைப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கும்?
4: ஓகே, இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ எங்க அம்மா வந்து அவங்க ஒரு 16 வயசு அப்படி இருக்கும்போது வந்து எங்க அம்மாக்கு வீட்டு பக்கத்துல ஒரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை, ரொம்ப ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸ்கூலில் ஒன்றா படித்து ஒரே பெஞ்சில் உட்காந்து பக்கத்து வீடு சைக்கிளில் ஒன்றா வர்றது அந்த மாதிரி எல்லாமே க்ளோஸ். எவ்வளோ க்ளோஸ்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் நான். ஒரு நாள் வந்து அவங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இதை அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு நாள் அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா, பேசிட்டு இருக்கும்போது வந்து ரெண்டு பேரும் சொன்னாங்களா, எப்படி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, எப்படி ரெண்டு பேரும் விட்டுட்டு போறது ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்களாம், நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரே பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டில் இருக்கலாம். நம்ம அந்த 16 இயர்ஸ்ல இருக்க ஒரு இம்மெச்சூர் தாட், நம்ம வந்து கூடயே இருக்கணும், லைஃப் லாங் வி ஷுட் பி ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் நவ் மை மதர் இஸ் 45-46 அண்ட் இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து வருஷத்தில் ஒரு நாள் அப்படி மீட் பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்டு. ஷீ ஸ்டில் ஓகே வித் இட். ஏன்னா நீங்கள் சொன்ன வேலிட் பாயிண்ட்டு, கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டசன் கண்டினியூ ஆஸ் மச் எஸ் கைஸ் கண்டினியூ ஆகிற வரைக்கும். ஆனால் அதனால வந்து என்ன ஒன்று அது நம்மளால ஏற்றுக்க முடியணும், அவ்வளோதான் விஷயம். நாங்கள் அந்த ஸ்டே

0: அவங்க அதே ஓகே வித்துனா அப்ப அவங்க சொன்னதெல்லாம் அப்ப பொய் தானே பிரியங்கா? அதுதான்
1: நான் பொய் இல்ல, நான் அதுதானே சொல்றேன் உங்ககிட்ட, அது பொய் இல்ல. இஸ் சேஞ்சிங் to the surroundings, adapting yourself to new situations.
0: If you change na, you don't have a or ipo enak oru thara pudikum na na vande inno vera oru thara na kalyanam panikitena, then I don't have a true affection to that person la. That is the thing I'm telling.
1: Vaishnavi, neenga solunga Vaishnavi.
2: நான் சொல்றேன், இப்ப வந்து அவங்க சொல்றாங்க 16 இயர்ஸ்ல வந்து அவங்க இம்மெச்சோரா திங்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு. 16 இயர்ஸ்ல அவங்க இம்மெச்சோரா திங்க் பண்ணிருந்தாலும் 45 இயர்ஸ்ல அவங்க எவ்வளவு மெச்சூரா பிஹேவ் பண்ணிருந்தாங்கன்னா வருஷத்துல ஒரு வாட்டி மீட் பண்றது கூட அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிருக்கும். அந்த அந்த இமோஷனல் பாண்டிங் தான் அவங்களுக்கு இந்த ஒரு மெச்சூரிட்டியை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்.
1: ரொம்ப அழகா சொன்னாங்க வைஷ்ணவி. கீர்த்தனா, உங்க கருத்து என்ன இதை பத்தி?
3: இப்ப வந்து நீங்க வந்து 16 இயர்ஸ்ல வந்து இவ்வளவு அட்டாச்சா இருக்கீங்க, ஆனா வந்து வளர வளர வந்து உங்க அட்டாச்மெண்ட் குறைஞ்சுட்டே வரும் இல்ல. நீங்க வந்து ஸ்கூல் படிக்கிறச்சே வந்து டெய்லி நீங்க ஷேர் பண்றீங்க, ஆனா கல்யாணம் ஆனப்புறம் உங்க வந்து ஷேரிங் வந்து கம்மி ஆயிட்டு தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஷேர் பண்றீங்க. சோ இமோஷனல் அட்டாச்மெண்ட் கம்மி ஆயிட்டு தான் இருக்கு.
2: இமோஷனல் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தட் பர்சன் கம்மி ஆயிட்டே இருக்கு.
1: அதுதான் இவங்க என்ன ஸ்டேஜ்ல
0: வைஷ்ணவி அவங்க கிட்ட வரேன். அதுதான் நான் சொன்னேன், உங்க அண்ணா கிட்ட நீங்க இருந்தது வந்து கம்மி ஆயிட்டே போகும். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இப்ப ஹஸ்பண்ட் போயிட்ட பிறகு உங்க பையனோ பொண்ணு கிட்டயோ அப்படி அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிட்டே
2: நான் சொல்றேன். நான் வந்து என் ஹஸ்பண்டோட இமோஷனலி அட்டாச்சா இருக்கிறதுனால என் அண்ணா மேல இருந்தது பொய் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. தட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இஸ் ஓவர். அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு எனக்கு வந்து என் அண்ணாவோட இல்ல இமோஷனல் அட்டாச்மெண்ட் தேவைப்படுது.
0: அவ்வளோ மெச்சூர்டா ரொம்ப இதா நீங்க எடுத்துருக்கவங்க அவங்க கொடுத்த ஒரு பொருளை வந்து அது ஜஸ்ட் பொருள். அவங்களுக்கு நமக்கு ரெண்டு பேரும் இருக்கிறது தான் ஒரு அஃபெக்ஷன். அந்த பொருளுக்கு அது இல்ல, அவருக்கு ஜஸ்ட் கொடுத்தாரு. நீங்க அந்த நீங்க கொடுத்த அந்த ஸ்டிக்க வந்து தூக்கி போட வேண்டியது.
2: அது இருக்கிறதுல என்ன தப்பு? அது எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். சி, எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஒரு சின்னம், இப்ப காதலுக்கு சின்னம் அப்படின்னா தாஜ்மஹால் நமக்கு தேவைப்படுது. யுவர் ஐடென்டிஃபையிங் லவ் வித் தாஜ்மஹால்.
1: நீங்க வந்து இப்ப சரி ஒரு ஒரு 40-50 வருஷம் கழிச்சு உங்க அண்ணா வந்து உங்க கூட இல்ல அப்படின்னா நீங்க என்னதான் அவ்வளவு மெமரிஸ் இருந்தாலும் ஒரு நாள் நீங்க உங்க உங்க பழைய ஒரு சூட்கேஸ் அதான் எடுத்து பார்க்கும்போது உங்க அண்ணா கொடுத்த ஒரு விஷயம் இருந்துச்சு, உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரும். அதுதான் அதுதான் விஷயம். உங்க மெமரிஸ் இட்ஸ் இன் யோர் ஹெட். நீங்க ஏதாவது ஒரு ஒரு பிசிக்கலி ஏதாவது ஒன்னு பார்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த மெமரிஸ் ரீவிசிட் ஆகும்.
4: ஒரு நிமிஷம் பிரியங்கா, நீங்க சொல்றது ரொம்பவே வேலிடான பாயிண்ட். கண்டிப்பா வந்து ஒரு பொருளை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தோணும் அந்த அப்போ வந்து நம்ம எப்படி இருந்தோம், இப்ப நம்மளால இப்படி இருக்க முடியலன்ற ஃபீலிங் ஒரு கண்டிப்பா எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். ஆனா இவங்க சொல்ற விஷயம் எப்போ த ப்ராப்ளம் ரைசஸ் எப்போனா அவங்க கொடுத்த பேப்பர் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வைஷ்ணவி சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ணா வந்து சண்டை அண்ணாக்கும் இவளுக்கும் சண்டை வரும்போது ஸ்டிக் ஃபிகர் இவளோட வந்து வரைஞ்சு கொடுத்தாங்க. அந்த பேப்பரே வந்து நாளைக்கு வந்து கிழிஞ்சிருச்சோ இல்லாட்டி வந்து தொலைஞ்சு போயிடுச்சோ டேமேஜ் ஆயிடுச்சோ அப்படின்ற இன்ஸ்டன்ஸ்ல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து அப்போ வைஷ்ணவி வந்து அதை எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணுவோம். ஸோ இமோஷனலா இருக்கிறதுனால அஃபெக்ட் ஒரு மனுஷன் வந்து துன்பங்கள் தானே ஜாஸ்தி
3: அப்படின்னு வந்து பொருளுக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறீங்க.
2: கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த பொருள் வந்து என்னோட அண்ணாவோட ஒரு ஐடென்டிபிகேஷனா நான் பாக்குறேன்.
3: சோ இப்போ அந்த பொருள் வந்து தொலைஞ்சிடுச்சுனா நீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க?
1: இல்ல
3: அவனுக்கு ஐடென்டிஃபிகேஷன்,
1: நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரியே சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். அந்த பொருள் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படி இல்ல எரிஞ்சிருச்சு ஏதாவது ஆயிருச்சுன்னா ஒரு நாள் அழுறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன். இந்த மாதிரி உங்க அண்ணா கூட சண்டை போட்டா நீங்க ஒரு நாள் அழுவ மாட்டீங்களா? உங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டா நீங்க ஒரு நாள் அழுவ மாட்டீங்க? அந்த மாதிரி ஒரு ஒரு டியரா ஹோல்ட் பண்ற ஒரு மெமரி வந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு பிசிக்கலி ஒரு பொருள் வந்து தொலைஞ்சிருச்சுன்னா ஒரு நாள் அழுதுட்டு ஐயோயோ எங்க அண்ணா கொடுத்தத தொலைஞ்சிருச்சுன்னு அழுவ போறீங்க. யாராவது வந்து அந்த பொருளை கட்டிண்டு ஒரு 20 வருஷம் அழுவாங்கன்னு நினைக்கிறேன், யாருமே அழுவ மாட்டாங்க.
2: இல்ல நான் வந்து அந்த பொருளை வந்து எனக்கு ஒரு மெமரியா வச்சிருக்கேன் அப்படின்னா நான் டெய்லி அப்படியே அதை பார்த்தா ஆ அண்ணா அப்படின்னு உருகிறது கிடையாது. எனக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்படுதோ அப்பதான் நான் வந்து அந்த பொருளை யூஸ் பண்றேன். அப்படி இருக்கச்சே அந்த பொருள் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அது வந்து எனக்கு மேபி ஒரு கொஞ்ச நாள் நான் ஃபீல் பண்ணுவேனா இருக்கும், பட் லைஃப் லாங் வந்து எனக்கு அப்படியே நான் டெய்லி டெய்லி நினைச்சிட்டு நான் வந்து அழப்பாடுறது கிடையாது.
3: சோ அப்பனா வந்து நீங்க வந்து இமோஷனலி அட்டாச்சா இல்லையே.
5: அட்டாச்சா இருக்கும் போது அவங்க கொடுத்த ஒரு பொருளை நம்ம எப்படி தொலைக்க மனசு? நம்ம இப்போ எங்க அக்கா எனக்காக ஒரு கவிதை பேப்பர் எழுதி கொடுத்தா கூட நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சிட்டு இருக்கேன்.
3: சரி ஓகே, ஏதோ ஒரு கேஸ்ல வந்து அது வந்து தண்ணி விழுந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா
5: அது அது எப்படி நம்ம ஆகணும்? நம்ம அவங்களுக்கு அவங்க மேல நம்ம வச்சிருக்க அஃபெக்ஷனை போறது இப்ப நம்ம அது போக முடியாது. இப்போ நம்ம பேப்பர்ல கூட அந்த பேப்பரை நம்ம கிளியற அளவுக்கு கூட நம்ம வச்சிருக்க மாட்டோம். அந்த நம்ம இது

0: அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை. சரி, அவங்க சில பேருக்கு வந்து இப்போ எனக்கே வந்து நான் உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் ஏதோ ரீசன்ல உங்ககிட்ட நான் பேசலைன்னா வை கண்டிப்பா உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கும். ஸோ அதே தான், இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை. அதனால ஓவரா எதுக்கு இப்போ ஒரு லிமிட்டோட நடந்தான்னு வை, சரி அவ அப்படிதான் அப்படின்னு அட்லீஸ்ட் விட்டுருவாங்க. நம்ம ஓவரா அப்படியே இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அது தாங்கக்கூடிய சக்தி இருக்காது.
1: வைஷ்ணவி, ஐஸ்வர்யா சொன்ன பாயிண்ட் கேட்டிருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறேன். அவங்க சொன்ன ஒரு மெயின் ரீசன்
2: என்ன சொல்லுவேன்,
0: இப்போ நம்ம இல்ல அவங்களே நம்ம பழி இது பண்ண முடியாது. பிகாஸ் இது என் பக்கத்துல இருந்து மெசேஜ் பண்றதும் ஏன் என்ன போன் எடுக்கல, அவங்க ஒரு மூவிக்கு போகும்போது தனியா நம்மளுக்கு யார் கால் பண்ணாலும், இப்போ ஒரு அம்மாவே கால் பண்ணாலும் ஒரு வார்த்தையில சொல்லி வச்சுட்டாங்கன்னா ஓகே. பட் அதே நம்ம ரொம்ப நேரம் கால் பண்ண என்னடா ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு கால் பண்ணிட்டே இருக்க பேசிகிட்டே இருக்க, நம்ம ஒரு கும்பலா பேசிட்டு இருக்கும்போது யாராச்சும் ஒரு அப்நார்மலா இல்ல போன் பண்றதோ மெசேஜ் பண்றதோ ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கதோ திங்க் பண்ணிட்டு இருக்கதோ யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க, ஒரு ஆட் மேன் அவுட்டா இருக்கும். ஸோ வந்து அப்போ நம்ம அவளே பழி யூ கான் பாயிண்ட் அவுட் ஹிம் அப்படின்னு அவன் மிஸ்டேக்
1: பண்றாங்க. அவரால் வந்து ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி வைஷ்ணவி, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பிரியங்கா, நீங்க என்ன சொல்றீங்க?
3: இந்த மாதிரி ஒரு இன்சென்சிபிளான ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சா அந்த பையன் அவசப்பட்டுதான் ஆகணும். அதாவது இது வந்து அந்த பொண்ணு ஒரு ஒரு ஆட் ஒன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா, ஏன்னா இப்ப இருக்க முக்காவாசி ரிலேஷன்ஷிப்ஸ்ல திஸ் ஹேப்பன்ஸ். பிகாஸ் என்ன ஒண்ணுன்னா, நம்ம நம்ம சொசைட்டில வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் ஆரண்ட் ஆஸ் காமன் ஆஸ் யூஎஸ்ல இருக்க மாதிரி, அதே நேரம் வந்து இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஒரு புது விஷயம் எல்லாரும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு விஷயம் நம்ம சொசைட்டி.
1: இந்த விஷயத்துல வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி பேசல, நம்ம பேசுறது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த சிச்சுவேஷன்ல அந்த அந்த பையனை புரிஞ்சுட்டு விலகிட்டாங்க அவன் லைஃப்ல இருந்து. ஆனா இன் மெனி சிச்சுவேஷன்ஸ் மெனி கேசஸ்ல வந்து நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து அவன் மேல ஓவரா பொசசிவா இருந்திருக்கிற பையன் இருந்திருக்கலாம், அவனால வந்து இதை வந்து ஏத்துட்டு மனநிலையில அவன் இருந்திருக்க மாட்டான். இதனால வந்து ஏன் இதெல்லாம் நடக்கணும்? ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தங்கிட்ட வந்து ரொம்ப இமோஷனலி அட்டாச்சா இருக்கிறதுனால தானே அதுக்கே நீங்க வழி விடுறீங்க? அதான் ஐஸ்வர்யா வந்து கேக்குற க்வெஸ்சன். நீங்க
3: இமோஷனலி அட்டாச்சா இருக்கிறது தப்பு இல்லையே. நான் இப்ப வைஷ்ணவி முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு அவ்வளோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அவனோட ஃப்ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் தெரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இது வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன் எடுத்து பேசுற மாதிரி ஒரு விஷயம். இந்த ஒரு சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஊருக்கே ஒரு கருத்து சொல்ல முடியாது.
2: சரி, நீங்க வந்து இமோஷனலி நீங்க இப்போ வந்து பேலன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து இமோஷனலி அட்டாச்சா இருக்கிறச்சே நீங்க வந்து ஓவரா வந்து இமோஷன் காமிக்கிறீங்க, அதே ஒரு இம்பேலன்ஸ் தானே? இமோஷனல் இம்பேலன்ஸ் தானே அது?
3: உங்களுக்கு ஓவர்னு தோணுது, எங்களுக்கு ஓவர் இல்ல. சோ இட்ஸ் நாட் இம்பேலன்ஸ் ஃபார் அஸ், எங்களுக்கு அதுதான் பேலன்ஸ்.
1: உங்களுக்கு ஓவர்னு தோணல, ஆனா வந்து பாக்குறவங்களுக்கு
3: இட் இஸ் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எடுத்துங்க, இட்ஸ் பிட்வீன் டூ பீப்புள்னு வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு பேருக்கும் அது வந்து பேலன்ஸ்டா இருக்குன்னா அது போதும், மூணாவது வருஷங்களுக்கு அது தேவையே
1: இல்ல. பிரியங்கா, இவங்களோட க்வெஸ்சன் என்னன்னா, ரெண்டு பேர் நீங்களும் உங்க ஃப்ரெண்டுமே இருக்கீங்க, நீங்க வந்து உங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். அந்த க்வெஸ்சன் அரைசஸ், உங்களுக்கு வந்து தேர்டா ஒரு ஃப்ரெண்டு வரும்போது அந்த ஃப்ரெண்டு வந்து ஈக்குவலா அதை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்ற இதுதான். ஏன்னா அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்பவே அட்டாச்சா இருக்காங்க இல்லையா?
3: ஓகே, இப்ப நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ரெண்டு பேரும் வெரி டிபெண்டன்ட் ஆன் ஈச் அதர், நாங்க ரொம்ப அட்டாச்சா இருக்கோம் ஒருத்தர் மேல ஒருத்தர்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் வந்து அவ்வளோ க்ளோஸ் என் கூட ஆக விட மாட்டேன். பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹாவ் எவ்ரி திங் ஐ வாண்ட் ஃப்ரம் திஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் வந்து அவ்வளோ அட்டாச் ஆக மாட்டேன், ஐ வில் ஹாவ் த தேர்ட் ஃப்ரெண்ட் அட் அ டிஸ்டன்ஸ். சோ நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மூணாவது மனுஷன் வந்து குழப்பற சிச்சுவேஷன் நடக்காது.
0: அப்ப நீங்க தானே இப்ப சொன்னீங்க, கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க ஒரு ஒரு ஃபேஸ்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப வந்து நீங்க
2: ரைட், நீங்க சொல்றது கரெக்ட் தான், எங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ்ல இந்த ஃப்ரெண்ட் இருக்கா எனக்கு, இன்னொருத்தி வந்து ஏன் என்ன குழப்பணும்?
1: இல்ல இல்ல, நீங்க சொன்னது தானே இவங்க ஐஸ்வர்யாவோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க தான் சொன்னீங்க ஒவ்வொரு ஃபேஸ்லயும் ஒவ்வொரு மனுஷங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. இதே ஃப்ரெண்ட் தான் வந்து லைஃப் ஃபுல்லா இருக்க முடியும்னு எப்படி நினைக்கலாம்?
3: இதே ஃப்ரெண்ட் லைஃப் ஃபுல்லா இருப்பான்னு நாங்க சொல்லவே இல்லையே.
1: நீங்க இப்ப சொன்னீங்களே, நீங்க எனக்கு இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கும் போது நான் எதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட சாத்தே?
3: இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இவ என் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கா? ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல வந்து எவ்ரிதிங் சேஞ்சஸ். நம்ம வந்து அதை நான் சொல்றேன், இப்ப நானும் என் ஃப்ரெண்டும் வந்து வி ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். நாங்க ஸ்கூல் படிக்கும் போது நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லைன்னு

0: பாடின அளவுக்கு நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் வி அண்டர்ஸ்டுட், நம்ம வந்து இட்ஸ் ஃபார் த சிம்பிள் ரீசன் தட் டைம். எங்களால வந்து நான் டெய்லி ஸ்கூல்ல 8 மணி நேரம் 9 மணி நேரம் அவளை பார்த்துட்டு இருப்பேன், 8 மணி நேரம் 9 மணி நேரம் அவள் என் கூட இருப்பா. அது இதுக்கப்புறம் முடியாது, நான் காலேஜுக்கு வரேன் அவள் வேற காலேஜ்ல படிக்கிறான். இதனால வந்து யூ கேனாட் ஸ்பெண்ட் த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டைம். அப்ப வந்து யூ லேர்ன் டு சேஞ்ச். நான் வந்து அவள் போட்ட இன்னொரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்றது இல்லை, பிகாஸ் ஐ எம் அட்டாச் டு ஹர், நான் இன்னும் ஐ ஹோல்ட் ஹர் டியர் டு மை ஹார்ட். நான் வந்து டெய்லி அவள் போற காலேஜுக்கு போயிட்டு வெளியே டீ ஆத்திட்டு நான் அவ கூட நிப்பேன்லாம் அர்த்தம் இல்லை. ஐ ஹோல்ட் ஹர் டியர் டு மை ஹார்ட். நான் இங்கே வந்து ஐ வில் மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ், but she will always be with me.
1: நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் பிரியங்கா. யூ வில் மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ், அவன் என்னதான் இருந்தாலும் க்ளோஸா இருப்பா. ஆனா அத இவங்க ஐஸ்வர்யா சொன்ன பிரச்சனை என்னன்னா, அத ப்ராப்ளம் அரைசஸ் வென் உங்களுக்கு இந்த மென்டாலிட்டி இருக்கு, ஆனா உங்களோட இருக்கிற இந்த
2: இல்லைன்னா
1: என்ன பண்ணுவீங்க?
2: அதாவது இதுல ஒரு பாயிண்ட்னா, இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, நீங்க முன்னாடி சொன்னீங்க நான் ஒரு தேர்ட் பர்சனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். சோ பட் இப்ப ரெண்டு பேரும் கேர்ள்ஸா இருந்தாலும் இல்ல பாய் கேர்ள் யாரா இருந்தாலும் இன்னொரு லைக் ஃப்ரெண்ட், ஓகே, இஃப் இட் இஸ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் அ பாய் ஃப்ரெண்ட் ஆர் லவ்வர் வந்தாங்களா, கண்டிப்பா அந்த ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு தான் கொஞ்சம் மேபி ஒரு வெயிட்டேஜ்ல ஒரு ஒரு இன்ச் ஒரு இதாச்சும் பாயிண்ட் ஆச்சு அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
1: ஓகே,
2: சோ நார்மலி உங்களை பார்க்கும் பாக்குற அந்த நேரமோ அதோ பேசுறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்போ யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர், நீங்க வந்து அப்ப கத்துவீங்கல்ல ஏன் என்னோட இது யூ நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்க, அதனால நான் உனக்கு விட்டு கொடுத்துறேன் யூ கான்ட் டூ நோ.
1: நீங்க ஐஸ்வர்யா, நீங்க இவங்க சொன்ன இன்ஸ்டன்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்பிள் இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஜெனரேஷன்ல. ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள பொண்ணுங்களுக்குள்ள ரொம்ப காமனா இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமிட் ஆயிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இன்னொரு ஃப்ரெண்டால தாங்க முடியல, ஏன்னா வந்து இவன் வந்து ஷீ ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் பாய் ஃப்ரெண்ட் ஆர் சோ கால் லவர். அது அப்போ வந்து ஒரு பிரிவு தானே ஏற்படுறது. அண்ட் நீங்க ரெண்டு பேர் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப இமோஷனலி அட்டாச்சா இருக்கீங்கன்றீங்க, உங்களுக்கே வந்து நாளைக்கு உங்க ஃப்ரெண்டு கமிட் ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே உங்க ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பா மாறுவாங்க, மாற மாட்டாங்கன்னு நீங்க வந்து எவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
2: இப்ப கண்டிப்பா தேர்ஸ் ஒன் மோர் இன்சிடென்ட் லைக்னா ரெண்டு பேரும் போறாங்க. இப்போ நான் ஒரு படத்துக்கு ஃபிக்ஸ் பண்றேன் ஒரு பொண்ணை, இப்போ உங்களை நீங்க கமிட் ஆயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை ஒரு படத்துக்கு கூப்பிடுறேன், பட் நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் உங்களை படத்துக்கு கூப்பிடுறேன், அதே டைம்ல வேற எங்கேயோ இடத்துக்கு வேண்டி உங்க பாய் ஃப்ரெண்ட் கூப்பிடுறாங்க, அப்போ நீங்க எங்க போவீங்க? அதுதான் நான் என் கேள்வி கேட்கறேன். ரெண்டுமே உங்களுக்கு இமோஷனலி அட்டாச்மெண்ட், ரெண்டுமே உங்க ஃப்ரெண்டு தானா, கண்டிப்பா என் கூட வருவீங்க. பட் ஆனா நிறைய பேர் அது பண்றதே கிடையாது.
0: நீங்க இவ்வளவு நேரம் வந்து இப்படி பொசசிவா இருக்கீங்க, அட்டாச்மெண்ட்னால இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வந்து அட்டாச்மெண்டே இல்லாம ஒரு செமி ஜடமா இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை வருது நான் சொல்லட்டா? நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்போ எதோ ஒன்னுல இருக்கீங்க, உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் மேல பொசசிவ்னஸ் இல்ல, அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்ல, எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு உங்க மேல பிரியமே இருக்காது. நான் அடிச்சு சொல்றேங்க, பிரியமே இருக்காது. உங்க ஹஸ்பண்ட் வந்து வேற எந்த பொண்ணு அவரு வந்து பிடிச்சிருக்கோ, வேற எந்த பொண்ணு அவர் மேல பொசசிவா இருக்கோ அந்த பொண்ணை தேடி தான் போவாரு.
2: சரி, நான் இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து எனக்கு, நாங்க வந்து செமி ஜடமோ இல்ல ஜடம்னு எல்லாம் சொல்லல, எங்களுக்கும் அந்த எனக்கும் அவரை பிடிக்கும் எல்லாமே எனக்கும் இருக்கு, ஐ ஹாவ் ஆல்சோ இமோஷன்ஸ், ஓகே. பட் ஆனா நான் வந்து ஒரு அளவுக்கு மீதி இப்போ வந்து நான் ஒரு இன்சிடென்ட் கேக்குறேன் வந்து நடந்தது எங்க வீட்டு பக்கத்துல. அந்த ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ வெளில போயிட்டு வராரு, வெளியில போன டைம்ல இவர் வந்து கால் பண்ணல, பொண்டாட்டிக்கு கால் பண்ணி நான் இங்க இருக்கேன்னு சொல்லல. சோ அந்த ஒரு விஷயத்தினாலே நீங்க என்ன கால் பண்ணல, நான் உங்களை ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், மீட்டிங்ல இருந்தீங்க, கால் நீங்க எடுக்கல, அப்படி இப்படின்னு ஒரு பெரிய ஒரு சண்டே உருவாக்கிடுச்சு. இதே எனக்குன்னா நான் மெசேஜ் அனுப்புவேன், அதுக்கும் ரிப்ளை வரலன்னா ஐ வெயிட் நோ வாட் இஸ் ராங் இன் தட், நம்ம ஏன் இவ்வளவு இமோஷனா அவரை கண்டுபிடிச்சுதான் ஆகணும், அப்பனா வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானே? காசும் வேணும், நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டு கேட்டு அவரை வந்து நம்ம பாசம்னு ஒரு இதுல வந்து அவரை நம்ம ஒரு ஜங்கல்ல போடக்கூடாது அவரு.
1: பிரியங்கா, இவங்க சொல்றது ரொம்பவே கரெக்டான பாயிண்ட் தானே. பொசசிவ்னஸ் லவ் அஃபெக்ஷன்ன்ற பேர்ல வந்து நீங்க ஓவரால் அதி திணிச்சிருவீங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ கெட் இமோஷனலி அட்டாச் வித் தட் பர்சன், நீங்க வந்து அவர் எங்க இருக்காரு, அவர் சாப்பிட்டாரா, தூங்கினா, எல்லாருக்குமே வந்து அவங்களோட விஷயத்த பாத்துக்க தெரியும் கண்டிப்பா.
0: ஓகே,
1: சாப்பிட்டாரா அப்படின்றது கேக்குறது ஓகே, நீங்க என்ன சாப்பிட்டீங்க, ஏன் இவ்வளவு நாள் 2 மணி ஆச்சு ஏன் சாப்பிடல, ஏன் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா உங்களை மாதிரி இமோஷனலி அட்டாச்சா இருக்கிற பீப்புளுக்கு நடுவுல தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: நீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க வந்து இமோஷனலி அட்டாச் பீப்புளையும் கண்ட்ரோல் ஃப்ரீக்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். யூ ஆர் டாக்கிங் அபவுட் கண்ட்ரோல் ஃப்ரீக்ஸ், வி ஆர் டாக்கிங் அபவுட் இமோஷனலி அட்டாச் பீப்புள். நீங்க வந்து உங்களை மாதிரி செமி ஜடமா இருக்கவங்களும் வந்து கண்ட்ரோல் ஃப்ரீக்ஸ் இருக்காங்க. என் புருஷன் வந்து ஐ டோன்ட் கேர் வேர் ஹி கோஸ் வேர் வாட் ஹி ஈட்ஸ் அண்ட் ஆல், பட் ஹி ஷுட் கம் பேக் ஹோம்னு உங்களை மாதிரி சொல்ற ஆளுங்களும் இருக்காங்க.
2: எப்படியோ போனாலும் பின்னதுக்கு வை ஷுட் வி கெட் மேரிட், நம்ம சும்மா அவன் எங்கயோ யாரோ எங்கேயோ போட்டோம் எப்படியோ போட்டோம் வந்தா சரி வரலன்னா சரி அப்படியெல்லாம் இல்ல. தேர் இஸ் அ லிமிட் ஓகே. நீ பட் இமோஷனலி அட்டாச்மெண்ட்னா ரொம்ப ஓவரா இல்ல ஒரு ஒரு அளவுக்கு மீதியே போவீங்க, லைக் ஒரு சும்மா நச்சு நச்சு
1: நச்சு அளவுக்கு சொல்றாங்க. ஒரு டால்கோவா வந்து ஒரு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டா ஃபைன், அது வந்து கண்டினியூஸா ஒரு டப்பா ஃபுல்லா சாப்பிட்டா நம்பிக்கை தெகட்டி.
0: அதுதான் சொல்றேன், இமோஷனல் அட்டாச்மெண்ட் மீறி போறது அது. நம்ம வந்து இப்போ people who are not emotionally attached and people who are emotionally attached இத பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த ரெண்டு கேட்டகரியும் மீறி போற கேட்டகரியை பத்தி பேசுறீங்க. we are not talking about that. நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் புருஷனை வந்து வீட்லயே புடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பனோ இல்ல வந்து அவர் வெளியே போனா நீங்க என்ன சாப்பிட்டீங்க, தை சாதத்துக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டீங்க இல்ல எலுமிச்ச ஊறுகாய் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். ஐ வில் பி இமோஷனலி அட்டாச் டு ஹிம். அவர் வந்து போன்ல பேசிருக்கா, என்ன பொண்ணு கிட்ட பேசுறீங்களா பையன் கூட பேசுறீங்க அப்படின்னு நானும் தான் கேட்பேன். பிகாஸ் ஐ வில் பி பொசசிவ் ஆன் ஆன் தி அதர் ஹேண்ட் ஐ வில் நாட் பி அ கண்ட்ரோல் ஃப்ரீக். நீங்க பேசுறது ஒரு பர்டிகுலர் கேட்டகரியை பத்தி, தோஸ் ஆர் கால் கண்ட்ரோல் ஃப்ரீக்ஸ் நாட் இமோஷனலி அட்டாச் பீப்பிள்.
1: நம்ம வந்து இப்ப பேசிட்டு இருக்கிற டாபிக் முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்ஷிப், அதை நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கு காரணம் வந்து பசங்களுக்கு நடுவில் பொண்ணுங்க வர இது, அது அந்த ஆஸ்பெக்ட் நம்ம இப்போ போக வேணாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் பிரிவு ஏன் ஏற்படுறதுன்னு நினைக்கிறீங்க ஐஸ்வர்யா? வந்து நீங்க சொல்லுங்க, இமோஷனலா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்டாச்சா இருக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் நினைக்கிறீங்களா? இவன் எனக்கு எல்லாமே, இவளோட பாதினா என்னோட உயிர் தோழி அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு
2: மேபி நான் இந்த சைட்ல வந்ததுனாலே வந்ததே எனக்கு ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட்னால தான். பிகாஸ் நான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ அவ்வளோ நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் என் கூட என் கூட ஒரு பொண்ணு படித்தா அவ தான் அப்படின்னு நாங்கள் அப்படியே ஓவரா இதெல்லாம் அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்துட்ட பிறகு லைக் நவ் எனக்கு வந்து நான் இப்போ ஒரு பர்த்டேவோ லைக் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் போது வி ஜஸ்ட் கால். இது வரைக்கும் நான் வந்து 12th போது தான் நான் ஒரு வாட்டி பார்த்தேன், ஆஃப்டர் 11th நான் அவனை பார்த்ததே கூட இல்லை. ஸோ இது இது என்ன நான் பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் பிகாஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒரு ஒரு நாள் அவ்வளோ பிஸியாக இருப்பான் நான் பிஸியாக இருப்பேன். ஸோ நான் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா நான் அப்போ எவ்வளோ வந்து ஒரு ஃபூலிஷாக நான் வந்து
1: ஏன்னா
2: நான் அவள் வந்து என் கையெல்லாம் வேற கிழிச்சிட்டா என் பேரெல்லாம் எழுதிக்கிட்டா நான் சொல்கிறேன் எவ்வளோ ஒரு லூசுத்தனமான ஒரு இது எனக்கு அவள் எனக்கு இப்போ கால் பண்ணி கேட்குறா நான் எவ்வளோ லூசுத்தனமாக பண்ணேன். பிகாஸ் நம்ம வந்து அடுத்த சேஞ்சுக்கு நம்ம இதை அடாப்ட் ஆயிட்டோம். ஸோ வந்து நான் அப்போ காமிச்சதெல்லாம் ஒரு இது பொய்யா எனக்கு தோணுது அப்படின்னு அவள் வி ஃபெல் தட். அதனால தான் நான் இந்த பக்கமே வந்து உட்காந்துருக்கேன்.
1: பிரியங்கா, இவங்க சொன்ன சம்பவம் இவங்களோட லைஃப்லயே நடந்திருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம இன்னும் பொண்ணுங்களுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசிட்டு இருந்தோம், அந்த பொண்ணுங்களுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா வந்து இவங்களோட ஃப்ரெண்ட் வந்து இவங்க பேரை வந்து கையில கீசிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து முட்டாள்தனமா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஏன் இவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்கணும்? உங்க ஃபேமிலி கூட இல்லாத அட்டாச்மெண்ட்டா, அது ஏன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் இவ்வளோ இருக்கணும்?
0: இதெல்லாம் ஓவர் தான் சிச்சுவேஷன். நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கை கழிச்சது வந்து இட்ஸ் ஜஸ்ட் 1% சிச்சுவேஷன். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு 1% இந்த உலகத்துல இருக்க ஆளுங்கள்ல இப்படி பண்றாங்கன்னா அதை பத்தி நம்ம they're doing it, it's wrong, அவ்வளவுதான். நான் வந்து அவங்களை ஜஸ்டிஃபை பண்ண
2: முடியல. உங்களை மாதிரி திங்க் பண்ற ஒரு நிமிஷம், உங்களை மாதிரி திங்க் பண்றவங்க தான் 1%. நிறைய பேரு அவங்க அளவுக்கு மீதி எந்த ஒரு பொருள் எந்த பர்சனா இருந்தாலும் அளவுக்கு மீதி எனக்கு அந்த இப்போ ஒரு திங்கா இருந்தாலும் எனக்கு பர்சனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவரை லைக் ஒரு அப்படியே மேலும் கீழும் தெரியாம அந்த ஆளோட ரொம்ப பிடிக்கும்னு அந்த இதாயிடும்.
1: விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சி, இதுக்கு நல்ல நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர் என்னங்க?
3: என் பேரு உமா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உமா?
3: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அனிமேஷன் ஃபார்ம்ல.
1: ஓகே உமா, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க நல்லாவே கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு ஒரு பர்சனோ ஒரு திங்கோ ஒரு பிளேஸோ அதுகிட்ட வந்து இமோஷனலா அட்டாச்சா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா?
3: இமோஷனல் இந்த டாபிக்கே ஒரு ரொம்ப வாஸ்டான டாபிக். வென் யூ இன் த சைல்ட்ஹுட், நம்ம சைல்ட்ஹுட்ல வந்து நம்ம இருந்த இடத்துலலாம் வி ஹாவ் அ லாட் ஆஃப் இமோஷனல் அட்டாச்மெண்ட். ஆனா இப்போ மெட்டீரியல் திங்ஸ்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ் யூ க்ரோ ஓல்டர் ஐ டோன்ட் திங்க் அவ்வளோ இமோஷனல் இருக்கிறது இட்ஸ் அ வெரி குட் திங், நல்லதுன்னு ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அப்புறமா ஆக்சுவலி இப்போ நம்ம 20s, நம்ம ஏர்லி 20s லேட் 20s வரைக்கும் இந்த டைம் தான் நம்ம வேலைக்கு எல்லாம் போறோம். ஸோ நம்ம தாவிண்டே இருப்போம் ஒரு ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை. ஸோ இமோஷனல் ஆனா இட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான்,
1: இட்ஸ் டிஃபிகல்ட் டு மேனேஜ்.
3: Quite difficult to manage. ஏன்னா அந்த இமோஷனல் யூனோ அந்த இமோஷனல் பிரேக் டவுன்ஸ் அவ்வளோ இமோஷனல் அட்டாச்சும் ஆகக்கூடாது. ஏன்னா அதனாலயே உங்க சைக்காலஜிக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, சின்ன வயசுல இந்த மாதிரி இமோஷனலி அட்டாச் டு சர்டன் திங் இஸ் ஓகே குட், ஆனா வந்து வளர வளர அதை வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு காட்டணும்ன்ற மென்டாலிட்டி நம்மளுக்கு தேவை அப்படின்னு
3: பெருசானாலும் கூட you know oralavukku you can be konjam emotionally attached because best friends na definitely emotional attachment irukum definitely ana adu best friends ku liye vechukano you shouldn't you know romba valara vidakudad avladha
1: romba alaga pesninga thank you ma
3: thank you
1: yeah Vaishnavi neenga sollunga unga karuthu enna idha pathi
4: na enna sollana Aishwarya solra nariya examples vandu சைக்காட்டிக் அட்டாச்மெண்ட்டும் இமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த பொண்ணு வந்து இப்போ அவங்க சொன்னாங்க அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து கையில கீச்சிட்டாங்க அப்படின்லாம், இதெல்லாம் வந்து ரொம்ப சைக்கோத்தனமான பிஹேவியர். இமோஷனலா ஒரு பொண்ணு அட்டாச்சா இருந்தா அப்படின்னா அதை வந்து அவ எப்படி வெளிப்படுத்துவான்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஷி வில் கோ அவுட் ஆஃப் த வே டு ஹெல்ப் ஹர், அப்படிதான் பண்ணுவாளே தவிர இவங்களோட கூட உட்காந்து அழுதுட்டு இருந்தா அது வந்து கண்டிப்பா இமோஷனல் அட்டாச்மெண்ட்
1: இல்ல. வைஷ்ணவி இவங்க சொல்ற மேஜர் ப்ராப்ளம் இந்த இந்த ப்ராப்ளம் எல்லாம் எதனால அரேஸ் ஆறுது அப்படின்னு பாத்தோம்னா
4: அவங்களுக்கு வந்து
1: அட்டாச்சா இருக்காங்க.
2: அதாவது நான் 16 இயர்ஸ்ல நீங்க முன்னாடி வச்ச பாயிண்ட் நான் உங்களுக்கே ரிமைண்ட் பண்றேன், இம்மெச்சூரா தான் இருப்பாங்க. சோ அப்போ வந்து இந்த டிவி எது மூலமாவோ அவங்க அந்த இதாக்கி கீழ்ச்சாதான் வந்து எனக்கு அது அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கு, நம்ம அவங்கள குற்றச்சாட்டம் பண்ண முடியாது. சோ வந்து இப்போ அவளுக்கு வந்து என் மேல இருக்கிறோ இல்ல யார் மேலயோ இருக்கிற அந்த அஃபெக்ஷனை வந்து அப்படி அவளுக்கு பண்ணணும்னா நம்ம அத சைக்கோனெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? நீங்க
5: சைக்கோதாங்க அது.
1: ஐஸ்வர்யா சொன்ன விஷயம் கரெக்ட் தானே, இதெல்லாம் வைட் இஸ் த ப்ராப்ளம் அரைஸ், ஏன்னா வந்து ரெண்டு பேரும் வந்து தே ஆர் சோ க்ளோஸ், நீ இல்லனா நான் இல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு பிஹேவ் பண்ண, ஏன் அவ்வளோ அவ்வளோ க்ளோஸா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருக்கணும்ன்றதுதான் அவங்க புட் ஃபோர்த் பண்றது.
0: ஏன் இருக்க கூடாதுன்றதான் நாங்க கேக்குறோம்.
1: ஏங்க வந்து இப்படி இப்படி இருக்கிறதுனால தானே இவ்வளவு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது.
2: அதுக்கப்புறம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து என் கிட்ட பேசி அவங்க பொண்ணு கிட்ட பேசி அதுக்கப்புறம் நாங்க அழுது பிடிச்சு அது வந்து இட் டுக் லைக் அரவுண்ட் அபவுட் 6 மந்த்ஸ் நாங்க வந்து ஒரே பிரச்சனையாவே போயிட்டு இருந்தது அந்த ஒரு விஷயத்தினால. சோ வந்து நீங்க சொல்றது வந்து பேலன்ஸ், இது வந்து பேலன்ஸ் டயட் மாதிரி எல்லாம் இல்ல. இமோஷன்னா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட காட்டணும்னா நல்லா காட்ட முடியும். நம்மளுக்கு வந்து ஒரு பிசிக்கல் பேலன்ஸ் எடுத்து நீ அந்த கடை இங்க கடை அப்படிலாம் யூ கான் டூ இட். ஒருத்தர்கிட்ட காட்டணும்னா யூ வில் பி லைக் அப்படியே நம்ம ஒருத்தர்கிட்ட இமோஷன் அவ்வளோ இது இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஒரு சென்ஸே இருக்காது லைக் பேலன்ஸா இருக்கணும்ட்டு, அதெல்லாம் ரொம்ப மெச்சூர்ட் பிஹேவியர்ஸ்.
1: ஆமா, முதல்ல வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன் பிரியங்கா, இமோஷனலி அட்டாச் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஒரு பர்சன் கிட்ட சப்போசிங் உங்க ஃப்ரெண்டே எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அவங்க கிட்ட அன்பை வந்து வெளியிடுறீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இஃப் யூ டோன்ட் ஷோ யுவர் லவ் அவ்வளோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு நீங்க காட்டலன்னா அப்போ வந்து உண்மையான அது இதே கிடையாது, உண்மையான ரிலேஷன்ஷிப்பே இல்ல உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நடுவில்.
2: அப்பதான் நான் சொன்னேன் நீங்க காமிக்கிறது போயிதுன்னு.
0: ஒரு நிமிஷம், இப்ப அமிர்தா நீங்களே சொன்னீங்க லவ் ஃப்ரெண்டுக்கோ இல்ல பாய் ஃப்ரெண்டுக்கோ ஹூவர் இட் இஸ் லவ் வந்து எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு காமிக்கலன்னா அது லவ்வே இல்ல. நீங்களே தானே இப்ப ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, நீங்க வந்து என்கிட்ட கேள்வியே கேட்கல, நீங்க ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க தட் இஸ் வாட் இஸ் இமோஷனல் அட்டாச்மெண்ட்.
1: அதான் நான் சொல்றேன், அப்போ வந்து பொய்யா தானே இருக்கீங்க. இவங்களோட இன்ஸ்டன்ஸ் பாருங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் லைஃப்ல இப்ப
0: அப்ப வந்து அவங்க அந்த மாதிரி காமிக்கிறதே இல்லன்னு நான் சொல்ல வரேன். நீங்க என்ன சொல்லீங்க லவ் எக்ஸ்ட்ரீமா காமிக்கலன்னா அது வந்து லவ்வே இல்ல அப்படின்னு காமிக்கிறீங்க, அப்ப அவங்க காமிக்கவே மாட்டிக்கிறாங்களே தான் நான் சொல்றேன்.
1: அவங்க காமிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நீங்க திரும்பி திரும்பி புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்றது இவ்வளவு எக்ஸ்ட்ரீமிட்டியில அஃபெக்ஷனோ லவ்வோ இருக்க கூடாது.
0: அதான் அவங்க இப்ப சொன்னீங்க இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இருந்தாதான் லவ்னு
1: இருக்கு. ஆமா, இருந்தாதான் லவ் த லவ் பிகம்ஸ் எப்போ மெச்சூர்ட் லெவல் இட்ஸ் ஃபைனுங்க. 16 or 17 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன புரியும் இந்த மாதிரி வந்து இவ இல்லைனா நான் இல்லை நான் இல்லைன்னா நீ இல்லை அப்போ இருக்கிறது அது இம்மெச்சார்ட் ஃபீலிங். இப்பயும் நீங்க வந்து பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு இம்மெச்சார்ட்னஸா தான் இருக்கு, ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் அப்படிதான் இருக்கு. வைஷ்ணவி நீங்க சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்து இவ்வளோ அட்டாச்சா இருக்கிறது, நீ இல்லைனா நான் இல்லை என் உயிர் தோழி அப்படி இப்படின்னு இருக்கிறது சரின்றீங்க நினைக்கிறீங்களா?
4: இப்ப வந்து ஐஸ்வர்யா சொன்ன கேஸ் வந்து ரொம்ப லைக் 100ல் ஒரு கேஸ் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. எல்லாத்துலயுமே வந்து நெகட்டிவ்ஸும் இருக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்கு. இப்ப அவங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு கண்டிப்பா இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இது வந்து என் அண்ணாவோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது. அவங்க வந்து இப்போ யூஎஸ்ல வந்து படிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவங்க கிளம்பி ஒரு வாரத்துக்குள்ள அவங்களோட அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அவங்க வீட்டுல யாருமே வந்து அவங்க கிட்ட சொல்லல, ஏன்னா அவங்க சொன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்காங்க, இந்த விஷயம் வேற தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லவே இல்லை. பட் ஹெல்ப்புக்கு ஆள் தேவை. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த என் அண்ணாவோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இவங்களோட அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வரீங்களா அப்படின்னோடனே எல்லாரும் வந்து ஹெல்ப்புக்கு வந்திருக்காங்க. ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டே அண்ட் நைட் வந்து அவருக்கு துணையா வந்து கூட இருந்திருக்காங்க. இப்போ நான் வந்து ஒருத்தரோட இமோஷனலி கனெக்டே ஆகலை அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரச்சே அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு வந்து நெசசரியே இல்லை, பிகாஸ் அவங்களோட ஃபேமிலி கிடையாது, இது அவங்களோட அப்பா கிடையாது. அவங்களுக்கு வந்து வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும், அவுட் ஆஃப் த வே போய் நாள் பூரா உட்காந்து ஹெல்ப் பண்ணணும்லாம் தேவையே இல்லை. பட் அவ்வளோ இமோஷனலி அட்டாச்சாக இருந்ததுனால தான் அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட தேவைதான் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
1: கீர்த்தனா, இவங்க சொன்ன இன்ஸ்டன்ஸ் நீங்க நல்லாவே கேட்டிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான விஷயம்னு இதுலேயே அவங்க நீங்க புரிஞ்சிருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் சோ கனெக்டட் அதனால வந்து அவங்களால ஃபேமிலிக்குள்ள கூட ஈஸியா வந்து இவ்வளோ கனெக்ட் ஆக முடியுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் நீங்க சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் வந்து இப்படி இருக்கக்கூடாது, ரூல்ஸ் வேணும், ஒரு லக்ஷ்மண் ரேகா வேணும் நீங்க நினைக்கிறீங்க?
2: சி, இவங்க சொன்னது வந்து இமோஷனலி அட்டாச்சா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிறதுனால தான் அவங்க வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க. ஆனா வந்து நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் ஹியூமன் டெண்டன்சி டு ஹெல்ப் அதர்ஸ்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: நீங்க இமோஷனலா அட்டாச்சா இருக்கிறதுனாலதான் அவர் வந்து ஹெல்ப் பண்றாருன்னா அது மாதிரிலாம் இல்ல.
1: அதுக்கு
2: என் பக்கத்து வீட்டு யாராவது இருந்தா கூட அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு நான் வந்து அவங்களோட இமோஷனலா அட்டாச்சா இருக்கேன்.
4: இவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு தோணலையே. இவங்க யாரோட இமோஷனலி அட்டாச்சா இருக்காங்களோ அவங்க கிட்டதானே போய் இவங்களுக்கு ஹெல்ப் கேட்கணும்னு தோணி இருக்கு. இவங்க வந்து பக்கத்து வீட்டுல கூட வந்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஹெல்ப் கேட்கணும்னு தோணலையே.
2: இப்போ நீங்க வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க
4: நீங்க வந்து உங்களுக்கு வந்து செருப்பு ஏதோ அறுந்துடுது, சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஏதோ கீழே விழுந்துடுறீங்க, ஏதோ நடக்குது அப்படின்னா நீங்க யார்கிட்ட வேணா ஹெல்ப் கேட்குங்களா? எதிரில வந்து உங்களுக்கு
2: நீங்க கால் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க.
1: இல்ல, இப்போ நீங்க ஒரு சிச்சுவேஷனா இருக்கீங்க, ஈஸியார்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா?
0: இல்ல இல்ல கீர்த்தனா, நீங்க சொன்னீங்க நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, செருப்பா இருந்தோம்னா எதிர்த்து வரவங்க கிட்ட
2: எனக்கு
0: நடந்தது. நான் வந்து காலேஜுக்கு வரும்போது வந்து டிஎம்எஸ்ல என் செருப்பு அறுந்துருச்சு. நான் டிஎம்எஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப எம்பாரசிங் ஆயிருச்சு, என்ன பண்றதே தெரியல. திரும்பி திரும்பி பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. யாரும் வந்து உங்களுக்கு செருப்பு அறுந்தோடனே ஒரு ஆண்டி வந்து உங்ககிட்ட கேக்கும் என்னமா செருப்பு இருந்துச்சா, என் செருப்பு போட்டு போறியா அப்படின்னு யாரும்
4: இதே ஃப்ரெண்ட் அங்க நின்னுருந்தானா கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணி.
0: நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்டதான் ஹெல்ப் கேட்டேன். நான் அந்த சிச்சுவேஷன்ல என்ன கேட்டேன், என் ஃப்ரெண்டு கால் பண்ணி நான் கேட்டேன் காலேஜுக்கு வந்துட்டியா அடி அப்படின்னு நான் கேட்டேன். அவ சொன்னா இல்லடி, வீட்டுல இருந்து இப்பதான் கிளம்ப போறேன் அப்படின்னு நான் சொன்னா. நான் சொன்னேன் எனக்கு என் செருப்பு இருந்துச்சு, ஒரு ஸ்பேர் ஸ்லிப்பர்ஸ் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவ சொன்னா யா டி ஷுவர், இதுக்கு என்ன தயங்கிட்டே கேக்குறா, எடுத்துட்டு வர அப்படின்னு சொன்னா. நான் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி காலேஜ்ல வந்து இறங்குறதுக்குள்ள அவ வந்து செருப்போட வந்து நின்றா. உண்மையா எனக்கு நடந்த சிச்சுவேஷன்.
2: ஓகே ஓகே, அது ஓகே விடுங்க. இப்ப வந்து நீங்க வந்து எங்கயோ போறீங்க, அப்ப வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது நீங்க எங்கயாவது விழுந்துட்டீங்க, ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சு, அப்ப நீங்க வந்து பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேப்பீங்களா, இல்லனா கால் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஹெல்ப் கேவீங்க?
0: பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஹெல்ப்
6: கேப்பீங்க? இப்ப நான் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே, இட் வாஸ் லைக் நைட்டு 12 o'clock வந்து கல் இடிச்சு அப்பா போய் விழுந்துட்டாரு, ஹெட்ல இன்ஜுரி. ஸோ வந்து நைட்டு யாருமே இல்லை. அங்கே வந்து எங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அவங்க வந்து இளநீர் கடை வைப்பாங்க, அவங்க மோஸ்ட்டாக 10 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு மட்டும் ஏதோ இருந்து எங்களை வந்து கூப்பிட்டு நாங்கள் போய் போனோம். ஸோ அவங்க வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியும். ஸோ அதனால அவருக்கு வந்து எங்கள் வீடு தெரியனால எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. இதே வந்து வேற யாரோ ரோட்ல போறாங்க, அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அதே நேரத்தில் இன்னொருத்தர் ஆட்டோவில் வந்தாரு, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அப்பாவை அட்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ரோட்ல போறவங்க பார்த்து அட்மிட் பண்ணாரு. இதே வந்து அந்நேரத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஐடென்டிஃபிகேஷன், உங்களுக்கு பக்கத்துல வீடு தெரியுது, அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹியூமானிட்டி, அது மாதிரி ஒரு
2: மனிதாபிமானம்.
6: அவ்வளவுதான்,
0: கரெக்ட் தான். சீ, மனிதாபிமானத்துல அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாரு, ஓகே. பட் கூடவே இருந்து உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? உங்களுக்கு யார் இமோஷனலா உங்களுக்கு அட்டாச்சா இருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கு கூடவே இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சரால உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ற வரைக்கும் தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து அவங்களால பண்ண முடியாது.
2: இமோஷனலி அட்டாச்மெண்ட் போது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ஊர்ல இருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்திருந்தாங்க, ஒரு குடும்பமே வந்து நின்றுது.
0: ஏன் வந்து நின்னாங்க அதான்
2: கேக்குறேன்.
0: இருக்கு
2: எனக்கு எனக்கு ஏதாச்சும் ஆச்சு, உணர்ச்சிகளே இல்ல, ஒரு ரத்தம் கடந்து அவர் தவிக்கிறாரு, அப்படியே போட்டோம் தண்ணி ஊத்தி நீ கடாங்க அப்படிலாம் என்னங்க இப்படி எல்லாம் பேசுறேன், சத்தியமா அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். பாசிபிள் யா, நாங்க வந்து அங்க போகும்போது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது, நம்ம காசு இதெல்லாம் பண்ற ஒரு அளவுக்கு தான் ஃப்ரெண்டா இருந்தாலும் எப்படி கண்டிப்பா அவங்களும் ஒரு அளவுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும். இப்ப ஹார்ட் அட்டாக் அவரு போனாரு, ஃபுல் காசையும் ஸ்பெண்ட் பண்ணி அவரே இருந்தா கண்டிப்பா யூ ஹாவ் டு ரிட்டர்ன் இட். இல்லைன்னா நீ அன்னைக்கு வந்து அவர் கொடுத்தாரு, ஆனா நம்ம என்ன ஒரு உதவி கேட்டாரு கொடுத்தாரு அப்படிதான் சொல்லி காட்டுவாங்க. நம்ம வந்து அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது, சொல்லி காட்டுவாங்க ஒரு லெவலுக்கு. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹெல்ப் கேட்டாரு நாங்களும் பண்ணோம் காசு வரல சரி பரவாயில்ல நாங்க விட்டுட்டோம் அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு, இமோஷனல் அட்டாச்மெண்ட்னு சொல்லிட்டு தே வோன்ட் லைக் ஹார்ட் சோல் மணி எல்லாம் போட மாட்டாங்க. இட் இஸ் நாட் வேலிட், ஐ டோன்ட் திங்க் சோ.
0: ரொம்பவே அழகா சொன்னீங்க ஐஸ்வர்யா. இப்ப வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து இப்ப ஒரு லாஸ்ட் ஒரு டெக்கேடா தான் நினைக்கிறேன் அலுமினாய் சொல்லிட்டு தொடங்கியிருக்காங்க. அது என்னன்னா பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் மீட் பண்றதுக்கு, வருஷத்துல ஒரு நாள் மீட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ். இப்போ எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, எங்க ஸ்கூல் வந்து சென்னை பேஸ், சென்னையில மட்டும் தான் எங்க ஸ்கூல் இருக்கு, வேற பிரான்ச்சஸ் அது எதுவுமே இல்ல. ஆனாலும் வந்து இந்த வருஷம் வந்து ஃபேஸ்புக்ல நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், மெல்பர்ன்ல வந்து எங்க ஸ்கூலோட அலுமினாய் மீட் ஒன்னுக்கு வந்து 34 பேர் அவங்க ஃபேமிலியோட வந்து கேர்ள்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியோட போயிட்டு அலுமினாய் மீட் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து இட்ஸ் பிகாஸ் தே வாண்ட் டு ஹோல்ட் க்ளோஸ் அந்த ஸ்கூலையும் சரி, அவங்க ஸ்கூல்ல அவங்க கூட படிச்சவங்களையும் சரி. இந்த மாதிரி அலுமினாய் மீட்லாம் என்ன காமிக்குது, லைக் யூ ஸ்டில் வாண்ட் டு பி க்ளோஸ் வித் பீப்புள் ஹூ யூ வேர் க்ளோஸ் வித். அதே பொசிஷன்ல அதே மாதிரி டெய்லி நம்ம பேச முடியலனாலும் வருஷத்துல ஒரு நாள் பார்க்கும் போது அந்த ஒரு ஹாப்பினஸ், அதுதான் வந்து நாங்க இமோஷனல் அட்டாச்மெண்ட் சொல்றோம்.
1: ரொம்பவே ஒரு நல்ல விஷயத்த வந்து நீங்க பகிர்ந்துகிட்டீங்கன்னு சொல்லலாம். கடந்த ஒரு 50 வருஷமா வந்து பிரியங்கா சொன்ன மாதிரி நிறைய அலுமினி மீட்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டே இருக்கு. நிறைய இடத்துல பார்த்தோம்னா வந்து 50-60 வருஷம் முன்னாடி வந்து செட்ல வந்து சேர்ந்து படிச்சவங்க, காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்து படிச்சவங்கலாம் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணி மீட் பண்ணி அவங்களோட ஹாப்பினஸ் சாரோஸ் எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துகிட்டு ரொம்பவே அழகான விஷயம் இது. ஸோ இதுலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து புரியக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒரு ரொம்பவே ஒரு அழகான ஃபீலிங். அதுல வந்து இட் ஹாஸ் லைக் நோ பவுண்டரி, ஜாய் சாரோஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளால வந்து பகிர்ந்துக்க முடியும்னே சொல்லலாம். ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருந்தது நம்ம நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சி வாதம் விவாதம், நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா, நம்ம கூட இருந்து இவ்வளோ நாளி வந்து நல்ல கருத்துக்களை வந்து சொன்ன கல்லூரி மாணவிகளான பிரியங்கா, தாமினி, வைஷ்ணவி, கீர்த்தனா மற்றும் ஐஸ்வர்யாவுக்கு வந்து நன்றிகளை வந்து எம்ஓபி சமுதாய வானொலிக்காக நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, தொடர்ந்து கேளுங்க. இது எம்ஓபி சமுதாய
7: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: உலகத்துல எவ்வளவோ தொழில்கள் இருக்குங்க, ஆனா ரொம்பவே பழமையானது மற்றும் லாபமானது உணவு தொழில், அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரி தாங்க. மனிதர்கள் எல்லோருக்குமே வந்து தினமும் தேவையானது உணவுதான். ஆனா இந்த உணவு தொழில் பண்றவங்க இத வெறும் ஒரு தொழிலா நினைக்கிறது கிடையாது, ஒரு சேவையா ஒரு தொண்டா நினைச்சிட்டு வராங்க. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பிறந்தது மணிமேகலை, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவங்க பசியால வாடியிருக்கிற மக்கள் எல்லோரோட பசியையும் போக்குறதுக்காக அக்ஷய பாத்திரத்தை வேண்டி வேண்டி வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதாவது உணவு தொழில் பண்றவங்க அக்ஷய பாத்திரம் மாதிரி நிறைய லாபத்தை வந்து அள்ளி அள்ளி குமிச்சுக்கிட்டே போகலாங்க. ரோடோரும் இட்லி கடை போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல டாப் ஷெஃப்ஸா இருக்கிறவங்களா இருக்கட்டும், லாபம் அப்படிங்கறது இந்த தொழில கட்டாயமா வரும். ஆனா அந்த லாபம் வரத்துக்கு ஃபோக்கஸ், டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம்ங்க. இப்ப நம்மளோட ஒரு இளம் தொழில் முனைவோர் இருக்காரு, இவர் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானவர் தான். ஹி இஸ் நோ ஸ்ட்ரேஞ்சர் டு அஸ். இவர் தாங்க ஃபுட் கிங் ஓட சிஇஓ மற்றும் பெப்சி எம்டிவி யூத் ஐகான் ஆஃப் தி இயர். யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனையும் கொடுத்துறேங்க. இது எப்படி நாங்க இன்னைக்கு இவரை இங்க கூட்டிட்டு வந்தோம்னா, நிறைய சின்ன சின்ன சுய உதவி குழுக்களை நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோங்க. அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அவங்க வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல இருந்து சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு ரொம்பவே கியூரியஸா இருந்தாங்க. அதுக்காக நாங்க இவரோட ஏற்கனவே ஒரு வாட்டி கலந்துரையாடல் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதை கேட்டு அந்த இன்டராக்டிவ் செஷனுக்கு அப்புறமா ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி ரொம்பவே மோட்டிவேட் ஆகி நிறைய சுய உதவி குழுக்கள் வந்து அவங்களோட ஓன் பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ரோட்டோரமா இட்லி கடை, ஆப்ப கடை எல்லாம் போட்டு இப்ப வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன மெஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து நாங்க இவர்கிட்ட சொன்னோம். இவர் உடனே வந்து ரொம்பவே சந்தோஷமாயி, ஏன்னா அவரோட செஷன் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்கிறதுனால திரும்பியும் நம்மளோட வந்து நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி லிசனர்ஸ்க்காக மற்றும் இந்த சுய உதவி குழுக்கள்ல ஒர்க் பண்றவங்களுக்காக அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் திரும்பியும் கிளாரிஃபை பண்ணி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு டிப்ஸ் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. வி ஆர் வெரி வெரி ஆனர்ட் அண்ட் பிரிவிலேஜ், ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இந்த இன்டர்வியூ இப்ப பண்ண போறேன் அப்படின்னு யாரு நம்மளோட வந்திருக்காங்கன்னா மிஸ்டர் சரத் பாபு சார் தாங்க. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரத் பாபு சாரோட ஒரு நேர்காணல். நான் ஆர்ஜே ஆர்பி, என்னோட ஆர்ஜே உத்ரா இருக்காங்க. வணக்கம் நேர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம் சார், ரொம்ப நன்றி உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து எங்க எம்ஓபி சமுதாய வானொலி லிசனர்ஸோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்காகவும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ சோ மச் ஃபார் கமிங் சார்.
1: வணக்கம்.
0: முதல் கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ஃபுட் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கிறது, என்னெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணுங்கிறத பத்தி சொல்லுங்க சார்.
1: ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த லெவலில் ஆரம்பிக்கணும்ன்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ணோம். எதர் நம்ம வீட்டு வெளியவே ஆரம்பிக்கிறதா, இல்லைன்னா வந்து ஒரு தள்ளுவண்டி வச்சு ஆரம்பிக்கிறதா, இல்லைன்னா வந்து ஒரு மார்க்கெட் ஏரியாவில் ஒரு சின்ன கடை ஒன்று எடுத்து ஆரம்பிக்கிறதா. ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணுன்றத நம்ம முதல்ல யோசிச்சுக்கணும். எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தாலும் எந்த லெவலுக்கு வேணால் போக முடியும். சே இருக்கிறதுலையே ரொம்ப குறைவான, நம்மக்கிட்ட ஒரு 200 ரூபா 300 ரூபா தான் இருக்குது, இல்லை ஒரு 500 ரூபா தான் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியே தான் ஆரம்பிக்க முடியும் இல்லையா. ஸோ இதே வந்து ஓகே, நம்மக்கிட்ட வந்து ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா இருக்குன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு கடை எடுத்து ரெண்ட் எடுத்து நம்ம ஆரம்பிக்கலாம். இல்லை ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா ஒரு தள்ளுவண்டி வச்சு மார்க்கெட்டில் போய் நின்று வைக்கலாம். ஸோ எந்த கேபிட்டல்லேருந்து ஆரம்பிக்கன்றது இம்பார்ட்டண்ட்டாக. ஆனால் எந்த கேபிட்டல்லேருந்து ஆரம்பித்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், படிப்படியாக நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு மட்டும் மனசில் வச்சுக்கணும். இப்போது என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4 வருஷம் முன்னாடி நான் ஒரு சின்ன லெவலில் 2,000 ரூபா தான் இருந்தது கையில். இருந்தாலும் படிப்பெலாம் இருந்திருந்தாலும் என்கிட்ட வந்து பணம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ 2,000 ரூபா இருந்ததுனால நான் வந்து முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு கம்பெனியில் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 100 பேர் வேலை செஞ்சுருந்தாங்க. அந்த 100 பேருக்கு நான் வந்து டீ காஃபி கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு என்ன நான் இது பண்ணுறேன். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 7-8 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறேன். ஸோ 8 கோடி வருஷத்துக்கு வியாபாரம் பண்ணுறேன். ஆனால் நான் அன்னைக்கு 3 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்க முடியும் போது நான் 700 ரூபா ஒரு நாளைக்கு வியாபாரத்துலேருந்து ஆரம்பித்தேன். ஸோ அதனால் வந்து எங்கே ஆரம்பிக்கிறோன்றது இம்பார்ட்டண்ட்டு இல்லை, எந்த லெவலில் ஆரம்பித்தாலும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்.
0: That sure is an inspiring story, sir. But we have a few other questions. I think உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சே யூ கேன் லைக் யூனோ டெல் அஸ் ஹவு டு கோ அபவுட் வித் இட். சார், நீங்கள் வந்து எவ்வளோ ரூபா இருக்கு கேபிட்டல் வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும்னு சொன்னீங்க. பட் ஃபண்டிங் அப்படிங்கிறது இஸ் த நெக்ஸ்ட் க்வெஸ்டன் சார். இப்போ சில பேருக்கு வந்து கேபிட்டல் அவ்வளவா அவங்க கையில ரூபா இல்லைன்னா கூட தே மைட் லைக் யூனோ வாண்ட் டு ஸ்டார்ட் அப் தேர் பிஸ்னஸ். தே மைட் பி வெரி கிளியர் இன் வாட் தே வாண்ட் டு டூ, பட் தே வில் நாட் ஹாவ் த மனி. பட் கொஞ்சம் பெரிய லெவல்ல ஆரம்பிக்கணும்னா ஃபண்டிங்க்கு என்ன பண்ணலாம்? வாட் ஆர் லைக் யூனோ த டிஃபரெண்ட் சோர்சஸ் தட் கேன் ஹெல்ப் அஸ் வித் ஃபண்டிங்?
1: ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம போட்டு ஆரம்பிச்சா பெட்டர். நம்ம கிட்ட இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க இல்லைன்னா வந்து நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவங்க கிட்ட நண்பர்கள்கிட்ட கேட்டு ஆரம்பிக்கிறது நெக்ஸ்ட் பெஸ்ட் இது. ஆனால் வந்து யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை சொந்தக்காரங்க கிட்ட வாங்கும் போது அது வந்து வட்டி அதிகமாக இல்லாமல் வாங்கினா பெட்டர். கொஞ்சம் ஒரு குறைவான வட்டி மாதத்துக்கு ஒரு பைசாவோ இல்லை 1.5 பைசா வட்டியில் வாங்கினா பெட்டர். ஏன்னா நம்ம வாங்குறதே வந்து 5 பைசா வட்டியில் வாங்கி அதில் வியாபாரம் பண்ணி வட்டி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நமக்காக நம்ம எடுக்கிறதுக்குள்ளே நம்ம லாஸ்ட்டில் தான் போயிருப்போம், நம்ம கையில் ஒன்றுமே மிச்சம் இருக்காது. ஸோ அதனால் குறைவான வட்டியில் எங்கன்னா கிடச்சிதுன்னா அது வந்து பெட்டர். அது இல்லாமல் பேங்க்ஸ்லாம் நிறைய ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா வந்து நம்ம சொந்தமாக நம்ம பைசா போட்டு ஆரம்பித்து ஒரு 6 மாதம் அதை நடத்தி காமிச்சிட்டு இந்த அளவுக்கு நான் ஆரம்பித்தேன் இந்த அளவுக்கு நான் நடத்தி காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேங்க்குக்கு போனோம்னா நமக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த லோன் இருந்தாலும் செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அவங்க. கொடுக்க முடியாதுன்னு இல்லை கொடுக்க மாட்டாங்க. எதனா செக்யூரிட்டி கொடுங்க, லேண்டு பத்திரம் இருக்கா இல்லை அது இருக்கா இது இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்காம நம்ம ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறது பெஸ்ட். மற்றவங்களை எதிர்பார்க்காம நம்மளோட உழைப்பை நம்பி நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்.
2: ஹலோ சார், ஜென்ரலாக வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணுமா இல்லை பேசிக்கல் ஐடியா இருந்தாலே போதும்?
1: பேசிக் ஐடியா இருந்தாலே போதும். இப்போ லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அவங்க அவங்களே ஒரு 4-5 ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ண மாதிரி தான். அவங்க லைக் 20 இயர்ஸாக சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இருக்காது இல்லையா குக்கிங்கில். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போது? கிளீனாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து வேஸ்டேஜ்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் திங்ஸ். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணாமல் ஓரளவுக்கு டீசெண்டான ரேட்ஸில் விற்கணும். நம்ம வர கஸ்டமர் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதில் தான் பேசிக் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவே வந்து வச்சுனேன்னா சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் அம்மா ஒரு இட்லி கடை வச்சுருந்தாங்க வெளியே. ஸோ அவங்க எந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் படிக்கல. பட் எனக்கு தெரிஞ்சு நான் என்னதான் இந்தியாவிலேயே இருக்கிற டாப் மேனேஜ்மெண்ட்டில் படித்தாலும் அவங்க அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணால் இன்னும் ஐ டோன்ட் திங்க்ஸ் ஐ ஹாவ் மேனேஜ்டு.
2: ஷூர் சார், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் நாலேஜ் கரெக்டாக சொன்னீங்க. அண்ட் அனதர் க்வெஸ்சன் சார், எந்த ஃபீல்டு எடுத்தாலும் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வர்றதுக்கு முன்னாடியும் நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து மற்றவங்க கிட்டே எதிர்பார்ப்போம். இந்த மாதிரி மற்றவங்க எதனா ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்களா, மற்றவங்க உதவி செய்ய மாட்டாங்களான்னு ரொம்ப எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். அப்போ இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு யாருனா ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்களா கம்பெனியில் ஆர்டர் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். அதில் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னு வச்சிங்களேன், லைக் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தான் கேட்டாங்க என்கிட்ட. ஸோ நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னா நான் முதல்ல உங்கள்கிட்ட அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் தான் பண்ண முடியும் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் வந்து நான் ஈகோ பார்க்காம நான் ஆரம்பித்தேன். ஸோ அதனால் வந்து நம்ம எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்னென்ன தடைகள் வரும்னா ஃபினான்ஸ் ஒரு பெரிய தடையாக வரும். நிறைய பைசா இல்லைன்னா வந்து நம்ம அது ஒரு பெரிய தடையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீல்டு நாலேஜ், இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய நாலேஜ். ஆனால் சின்ன லெவலில் ஆரம்பிக்கும் போது அந்த நாலேஜ் வந்து, ஏன்னா லேடிஸ்லாம் வந்து வீட்டில் குக்கிங் பண்ணுறாங்க, ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ்ன்றது ஏற்கனவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ், ஒரு நாளைக்கு வந்து அன்னைக்கு எவ்வளோ வியாபாரம் பண்ணுறோம், அதில் எவ்வளோ செலவுகள் போகுது, ஒவ்வொரு செலவும் அது ஒரு பார் இருந்தாலும் அது கணக்கு போடணும், எந்த ஒரு செலவும் கணக்கு போடாமல் இருக்கக்கூடாது. சப்போஸ் வந்து இப்போ வீட்லேயே வந்து நம்ம இட்லி கடை வைக்கிறோம்னு வச்சுங்க, ஸோ அப்போ வீட்டில் வைக்கும்போது வீட்டில் வந்து இந்த இட்லி கடைக்கு மேலே ஒரு டியூப் லைட்டும் ஒரு பல்ப் போடும், அந்த பல்புக்கு உண்டான சார்ஜஸ் கூட போடணும் நம்ம. அதுக்கப்புறம் அந்த இட்லி கடையில் வந்து நம்ம வேலை செய்வோம், ஒரு 6 hour 7 hour வேலை செய்கிறோன்னா நமக்கு சம்பளம் நம்மளே போட்டுக்கணும். நிறைய பேர் அந்த சம்பளம்லாம் போடவே மாட்டாங்க, நம்ம ஃப்ரீயாக கிடைக்க மாட்டோம்ல, ஸோ நம்ம சம்பளத்துலேயும் அதில் போட்டுன்னு அதுக்கப்புறம் வர்றது தான் லாபம். நம்ம சம்பளம்லாம் போடாமல் 200 rupees வந்ததுன்னா அந்த 200 rupees நம்ம வெளியே போய் கூட வேலை செஞ்சு சம்பாரிச்சிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் நம்மளோட சம்பளத்தையும் அதில் போடணும், சின்ன சின்ன செலவுகள் எது இருந்தாலும் போடணும். ஸோ அப்படி போட்டோன்னா நம்ம கரெக்டான திசையில் போகிறோமா இல்லையான்ட்டு நமக்கு ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சிடும். அப்படி கரெக்டான திசையில் போகலைன்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலான்னா, சப்போஸ் இட்லி தோசை வடை அது இது இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 10 items இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட்லிலாம் வந்து கொஞ்சம் பேசிக்கான ஐட்டம், ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவாக, காம்படிட்டிவ்னா ஓரளவுக்கு லாபத்தை கொஞ்சமாக லாபம் வச்சு அதில் விற்கணும். சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பெஷல் ஐட்டம் மாதிரி எதுனா வடைக்கறி அப்படின்ட்டு போகணும், வடைக்கறி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு வைக்கலாம். சொல்ல புரியுதுங்களா, சில ஐட்டம் ரொம்ப பேசிக்கா அட்ராக்ட் பண்றதுக்கு வச்சுட்டு சில ஐட்டம் லாபம் அதிகமா சம்பாதிக்க உண்டான ஐட்டம் சிலது வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட் ஆர்டர் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க சப்ளை பண்றோம், அந்த மாதிரி ஒரு போர்டு போடலாம். நிறைய பேருக்கு இவங்க வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணும், ஆனா அது செய்வாங்களா இல்லையான்னு தெரியாம கேட்காமல் கூட போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன போர்டு நாங்க வீட்டில் ஆர்டரும் செஞ்சு கொடுக்குறோம், குறைவான விலையில செஞ்சு கொடுக்குறோம், அந்த மாதிரி போடலாம். அதுக்கப்புறம் இப்போ பர்சனலாக எங்கள் அம்மா எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து 5 children. ஸோ அதனால் வந்து ஒரு சப்போஸ் 100 idli செய்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த 100 idli விற்றாதான் ஒரு 10 rupees லாபம் கிடைக்குன்னு வச்சுங்க. ஆனால் வந்து அந்த 100 idli விற்றாலும் அந்த 10 rupees லாபம் சில டைம் வந்து அந்த 100 idli விற்காமல் போயிடும், ஒரு 20 idli மீந்து போச்சுன்னு வச்சுங்க. அந்த 20 idli மீந்து போச்சுன்னா அதுதான் அவங்களோட லாபமே. அந்த இட்லி மீந்து போச்சுன்னு தூக்கி போட்டோம்னா அவ்வளோதான், அன்னைக்கே கடை இழுத்து மூட வேண்டியதுதான். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து அந்த 20 idli எங்களுக்கு கொடுத்துருவாங்க, நாங்கள் 5 பேர்கிட்டையும் எங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி என்ன ஆகும், வீட்டுக்கு செலவாக வேண்டிய அந்த செலவு கட் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இட்லி மீந்துச்சுன்னா அதை லஞ்சு கொடுத்துருவாங்க, மதிய உணவு கொடுத்துருவாங்க. இன்னும் இட்லி மீந்துச்சுன்னா சாயங்காலமாக அது உப்புமா செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது சிம்பிளாக சில்லியாக நினைக்கலாம், என்ன இது மதியானம் வந்து காலையில் செஞ்சு இட்லி சாயங்காலம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கலாம், பட் அப்படி தான் வந்து அவங்க கடையை நடத்துனாங்க, அப்படி தான் வந்து முன்னேற முடிஞ்சுது. அன்னைக்கு அந்த மாதிரி அவங்க பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், நான் வந்து வேறு ஸ்கூலில் படிச்சிருக்க வேண்டியிருக்கும், படிப்பு இல்லாமலேயும் இருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன விஷயமும் பெரிய விஷயம், ஆக்சுவலாக பெரிய ரொம்ப பெரிய எஃபெக்ட் காமிக்கும். ஸோ அதனால் அது அந்த மாதிரி ஒரு நாலேஜ் எம்பிஏலலாம் சொல்லி கொடுக்கல.
0: ஸோ சம்டைம்ஸ் வந்து ஐ கெஸ் யூ லேர்ன் த லைக் யூனோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அவுட் சைட் கிளாஸ் ரூம்ஸ், யூனோ இட்ஸ் ட்ரூ சம்டைம்ஸ். அண்ட் சார், ஜஸ்ட் எஸ் யூ ஹவ் பின் சச் அன் இன்ஸ்பிரேஷன் டு அஸ், ஐ பிலீவ் தட் யோர் மதர் ஹேஸ் பின் சச் அ பிக் இன்ஸ்பிரேஷன் டு யூ. ஸோ ஆன் தோஸ் லைன்ஸ் சார், நீங்கள் வந்து ரொம்பவே குவாலிஃபைட் அண்ட் யூ ஹேட் லைக் யூனோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஜுகேஷன். ஸோ ஜாப்ஸ் வந்து உங்களோட டோர் ஸ்டெப்ல இட் வுட் ஹவ் நாக்ட், you know, and you rejected all those and you decided to do something completely out of your league, something completely out of the box. What inspired you, what motivated you to do that, and why did you start hotel business?
1: So eng amma on the first reason eng amma senjirunga, so adu sentimental value like food business la aarambikkalam appadinta, but I always I had the dream like okay, you are starting in 26 like this business, so over a period of time you will be ஒரு டாட்டா மாதிரி பெரிய பிஸ்னஸ் எம்பையர் பண்ணலாம் அடுத்த 30 வருஷத்தில் அப்படின்னு ஒரு கனவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டில் வந்து நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி 2000 ரூபாயில ஆரம்பிக்கிறேன். பெரிய வருஷத்துக்கு பெரிய ஜாப், லட்ச லட்ச கணக்குல கோடி கோடி கணக்குல கிடைக்கிற ஜாப் வேண்டாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் ஆரம்பிக்கிற பிசினஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ நான் ஆரம்பிக்கிற முதல் பிசினஸ் வந்து ஃபெயில் ஆகாத பிசினஸா இருக்கும். என்னைக்குமே வந்து ஒரு பிசினஸ்ல ஃபெயில் ஆகக்கூடியதுன்னா ரெண்டு லெவல் இருக்கு. ஒன்னு வந்து பிசினஸ் ஃபெயிலியர் இருக்கும், அதுக்கப்புறம் பர்சனல் ஃபெயிலியர் இருக்கும். இப்போ வந்து நல்ல பிசினஸ் ஆனா ஆள் சரியில்லை, ரன் பண்றவங்க சரியில்லைன்னா பிசினஸ் ஃபெயில் ஆயிடும். ஆள் நல்ல ஆள் பிசினஸ் சரியில்லைனாலும் ஃபெயில் ஆயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் பிசினஸ் நல்ல பிசினஸ் எடுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் பிசினஸ், டியூஷன் சொல்லி தரது, இதெல்லாம் வந்து ஃபெயிலே ஆகாத பிசினஸ். ஸோ அதனால நான் ஃபுட் பிசினஸ் தேர்ந்தெடுத்தேன். 600 கோடி பேருக்கு மேல இருக்காங்க உலகத்துல, யாருக்குனாச்சும் எப்படின்னா நம்ம செஞ்சு போ இந்த ஃபுட் சர்வீஸ் வச்சு அவங்களுக்கு நம்ம ஏர்ன் பண்ணிடலாம், பைசா நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம கம்பெனி நடத்தலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்புறம் பர்சனல் இது நம்ம சாலிடாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது இது ரெண்டு காரணம் தான் நான் ஃபுட் பிஸ்னஸ்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஏன் என்ன மோட்டிவேஷன்னா வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய தியாகங்கள் செஞ்சுருக்காங்க எங்களுக்காக. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கும் போது லைக் எவ்வளோ நிறைய பேர் வந்து தே ஆர் ரியலி புவர். ஸோ ஐ தாட் நம்ம அம்மா மட்டும், நம்ம படித்து நம்ம வேலை செஞ்சால் நம்ம அம்மா மட்டும் தான் நல்லா இருப்பாங்க. இந்தியா முழுக்க இவ்வளோ அம்மாக்கள் இருக்காங்க கோடி கணக்கில், அவங்களுக்கு நம்ம படிப்பு எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஸோ அதனால நான் அட்லீஸ்ட் என்னோடய கம்பெனி ஆரம்பித்து ஒரு 100,000 பேருக்கு நான் நம்ம வேலை கொடுக்கணும் நம்ம வாழ்நாளில். ஸோ அப்படி வேலை கொடுக்கும்போது அவங்க குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தில் நான் ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு சைடில் ஜாப், ஒரு கதவுல தட்டுற மாதிரி பேக் ஃபுல்லா சூட்கேஸ் ஃபுல்லா பணம் வச்சுட்டு, இன்னொரு கதவுல நான் 2000 ரூபோட பிசினஸ் ஆரம்பிக்கணும், அந்த ரோடு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதோ பேய் பிசாசு, அதுக்கப்புறம் கல் மண் முள் எல்லாமே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த சைடு யாரோ சம் சூட் கோட்லாம் போட்டுனேன் பேக்ல சூட்கேஸ்ல இருக்க மாதிரி. ஸோ ஐ சைட் இந்த டோர் பார்த்து 26 வருஷமா நான் கஷ்டப்பட்டேன், நான் அது உன்னாலதான் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நீ கிடைப்ப எனக்கு நல்லா தெரியும், ஆனா இவ்வளவு நாள் நீ என்ன ரிஜெக்ட் பண்ண, நான் இன்னைக்கு உன்னை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் வித் மை ட்ரீம். ஸோ அதுதான் லைக் தட்ஸ் தி மை டிசிஷன்.
0: வெரி விவிட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இமேஜரி, டெஃபினெட்லி சார். ஒரு புக்கு படித்த மாதிரி இருக்கு எங்களுக்கு இப்போ, வெரி இன்ஸ்பைரிங் நாவல் படித்த மாதிரி இருக்கு. அண்ட் யூ ஸ்போக் அபவுட் எம்ப்ளாயிங் பீப்புள், ஆன் வாட் பேசிஸ் டு யூ எம்ப்ளாய் பீப்புள் சார்?
1: ஃபர்ஸ்ட் அவங்க லைக் தே ஷுட் பி நீடி, லைக் தேவைன்னு இருக்கணும். சும்மா நிறைய பைசா இருக்கு வீட்டில், சும்மா ஜாலிக்காக வந்தேன், டைம் பாஸ்க்காக வந்தேன் இருக்கக்கூடாது ஜாப்ல. ஸோ தே ஹாவ் அவங்கள நம்பி அந்த குடும்பமே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அவங்க வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு ஆட்டிடியூட். இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும், மற்றது வேலைகள் சொல்லி கொடுக்கறது மற்ற எல்லாமே நாங்கள் பண்ணிப்போம். Companyல
0: how many people do you have right now, sir, working under you?
1: Around 250 people are there.
0: Okay, that's quite a lot of people, so hats off to you on that. அடுத்தது இப்ப வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு ஹோட்டல், ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல ஆரம்பிக்கிறோம்னா அதை எப்படி நம்ம மார்க்கெட் பண்றது? How do you market not just your food but your brand?
1: Brand வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து என்னோட கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி திங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கைன்றது ஒன்று தான். ஸோ அதில் இட்லி கிங் அப்படின்னு வைக்கலாமான்னு நினச்சேன், இட்லி கிங் அப்படின்ட்டு. அப்புறம் தோசை கிங் ஏற்கனவே இருக்கு, பர்கர் கிங் இருக்கு, நிறைய கிங்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இட்லி கிங் வைக்கலாமா அப்படின் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை அந்த 30 வருஷத்தில் ஒரு உணவோட கிங் மட்டும்தான் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் நம்ம ஃபுட்டோட கிங் ஆகக்கூடாது அப்படின்னா? ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கெப்ட் த நேம் ஃபுட் கிங் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம சின்ன லெவலில் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் யோசிச்சுக்கலாம். முருகன் இட்லி கடை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ ஃபேமஸாக இருக்கு. ஸோ முருகன் இட்லி கடை யாருக்கு வேணால் தெரியும், இட்லி கடை முருகன் இட்லி கடைனா அது இட்லி தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி, இப்போ ஃபுட் கிங் அப்படின்னா ஃபுட் கிங்னா என்னன்னு தெரியும். இப்போ லா பெல்லே அப்படின்னு வச்சுன்னு வச்சுங்க, அது என்னன்ட்டு யாருக்கும் ஒன்று தெரியாது. முதல்ல அங்கே இட்லி கிடைக்குமா தோசை கிடைக்குமான்னு எப்படி கண்டுபிடிக்கும் இல்லையா? ஸோ அது மார்க்கெட் பண்ணுறதுக்கே லாக்ஸ் லாக்ஸை செலவு பண்ணும். அதனால புரியிற மாதிரி ஒரு பேர், வாயில் நுழையிற மாதிரி ஒரு பேர். இப்போ சப்போஸ் அவங்க பேர் வந்து வள்ளின்னு வச்சுங்க, வள்ளி இட்லி கடை அப்படின்னு ஆரம்பிச்சாலே முதல்ல அந்த இட்லி நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்க போங்கப்பா வள்ளி இட்லி கடைக்கு போங்க நல்லா இருக்கும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட பேரை வந்து நம்ம பிரபலப்படுத்திக்கணும். ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை வள்ளி தோசை கடை இல்லை வள்ளி உணவு கடை இல்லை வள்ளி ஆப்பக்கடை அந்த மாதிரி ஸோ ரிலேட்டடாக வச்சுங்க. ஸோ இட் வில் பி பெட்டர்.
2: ஸோ என்ன பேர் வைக்கிறோன்றது முக்கியம் இல்லை, கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு ரிலவெண்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் இன்னொரு க்வெஸ்சன் சார், இது நான் ஸ்டார்டிங்லேருந்தே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து ஃபுட் அப்படின்னாலே வந்து சில ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடுது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அதனாலே வந்து இப்போ ஃபாரின் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் வாட் யூ திங்க் சார், ஃபாரின் ஃபுட்ஸ் ஆர் ஓவர் ரூலிங் ஆர் இண்டியன் ஃபுட்ஸ் ஆர் வாட், உங்களோட ஒப்பீனியன்?
1: அப்படின்னா இல்லை ஒரு ஃபுட்டு என்றைக்குமே வந்து ஓவர் ரூல் பண்ண முடியாது இன்னொரு ஃபுட். லைக் நம்ம யூஎஸ் கூட நான் போயிருந்தேன் இப்போ ஒரு 40 நாள் அங்கேருந்தேன். அங்கே போகும்போது கூட லைக் ஒவ்வொரு நாளும் வந்து நான் சாம்பார் கிடைக்குமான்னு எங்கேயே தான் இருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நான் பிஸா கிடைக்குமா இல்லைனா வந்து பர்கர் கிடைக்குமா இல்லைனா வந்து நூடுல்ஸ் கிடைக்குமான்னு திங்க் பண்ணல. ஸோ அதை என்றைக்குமே மாற்ற முடியாது. பட் மற்ற ஃபுட்லாம் ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ மற்ற ஃபுட்டுலாம் இப்போ வர்றதுன்றதுனால நம்ம ஃபுட் அழிஞ்சு போவோம்னு சொல்ல முடியாது. பட் மற்ற ஃபுட் நிறைய விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு செய்ய தெரியும்னா நம்ம மற்ற ஃபுட்டும் செஞ்சு நம்ம விற்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சரி நமக்கு நூடுல்ஸ் செய்ய வரோம்னா நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். பட் சின்ன கடை லெவலில் ஆனால் அங்கே இருக்கவங்க நூடுல்ஸ் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அதை வைக்கணும், இல்லைன்னா நம்ம வைக்கிறதுல அது யூஸ் கிடையாது. இப்போ வந்து ஒரு நூடுல்ஸ் வைக்கிறோன்னா அதுக்குண்டான அந்த பாத்திரம் அதுக்குண்டான அந்த திங்ஸ், இப்போ நூடுல்ஸ் வைக்கிறோன்னா ஒரு 1 kg நூடுல்ஸ் போட்டு செய்கிறோன்னு வச்சுங்க, ஒரு 5 பேர் கூட கிடைக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்கன்னா அப்போ 1 kg வேஸ்ட் ஆகிடும். இல்லை ஒரு 200 கிராம் ஒரு 1 பீப்புளுக்கு போட்டு செய்கிறோன்னா அதுக்கு செய்கிறதுக்கே நமக்கு ஆள் தனியாக போட்டோன்னா அதுக்கு சம்பளம் வந்து ஒரு 200-400 ரூபான்னா 400 ரூபாய்க்கு ஒரு நூடுல்ஸ் விற்க முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ வால்யூம்ஸ் இருந்ததுன்னா அது உணவு சாப்பிட்றதுக்கு உண்டான மக்கள் இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு எண்ணிக்கை இருந்தாங்கன்னா ஒரு 200 பேர் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம ஏரியால அப்படின்னு ஒரு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா கண்டிப்பா நூடுல்ஸ் கூட போடலாம், வள்ளி நூடுல்ஸ் அப்படின்னு கூட போடலாம், தப்பு கிடையாது.
0: ஸோ அ லாட் ஆஃப் பேஸ் பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம். யூ நீட் டு நோ த கைண்ட் ஆஃப் பீப்புள் யூஆர் கேட்டரிங் டு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார். அண்ட் இப்போ இருக்கிற இந்த ஃபாரின் ஃபுட்ஸ் பற்றி பேசினாங்க, அப்போ வந்து சியூடோ ஹை கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு மைண்டில் வருது. யூனோ த லாட் ஆஃப் பீப்புள் ஹூ திங்க் அவங்க வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபுட் சாப்பிட்டா யூனோ தே ப்ராபப்ளி ஃபீல் லைக் யூனோ தே ஆர் அ பார்ட் ஆஃப் தட்ஸ் கம்யூனிட்டி ஓர் தட் பார்ட் ஆஃப் த சொசைட்டி வாட் எவர். சரி சார், நீங்க வந்து இப்ப சொன்னீங்க தட் எவ்வளவு பேருக்கு நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படிங்கறத பார்த்து பண்ணணும்னு. நீங்க வந்து when you started off it was very small, so at that time நீங்க on what basis did you decide இன்னைக்கு நான் இவ்ளோ like you know I'm going to cook so much and so many people, because sometimes there are more people who come in and sometimes there are less people than you estimate, so how do you work that or how do you balance, sir?
1: Correct, that's a very interesting question. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்க, ஒரு 7-9 மணி வரைக்கும் கடை வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு எடுத்துப்போம் நம்ம. ஸோ இப்போ வந்து 7-8 வரைக்கும் இட்லி கிடைக்கணும்னு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி மட்டும் நம்ம செஞ்சோன்னு வச்சுங்க 8:30 வரைக்கும் காலி ஆயிடுது. 8:30 ஒரு ஒரு ஈடுன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த பாத்திரத்தில் ஊற்றி வைப்பாங்க இல்லையா. சப்போஸ் 45 இட்லி ஒரு ஒரு பாத்திரத்தில் வைக்க முடியும்னு வச்சுங்க, அந்த 45 இட்லி 8:30-9 விற்குமானா அது ஒரு கேள்விக்குறி தான். 15 இட்லி மட்டும் விற்குதுன்னு வச்சுங்க அப்போ வேஸ்ட் ஆகிடும் 30 இட்லி. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா 8:30 இட்லி வச்சுட்டு ஒரு அந்த 8:30 நம்ம தோசை மட்டும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ தோசை வந்து நம்ம அவங்க வந்த உடனே செஞ்சு கொடுக்க போகிறோம், ஸோ அதில் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பைசா மிச்சமாகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மெனூஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகாத ஒரு ஃபர்ஸ்ட் வர ஒரு ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 200 பேர் வராங்கன்னா மேக்சிமம் 300 பேர் வராங்கன்னு வச்சுங்க, ஆவரேஜாக ஒரு 240 பேருக்கு 250 பேருக்கு இட்லி மட்டும் செஞ்சுட்டு 50-300க்கு தோசை மட்டும்தான் கிடைக்கும்ன்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இட்லின்னு போட்டிருப்பாங்க, ஆனால் 9 மணிக்கு போட்டால் இட்லி காலியாச்சுங்க அப்படின்வாங்க. இருக்காது. ஏன்னா வந்து அவங்க இந்த மாதிரி தோசை அப்புறம் பரோட்டா அந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது வந்து வந்தாங்கன்னா செஞ்சு கொடுக்கறது. ஸோ அதுல வேஸ்டேஜஸ் இருக்காது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து ப்ராஃபிட். எங்களை மாதிரி 5 குழந்தைங்க இல்லாம இருக்கலாம் நிறைய வீட்டில். ஸோ அது சாப்பிட்டா வீந்து போகலாம். ஸோ அதனால சொல்றேன்,
2: நம்மளுக்கு நாமளே சம்பளம் கொடுத்துக்கறத பத்தி எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எங்கேயோ கேட்காத ஒரு விஷயம் நம்மளுக்கு நாமளே சம்பளம் கொடுத்துக்கிறது அப்படின்றதுலாம். இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா வந்து டிஃப்ரெண்டா ஃபுட் சாப்பிட்றத பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்தியன் ஃபுட் சாப்பிட்டா வந்து போர் அடிச்சு போயிடுது சில பேர், நிறைய பேருக்கு. இதே வந்து சைனீஸ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா, நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சில பேர் அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹவு குட் யூ பேலன்ஸ் த டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தினஸ் சார்? ஹெல்த்தியா இருக்கிறது சாப்பிட்டா டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது, டேஸ்ட் இருக்கிறத சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்க மாட்டேங்குது.
1: ஆக்சுவலா சைனீஸ் ஃபுட்ல பாத்தீங்கன்னா அஜினோமோட்டோன்னு ஒன்று போடுவாங்க, அது ஆக்சுவலா ஹெல்த்துக்கு நல்லது இல்லை, நிறைய டிசீசஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது ஐ திங்க் சைனீஸ் ஃபுட்ல அது போடாமலையும் செய்ய முடியாது, அது போடாமல் செஞ்சால் அந்த டேஸ்ட் வராது. ஸோ அதனால மேபி மந்த்லி ஒன்ஸ் ரொம்ப ரேராக சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அப்படியும் இல்லைன்னா நம்ம வீட்லேயே செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ லைக் அஜினோமோட்டோலாம் போக போடாமல் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே கண்டி எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் போடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதிகமாக சாப்பிடும். நம்ம இந்தியன் ஃபுட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் ஆக்சுவலாக. ஸோ ஆயில்ஸ்லாம் நிறைய இருக்காது, ஆயிலியாக இருக்காது. ஸோ அதனால சவுத் இந்தியன் ஃபுட் எஸ்பெஷலி இஸ் வெரி ஹெல்த்தி. ஆப்பம்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிலியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம உணவு வகைகள் நம்ம தான் பார்த்துக்கணும், அதுக்கெலாம் வந்து சேஞ்ச் பண்ணால் நம்ம முடியாது.
2: ஷோர் சார், அவாய்ட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தீங்க
0: சார். இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போது ஃபுட் கிங்கில் வந்து நிறைய சவுத் இண்டியன் ஃபுட் வி கெட் இல்லையா, அண்ட் இப்போ சவுத் இண்டியன் ஃபுட்னா இட்லி தோசை என்னால் வீட்லேயே செஞ்சு சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி சவுத் இண்டியன் ஃபுட் யூனோ அண்ட் இட் இஸ் கேட்டரிங் டு சவுத் இண்டியன்ஸ் ஹூ மேக் சவுத் இண்டியன் ஃபுட் எவ்ரி டே லைக் ஆன் அ டே டு டே பேசிஸ். ஸோ வாட் இஸ் தி எட்ஜ் தட் யூ திங்க் இந்த மாதிரி சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் இது சர்வ் பண்ணுற ரெஸ்டாரண்ட்ஸ் வாட் இஸ் தி எட்ஜ் தட் யூ திங்க் தே ஷுட் ஹேவ்?
1: ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும்னா லைக் அங்கே வெரைட்டிஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பம்ன்றது ரெகுலராக செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்கலாம், இல்லை நிறைய ஐட்டம்ஸ் வந்து மறந்து போயிருப்பாங்க சவுத் இந்தியன்லேயே. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட்ஸில் கொடுக்கலாம். ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ரெகுலர் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போது ஒரு மனுஷன் நம்ம எடுத்தோம்னு வச்சுங்களேன், இப்போ நம்மளே வந்து வெளியே போய் சாப்பிடணும்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லை படிச்சுட்டு இருக்கோம், பசிக்குது போய் சாப்பிடும். பசிக்குதுன்னு போய் சாப்பிடும் போது நம்ம வந்து ஸ்பெஷலாக எதனா கிடைக்குமான்னு யோசிக்க மாட்டோம், வயிறு ரொம்பறதுக்கு எதனா கிடைக்குமான்னு தான் நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இல்லை வந்து வீக்லி ஒரு ட்வைஸ் த்ரைஸ் நம்ம வெளியே போய் சாப்பிடலாம்னு போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிற அந்த கேட்டகரி இருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங் ஃபுட் கிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் அந்த பேசிக் பசிச்சுதுன்னா சாப்பிட்ற அந்த கேட்டகரியில் இருக்கோம் நாங்கள். ஸோ நாங்கள் வந்து பெரிய கம்பெனிஸு அதுக்கப்புறம் பெரிய பெரிய காலேஜஸ்ஸு அதில் வந்து எங்களோட சர்வீசஸ் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அங்கே வந்து கொடுக்கறத வந்து நல்ல ஃபுட்டாக நல்ல ஹெல்த்தியாக நல்ல சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஒரு ஹைஜீனிக்காக அப்புறம் வந்து குறைவான விலையில். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் வந்து நாங்கள் கான்சிடர் பண்ணோம். வி ஆர் நாட் இன்டு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அது ஸ்பெஷாலிட்டியில் நாங்கள் கிடையாது.
0: ஓகே ஓகே சார், இப்போ வந்து இந்த மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா தேர்ஸ் அ லாட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் தட் கோ இன் டு இட் இல்லையா. ஸோ ஹவு டு யூ ப்ரொக்யூர் தி ரா மெட்டீரியல்ஸ்?
1: நாங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது வந்து லைக் வி கோ டு த ஹோல்சேல் மார்க்கெட் அண்ட் கெட் இட். And for vegetables and all, we go to the wholesale market. For provisions also, we go to the wholesale market. And milk la on the regular, enga kadaikudho on the bulk supplier kitta da we go, since we have huge projects. Adhukapra on the, enak therinju vegetables la, ipo suppose, nammaloda listeners kekkaravangala on the gramathil on the kekkalam. Avanga veetu pakkathiley on the nariya vegetables la kadaikalam. So, ipo... இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபார்மர் விவசாயம் கிட்ட இருக்கிற வெஜிடபிள் 5 ரூபானா அது கடைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 40 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ அதனால இந்த விவசாயிங்க எங்கன்னா இருக்காங்களா? ஸோ அவங்க கிட்டேருந்து வாங்கிறது ரொம்ப பெட்டர். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சப்போஸ் அந்த மாதிரி இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம்னா, இப்போ உருளைக்கிழங்கு இருக்குன்னு வச்சுங்க, உருளைக்கிழங்கு வாங்க, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 5 கிலோ தேவைப்படுதுன்னு வச்சுங்க. ஒரு ஒரு சின்ன இட்லி கடைக்கு வெங்காயம் ஒரு 3 கிலோ தேவைப்படுதுன்னு வச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு நல்லாயிருக்கும், பிரச்சனையாக இருக்காது. அப்போ 15 நாளுக்கு 75 கிலோ தேவைப்படுது. இங்கே லோக்கலில் வாங்கணும்னு வச்சுங்க 40 ரூபான்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு வந்து 25 ரூபா சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அதே கோயம்பேட்டில் போனால் 12 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த 75 கேஜிஸ் வந்து 75 கிலோ கோயம்பேட்டில் போய் வாங்கினா 750 ரூபா 800 ரூபாவோட நமக்கு கிடச்சிரும். அதே லோக்கலில் வாங்கினா 1500 ரூபா. ஸோ 15 நாளில் வெறும் உருளைக்கிழங்கு மொத்தமாக வாங்கறதுனால 800 ரூபா நமக்கு மிச்சமாகும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் 100 ரூபா 200 ரூபா போச்சுன்னா, 100 ரூபா போச்சுன்னா கூட மீதி 700 ரூபா ஒரு 2 வாரத்துக்கு வெறும் உருளைக்கிழங்குல மிச்சமாகும். அதே வந்து மாதத்துக்கு போட்டால் 1400 ரூபா. அதே மாதிரி வெங்காயம் போட்டால் அதில் ஒரு 300 ரூபா 400 ரூபா மிச்சமாகலாம், மாதத்துக்கு போட்டால் 600 ரூபா. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் படுத்தினோன்னா நமக்கு அதுவே ஒரு 5000 ரூபா 6000 ரூபா மாதத்துக்கு கிடைக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய இன்கம் தான். ஸோ அந்த மாதிரி மேனேஜ்

0: ஆக்சுவலா நான் வந்து வீட்டுல இருந்து தான் டெய்லி எடுத்து போய் சாப்பிடுறேன்.
1: ஓ இன்ட்ரஸ்டிங்.
0: நான் வெளியே சாப்பிட மாட்டேன். ஸோ அம்மா கிட்ட இருந்து செஞ்சு எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து லைக் ஹாஃப் அன் ஹவர் கொடுக்குற ரெஸ்டாரண்ட்ல நிறைய நேரம் சர்வை பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இல்லாத ரெஸ்டாரண்ட்ஸா போக வேண்டியதான். ஐ திங்க் ரோட்ல இருக்க கடைலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா கொடுப்பாங்க, ரெடிமேடா வச்சிருப்பாங்க. மேபி கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம். ஏன் அது இஷ்யூ இருக்குன்னா வந்து லஞ்ச் டைம்ல தான் அவன் எல்லாருமே வருவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுதான் இஷ்யூஸ். ஸோ இந்த இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா லஞ்சில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், ஈவினிங் டின்னர் டைமில் ரஷ்ஷாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கும் லஞ்ச் டைம் நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக போகும். ஸோ அவங்களும் நிறைய எம்ப்ளாயிஸ் வைக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய எம்ப்ளாயிஸ் வச்சாங்கன்னா காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் அந்த சர்வீஸில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து கொஞ்சம் ஆள் கம்மியாக வச்சு, ஸோ அவங்க அது இது எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம். நீங்க சொன்ன மாதிரி ஹாஃப் அன் ஹவர்லாம் ரொம்ப லேட்டு தான் ஆக்சுவலா. அதனால வந்து வேற இடத்துல போய் சாப்பிடாம இது, அதாவது சீக்கிரமா கிடைக்கிற இடத்துல ஹைஜீனிக்கா இல்லாத இடத்துல போய் சாப்பிட்றதும் தப்பு. ஏன்னா அதுக்கப்புறம் பெரிய செலவுகள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிச்சிடும், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை விட பெட்டர் இந்த மாதிரி பண்ண முடியலன்னா வீட்டிலேருந்து காலையிலேயே சமைச்சு எடுத்துன்னு வந்தா மதியானம் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உணவுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: சார், நீங்கள் வந்து ப்ரைஸஸ் பற்றி பேசுனீங்க, அதில் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ வந்து தேர் இஸ் ப்ரைஸ் ரைஸ், ஐ மீன் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்கை ராக்கெட்டிங் த ப்ரைஸஸ். ஸோ டஸ் தட் கால் இன் ஃபார் அ சேஞ்ச் இன் யோர் மெனியூ? தட் டஸ் தட் கால் இன் ஃபார் அ சேஞ்ச் இன் த ப்ரைஸஸ் ஆஃப் த ஃபுட் தட் யூ ஆஃபர் டு த பப்ளிக்?
0: கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நான் கம்பெனின்னு நடத்தும் போது நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணோம். இண்டஸ்ட்ரியல் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் ஃபார் 19 கேஜிஸ், கிட்டத்தட்ட ஒரு 80-85 ருபீஸ் பர் கேஜி. அதே வந்து டொமஸ்டிக்னா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 360 எவ்வளோ இருக்குது ஃபார் அரவுண்ட் 14 கேஜிக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வருது, 30 ருபீஸ் கிட்டக்க வருது. ஸோ 30 ருபீஸ் எங்கே இருக்குது, 80-90 ருபீஸ் எங்கே இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் ஹையர். ஸோ அதனால வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு, காய்கறி விலைகள் எல்லாமே அதிகமாகிடுச்சு, ரைஸ் 40 ரூபா கிலோ வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இதெல்லாமே ரொம்ப விலை அதிகமானதுனால இப்போதைக்கு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் டஃப்பான பிஸ்னஸ் தான் இதில். ஸோ அதில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது டஃப்பானது தான். அதுக்காக ப்ரைஸ் ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாமலையும் இருக்க முடியாது அவங்களால. ஏன்னா அது இன்க்ரீஸ் பண்ணலன்னா நிறைய இஷ்யூஸ் வரும். அவங்களும் வந்து பிஸ்னஸில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டேன், சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆரம்பத்துலேருந்து. ஸோ நான் வந்து என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து மினிமம் 1000 பீப்புள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் எடுப்பேன். ஸோ அதனால வந்து வால்யூம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் போது எனக்கு ப்ரைஸ் ரைஸ் ஆனாலும் ப்ராஃபிட் குறையலாம், பட் ப்ராஃபிட் பண்ணுவேன் நான். ஸோ அது என்னோட ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக. ஸோ அது இவங்க அது ப்ரைஸ் ரைஸ் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி எல்லா விலையும் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பல்க் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இன்புட் காஸ்ட், அதாவது செய்யக்கூடிய காஸ்ட் எல்லாமே குறைவாக இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி அவங்க பண்ணால் பெட்டர்.
1: சார், அடுத்த கேள்வி வந்து இப்படி அகைன் யூனோ ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னா லைசன்ஸ் வந்து வாங்கணும் இல்லையா? ஸோ லைசன்சிங் ப்ரொசீஜர் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: சின்ன லெவல்ல ஆரம்பிச்சா லைசன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. ஐ டோன்ட் திங்க் எனிபடி கெட்ஸ் அ லைசன்ஸ். சின்ன இட்லி கடை மாதிரிலாம் வச்சாலும் லைசன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. பட் கொஞ்சம் பெரிய லெவல்ல ஒரு கடனை வச்சோன்னா நம்ம லைசன்ஸ் வாங்குறது இம்பார்ட்டன்ட். அது ஹெல்த் லைசன்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைசன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் வாங்கணும். மற்றபடி இது ரெண்டும் இருந்தாலே போதும்
1: சார். அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஏதாவது கிரைட்டீரியாஸ் ஏதாவது இருக்கா?
0: அதெல்லாம் எதுவும் இல்லை. போயிட்டு அப்ளை பண்ணால் அவங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து செக் பண்ணுவாங்க, ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு பிளேஸ் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இந்த வாட்டர்லாம் ப்ராப்பராக இருந்து அந்த ரன்னிங் வாட்டர்லாம் இருந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் கொடுத்துருவாங்க.
1: அதுக்கு இவ்வளோ இயர்ஸ் தான், இவ்வளோ இயர்ஸாக இருக்கணும் எஸ்டாப்ளிஷ் ஆகி அப்போ?
0: அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க ஆரம்பிக்க முன்போதே இந்த லைசன்ஸோட ஆரம்பிக்கணும்.
1: சார், நீங்க வந்து நீங்களே சொன்னீங்க முருகன் இட்லி கடை பத்தி, அப்படின்னோ தெருக்கு தெரு இப்படி இட்லி தோசை எல்லாம் கிடைக்குது நம்ம ஊர்ல. சோ அப்ப வந்து இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மை அப்படின்னு எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, எப்படி சஸ்டெயின் பண்றது?
0: ஆமா, அது தனித்தன்மை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னா எதனா ஒரு ஐட்டம் எடுத்துட்டு

0: ஐட்டம் பெஸ்ட்டாக பண்ணும். ஸோ அப்படி பண்ணோன்னா வந்து தனித்தன்மை வந்துடும். அப்படி இல்லைனா எதுனா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம செஞ்சு வைக்கணும், எதுனா ஒரு ஐட்டம் வெரி ஸ்பெஷலாக செஞ்சு வைக்கணும், அது வேறு எங்கேயுமே கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி செஞ்சு வைக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டம்ளரில் இட்லி செஞ்சு கொடுப்பாங்க, ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அது வந்து கொஞ்சம் லைக் இட்லி பி ஓகே, இங்கே போனால் அந்த பெரிய இட்லி கிடைக்கும் அப்படின்ட்டு வரவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தனித்தன்மை பண்ணலாம்.
1: Thank you so much for the useful tips, sir. சார், ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக இருக்கிறதுக்கு சமுதாயத்தில் எவ்வளோ ஈடுபாடு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: சக்சஸ்ஃபுல்னா நிறைய பேர் வந்து சக்சஸ்ஃபுல்னா ரொம்ப வயசாக ஏர்ன் பண்ணால் தான் சக்சஸ்ஃபுல், நாலஞ்சு கார் இருந்தால் தான் சக்சஸ்ஃபுல்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சக்சஸ்ஃபுல்னா நம்ம எந்த என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அதை நம்ம செஞ்சு முடித்தாலே, கரெக்டாக செஞ்சு முடித்தாலே நம்ம சக்சஸ்ஃபுல் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூ விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்துப்பாங்க, ஃபஸ்ட்டு பஸ் பிடிப்பாங்க, பிடிச்சி அவங்க வீட் அங்கே போயிட்டு பூ வாங்குவாங்க, மார்க்கெட்டில் பூ மார்க்கெட்டில் வாங்கிட்டு திருப்பி வரும்போது அந்த பூவை கட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தைய சமைப்பாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, திருப்பி அந்த பூ கட்டுவாங்க, சாயங்காலம் போய் விற்பாங்க, அதில் கொஞ்சம் நாளைக்கு அடுத்த நாள் வாங்கிறதுக்கு பூக்காக கொஞ்சம் பைசா எடுத்து வச்சுருவாங்க, கொஞ்சம் பைசா வச்சு அதுக்கு அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு உண்டான செலவுகளை பார்ப்பாங்க. ஸோ அவங்களும் அந்த பெண்மணியும் வந்து சக்சஸ்ஃபுல் தான். ஸோ அதனால் வந்து சமுதாயத்தில் ஆண்டர்பிரினராக ஆகிறதுக்கு சக்சஸ்ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா, சில கருத்தரங்கள் எதனா நடந்ததுன்னா எம்ஓபி கூட லாஸ்ட் இயர் நடத்துனாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி எதனா கான்ஃபரன்ஸ் நடந்து எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அங்கே அவங்க போயிட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் கூட வேலை செய்ய கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்டக்க நம்ம ஒரு நல்ல ஒரு நட்பு வச்சுக்கணுன்னா நல்லதாக இருக்கும். அப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ் கூட கொஞ்சம் நல்ல டச்சில் இருந்தனாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பிஸ்னஸ் நல்லா இப்போது பெருகும். இப்போ பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கிங் சொல்லுவாங்க, இப்போ பார்த்திங்கன்னா திடீர் எனக்கு வந்து நிறைய நெட்ஒர்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நெட்ஒர்க் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நாளைக்கு சப்போஸ் சம்திங் பிஸ்னஸில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஸோ நம்ம அந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணுறவர் நமக்கு ஒரு டூ டேஸ் கிரெடிட் கொடுத்தாருன்னா, கடன் கொடுத்தாருனா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். வேறு எங்ககிட்டையும் நம்ம போய் பைசா வாங்க தேவையில்லை. நம்ம ரெகுலராக வாங்குகிற அந்த சப்ளையர்கிட்டயே நம்ம கடன் வாங்கி கூட அவர்கிட்ட பைசா பே பண்ணலாம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது வெரி இம்பார்ட்டண்ட்.
2: நல்லா சொன்னீங்க சார். ஆக்சுவலி ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனுக்கு வந்து லைஃப்ல அட்லீஸ்ட் ஒரு டேர்னிங் பாயிண்டாவது இருக்கும். அதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது டேர்னிங் பாயிண்ட் இருக்கா? அந்த டேர்னிங் பாயிண்ட்டை உருவாக்குனது யாரு?
0: டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு எங்க எதை சொல்றது தெரியல. நிறைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் லாட்ஸ் ஆஃப் டேர்னிங் பாயிண்ட்ஸ். பிஸ்னஸ் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து லைக் த ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்னை கூப்பிட்டு கொடுத்தது, அது பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்னை போய் கேட்கும் போது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போது இருக்கான்னு கேட்டதுக்கு நான் இருக்குன்னு தான் சொன்னேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டால் சாஃப்ட்வேர் கம்பெனியில் நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. என்ன சப்ளை பண்ண? ஸ்நாக்ஸ் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் அது பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேர்னிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் பாம்பே அகமதாபாத்லேருந்து பாம்பே ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருந்தால் தான் நம்மளால் நிறைய பைசா பண்ண முடியும், ப்ராஃபிட்டே பண்ண முடியுன்ற ஒரு கட்டாயம். ஸோ அதனால் அந்த ப்ராஜெக்ட் அந்த கம்பெனி ஓனரை பார்க்க போனேன். இப்போ தான் அந்த ஓனர் பார்க்கறதுக்குள்ளே என்னோடய ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்துட்டு லைக் பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு அடுத்த நாள் போகலாம் அப்படின்னு நினச்சேன் நான். என் கையில் பார்த்தீங்கன்னா 200 தான் இருந்தது பிஸ்னஸ் ஆரம்பித்து 6 அப்புறம். ஸோ அந்த 200 வச்சு நான் எதனா ஒரு லாட்ஜ் ரூம் ஸ்டே பண்ணேன்னா அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ட்ரெயினுக்கு போகிறதுக்கு பைசா கிடையாது புக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அந்த மிஸ் பண்ண டிக்கெட் வச்சு 200 கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த 200 வச்சு 350 டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் நான் படுத்து தூங்கினேன். அப்போ படுத்து தூங்கும் போது நான் நினச்சேன் இந்த மாதிரி இந்த சைட் போயிருந்தோன்னா நம்ம வந்து ஜாப்ல போயிருந்தோன்னா நம்ம என்ன வேணுமோ அது எல்லாமே கிடச்சிருக்கோம். ஆனால் நம்மளோட ட்ரீமை ஃபாலோ பண்ணோன்ட்டு நம்ம இந்த மாதிரி வந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த ட்ரீம் வந்து நம்மளை பிளாட்ஃபார்ம் வரைக்கும் எடுத்துன்னு வந்துச்சு. ஸோ ஸ்டில் நம்ம கண்டினியூ பண்ணுமா வேணாவா அப்படின்னு யோசிக்கும் போது என்னை சுற்றி ஒரு 300 பேர் அந்த பிளாட்ஃபார்மில் இருந்திருப்பாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் யோசிச்சேன், நம்ம மட்டும் தூங்கலை, நம்ம ஐஎம் படித்ததுனால பிளாட்ஃபார்மில் தூங்கக்கூடாதுன்னு எதனா எழுதி வச்சிருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இவ்வளோ பேர் தூங்குறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவங்க வீட்டுல தூங்கட்டும், அதுக்கப்புறம் நீ மட்டும் பிளாட்ஃபார்ம்ல தூங்கினா உன்னை பத்தி கவலைப்படு அப்படின்னு நான் எனக்குள்ளே சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் நான் அந்த அஹமதாபாத் போயிட்டு அப்போ திங்க் பண்ணேன், இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு போயிட்டு சில சேஞ்சஸ்லாம் பிஸ்னஸில் பண்ணேன். ஸோ வித்தின் 2-3 மந்த்ஸ் டேர்ன் அரவுண்ட் ஆச்சு. ஸோ நிறைய ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய வாட்எவர் லைக்
1: சோ ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ்ங்கிற மாதிரி ஹவு டு சேஞ்ச் த நெகட்டிவ்ஸ் இன் யோர் லைஃப் இன்டு பாசிட்டிவ்ஸ்ங்கிறது பத்தி எங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங் செஷனா இருந்தது சார். சார், சின்ன சின்ன செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல, இன்ஃபேக்ட் ரோட் சைட்ல கூட குட்டி குட்டி பிசினஸ் ஆரம்பிச்சு, யூனோ, பெரிய கனவுகளோட இருக்கிற எங்களோட MOP சமுதாய வானொலி லிஸ்னர்ஸ்க்காக நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க?
0: என்ன அட்வைஸ்னா வந்து ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். அதாவது அந்த பிசினஸ்ன்றது வந்து ஒரு ஜாப்பனீஸ் மூங்கில் மரம் மாதிரி. இந்த ஜாப்பனீஸ் மூயில் மரம் பார்த்தீங்கன்னா முதல் 6 வருஷத்துக்கு வெறும் 6 இன்ச் மட்டும்தான் வளரும். மேலே பார்த்தீங்கன்னா 6 இன்ச் மட்டும்தான் இருக்கும் அந்த முதல் 6 வருஷத்துக்கு. அதுக்கு அடுத்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 அடிக்கு வளரும். ஸோ பிஸ்னஸும் அப்படி தான், ஆரம்பிக்கிற காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து பொறுமை, நிதானம், கடின உழைப்பு, ஃபோக்கஸ், குறிக்கோள், அந்த குறிக்கோள்லயே நம்ம வந்து எப்படின்னா ஜெயிக்கணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், அந்த ஒரு எண்ணம், நம்ம அப்படியே இருந்து வேஸ்டேஜ்லாம் வந்து பண்ணாமல் நம்ம தேவையில்லாத செலவுகள்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம அதுலேயே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம முன்னேறுவோம் இந்த ஜாப்பனீஸ் மூங்கில் மரம் மாதிரி. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அந்த கால் அது சின்ன வயசில் இருக்கும் போது 1 ரூபாய் சம்பளத்தில் சத்து நோயிலேருந்து ஆரம்பித்தாங்க. ஸோ விடாமல் ஒரு சின்ன இட்லி கடை வச்சாங்க, அது விடாமல் நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணுன்றதுக்காக நிறைய தியாகங்கள்லாம் செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்க பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஸோ இந்த மாதிரி வர முடிஞ்சது. ஸோ அதனால் அவங்க அன்னைக்கு போட்ட அந்த கடின உழைப்பு, அந்த டிட்டர்மினேஷன் இஸ் வாட் ஐ ஆம் டுடே. ஸோ அதனால் நம்மளும் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோட ஒரு திடமான ஒரு எண்ணத்தோட நம்ம ஆரம்பிச்சோன்னா ஒரு 5 வருஷமோ 10 வருஷத்தில் நம்மளோட லைஃப், நம்மளோட குழந்தைங்களோட லைஃப் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோட செயல்படுங்க, குழந்தைங்கள கண்டிப்பாக படிக்க வைங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: Thank you so much, sir. ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான செஷன். ஐம் ஷுர் லிஸ்னர்ஸ்க்கும் இது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். அவங்களோட சந்தேகங்களெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் டைம் எடுத்து தீர்த்திருக்கீங்க. எங்களோட கேள்விகளுக்கும் ரொம்பவே பொறுமையாக நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ், டிட்டர்மினேஷன், குவாலிட்டி, ஹார்ட் ஒர்க், கண்டினியூட் ஒர்க் எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். Thank you so much for coming and like, you know, sharing your thoughts with us, sir.
2: Thank you, sir.
0: நன்றி.
1: நன்றி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய சுய உதவி குழுக்கள் வந்து எங்கள்கிட்ட சந்தேகங்கள் அண்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே சரத்பாபு சார் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னு நான் நம்புறேங்க. உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் மீடியா ஸ்டூடெண்ட், நான் வந்து இந்த ஃபுட் பிசினஸ்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஆனா சார் வந்து இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்மளோட அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே வந்து அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருந்தது, மோட்டிவேட்டிங்கா இருந்தது. அவர் இவ்வளோ விஷயம் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்ட அப்புறம் எனக்கே ஒரு சின்ன ஆசை வந்துருச்சுங்க, இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் வைக்கலாமா அப்படின்னு. சோ ஐ திங்க் யூனோ பிக்கெஸ்ட் ஹைலைட் ஆஃப் திஸ் இன்டர்வியூ என்னன்னா ஃபுட் ஃபார் தாட், அதாவது நம்மளோட மனசுக்குள்ளேயே ஒரு ஆசையை வந்து கொண்டு வந்துட்டார் இவர். ஏன்னா அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நம்மளுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ ஐ ஹோப் தட் இந்த இன்டர்வியூ செஷன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு சரத்பாபு சார் ஃபார் கம்மிங் ஆல் த வே. அண்ட் நானும் உத்தராவும் வந்து இது ஒரு பெரிய ஆனராக கன்சிடர் பண்ணுறோம் நாங்கள் இந்த இன்டர்வியூ எடுத்ததுனால. ஸோ கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
3: காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே வாசு கருவ ராசு.

0: Ron Lam.
1: പൊതുനലം കരുതി വെളിയിടുവോർ MOP സമുദായ വാനൊലി 107.8.

0: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டே டே டே, முள்ள போடா.
0: சரிம்மா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்துல அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோம் நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ, அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழ்றாங்களோ அங்க எல்லாமே வந்து டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், நான் இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்ம எல்லாம் இங்கே உட்கார்ந்து கை தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கை தட்டுவீங்க, நான் அந்த மேடையில் ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா, சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடை ஏறி வாங்க, நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கை தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சமுதாய வானொலி

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசென்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Peace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வீ கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வரன்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வரன்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டு
5: யாரா லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்ல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்கு

0: ஹலோ நேயர்களே, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த ஹோம் மேனேஜ்மெண்ட்ங்கிற நிகழ்ச்சியை உங்களுக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கு நான் உங்க ஆர்ஜே மீனாட்சி அண்ட்
1: நான் உங்க காயத்ரி வந்திருக்கேன்.
0: எஸ், ஸோ நம்ம இந்த ஹோம் மேனேஜ்மெண்ட்ங்கிற நிகழ்ச்சியில பார்த்தோம்னா காயத்ரி, நம்ம வந்து ரொம்ப நாளாக இந்த டாபிக்ல நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். வி ஹவ் பீன் ஸ்பீக்கிங் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி அண்ட் யூனோ நிறைய இந்த மாதிரி வீட்டில் எப்படி
1: பராமரிக்கிறது, வீட்டில் இருக்கிறதெல்லாம் எப்படி சுத்தமா வச்சுக்கணும், இன்னும் அதாவது ஃபைனான்ஸ், இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது ஒரு வீட்டுக்குள்ள பந்தங்கள் மட்டும் இல்லாம பந்தங்களையும் மீறி ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அதாவது மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்.
0: ஆமா, அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம வந்து லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ் பத்தி, வர்மி கம்போஸ்டிங் பத்தி, இந்த மாதிரி எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அது சம்பந்தமா பேசும்போது நம்ம இன்னைக்கு பரவாயில்ல எல்லா யாரை பார்த்தேனாலும் குளோபல் வார்மிங்னு சொல்றோம். இது நிறைய பேருக்கு குளோபல் வார்மிங்னா என்ன அப்படின்னு ஆக்சுவலா தெரியாது. ஆனா வந்து இந்த வார்த்தை மட்டும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆக்சுவலா இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட வெப்பம் ஜாஸ்தி ஆறதுனால இந்த பனியெல்லாம் உருகி அதாவது முழுசா வந்து நம்ம பூமியே வந்து தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கு. இதுதான் கான்செப்ட். சோ இதை நம்ம தவிர்க்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இருக்க கூடாது. நம்மளோட அடுத்த வர ஜென்ரேஷனுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம எனர்ஜியை எப்படி கன்சர்வ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம வந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்றோம், ரொம்ப தாராளமா யூஸ் பண்றோம், ரொம்ப லக்ஸரியஸா வாழ்றோம். நம்ம இதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, இதால நமக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததியருக்கான பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம்.
1: கண்டிப்பா, இப்ப மீனாட்சி சொன்ன மாதிரி என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் டீடைல்டாகவும், அது மட்டும் கொஞ்சம் டீடைல்டா இல்லாம, அதாவது எப்படி நம்ம வந்து நம்மளோட சுற்றுப்புறத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும், அதாவது நமக்கு வந்து இந்த எனர்ஜி கன்சர்வேஷன், அதாவது நம்ம வீட்டுல இருக்க எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து பாதுகாக்க, அதாவது சேமிச்சு வைக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒவ்வொரு பாயிண்டையும் சொல்லாம எல்லாத்தையும் ஒரு கான்செப்டா ஃபுல்லா சொல்லிட்டாங்க. இப்ப வந்து நம்ம ஒன்னொன்னா டீடைல்டா பார்க்க போறோம்.
0: எஸ், அதாவது நம்ம வீட்டுல இருந்து நம்ம வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நலம் தரக்கூடிய ஒரு செயலை நம்ம வீட்டுல இருந்து எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கு, யூனோ எங்க போனாலும் எல்லா சுவிட்சையும் தட்டி விட்டுறோம். யூனோ வி கன்சர்வ், வி யூஸ் எனர்ஜி அலாட். எனர்ஜிங்கிறது வந்து எல்லாத்தையும் சொல்றேன்னா, வாட்டரா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், எதையுமே வந்து நம்ம வந்து கருதி வச்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது, நம்ம காசு கொடுத்து வாங்கல. தண்ணியை வந்து நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கல, கிணறுக்கு இறைச்சிக்கிறோம். இத வந்து நம்ம வந்து கிணத்துல தண்ணி இருக்க வரைக்கும் நம்ம வந்து பைப்பு திருகி விட்டுட்டே இருக்கோம். ஆனா இதுக்கு வந்து வி ஆர் யூசிங் அப் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி டு மோட்டர் போடுறதுக்கு. சோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு வந்து லிங்க்ட்.
1: இப்ப இந்த எனர்ஜி, அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த தண்ணி, இது ரெண்டையும் எப்படி சேமிக்கிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சொசைட்டி, நம்ம இன்னைக்கு வாழ்ற இந்த லக்ஸூரியஸ் வாழ்க்கை, எதுலையுமே ஒரு ஆடம்பரம், அதாவது எதுவுமே எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு இன்னைக்கு நம்மிடையே. சமைக்கிறதுல இருந்து சமைக்கிறதுக்கு எரி அடுப்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஆனா இன்னைக்கு சமைக்கிறதுக்கு கூட ஒரு ஒரு குக்கர், ஒரு ஒரு ஸ்டவ் மாதிரி வந்து, ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து, அது வந்து எனர்ஜி கன்சர்வ் ஸ்டவ் அப்படின்னு வேற சொல்றாங்க. அது அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு அவன் அவன்ஸ், மைக்ரோவேவ் அவன்ஸ், அதுக்கப்புறம் இப்ப பாட்டு கேட்கறதுல கூட எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் போடுறோம்.
0: ஆமா,
1: கண்டிப்பா பேட்டரி யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கலாம், நமக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணலாம். வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப், ஃபேனும் லைட்டும் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கான்னு பாக்கலாம். இவ சில பேர் என்ன பண்றாங்க, நம்ம வர்றதுக்கு ராத்திரி 6 மணி ஆயிடும், 6 மணி 7 மணி ஆயிடுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, காலையில 10 மணிக்கு போகும்போதே லைட்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க. ஏன்னா அவங்க வரும்போது வீடு இருட்டா இருக்குதான்.
0: ஆமா. அண்ட் காயத்ரி, நான் இன்னொரு ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் இன்டர்நெட்ல.
1: ஓகே,
0: நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி பேசுறோம் இல்லையா, சோ அதனால கொஞ்சம் தேடும்போது, அதாவது 20% ஆஃப் நம்மளோட மொத்த எனர்ஜி கன்சியூமபிள், ஓகே, அதாவது நம்ம வேர்ல்டு வைட் 20% நம்ம எதுல இருந்து எனர்ஜி எடுக்கிறோம் அப்படின்னா, நிலக்கரி இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுக்கிறோம். நிலக்கரி, நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆயில், இதுல இருந்து தான் நம்மளோட 20% ஆஃப் எனர்ஜி யூசேஜ் இருக்கு. சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நேச்சுரல் சோர்ஸா கிடைக்கிறது, இதை வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ எவ்வளவுதான் நீயும் வந்து நிலத்தை தோண்டி தோண்டி நிலக்கரி எடுப்ப இல்லையா, சோ ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ அதனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குறைக்கணும். ரெண்டாவது, இதை யூஸ் பண்றதுனால என்ன பாதிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த GHG அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எமிட் ஆகும், அது வந்து வெளியே வரும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து வெறும் கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ இது வந்து நம்மளோட பூமியில் இருக்க வெப்பத்தை வந்து அதிகப்படுத்துது. இதுதான், இதனால தான் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது குளோபல் வார்மிங்கும் இருக்கு, அண்ட் நம்ம ஒரு ஒரு பர்சன் ஆசேஜ் இண்டிவிஜுவலா இருக்கவங்களும் இதால பாதிக்கப்படுறாங்க. நிறைய யூனோ டிசார்டர்ஸ், ஸ்கின் டிசீசஸ் இதெல்லாம் வந்து இதால தான் வருதுன்னு சொல்றாங்க.
1: ஓகே, இப்ப நம்ம மீனா ஒரு பாயிண்ட் சொன்னா, வெப்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நாம இப்ப இருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஏப்ரல் மே ஜூன் நம்ம சந்தித்தது வந்து ரொம்ப ஹாட்டான கிளைமேட். சென்னை வந்து இதை விட ஹாட்டா இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்காது அப்படின்ற மாதிரி கிளைமேட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த கிளைமேட்டுக்கு, இந்த கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்க
0: தான்,
1: நீங்க தான் சொல்ல முடியாது, நம்ம தான், நான், நீ, எல்லாரும், எவ்ரிபடி. நம்ம எப்படி இதுல காரணமாகறோம் அப்படின்னா, வெரி சிம்பிள்ங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஃபேன் ஓடிட்டே இருக்குது, அந்த காத்து சூடு. அதுக்கப்புறம் ஃபேன் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து எந்த வீட்டுல மரம் இருக்குது?
0: எந்த வீட்லயும் மரம் இல்ல, நாலு மரம் இருக்க வேண்டிய இடத்துல நாலு ஏசி தான் இருக்கு இன்னைக்கு.
1: கரெக்ட், அப்சல்யூட்லி. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு மரம் பாக்குறது, ஒரு பெரிய ஸ்ட்ரீட்ல ஒரு மரம் பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பீச் கிட்ட கூட ரெண்டு மூணு மரங்கள் இருந்துச்சு, அதையும் இப்ப காணும். ரொம்ப ரொம்ப அழகா அதெல்லாம் எடுத்துட்டு இந்த இப்ப வந்து அதெல்லாம் லான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு அந்த நாலு மரம் இருக்கிற இடத்துல அந்த மரத்தை வெட்டிட்டு நான் வந்து ரெண்டு எக்ஸ்டர் ரெண்டு சென்டிமீட்டர் எக்ஸ்டென்ட், ரெண்டு இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணனா நான் ஒரு வால் கட்டிடுவேன், அது வந்து என்னோட வீட்டோட சேர்ந்துடும். அந்த வாலுக்குள்ள நான் வந்து லான் மாதிரி போட்டு என் பசங்களை விளையாட விடுவோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மரம் வளர்க்கறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது கஷ்டமானது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றத நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல தெரிஞ்சிருந்தும் நமக்கு எதுக்கு இன்னொருத்தர் வளர்க்க போறான், இன்னொருத்தர் வளர்க்கட்டும். அசோகர் மரம் நட்டார் அப்படின்னு ஹிஸ்டரியில படிச்சுட்டு இருந்தோம். அசோகர் காலத்துல வந்து ஒவ்வொரு 10 சென்டிமீட்டர்ஸ் ஒவ்வொன்ஸ் ஒரு மரம் இருந்துச்சான். ஆனா இன்னைக்கு வந்து அந்த 10 மீட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்க மரத்தை வெட்டிட்டு ஒன்னு ரோடு போடுறாங்க இல்ல வீடு கட்டுறாங்க. வெரி சிம்பிள்.
0: ஓகே, அண்ட் நம்ம ஒரு ஒருத்தரும் ஒரு நாளைக்கு எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்றோம்னு உனக்கு ஏதாவது ஒரு குத்து மதிப்பா தெரியுமா?
1: தெரியல.
0: ஓகே, நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பீக் ஹவர்ஸ்ல, அதாவது நம்ம ஃபுல்லா யூஸ், அதாவது நைட் டைம் வேண்டாம்னு வச்சுக்கோ, இப்போ நைட்டும் நம்ம வந்து ஏசி எல்லாம் போடுறோம். ஸோ பீக் ஹவர்ஸ்ல மொத்தம் 800 மெகாவாட்ஸ் யூஸ் பண்றோம். இதுல ஒரு ஆள் வந்து கொஞ்சம் கான்சியஸா நம்மளோட சுற்றுச்சூழல், நம்மளுடைய வீடு, நம்மளுடைய உலகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து சராசரி மனிதன் வந்து 30% வந்து சேவ் பண்ணலாம். அதாவது 200 மெகாவாட்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மள எத்தனை பேர் வந்து இதை சேவ் பண்றோம்? இந்த 200 மெகாவாட்ஸை நம்ம எத்தனை பேர் வந்து ரொம்ப அதை யோசிச்சு, நம்ம இப்படி ஒரு ஃபேனை போட்டு சும்மா அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வரோமே, இது வெட்டில ஓடுதுன்னு எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறோம்?
1: ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து முன்னாடி வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ஸ், இந்த மாடர்ன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட எலக்ட்ரிசிட்டி பில் பாத்தீங்கன்னா 500 ரூபா, 400 ல இருந்து 600 ரூபாய்க்குள்ள வருங்க. ஆனா இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளவு பண்றாங்கன்னா 2500 ரூபீஸ்.
0: இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து இந்த மாதிரி எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸோட விலை வந்து ஜாஸ்தி இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து மணியோட வேல்யூவும் குறைஞ்சதுனால அது வாங்குறதும் ஈஸியா போயிட்டதுனால எல்லாருமே அதை வந்து வாங்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ் ஆயிருச்சு, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ஸோ வந்து எல்லாருமே வந்து வாங்குறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல வந்து எண்ணெய் ஊத்தி அரிக்க விளக்கு ஏத்துறாங்க? யாருமே கிடையாது,
1: யாரும் கிடையாது.
0: எல்லாரும் வந்து சுவிட்ச் தான் தட்டுறாங்க.
1: எல்லார் வீட்டுல எமர்ஜென்சி லாம்ப் இருக்குது, அத வந்து நாள் ஃபுல்லா சார்ஜ் பண்ணா 1 hour ஓடுது தெரியுமா? அத வந்து 12 hours நீங்க சார்ஜ் பண்ணி போடுங்க. அதாவது அது கரண்ட் இல்லாத நேரத்துல எல்லாம் சார்ஜ் பண்ணியே வைக்கணுமா, எலக்ட்ரிசிட்டில பிளக்ல போட்டு சார்ஜ் பண்ணி வைக்கணுமா? அது நாள் ஃபுல்லா சார்ஜ் ஆச்சுன்னா ஆயிட்டே இருக்கணும், அது 1 hour ஒரு இது கொடுக்கறதுக்கு. இதுல எவ்வளவு பெரிய லாஸ். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வீட்டுக்கு மட்டும் லைட் இருக்கணும், நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கணும், நமக்கு பின்னாடி வரவங்களை பத்தி ஏன் நீங்க நம்ம யாரும் யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றது தெரியல. அதாவது நம்ம வந்து இது நான் இவ்வளவு நேரம் நாங்க ஏன் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு புரியணும், தெரியணும், யூ ஷுட் லேர்ன் எவ்ரி திங் அப்படின்றதுனாலதான். உங்களுக்கு நிறைய தெரியும்னு எங்க எல்லாருக்கும் இது, ஆனாலும் நீங்க வந்து அதை யோசிக்கணும், சிந்திக்கணும். அதை சிந்திக்கிற இது வந்துருச்சுனாலே நம்மள பலருக்கு வந்து ஒரு அவேர்னஸ், ஓகே ஃபைன், இப்படித்தான் நம்ம பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிடும்.
0: இப்ப நீ வந்து எலக்ட்ரிசிட்டி பத்தி பேசிட்டு இருக்க

0: பத்தி பேசிட்டு இருக்கனால நான் இதையும் சொல்றேன். அதாவது இந்த காம்பாக்ட் ஃப்ளூரசன் லேம்ப் அப்படின்னு வந்து ஒரு லைட் இருக்கு. ஸோ அது வந்து அந்த காலத்தில் நல்ல குவாலிட்டி லேம்பை பார்த்தேன்னா இட் காஸ்ட் அபவுட் 500 ருபீஸே ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ இட் காஸ்ட் அரவுண்ட் ருபீஸ் 120-150 அந்த மாதிரி. இந்த லைட்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா இது வந்து 75-80% எனர்ஜியை கம்மியாக யூஸ் பண்ணுது. உன்னோட சாதாரண இந்த எல்லோ கலர்ல இந்த மெர்க்யூரி பல்ப் எல்லாம் காட்டிலும் இது வந்து 75-80% வந்து கரண்ட் கன்சம்ஷனை வந்து குறைக்குது. ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லேம்ப் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைக்கும். ஸோ எல்லாருமே மைக் ஆ கைண்ட் இதை வந்து எல்இடி பல்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கலர் ஃப்ளூரசன் கலர்ல வரும். ஸோ இது வந்து நல்ல பிரைட்னஸும் கொடுக்கும், ஹீட்டும் இருக்காது, அண்ட் மோர் ஓவர் எலக்ட்ரிசிட்டியும் வந்து கம்மியாக யூஸ் பண்ணும்.
1: கண்டிப்பா. ஓகே, இப்ப வந்து அவ கன்சர்வ் எப்படி பண்ணணும், அதாவது எப்படி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து எல்லா சீசன்லயும் எனர்ஜி எப்படி சேவ் பண்ணணும், அதாவது
0: அதுக்கு முன்னாடி காயத்ரி என்னென்ன எனர்ஜி இருக்குன்னு சொல்லலாமா நம்ம மக்களுக்கு? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி தெரியும், அதுக்கப்புறம் வாட்டர் எனர்ஜி இந்த மாதிரி தெரியும். எது எதுல இருந்தெல்லாம் வந்து நம்ம வந்து எனர்ஜி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ வி ஹாவ்
1: தண்ணியில இருந்து.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சோலார் எனர்ஜி. காசு இல்லாம நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கிறது, நீ வேண்டாம் சொன்னாலும் அது வந்து நிறுத்த போறதுல அது வந்துட்டே தான் இருக்கும். அதாவது சூரிய வெளிச்சத்துல இருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜி. நம் இன்னைக்கு வந்து இந்த சோலார் குக்கர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு, ஆனா நம்மள நிறைய பேருக்கு வந்து அதை பத்தி இன்னும் தெரியல. சோ தட் இஸ் உன்னோட கேஸ் செலவும் மிச்சம். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து புதுசான இது, ஏற்கனவே இருக்குது பட் நம்ம என்ன யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. சோலார் எனர்ஜி,
1: சோலார் எனர்ஜியில வந்து இன்னொரு இது என்னன்னா சோலார் பேட்டரிஸ். சோலார் பேட்டரிஸ் மட்டும் இல்ல, சோலார் கால்குலேட்டர்ஸ். இந்த சோலார் கால்குலேட்டர்ஸ் நார்மலா நீங்க வாங்கக்கூடிய கால்குலேட்டர்லயே கீழே வந்து ஒரு 4 பாக்ஸ் போட்டு ஒன்னு வச்சிருப்பாங்க. அதாவது அந்த நியூமெரிக்கல் இது வர்றதுக்கு கொஞ்சம் கீழே ஒரு மாதிரி நெகட்டிவ் கலர்ல 4 கட்டங்கள் போட்டு இருக்கும். இதுதான் அந்த சோலார் இது வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இது. ஓகேவா, ஒன்னும் கிடையாது, இது பேட்டரி போயிடுச்சா கால்குலேட்டர் ஒர்க் ஆகலையா உடனே தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போங்க, இல்லைன்னா வெளிச்சம் எங்க இருக்கோ அங்க போய் அந்த அந்த நெகட்டிவ் இருக்கிற அந்த அதை வந்து அந்த இதுல வந்து சன்னுடைய ரேஸ் அந்த சூரிய ஒளி கதிர்களை வந்து அதுல படும்படி காமிச்சு நீங்க தாராளமா உங்களோட கால்குலேட்டர் பேட்டரியே இல்லாம ஒர்க் அவுட் பண்ணலாம்.
0: சோ இந்த சோலார் எனர்ஜி வச்சு வேற என்னென்ன இருக்குன்னு தெரியுமா காயத்ரி? வி ஹாவ் சம்திங் கால் சோலார் வாட்டர் ஹீட்டர். இன்னைக்கு வந்து சிட்டிலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல ஃபிளாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு போர்டு மாதிரி இருக்கும், ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும். சோ தேர் ஆல் சோலார் வாட்டர் ஹீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சோலார் ப்ராசஸ் ஸ்பேஸ் ஹீட்டிங் அண்ட் கூலிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்ன, இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டு ஹீட் அ பிளேஸ். ஏன்னா நம்ம வந்து இதுக்காக எனர்ஜியோ கேஸோ செலவு பண்ணாம சோலார் ஹீட்டர் மூலமா பண்ணிக்கலாம். சோலார் பவர் பிளான்ஸே நிறைய பேர் போடுறாங்க. ஏன்னா சோலார் பவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட ஒரு பில்டிங், ஒரு சின்ன பில்டிங் இருக்கு, உன்னோட வீடு இருக்கு அப்படின்னா அதோட வீட்டோட மொத்த எனர்ஜி சப்ளையையும் அவங்க வந்து சோலார் எனர்ஜி மூலமா டேப் பண்ணி எலக்ட்ரிசிட்டியா மாத்தி யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்த அப்படின்னா சோலார் பாசிவ் சோலார் ஹீட்டிங் அண்ட் டே லைட்டிங். இதுவும் வந்து ஒரு பில்டிங்கை வந்து ஹீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இது. அடுத்தது பார்த்த அப்படின்னு வைனே விண்ட் எனர்ஜி. சன்லைட்டுக்கு அப்புறமாட்டி விண்ட் எனர்ஜி வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் மாட்டி பார்த்தீங்கன்னா ஜியோ தெர்மல் எனர்ஜின்னு இருக்கு, வேவ் எனர்ஜின்னு இருக்கு, ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் பயோமாஸ் எனர்ஜி. இப்படி ஏகப்பட்ட எனர்ஜிஸ் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு PSA கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம்.
2: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
3: என்னங்கய்யா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம், ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
4: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பெல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன்தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
5: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
2: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ. இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
0: ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிஎஸ்ஏ கேட்டோம். இதுவும் கிட்டத்தட்ட நம்ம டாப்பிக்கோட ரிலேட்டடானது தான். ஸோ இப்போ வந்து நம்ம எனர்ஜி, விதவிதமான எனர்ஜி பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம விண்ட் எனர்ஜி பற்றி சொல்லும்போது இப்படின்னா என்ன, நீ இந்த நாகர்கோயில் பெல்ட் எல்லாம் போயிருக்கியா காயத்ரி? வேவ் எனர்ஜி பார்த்தேன்னா இது வந்து கடல் அலைகள்ல வந்து எடுக்கக்கூடிய வந்து ஒரு எனர்ஜி தான் வேவ் எனர்ஜி.
1: வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்குது. இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து இந்த ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் வாட்டர், தண்ணி எவ்வளவு எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது அந்த டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணி, அதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பயோமாஸ் எனர்ஜி. பயோமாஸ் எனர்ஜி வந்து இட்ஸ் அ மன்யூர். நீங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்பீங்க, படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குது. பயோமாஸ் எனர்ஜி வந்து அந்த காவு டாங்கு, அதை வந்து அதை வந்து சுத்தம் பண்ணி காய வச்சு மறுபடியும் அதை வந்து நம்ம எரிபொருளா யூஸ் பண்றதுதான் பயோமாஸ் எனர்ஜி. இல்ல வந்து சிலிண்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா லைஃப் ஸ்டாக்கு, இல்ல காய்கறியோடைய அந்த மன்யூரை வந்து இது பண்ணலாம். இது இது இது வந்து மொத்தமா தி கால் இட் அஸ் அ பயோமாஸ் எனர்ஜின்னு சொல்றாங்க.
0: ஓகே, ஸோ இப்போ வந்து விதவிதமான ஐ மீன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி எங்கெங்கிருந்து நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்.
1: இப்போ வந்து தொடர்ந்து வந்து நமக்கு வந்து இது இது இந்த ப்ரோக்ராம் நடுவில் வி ஆர் கோயிங் டு ஹேவ் டாக் டு அ பர்சன், ஒரு ஃபேமஸ் ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் கிட்ட நம்ம பேச போகிறோம். ஓகே, அவர் வந்து ஏஜிஏ, ஓகே, அடையார் கேஸ் ஏஜென்சியோட ஓனர் மிஸ்டர் வி காசிநாதன் அப்படிங்கிறவரோட நம்ம பேச போறோம். ஓகே, அவர் வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று நடத்திட்டு இருக்காரு, சேஃப்டி கிளினிக்ஸ். இது என்ன ஒரு கேம்பெயின்னா, யூஸ்வலா வந்து என்ன மாதிரினா, இப்போ வேலைக்கு போறவங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு வந்து ஒரு சிலிண்டர் புக் பண்ணோம்னா அது ஒரு வீக் டேல தான் வரும். ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் லைக் எஸ்எம்எஸ் பண்ணி வீட்டுக்கு அவங்க சாய்ஸ் அன்னைக்கு இது பண்ற மாதிரி வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி வைக்கிறாங்க. ஓகே, இவர்கிட்ட இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பேச போறோம். ஸோ நேயர்கள் வந்து எங்கேயும் போயிடாதீங்க, உட்கார்ந்து அவரோட இன்டர்வியூவும் கண்டிப்பா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் ஆன் டிகிரி டேஸ் அதாவது என்னென்ன மாதிரி எல்லாம் எனர்ஜி எப்படி எல்லாம் சேவ் பண்ணலாம்,
0: எந்தெந்த காலத்துல என்ன மாதிரி எனர்ஜி சேவ் பண்ணலாம்,
1: என்ன மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம்.
0: ஓகே,
1: ஹையஸ்ட் அதாவது நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 40 degrees, லோவஸ்ட் வந்து 22 degrees அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கோம். இப்போ டோட்டலா பார்த்தோம்னா 62 degrees. இது ஒரு சின்ன கால்குலேஷன், ஒரு ரஃப் கால்குலேஷன், நீங்க எப்படி எனர்ஜி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, இப்போ அன்னைக்கு டே இப்போ ஒரு சம்மர் சீசன் எடுத்துக்கோங்களேன், அது வந்து ஹையஸ்ட் டிகிரி 40, லோவஸ்ட் டிகிரி 22, டோட்டல் பண்ணீங்கன்னா 62 degrees வருது. இதை வந்து ரெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா 31 degrees வருது. இந்த 65 degrees மைனஸ் 31 degrees 34 degrees. ஆகவே நீங்க வந்து அன்னைக்கு எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 34 degrees கன்சியூம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும்.
0: ஓகே, சோ வந்து பயங்கர புள்ளி விவரமா காயத்ரி சொல்ற. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இன்னைக்கு ஹோம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில எனர்ஜி எல்லாம் எப்படி கன்சர்வ் பண்றது, எப்படி சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அண்ட் இதை பேசுறதுக்கு நான் உங்க ஆர்ஜே மீனாட்சி,
1: நான் உங்க காயத்ரி வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஹாட் அதாவது சம்மர் டேஸ்ல எப்படி அதாவது எவ்வளவு கன்சியூம் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். இதே வந்து விண்டர் டேஸ் அதாவது கொஞ்சம் குளிர்காலத்துல எவ்வளவு கன்சியூம் பண்றோம் நம்ம பார்க்க வேண்டாமா? அதுக்கு ஒரு கால்குலேஷன் என்னன்னா, ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 90 degrees,
0: ஓகே,
1: லோவஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 74 degrees வச்சுக்குவோம்.
0: ஓகே,
1: அதுக்கப்புறமா டோட்டல் வந்து 164 வச்சுக்குவோம். அதே மாதிரி டிவைடட் பை 2 டிவைட் பண்ணீங்கன்னா 82 degrees மைனஸ் 65 degrees 17 degrees. சோ அன்னைக்கு 17 degrees நீங்க வந்து எனர்ஜி கன்சியூம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம்.
0: ஓகே காயத்ரி, ஐ திங்க் நம்மளோட காலர் லைன்ல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஹலோ,
6: வணக்கம்.
1: வணக்கம் சார், வணக்கம். நான் காயத்ரி, எம்ஓபி சமுதாய வானொலியில இருந்து பேசுறோம்.
6: சொல்லுங்க.
0: சரி, நீங்க வந்து இப்போ வந்து உங்களோட ஆர்டிக்கல் ஒன்று வந்திருந்தது இல்லையா சமீபத்தில் பேப்பர்ல, அதாவது கேஸ் சிலிண்டர்ல வந்து எப்படி எனர்ஜி கன்சர்வ் பண்றீங்க அப்படிங்கறத பத்தி.
6: ஆமாங்க, போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்திருந்தது.
0: ஓகே, சோ அது அந்த கான்செப்ட் பத்தி ஒன்னு சொல்லுங்களேன் சார் நேயர்களுக்கு.
6: இப்போ முக்கியமா சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் எரிவாயு பத்தி அந்த ஆர்டிக்கல்.
0: ஓகே,
6: நான் ஒரு இந்தியன் விநியோகஸ்தர், எரிவாயு விநியோகஸ்தர், அடையாறு ஏரியாவை நான் கவர் பண்றேன்.
0: ஓகே,
6: இப்போ முக்கியமான குறிப்புகள் நான் இந்த நீங்க கொடுத்த வாய்ப்பின் மூலமா பொது ஜனங்களுக்கு
0: கண்டிப்பா சார்
6: தெரிவிக்க விரும்புகிறேன்.
0: சொல்லுங்க சார்.
6: இப்போ முக்கியமா ஒரு சிலிண்டர் எடுத்துட்டீங்களா, அது முக்கியமான பாகம் சிலிண்டர், ரெகுலேட்டர், ரப்பர் டியூப், நம்ம உபயோகப்படுத்துற அடுப்பு. இப்போ நீங்க முக்கியமா கவனிக்க, இப்போ டைம் ஜாஸ்தி எடுத்துக்காம நான் சுருக்கமா சொல்றேன். எதுக்குன்னா நம்ம எல்லாரும் கேஸ் உபயோகப்படுத்தி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆறுது. நான் சொல்றது புது விஷயமா இருக்காது. தெரிஞ்ச பொருள நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறதா கொஞ்சம் நினைச்சுங்க.
0: சரி சொல்லுங்க சார்.
6: முதலமைச்சர் திட்டத்துல சில பிலோ பாவர்டி லைன் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் எல்லாம் அவ்வப்போது கொடுக்கிறார்கள். அந்த தகவல் எல்லாம் சொல்றோம். அப்புறம் வந்து இதனால எங்கேயாவது ஒரு தேசத்துல எங்கேயாவது முக்கியமான இடத்துல எரிபொருள் சம்பந்தமா முக்கியமா தகவல்கள் நமக்கு விரும்பத்தக்க.
0: சொல்லுங்க. ஓகே, கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆமாம், அதாவது கேஸ் சிலிண்டர் வந்து எப்படி எனர்ஜி கன்சர்வ் பண்ணுறது, எப்படி வந்து ஃபியூவலை வந்து இக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணுறது, அதாவது அடுப்பில் வந்து வச்சுருப்பாங்க, அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு வரைக்கும் வந்து தண்ணி பிடிக்கிற வரைக்கும் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த பக்கம் தண்ணி பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட கேஸ் சிலிண்டர், அது வந்து இருக்கிறது 14 kg தான் அது. ஓகே, திரும்பவும் லைனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
6: ஹலோ.
0: ஹலோ, சொல்லுங்க சார்.
6: வணக்கங்க. திருப்பி லைன் கட்
0: ஆயிடுச்சு.
6: முக்கியமா அவேர்னஸ்னா இந்த பொருள் எப்படிப்பட்டது, இது நடுவில் தட்டுப்பாடுகள் வந்தா அத பற்றி அறிவிப்பு. அந்த நேரத்தில் அப்புறம் மழை காலமா இருந்தா நடுவில் தட்டுப்பாடு வரும், லாரி ஸ்ட்ரைக், இது மாதிரி இடர்பாடுகள் இருந்தா அதெல்லாம் ஜனங்களுக்கு நாங்கள் அப்போ அவ்வப்பொழுது சரி எடுத்துரைக்கிறோம். எப்படி கேஸ் புக்கிங்க்கு வர்றவங்க கிட்ட அவங்க மூலமா ஒரு ஒருத்தருக்கு சொன்னா 10 பேருக்கு பரவும்.
0: ஓகே சார், இப்போ வந்து இன்னைக்கு வந்து கேஸ் சிலிண்டரோட விலைவாசியும் வந்து ஏறி போயிருச்சு, அண்ட் நம்மளோட யூசேஜ் அதுக்காக குறையவும் இல்லை இல்லையா, அதே அளவுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இக்கனாமிக்கலா கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றது, அதை பத்தி சொல்லுங்க சார்.
6: கேஸ் யூஸ் பண்றது கவர்மெண்டா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, கேஸ் யாரும் உபயோகப்படுத்த கூடாது அப்படின்ற எண்ணமே கிடையாது. கேஸ் இருக்கிற கேஸ் விரயப்படுத்தாம உபயோகப்படுத்துறத பத்தி தான் கவனம் நம்ம பார்க்கணும். எதுக்குன்னா கேஸ் இல்லாம நம்ம எரிபொருள் இல்லாம நம்ம குடும்பமே நடத்த முடியாது. நமக்கு அத்தியாவசியமானது. அதனால அதே நேரத்துல இந்த எரிபொருள் இன்னும் ஒரு 100-150 வருஷத்துல தான் கிடைக்கும். அதுக்கு எதுக்குன்னா பூமியில இருந்து குரூட் ஆயில் எல்லாம் கம்மி ஆகிட்டே வருது, ரிசோர்சஸ் எல்லாம். அதனால நம்ம சிக்கனம் அடுத்து நம்ம தலைமுறை அதுக்கு அடுத்த வர தலைமுறைக்கெல்லாம் கூட நம்ம பாதுகாக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். சேமிப்பு பத்தி நீங்க கேட்டீங்க. சேமிப்பு நீங்க நிறைய பேர் நான் ஒரு சில குறிப்புகள் சொல்றேன் நானு. அந்த குறிப்புகள்ல நீங்க கவனமா இருந்தீங்கன்னாக்க குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 12 சிலிண்டர் யூஸ் பண்ற இடத்துல 10 சிலிண்டர் யூஸ் பண்ணா போறோம்.
0: சொல்லுங்க சார். ஓகே,
6: அந்த அளவுக்கு சேவிங். இப்ப 2 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணீங்கனாக்க இன்னைக்கு இருக்கிற வேலையில கிட்டத்தட்ட 700 ரூபாய் சேவ் ஆகுது.
0: கண்டிப்பா சொல்லுங்க.
6: ஆமா, இப்ப வந்து நம்ம சமையல் பண்றதுக்கு முன்னாடி எப்படியும் இல்லத்தரசிக்கு இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு தெரியும் அவங்களுக்கு.
0: ஆமா,
6: அதுக்குண்டான பொருள்கள்

0: இல்லாம அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்.
1: ஓகே
0: அந்த தவறு நிறைய இடத்துல நடக்கிறது,
1: ஓகே சார்,
0: அதை அவாய்ட் பண்ணணும்.
1: ஓகே
0: அப்புறம் நம்ம பாத்திரங்கள் வந்து
1: ஓகே
0: அகலமான பாத்திரங்கள் உபயோகப்படுத்தினாக்க அந்த டீ ஃபுல்லா பரவும்.
1: ஓகே
0: அது அது கவனிக்கணும். அப்புறம் ஒரு பாயிலிங் பாயிண்ட் வந்ததும் கொதிக்க ஆரம்பிச்சதுமே நம்ம பெரிய பர்னர்ல சமையல் ஆரம்பிப்போம் வேலை சீக்கிரம் ஆரம்பிக்கிறதுக்கு. பெரிய இது கொதி வந்ததுமே அது கொதி வரப்போ 100 டிகிரி சென்டிகிரேட் கொதி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுனாக்க நீங்க அதுக்கு மேல நீங்க எவ்வளவு டீ கொடுத்தாலும் அது 100 டிகிரிஸ்ல தான் இருக்க போறது.
1: ஆமா
0: நீங்க அதனால அந்த நேரத்துல கொதி வந்ததுமே அதை சின்ன பர்னருக்கு மாத்திடலாம்.
1: ஓகே
0: சின்ன பர்னருக்கு மாத்தி அதுவும் இல்லாம அதையும் சிம்ல நீங்க ஆபரேட்
1: பண்ணீங்கனாக்க
0: எரிபொருள் ரொம்ப மிச்சமாகும். இப்ப பிரஷர் குக்கரை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை, எல்லார் வீட்லயும் பிரஷர் குக்கர் இருக்கு. பிரஷர் குக்கர் இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து பாத்திரம் வேகிறது, இது விட்டமின்ஸ் எல்லாம் லாஸ் ஆறது கிடையாது. அட் தி சேம் டைம் எரிபொருள் மிச்சமும் இருக்கு. அப்புறம் சேர்ந்து ஒருத்தர் இப்போ சிலர் வீட்டுல நாங்க பாத்துருக்கோம், நாங்களே பாத்துருக்கோம். சதுரை எடுக்கிறப்போ அப்பா வருவாரு சாயங்காலம், அவருக்கு ஒரு தடவை பார்த்து சாப்பாடு சூடு பண்ணுவாங்க. பையன் வந்து கொஞ்சம் லேட்டா வருவாரு, அவருக்கு ஒரு தடவை இல்ல இதெல்லாம் சமையல் எல்லாம் சூடு பண்ணுவாங்க. இது மாதிரி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் வர்றப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நீங்க அடுப்பு பத்த வச்சீங்கன்னாக்க கேஸ் ரொம்ப வேஸ்ட் ஆகும், தேவையில்லாது. அப்ப நீங்க அதுக்காக என்ன பண்ணணும், ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாரும் ஒரு 8 மணிக்கு சாப்பிடுறோம், 9 மணிக்கு சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு சீரியல போட்டு நீங்க அந்த கும்பலா உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னாக்க ஒரே நேரத்துல இது எரிபொருள் அடிக்கடி விரயம் பண்ணாம கூடுமானம் வர எல்லா அடுப்புலயுமே ஒரு பெரிய பர்னர் இருக்கும், ஒரு சின்ன பர்னர் இருக்கும். சின்ன பர்னர் இருக்கு கேஸ் கன்சம்ஷன் கம்மி, அதனால கூடுமானம் வர சின்ன பர்னர் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த பர்னர் எல்லாம் நிறைய பேர் ஏதோ எரிஞ்சா போறோம் சூடு வந்தா போறோம் அப்படின்ட்டு அந்த எண்ணத்துலதான் இருக்கிறாங்க. எப்படியும் ஒரு 2 நாளைக்கு 1 தடவையோ 3 நாளைக்கு 1 தடவையோ அந்த பர்னர் எடுத்து சாதாரண ஒரு தீக்குச்சியால கிளீன் பண்ணாக்க அந்த ஃப்ரீயா போகும், கேஸ் அனாவசியம் வேஸ்ட் ஆகாது. அது அது ஒரு முக்கியமானது. அப்புறம் வந்து இந்த பருப்பு வகைகள்லாம் நீங்க நம்ம சேர்த்துக்கணும், அதை வந்து நம்ம ப்ரீவியஸ் டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் சமையல் பண்ணீங்கன்னாக்க 50% அது டைம் சேவ் ஆகுது. அப்புறம் வந்து இப்போ மீட் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து டைரக்டா இதுல கடாயில போட்டு சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு பதில வெளியில வச்சு கொஞ்சம் சூடு ஆனதுக்கு அப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் போட்டீங்கன்னாக்க நல்ல சேவிங் இருக்கும். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா இந்த குறிப்புகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே வருஷத்துக்கு நீங்க இப்ப யூஸ் பண்ற சிலிண்டரோட ஒரு 2-3 சிலிண்டர் சேவ் ஆறதுன்னா பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணலாம். அதான்
2: எல்லாரும் ஒரே நேரத்துல உட்காந்து சாப்பிடுறது, இது வந்து எல்லாரும் ஒரே நேரத்துல உட்காந்து சாப்பிடுறதுனால எனர்ஜி கன்சர்வேஷனும் இருக்குது. அட் தி சேம் டைம் எல்லாரையும் ஒரு நாள் ஒருவேளை காலையில எல்லாரையும் பார்க்க முடியாது, ஒவ்வொருத்தவங்க கிளம்பி போற டைம் மத்தியானம் பார்க்க முடியாது, நைட் எல்லாரும் கெட் டுகெதர் மாதிரி ஒரு ஒரு எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத ஃபீல் பண்ணி சாப்பிடுறதுக்கும் ஒரு நாள்.

0: ஒரு இது.
1: இப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிடறதுனால இட் இஸ் நாட் ஓன்லி உன்னோட எரிபொருள் மட்டும் இல்ல, ஈவன் யோர் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனும் குறையும். ஒரு ஒருத்தருக்கா ஃபேன் லைட் விடாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் பாத்தியா.
0: எங்கயோ போயிட்டாங்க எனர்ஜி கன்சர்வேஷன், எனர்ஜி கன்சர்வேஷன். மீனாட்சி வந்து அப்படியே ரொம்ப அவ தலை பின்னாடி ஒரு பல்ப் எரியுதுங்க இப்போ.
1: இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஜென்ரலா இப்ப நம்ம டொமஸ்டிக்கலி வீட்டுக்குள்ள பாக்கும்போது, இப்போ வந்து விஸ்வநாதன் சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அபவுட் கிச்சன் பத்தி சொன்னாங்க. அண்ட் நம்ம வந்து அடுத்தது நார்மலா ஆகினோம் எல்லாருமே, பசங்க எல்லாம் பாத்தோன்னா டிவி ஆன் பண்ணுவாங்க, யாரும் கூப்பிட்டாங்க இல்ல விளையாட வெளியில விளையாடுறதுக்காக போறாங்க அப்படின்னா அதை வந்து டிவி ஆன்லயே இருக்கும், அப்படியே போயிடுவாங்க, அந்த ஃபேன் லைட் ஆஃப் பண்றது இல்ல. சோ இதெல்லாமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்னத்துல இருந்து வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஒரு இடத்த விட்டு போகும்போது டிவி ஆஃப் பண்ணுங்க, ஃபேன் லைட் ஆஃப் பண்ணுங்க, வீணா வந்து ஃபேன் லைட் போடாதீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சின்னத்துல இருந்து வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
0: இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறது, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க காயத்ரி,
1: நான் உங்க மீனாட்சி. இன்னைக்கு
0: அதாவது பின்னாடி பல்ப் எரியற மீனாட்சின்னு யோசிச்சுக்கோங்க இனிமேல.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணலாம், எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம்.
0: அண்ட் ஆல்சோ நம்ம கிட்ட வந்து மிஸ்டர் வி மிஸ்டர் காசிநாதன் பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து எப்படி எல்லாம் எனர்ஜி கன்சர்வ் பண்ணணும், அதாவது நேயர்களுக்கு வந்து.
1: அவர் வந்து இன்னொரு விஷயம் சொன்னாரு பாத்தியா, எப்பவுமே வந்து சின்ன பர்னர் யூஸ் பண்ணுங்க, பெருசு யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு வந்து நம்ம மக்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா நினைப்பு வரும், பெரிய பர்னர் யூஸ் பண்ணா நிறைய தீ வரும், சீக்கிரம் வந்து சூடாயிடும், சீக்கிரம் வந்து சமையல் முடிஞ்சிடும் அப்படின்னு. அந்த அளவுக்கு சீக்கிரமா அந்த சிலிண்டரும் காலி ஆகுது அப்படிங்கறத வந்து அவங்க யோசிக்கிறது கிடையாது.
0: இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஹைலை வச்சே ஏன் சமைக்கிறீங்கன்னு தெரியல. நிறைய பேரு அடுப்பு ஆன் பண்ண உடனே ஹைல வச்சுட்டு அது வந்து சமையல் முடியற வரைக்கும் அது அந்த தீ வந்து எப்பயும் பெருசாதான் எரியும், சின்னதா எரிய விடுறதே கிடையாது. எங்க வீட்டுல நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து காலையில எனக்கு சமைக்க தெரிய முடியாது அது நிறைய நாள். ஐ ஹாவ் அ குக், என்னோட குக் வந்து ரொம்ப சிம்பிளா காலையில எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஈஸியா வந்துட்டு ஹைல வச்சு சமைச்சிருவாங்க. அது என்ன நடக்கும்னா, அவ்வளோ சாமானும் அப்படியே கரிஞ்சு போகுங்க, உள்ள ஒண்ணுமே வேகாது. நாங்க வந்து மறுபடியும் அதை எடுத்து வேக வச்சுதான் சாப்பிட்டு இருக்கணும். இந்த மாதிரி கஷ்டங்கள் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து தயவு செஞ்சு மூடி வச்சு சமைங்க. அண்ட் ஆல்சோ சிம்மில் வச்சு சமைக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு வந்து தொடர்ந்து இப்போ ஒரு பிஎஸ்ஐ வந்துட்டு இருக்குது.
1: இது இந்த பிஎஸ்ஐல கருத்து சொல்றதுக்காக யார் வர தெரியுமா, மிஸ்டர் பென்னி தயால் அவங்க வராங்க.
2: வணக்கம், இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா யூனோ இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிருங்க, டிவி ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம சுவிச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க சுவிச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: நான் உங்க காயத்ரி,
1: நான் உங்க மீனாட்சி. அண்ட் நம்ம எனக்கு எனர்ஜி கன்சர்வேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல ஒரு கரெக்டான ஒரு பிஎஸ்சியும் கேட்டோம், எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம கேர்லெஸ்ஸா வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது, எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி ஒடைவர், இது வந்து குளோபல் வார்மிங்க்கு எப்படி காரணமாகுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிச்சனே எடுத்துக்கோ, இப்போ வந்து கேஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், அடுத்தது மிக்சி போடுறோம் இல்லையா. எத்தனை பேர் வீட்டில் அந்த மெயின் எப்பவுமே ஆஃப் பண்ணியிருக்கு, அந்த மெயின் எப்பவும் ஆன்ல இருக்கும் பாதி பேர் வீட்டில். அண்ட் சொன்ன மாதிரி ரைஸ் குக்கர்ஸ் ஆஃப் பண்றது கிடையாது. யூனோ கிரைண்டர் போடும்போது கூட சில பேர் வந்து மெயின் ஆன்லயே இருக்கும், கிரைண்டர்ல மட்டும் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க. தே திங்க் கரண்ட் செலவாகாது அப்படின்னு, பட் தென் கரண்ட் வந்து அங்கே செலவாகுது. அண்ட்
0: இதுல வந்து என்னன்னா, இது இந்த நம்ம வந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே நமக்கு வந்து கையில ஒரு ரிமோட் இருக்குது, அதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே. ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும், கிரைண்டருக்கு ஒரு சுவிட்ச் மட்டும் வச்சிருக்கணும், அப்போ வந்து ரெண்டு சுவிட்ச் கீழே மட்டும் ஆஃப் பண்ணிருக்கலாம், மேல ஆஃப் பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்க தோணாது. ஒரே ஒரு சுவிட்ச் இருந்தா மேல மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போயிருவோம் நம்ம.
1: டிவி ஆஃப் பண்ணல அப்படின்னு கேட்டா இல்லம்மா நான் ரிமோட்ல ஆஃப்
0: பண்ணிட்டேன் அவ்வளவுதான். ஆனா அங்க மேல இருந்து கரண்ட் சப்ளை வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு டிவி ரெக்கார்டர்ஸ் டேப் ரெக்கார்டர்ஸ் அது அதுக்கு ரிமோட் வந்துருச்சு. ஏசி ஏசியோட கண்ணு இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னைக்கு நம்ம யூசேஜ் வந்து ஏசியோட யூசேஜ் வந்து சம்மர் சீசன்ல தான் எரிச்சு கொளுத்துறோம்னா விண்டர் சீசன்லயும் எரிக்கத்தான் செய்யறோம். எதுக்குங்க குளிர்காலத்துல ஏசி, அதுக்கு ஒரு பிளாங்கெட்டை மூடிட்டு தூங்க போறோம். ஏசி போட்டுட்டு திருப்பி ஒரு பிளாங்கெட் நல்லா கத கதன்னு இருக்கக்கூடிய ஒரு பிளாங்கெட்டை போட்டு தூங்க போறோம். அதுக்கு எதுக்கு ஏசி, நல்லா ஜன்னலை திறந்து விட்டா அழகா காத்து வந்துட போகுது சரியா. அதாவது இந்த சீலிங் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணும்போது இல்லைன்னா அது சென்டர் ஆஃப் த ரூம்ல ஏர் கண்டிஷன் பண்ணினாலும் இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த காத்துல இருக்கக்கூடிய அந்த டென்சிட்டி அந்த அந்த நல்ல சுத்தமான காத்து கூட அது வந்து கெட்ட காத்தா மாத்தி நம்ம நுக அந்த அந்த காத்தை நம்ம நுகரும் போது நமக்கு பாய்சனா வந்து சேருது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த ஏசில இருந்து வரக்கூடிய அந்த காத்து வந்து ரொம்ப பாய்சன்.
1: ஆக்சுவலா இது வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கார்ல ஏசி போட்டு உள்ள உட்காந்துவங்க எல்லாம் ஒரு நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ இது வந்து இந்த நீ சொல்ற இந்த ரீசனாலதான் அந்த அந்த எஃப்ளுவென்ட் வந்து திரும்ப வந்து அது வழியாவே நமக்கு உள்ள வென்ட் வழியாவே உள்ள வருது. ஸோ இதை சுவாசிக்கும் போது நம்மளோட கார்டியாக் அரெஸ்ட் ஆகி அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது வந்து ரொம்ப நம்மளோட ஒரு லக்ஸுரினஸ்க்காக நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து நம்மளோட அழிவுக்கே வந்து அது காரணமாகுது. இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே நம்மளோட செயல்களால ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் வந்து யாராவது ஒருத்தங்க வந்து இதால பாதிக்கப்படத்தான் போறாங்க. அண்ட் பார்த்தேன்னா நம்மளோட எனர்ஜி யூசேஜ் அப்படின்னு பார்த்தேன்னா இக்கனாமிக்கலா ஐ மீன் நார்மலா ஒரு சராசரியா நம்ம வந்து 23% வந்து யூஸ் பண்றோம், அதாவது டொமஸ்டிக் பர்பஸ்க்கு. அக்ரிகல்ச்சருக்கு பார்த்தேன்னா 30% ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்றாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தேன்னா தேர் யூசிங் அப் டு 25% ஆஃப் எனர்ஜி. அதனால தான் எனக்கு நிறைய பேர் பார்த்தேன்னு வையன் இந்த காஸ்ட் கட்டிங்காக என்னென்னமோ பண்றாங்க. யூனோ 6 o'clock மேலே ஏசி ஓடுறது இல்லை நிறைய ஆஃபீஸஸ்ல, தி யூஸ் ஒன்லி ஹாஃப் த லைட்ஸ் இந்த ஆஃபீஸஸ்ல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன், இதுக்காக நம்ம எவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்றோம் தெரியுமா, நியர்லி 20% ஆஃப் எனர்ஜி நம்ம வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லா இடத்துலையுமே தெர் ஆர் போட்ஸ் டெல்லிங் ஷேர் ரோட்ஸ் அப்படின்னு. ஸோ வந்து யூ ட்ரை டு ஷேர் யூனோ பைக் புலிங் இருக்கு கார் புலிங் தே டாக் அபவுட் எவ்ரி திங். இன்ஃபேக்ட் நம்ம காலேஜ்லேயே கூட வி ஹவ் இம்ப்ளிமெண்டட் திஸ்.
0: யா அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் வந்து ஆர் வெரி மச் அஃபெக்டட். இதை இந்த ஒரு எனர்ஜி இந்த அந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் கிட்ட இருக்கக்கூடிய ரெசிடென்ஸாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ரொம்ப தூரத்துல அதாவது அம்பத்தூர் எங்க இருக்கு ட்ரிப்ளிகேன் எங்க இருக்குங்க. ஆனா காரணம் என்ன தெரியுமா, நமக்கு வந்து ட்ரிப்ளிகேன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு ட்ரிப்ளிகேன் மயிலாப்பூர் ராயப்பேட்டா அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த சென்ட்ரல் பகுதியில இருக்கக்கூடிய சென்ட்ரல் சென்னையில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா தே டோன்ட் கெட் இனஃப் எலக்ட்ரிசிட்டி. எனாஃப் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே லோ வோல்டேஜ், என்னாலும் எல்லாத்துலயும் லோ வோல்டேஜ். ஒரே ஒரு ஃபேஸ் பொருத்தி ஒரே ஒரு ஃபேஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 12 வீடு 13 வீடு எலக்ட்ரிசிட்டி வாங்கிட்டு இருக்குது.
1: ஓகே
0: அந்த லோ வோல்டேஜ்னால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா பீப்புள் ஆர் ட்ரைங் டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பண்ணுது என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியல ஒன்றும் தெரியாம எலக்ட்ரிசிட்டி போர்டு கேட்டா எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, எங்கேயாவது நீங்க இடம் காமிங்க அங்க உங்களுக்காக நாங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு இடத்த காமிங்க அங்க நாங்க வைக்கிறோம். நாங்க என்ன ஏரியாவிலேயா இருக்கிறோம் உட்காந்து இடத்த காமிச்சிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது அதாவது மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திக்கணும் எவ்வளவு நம்ம கன்சியூம் பண்றோம், இது வந்து நமக்கே எமனா வந்து முடியுதே அப்படின்னு திங்க் பண்ணணும். ஐ ஹாவ் இது இருக்குது ஓகேவா, அதாவது ஒரு ஒரு கன்சியூமர் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுற ஒரு கன்சியூமரோட அந்த சார்ஜ் இது வந்து கிலோ வாட்ஸ் அப்படின்றதுல அவங்க வந்து கால்குலேட் பண்றாங்க. ஒவ்வொரு கிலோ வாட்ஸும் அப்ராக்சிமேட்லி 8-15 cents வரைக்கும் ஆகுதுங்க ஓகேவா. இது வந்து ஒரு ஒரு ஒரு மனிதன் வந்து அவனுடைய கம்பெனி ஃபீஸ் ஒரு ஃபீஸ் கட்டுற மாதிரி ஆகுது இந்த இது வந்து ஈக்குவல்ஸ் ஓகேவா. ஒரு கிலோ வாட் அப்படின்றது ஒரு கிலோ வாட் ஒரு அவருக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 1000 watts ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு யூஸ் பண்றோம். 1000 watts யூஸ் பண்றோம். அதாவது இந்த கிலோ வாட்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிக்சர் பண்ணிக்கோங்க. 100 watts பல்பு லைட் 100 வாட்ஸ் லைட் பல்பை யோசிச்சுக்கோ. இந்த லைட் பல்பை ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணா 100 வாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நீ வேஸ்ட் பண்ற.
1: ஓகே,
0: அது வந்து நீ 10 மணி நேரம் நீ யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோ, தொடர்ந்து எரிய விடுற அப்படின்னா அதுல வந்து நீ வந்து 1000 வாட்ஸ் அதாவது 1 கிலோ வாட் நீ வேஸ்ட் பண்ற. ஓகே, இது வந்து இட் இஸ் வெரி மச் ஈக்குவல் டு ஒரு ஒருத்தன் வந்து அவனுடைய கம்பெனிக்குன்னு இந்த கம்பெனி இண்டஸ்ட்ரியல் ஃபீஸ் ஒன்னு கட்டுறாங்கல்ல, அந்த அளவுக்கு நீ வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நீ வந்து செலவு பண்ற அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒரு ஒரு ரஃப் கால்குலேஷன் ஒன்று போட்டிருக்காங்க.
1: ஓகே, ஸோ இப்போ வந்து நீ அதாவது கவர்மெண்ட் செய்யறதெல்லாம் சொன்ன இல்லையா, அப்படி பார்க்கும்போது தெர் ஆர் ஆல்சோ மெனி ஆக்ட்ஸ் பாஸ்ட் பை த கவர்மெண்ட். பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2001 அப்படின்னு வந்து ஒரு ஆக்ட் வந்து தே பாஸ்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது எப்படி என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல் கவர்மெண்ட்ல வந்து இதை வந்து மக்களுக்கிடையே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தேன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒன்றும் இருக்கு. இவங்களும் வந்து இதே மாதிரி எனர்ஜி கன்சர்வேஷன் பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தேர்ஸ் ஒன் மோர் திங் கால் ஸ்டேட் டிசைன் ஏஜென்சி அதாவது SDA அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது மெயினா வந்து அஸ்ஸாம் ஏரியால, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் அப்படிங்கிற பகுதியில் இவங்க வந்து நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. தே ஆல்சோ இவங்க வந்து ஒரு ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனையும் அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அட்வைஸும் பண்றாங்க, எப்படி எப்படிலாம் குறைச்சிருக்காங்க, இன்னும் எப்படிலாம் குறைக்கலாம் அப்படிங்கறத வந்து தே ஆர் டூயிங் இட். அண்ட் இப்படி அதாவது ரொம்ப டிராஸ்டிக்காக குறைச்ச அவங்களுக்கு ஏன்னா கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் ஃபண்ட்ஸ் அண்ட் தேர் ஆல்சோ அப்ரிஷியேட்டிங் தெம் வித் அவார்ட்ஸ். இன்னொன்று பார்த்தேன் அப்படின்னா ஸ்டேட் எனர்ஜி கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ணக்கூடியது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதில் வந்து நிறைய கிராண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ம கவர்மெண்ட். அதாவது இப்போ நீ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கம்மியாக யூஸ் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உனக்கு கொஞ்சம் உனக்கு லோன் தரும். அண்ட் நீ உனக்கு கேட்கக்கூடிய ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபீஸிபிளாக இருந்தால் அதையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இவ்வளவு ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கும்போது மக்களை சிட்டிசன்ஸ் ஆகிய நம்மளும் கொஞ்சம் வந்து இதுக்காக நம்மளும் வந்து கொஞ்சம் கேர் பண்ணணும் இல்லையா. வி ஹாவ் டு கேர் ஃபார் திஸ் அண்ட் நம்ம முடிஞ்ச அளவு எனர்ஜியை வந்து கன்சர்வ் பண்ணணும்.
0: இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் ஆக்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத பத்தி மீனா சொல்லிட்டு இருந்தா. மீனா நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும், என்னன்னா நம்ம வந்து எனர்ஜி கன்சர்வேஷனா விண்டர் சீசன்லயும் சமர் சீசன்லயும் யூஸ் பண்றதை வந்து நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சேன் பட் வி குடன்ட் ஃபினிஷ் ஆஃப். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல பாத்துடலாம் எப்படி வந்து விண்டர்ல வந்து இந்த விண்டர் கோல்ட வந்து எப்படி நம்ம வந்து அந்த அதாவது சூரியனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு நம்ம சூரியனை யூஸ் பண்றோம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அந்த சூரிய கதிர்களை வந்து விண்டர் சீசன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ விண்டர் சீசன்ல வந்து ஏசி ஆன் பண்றதுக்கு பதிலா அந்த ஜன்னல் ஓரத்துல டிரேப்ஸோ இல்ல இன்சுலேட்டிங் ஷேட்ஸோ போட்டுட்டோம்னா அந்த சூரிய கதிர்கள் வந்து நேரா நம்ம வீட்டு பெட்ரூம்லயோ இல்ல நேரா ஹால்லயோ வந்து விழுற மாதிரி நிறைய வழிகள் பண்ண முடியும். இதை பண்ணிட்டோம்னா அந்த கதிர்கள் மூலமா நம்ம வீடு வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அதாவது ரொம்ப கூலாகவும் இல்லாம ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாம ரொம்ப ஒரு மாடரேட் டெம்பரேச்சர்ல தரைகள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா அந்த சூரிய கதிர்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த வைட்டமின்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஆக்சுவலா அந்த வைட்டமின் டி வந்து நமக்கு வந்து வேற எந்த ஃபுட்லயும் கிடைக்காது, இட்ஸ் ஒன்லி த்ரூ சன்லைட் அது நமக்கு கிடைக்கும்.
0: இது உடம்புக்கு மட்டும் இல்லாம நம்ம தரை ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் வந்து இந்த வால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கூட இந்த சூரிய கதிர்கள் பட்டுச்சு. அதுவும் விண்டர் சீசன்ல இதெல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். விண்டர் சீசன்ல ரெய்னி சீசன்லாம் வந்து சில வீட்டுல வந்து அந்த ஒரு மாதிரி கீரல் விழ ஆரம்பிச்சிடும், கீரல் அந்த மழை பெஞ்சு பெஞ்சு சுவத்துலாம் வெடிப்பு வந்துடும். அதெல்லாம் வந்து இந்த கதிர்கள் வந்து அந்த இன்சுலேட்டிங் ஷேட்ஸோ இல்லை ட்ரேப்ஸோ போட்டு வச்சிருந்தோம்னா அந்த கதிர்கள் வந்து வீட்டில் பட்டு நம்ம வீடு வந்து ரொம்ப கிளீனாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அந்த ஒரு மாய்ஸ்ட் அந்த ஒரு சில்லான ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம வந்து ரொம்ப சில்லுன்னு ஒரு இதில் இருக்கும் அப்படின்னு.
1: இப்போ நீ வந்து இன்டீரியரே லிங்க் பண்ணி பேசும்போது வாட் ஐ ஃபீல் டு சேஸ் நிறைய பேர் பார்த்தேன்னு வையேன் அந்த வீடை வந்து ஒரு மாதிரி ஒரு க்ளூமியா ஒரு கிளவுடியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஜன்னல் எல்லாம் குறைச்சு, அப்படியே ஜன்னல் இருந்தாலும் அதுல வந்து திக் திக்கா ரெண்டு மூணு லேயர்ல வந்து கர்டன் எல்லாம் போட்டு தேல் ரெடியூஸ் அந்த சன்லைட் என்டர் ஆகுறதே ரெடியூஸ் பண்ணிட்டு, அண்ட் தே புட் திஸ் எல்லோ கலர் பல்ப், பெரிய பெரிய சாண்ட்லியர் போட்டு எல்லோ கலர் பல்ப் எல்லாம் போட்டு தே வாண்டட் டு மேக் இட் ரிச், அதை வந்து ரிச் ஆகும் அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா அது வந்து இட்ஸ் அகெய்ன் இட் இஸ் நாட் குட். வீட்டுக்குள்ள வந்து சூரிய வெளிச்சம் பட்டாதான் நல்லா இருக்கும், உள்ள வந்து செடி எல்லாம் வச்சோம்னா இட் வில் பி ரியலி குட். So, நம்ம இப்படி இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கும் போது தெர் இஸ் அனதர் ஒன் திங் விச் இஸ் ரியலி இஃபெக்ட், ஐ மீன் நம்ம எல்லாருமே ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதால நமக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள். பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது இனிமே வரக்கூடிய சந்ததியருக்கு வந்து எனர்ஜி ஃபியூவல்ஸ் இருக்காது அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தை காட்டிலும் வி ஆர் ஆல்சோ அஃபெக்டட் பர்சனலா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் அஃபெக்ட் ஆகிறோம். அதாவது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது, ஏன்னா தலைவலி வரும். நம்ம நார்மலா ஒரு கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு வையானக்கு சீரியஸா தலைவலி வரும், கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். ஆல் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த எஃப்ளூவன்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால அண்ட் டிராபிக் பொல்யூஷன் இதால அண்ட் பிளட் பிரஷர் கூடும். நிறைய பேருக்கு வந்து தே கெட் கார்டியாக் டிசீசஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ். அண்ட் இதுல எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் பார்த்து அப்படின்னா தி கன்சியூம் 60% ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட்டட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாஸ் ஆஃப் 10-20% நம்மளோட ஃபியூவல் வந்து அதுல குறைஞ்சு போயிடுது. ஸோ மெக்கானிக்கலாக மாற்றும்போது நம்ம அந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுது. அண்ட் கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனர்ஜி சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர் வழியில் பாதியை தான் அமுத்துறாங்க, பாதி சுவிட்ச் அமுத்துறதே கிடையாது. யூனோ தி லீவ் அவுட் ஆல் திங்ஸ் லைக் தட். அண்ட் வேற என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே காயத்ரி நீ சொல்ல உன்னோட பாயிண்ட்ஸ் என்ன இருக்கு?
0: இல்லை எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஹோல் ஹவுஸ் ஃபேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹோல் ஹவுஸ் ஃபேன் அப்படிங்கிறது
1: என்னன்னா,
0: ஏர் கண்டிஷனர் சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷன் பண்ணாம இல்லைன்னா ஒரு சின்ன ஃபேனு அவ்வளோ பெரிய ரூம்ல ஒரு 3-4 ஃபேன் போடுறதுக்கு பதிலாவோ இல்லைன்னா ஒரு 10-12 ஃபீட்ல இருக்கக்கூடியதுக்கு ஒரு ஃபேன் போடாம இருக்கிறதுக்கு இந்த ஹோல் ஹவுஸ் ஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து தே ஆர் ஸ்டார்டிங்.
1: ஓகே,
0: இது வந்து எப்படி இருக்குதுன்னா, இந்த கான்செப்ட்ஸ் வந்து இப்போ வந்து தி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் இன் யூஎஸ்ஏ. இந்த கான்செப்டை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா சொல்றேன், பட் பிஃபோர் தட் வி ஹாவ் அ பிஎஸ்ஏ. நம்ம இந்த பிஎஸ்ஏ கேட்டுட்டு தொடர்ந்து இந்த ஹோல் ஹவுஸ் ஃபேன் அப்படிங்கறத பத்தியும் பேசலாம். இன்னும் நம்ம வந்து அதாவது இந்த எனர்ஜி சேவ் பண்றது இன்னும் எப்படி எல்லாம் அப்படிங்கறதையும் நம்ம பேசலாம். நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க காயத்ரி.
1: அண்ட் நான் உங்க மீனாட்சி.
3: மனசு ஏதோ நடக்குது வயசுல, சாலிச்சு எங்கே வந்தது தெரியல.
4: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. 3 left இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் தி ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
0: மீண்டும் வணக்கம் நேர்களே, நான் உங்க காயத்ரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. காயத்ரியோட இருப்பது பின்னாடி வந்து பல்ப் எறிகிற மாதிரி மீனாட்சி இருக்கிறா. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன், அதாவது வீட்டில் எப்படி எனர்ஜி கன்சர்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் இது பிபிஎஸ்சி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹோல் ஹவுஸ் ஃபேன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த ஹோல் ஹவுஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷனிங் பண்றதுக்கு பதிலாக ஒரே ரூம்ல ரெண்டு ஃபேன் ஓடுறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு கான்செப்ட்ஸையும் விட்டுட்டு இப்போ புதுசா இது வந்து யூஎஸ்ஏ இல்ல நியூயார்க் கலிபோர்னியா போன்ற பெரிய பெரிய ஸ்டேட்ஸ்ல இப்ப வந்துட்டு இருக்குது, மாகாணங்கள்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இது. இந்த ஹோல் ஹவுஸ் ஃபேன் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஃபேனு சீலிங்ல மேல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த ஃபேன்ல இருந்து வரக்கூடிய அந்த காத்து வந்து வெளியே இருந்து ஹியூமிடிட்டி, அந்த அழுக்கு, போலன், இந்த டஸ்ட், இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து சுத்தமான காத்தை மட்டும் கொடுக்கறதுனால இந்த ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து யூசேஜ்ல நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபேன்ஸை நம்ம இந்தியாவுக்கு இன்னும் 4-5 வருஷத்துல வருது அப்படின்றதும் ரொம்ப உண்மை. இது இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து புதுசு புதுசாக அவங்க வந்து கண்டுபிடிக்கும் போது, இது வந்து கம்ப்ளீட்டாக எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி தான் அப்படின்னாலும், அதாவது 4 ஃபேன் ஓட்டக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஃபேனை போடுறோம். ஓகே, ஒரு ஃபேன் அதுவும் வந்து விச் கவர்ஸ் அந்த அது, அதாவது அந்த ஒரு ஃபேன்ல வந்து அந்த லீவ்ஸ் மட்டும், அந்த இது இருக்குல்ல ஃபேன்ஸ் விங்ஸ், அந்த ஃபேன்ஸ் மட்டும் வந்து பெருசு.
1: ஓகே,
0: அதுல இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ், அந்த ஃபின்ஸ், வாட்எவர் இட் இஸ், அது மட்டும் கொஞ்சம் பெருசா பண்ணி ஃபேனோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தி ட்ரைங் டு, அது வந்து ரெண்டு வகையில யூஸ் ஆகுது. ஒன்னு வந்து என்னன்னா சோலார் எனர்ஜி யூஸ் பண்றாங்க, சோலார் எனர்ஜிலையும் அந்த ஃபேன் ஓடுது. அது வந்து சம்மர் சீசன்ல அப்படி ஓட்டுறாங்க. அப்படி ஓட்டும் போது ஒவ்வொரு வீட்டுக்கும் நடுவுல ரெண்டு மரங்கள் இருக்கு. இப்போ அங்க நியூயார்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் நடுவுல வந்து ரெண்டு மரம், ஒரு வீட்டுக்கு 3 மரம் குறையாம அங்க இருக்குது. கொஞ்சம் ரெசிடென்சியல் ஏரியாஸ்ன்னு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த காத்து அடிக்கும் போது இங்க சூரிய கதிர்கள் பட்டு சமர் சீசன்ல வந்து இந்த ஃபேன் ஓடும் போது நல்ல, அதாவது மாடரேட் கிளைமேட் இருக்கு அப்படின்னு தான் இந்த மக்கள் ஃபீல் பண்றாங்க. இது வந்து இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விண்டர் சீசன் வச்சுக்கோங்களேன், ஃபைபர் கிளாஸ் பொருத்திடுறாங்க வீட்டுல, ஃபைபர் கிளாஸ் பொருத்தி தேர் ட்ரைங் டு பிரிங் டவுன் த கிளைமேட், அது அந்த சில் அந்த சில்னஸ் அவங்களால பொறுத்துக்கக்கூடிய அளவுக்கு தேர் ட்ரைங் டு பிரிங் இட் டவுன். அண்ட் இந்த ஹோல் ஃபேன்ஸ் வந்து தேர் ஆக்சுவலி இது வந்து கமர்ஷியல், இன்னைக்கு வந்து எல்லாரும் நிறைய பேர் அங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இன்னொரு 4-5 இயர்ஸ்ல இட்ஸ் கமிங் டு இந்தியா.
1: ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தனா, இப்போ வந்து நீ எப்படியெல்லாம் வந்து எனர்ஜி சேவ் பண்ணலாம், 4 ஃபேன் இருக்க இடத்துல ஒரு ஃபேன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா இன்னைக்கு வந்து நீ ஒரு டி நகர் ஏரியாவோ இல்ல ஒரு ஷாப்பிங் ஏரியான்னு போய் பாரு, ஒவ்வொரு கட்டடமுடைய ஜிகஜோதியா லைட் எரியும். இது வந்து மக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக அப்படின்னு நினைச்சு வந்து அவங்க வந்து போடுறாங்க. இதால அவங்க வந்து என்ன பண்றாங்க, மக்களுக்கு வந்து துணிமணி கொடுக்கறாங்க இல்ல அந்த கடையில வைக்கிற பொருள் கொடுக்கறாங்க, அது வேற விஷயம். இதே இது மக்கள் கேட்காத உடனே அவங்க கொடுக்கறாங்க. என்னன்னா நாளைக்கு நம்மளோட யூனோ நம்மளோட ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து அதாவது எனர்ஜியே இல்லாம பண்றோம் அப்படிங்கறத அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சோ நீ 10 லைட் போட்டதும் அவங்க கடைக்கு ஆள் வரணும்னு கிடையாது. வென் யூ ஹாவ் அ குட் குவாலிட்டி ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கடைக்கு வந்து ஆள் வருவாங்க. சோ வந்து இந்த லைட் யூஸ் பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்கலாம் நம்ம, இல்லையா?
0: லைட்ஸ் யூஸ் பண்றது மட்டும் இல்ல, நம்ம வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்னைக்கு சென்னையில இருக்கிற இந்த வாட்டர் ஸ்கேசிட்டி, இன்னைக்கு வந்து எல்லாத்துலயுமே வாட்டர் ஸ்கேசிட்டி
1: கண்டிப்பா, நமக்கு வந்து மான்சூன் இருக்குமா இருக்காதா அப்படின்னு வந்து எல்லாரும் பயங்கரமா யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம எல்லாம் இருக்கோம். ஏன்னா இன்னும் மழை வர ஆரம்பிக்கல சென்னை பொறுத்த வரைக்கும், ஒரு தூருது.
0: ஆமா, இப்ப வந்து மழை பெய்யக்கூடிய அந்த சீசன் தான், ஜூன் லாஸ்ட்லயே மழை பெய்ய வேண்டியது, இன்னும் ஜூலை 12 வரைக்கும் வந்தாச்சு, 13 வந்தாச்சு, இன்னும் நமக்கு வந்து மழை வரல.
1: மாதம் மும்மாரி பொழிஞ்சது அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்ப ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நமக்கு வரக்கூடிய சீசன்லயே வந்து
0: இப்போ இந்த தண்ணி, இப்போ மழை காலத்தில் பற்றி தண்ணி பற்றி பிரச்சனை இல்லைம்மா, ஆனால் வெயில் காலத்தில் இந்த தண்ணி பிரச்சனை, மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த தண்ணி பிரச்சனை வந்து இன்னைக்கு கூட எத்தனை ஃபிளாட்ஸில் சொல்லுங்கள் தண்ணியை வந்து அப்படி, அதாவது நமக்கு தண்ணி இருக்கு, பக்கத்து வீட்டு கரண்ட்டாக தண்ணி இருக்காது. ஓகே, அவன் வந்து கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணி தண்ணி லாரியை வர சொல்லி அவன் தண்ணி பிடிச்சிட்டு இருப்பான் இடிபாடுக்கு. ஆனா அடுத்த வீட்டுக்காரனுக்கு தண்ணி இருக்கும், ஆனா அது மனசாட்சி இல்லாம 2 மணி 3 மணி வரைக்கும் அப்படி தண்ணிய ஃபுல்லா அப்படி தரையில கொட்டி துணி துவைக்கிறாங்கம்மா, ராத்திரியில உட்காந்து துணி துவைக்கிறாங்க. எத்தனை பேர் பாத்திரம் கழுவுறாங்க ராத்திரி, எதுக்கு அவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணும்? எல்லா தண்ணியையும் வந்து ஒரு பக்கெட்ல, உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும், ஒரு பக்கெட் தண்ணி தேவைப்படுமா பாத்திரம் எல்லாம் கழுவி முடிக்கிறதுக்கு? ஒரு பக்கெட்ல எடுத்து வச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் அந்த பக்கெட்ல இருக்க தண்ணிய எங்க, நமக்கு டாய்லெட்ரீஸ்லயோ இல்ல வெளியோ இல்ல ஏதாவது செடி ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க ஊத்தி விட்டுறலாம். தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. ஓகே, இன்னைக்கு தண்ணி பிரச்சனை இருக்கிற போது இருக்கிற நம்ம வந்து இந்த தண்ணி பிரச்சனையை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறத விட்டுட்டு, நமக்கு இன்னைக்கு தண்ணி இருக்கு அப்படிங்கறதுனால அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கொட்டாம, நாளைக்கு நமக்கு இன்னைக்கு தண்ணி இருக்கா, இது வந்து இந்த ஷம்ப்ல இருக்க தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு வரும், சரி ஓகே, வி வில் யூஸ் இட் ஃபார் 3 days அப்படின்னு யோசிச்சுக்கணும். ரெண்டு நாளைக்கு வருது அப்படின்னு ஷம்ப்ல இருக்க தண்ணி ரெண்டு நாளைக்கு வரும், ஆனா நமக்கு வந்து இது பண்ற மாதிரி நம்ம 3 days அந்த தண்ணியை வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது.
1: ஓகே, சோ வந்து நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து வந்து வி ஆர் வேஸ்டிங் வாட்டர். ஏன்னா காலையில பல்லு விளக்கும் போதே அந்த தண்ணி வந்து ஆரம்பத்துல இருந்து அப்படி அந்த 5 நிமிஷம் அந்த பைப் வந்து ஃபுல் ஃபிளஜ்ல போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ரிசர்வ் த ரிசோர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ வந்து பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணுறது நீ சொன்ன மாதிரி, அண்ட் யூனோ டேக்கிங் பாத் இன் ஷவர் அகேன், அதுவும் வந்து இட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் வாட்டர் லாஸ். அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் தண்ணியே கிடையாது, இந்த ஏரியாவில் வீடு பார்க்காதீங்க, இந்த ஏரியாவில் தண்ணியே கிடைக்காது அப்படின்னு நம்ம எல்லார்ட்டையும் போய் நம்ம ஏரியாவுக்கு நம்மளே ப்ராப்பகேண்டா பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில, ஆனால் பண்ணுறாங்க, ஆனால் அது கேடும் விளைவிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஷேரிங் ஆஃப் ரோட்ஸ். ஸோ ஷேர் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இட் இஸ் நாட் த ரோட் தட் வி ஆக்சுவலி ஷேர், இட் இஸ் த வே வி கோ ஆன் த ரோட் தட் வி ஷேர். ரெண்டு பேர் சேர்ந்து போங்க, பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஒரே காலேஜ் அப்படின்னா யூ கிவ் தெம் எ லிஃப்ட். ஸோ ஆல் திஸ் இஸ் பை த வே ஆஃப் கன்சியூமிங் ஃபியூவல். ரெண்டு பைக்கு கூத்துற பெட்ரோலை ஒரு பைக்கு கூத்தலாம் இல்லையா? ஸோ இன்னைக்கு உன் பைக் நீ எடுத்தனா நாளைக்கு என் பைக் நான் எடுக்கிறேன், ரைட்? அந்த மாதிரி வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் எல்லாருக்குமே. ஒன்லி வென் தெர் இஸ் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தேர் அ வே டு பி அ சக்ஸஸ் டு ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் ஜென்ரேஷன் லேட்டர்.
0: இப்போ நம்ம இந்த இன்னைக்கு ப்ரோக்ராம்ல வந்து என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் பார்த்தோன்னு ஒரு சின்ன பிரஷ் அப் பண்ணிடலாமா மீனா?
1: எஸ் கண்டிப்பா.
0: இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து இது எப்படியெல்லாம் நம்ம வந்து ஃபியூவலை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ஏர் கண்டிஷனர்ல அது சின்ன சின்ன ஹோம் அப்ளையன்சஸ், சின்ன சின்ன ஹோம் அப்ளையன்சஸ் வேற யூஸ் பண்ற மொபைல் போன் ரெக்கார்டர், பாட்டு கேட்கிற ரெக்கார்டர்ஸ்ல ஆரம்பிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனரோ இல்லை இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறக்கூடிய பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளவு வேஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு வேஸ்ட் பண்ணுறோம். இது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கு, இது சொல்ல நான் பெருமைப்படவே இல்லை. அதாவது இந்த டைலாக் வரும்போது என்ன யோசிக்க தோணும், எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிதான் தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் சொல்கிறோம் இதை, ஏன்னா எல்லாரும் வேஸ்ட் பண்ணுறோம், எல்லாரும் வீட்லேயுமே பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு விஷயமே. நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம எப்படி வந்து அதை வந்து கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு, என்னென்ன எனர்ஜிஸ் இருக்குது, அது வந்து என்ன டிகிரியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு வின்டர் சீசன்னா நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க அப்படின்னு அந்த டிகிரி கால்குலேஷன் பத்தி சொன்னோம். அதே சம்மர் சீசன்ல வந்து அதை நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத டிகிரி கால்குலேஷனையும் பத்தி சொன்னோம். இதுக்கு நடுவுல வந்து வி ஹேட் வி காசிநாதன், இவர் வந்து பெஸ்ட் இண்டியன் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்ற அவார்டு இந்த வருஷம் வாங்கியிருக்கிறாரு.
1: ஐ திங்க் அவர் சொன்னது வந்து இட் வுட் ஹவ் பீன் ரியலி வெரி யூஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஆஃப் தெம்.
0: அண்ட் இது என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, இவர் வந்து நிறைய டிப்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு சொல்லிட்டு இருந்தாரு. இவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இருக்கிற பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, தே ஒன்ட் நோ வாட் தி ஆர் டூயிங் இஸ் ரைட் ஆர் ராங்னு. அவங்களுக்கு வந்து அந்த அவசரம்
1: யோசிக்கிறது இல்லை. காலையில 8 மணிக்கு எல்லாரையும் கிளப்பணும் அப்படிங்கும் போது
0: அடுப்புல வந்து சின்ன அடுப்புல சட்டியை வச்சுட்டு தான் போய் வெங்காயத்தை தேடுறது, அடுப்புல பாத்திரத்தை வச்சுட்டு தான் பால் இருக்கானே போய் பார்க்க போவாங்க. இவன் பால் இருக்கா பால் இல்லை, அப்புறமா அதை ரிமூவ் பண்ணிட்டு இது பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய தப்புன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி ஒரு நிமிஷம் தானே, 2 நிமிஷம் தானே, அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை ஆகாது.
1: ஓகே, அண்ட் ஒன் மோர் விஷயம் என்ன அப்படின்னா, அடுப்பில் கேஸ் வேஸ்ட் பண்ணுறது இன்னொன்று. இந்த பால் தேட போகிறாங்க பாரு, இதை ஒரே தடவையில் வந்து யாருமே ஃப்ரிட்ஜை திறக்கிறது இல்லை, ஓயாமல் திறப்பாங்க, ஓயாமல் 9 தடவை வந்து ஃப்ரிட்ஜு திறப்பாங்க. ஏன்னா தட் இஸ் ரியலி பேட். ஒரு ஒரு தடவை ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணும்போதும் நமக்கு வந்து அந்த இடத்துல அவ்வளோ அதிகமாக கரண்ட் வந்து யூஸ் ஆகுது.
0: அது என்ன அதுன்னா, அதாவது உள்ளே இருக்கிற அந்த பதார்த்தங்களுக்கு வந்து இவ்வளவு குறிப்பிட்ட சில்னஸ் தேவை அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து வேற ஒரு டெம்பரேச்சர், உள்ளே இருக்கிறவக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அது வந்து ஒரு கூலிங் டெம்பரேச்சர். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது உள்ள இருக்க பதார்த்தங்கள் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வந்து அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்லி.
1: ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எனர்ஜி எப்படி கன்சர்வ் பண்றது, ஃபியூவல் எப்படி கன்சர்வ் பண்றது, எரிபொருள் எப்படி கன்சர்வ் பண்றது, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னையோட ப்ரோக்ராம் ரியலி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். அண்ட் அடுத்த வாரம் இன்னொரு ஒரு டாபிக்கோட உங்களை எல்லாம் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மீனாட்சி
0: அண்ட் உங்கள் காயத்ரி.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக

0: அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்கள் உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் ஐந்தாம் படை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டு
1: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
2: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
3: அச்சச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியலையே.
2: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
3: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
2: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
3: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
2: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
3: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
2: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
3: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable and healthy. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய

0: வெல்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட். ஆஸ் யூஷுவல் நான் உங்கள் அகல்யா வந்துட்டேன். ஆமாம், கீர்த்தனா ரொம்ப நாள் கழித்து நம்ம கூட சேர்ந்து வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம டாபிக் தெரியுமா கீர்த்தனா?
1: ஆமாம் அகல்யா, நானும் ஒரு மாதிரி.
0: பிகாஸ் இந்த ஷோவில் வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம், சேவிங்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கோம், இன்டீரியர்ஸ் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணலாம், அண்ட் வீட்டை எப்படி பராமரிக்கலாம், கார்டன்ஸ் எப்படி பண்ணலாம், கிச்சன் கார்டனிங் பற்றி இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம்.
1: ஆமாம்,
0: அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எடுக்க போகிற இஷ்யூ பார்த்தீங்கன்னா, பொதுவாக லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இஷ்யூ. அண்ட் இதை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணுறது மோஸ்ட்லி லேடிஸ்க்கு தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஹாபியா சில விஷயங்களை எடுத்துட்டு பிசினஸ் மாதிரி வந்து ஒரு பீப்புள்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில வந்து லேடிஸ் சாதாரணமா வீட்டில் இருக்கும்போது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்காங்க, அதாவது தனிமையே வந்து அவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும் கூட சொல்லலாம்.
1: அகலியா பார்க்க போனா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, தனிமை கொல்லும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: சோ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். பட் இப்ப வந்து சில சமயம் வந்து வீட்டு சூழ்நிலைனால அவங்களால வேலைக்கு போக முடியாத இருக்கும் போது
0: வீட்டுல வந்து நீ போக வேணாம், நீ வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கும்னு சொல்லுவாங்க, சொல்றவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா வீட்டுல இருக்கும்போதுதான் தெரியும் அந்த கஷ்டம். அதாவது நீங்க நிறைய தேவையில்லாத விஷயங்களை திங்க் பண்ண ஆரம்பிச்சு, ஒரு ஆக்கியூபைடா இருக்காதுங்க மைண்ட். பிகாஸ் ஒரு சமயத்துல வந்து சில ஹவுஸ் வைஃப்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்மளால எந்த ப்ரோஜனமும் இல்ல சொசைட்டிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த விரக்திக்கு கூட தள்ளப்படுறாங்க.
1: பாக்க போனா அந்த தாட்டை வந்து ரிமூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம்.
0: ஆமா கண்டிப்பா. பிகாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஹாபி சேஞ்ச்ட் பிஸ்னஸ். அதாவது ஹாபி வந்து எப்படி பிஸ்னஸா மாத்தி ஹவுஸ் ஒய்ஃப் செய்யறாங்க, அதுல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு பாக்க போறோம். அண்ட் இது சம்பந்தப்படுத்தி நிறைய பேர் நம்ம கிட்ட பேசவும் போறாங்க இல்லீங்களா?
1: ஆமா,
0: உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நீங்க நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஹாபி டர்ன்ட் பிசினஸ்னா அது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா?
1: ரொம்ப நல்ல விஷயம்.
0: அதனால என்னென்ன கஷ்டங்கள்லாம் வரும் நீங்க நினைக்கிறீங்க?
1: சி, ஹாபி டர்ன்ட் பிசினஸ்ல வந்து கஷ்டங்களை விட ஐ திங்க் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. சோ பிகாஸ் இப்ப வந்து ஒருத்தர் வீட்லயே இருந்து நீங்க சொன்ன மாதிரி இல்லையா அகல்யா, இப்ப வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அவங்க எதையோ யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாறாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம பேஷன், சில பேர் சொல்லுவாங்களே சும்மா விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன், போர் அடிக்குதுன்னு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்கு விசிட் பண்ண போனோம்னா எனக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ரொம்ப போர் அடிக்குதுப்பா, அதுக்கு தான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: பெண்களுக்கே வந்து இந்த கலை நயம் எல்லாம் அதிகம்.
1: ஆமா, ரொம்ப அதிகம்.
0: சாதாரண டிரெஸ் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், கண்ணாடி வச்சு தைக்கலாமா, இப்படி டிசைன் பண்ணலாமா, நெக் பேட்டர்ன் இப்படி போடலாமா, சாதாரணமா அதுவும் டெய்லர்ஸ் கிட்ட எல்லாம் போனாங்கன்னா தொலைச்சு எடுத்துருவாங்கன்னு கூட சொல்லலாம்.
1: எனக்கு இந்த மாதிரி நெக் வேணும், அதுல வந்து இப்படி ஒரு கிளாஸ் இங்க ஒட்டலாமே, இல்ல கயிறு இங்க கட்டலாமே அப்படின்னு நிறைய கொடுப்பாங்க. டெய்லர்ஸ் விட லேடிஸ் ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்காங்க இந்த
0: பிகாஸ். அதனாலதான் அது அது வந்து அவங்களுக்கு வந்து தோணும்.
1: ஆமா,
0: கிரியேட்டிவிட்டிங்கிறது வந்து பெருப்புலந்தி பெண்களுக்கு வந்து ஜாஸ்தி சொல்லலாம். அண்ட் டெய்லர்ஸ் கிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் போகும்போது மண்டே பிச்சுட்டு பாவமா இருக்கு பாக்குறதுக்கு.
1: டெய்லர்ஸ் ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க, என்னமா சொல்ல வரீங்க, கரெக்டா சொல்லுங்க.
0: முக்கியமா சொல்லணும்னா ஃபேஷன் டிசைனிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இதனாலதான் முன்னேறுதுன்னு கூட சொல்லலாம்.
1: பிகாஸ்
0: நம்ம வந்து எல்லா இனோவேட்டிவா ட்ரை பண்றோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம
1: ரெடியா இருக்கணும்.
0: ஆமா, அதே மாதிரி ஜுவல்லரி டிசைனிங் அடுத்து பாக்கணும்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சேம் ஆஸ்பெக்ட் தான் இல்லையா. ஜுவல்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப லைட் வெயிட் ஜுவல்ஸ் வருது, ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து பெண்கள் மாத்திக்கிறாங்க. இப்ப வந்து என்ன 1 கிராம் கோல்ட் எல்லாம் செய்யறாங்க இல்லையா.
1: இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் வேர் ஜுவல்லரின்னு கூட வர ஆரம்பிச்சிருச்சு. காலேஜுக்கு லேடிஸ் போட்டு போற மாதிரி மேட்சிங் மேட்சிங்கா போட்டு போற மாதிரி கூட வந்துருச்சு.
0: அது ரொம்ப என்ன சொல்றது, திக்கா இருக்கிற செயின்ஸ் எல்லாம் வந்து இப்ப வந்து பெண்கள்
1: விரும்புறது இல்ல,
0: அதுக்கேத்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா. பிகாஸ் நம்மளோட மைண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப என்னது சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி போறதுனாலதான் நிறைய டெக்னாலஜி, நிறைய இனோவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது ரொம்ப ஈஸியா. அண்ட் அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, அதாவது நம்ம எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கறதுல இல்லீங்களா.
1: வீட்டுல பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னா நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணும் போது ஐயோ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கே தோணும் இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றாங்க, இதை நம்ம ஏன் வந்து ஒரு தொழிலா ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு அந்த ஒரு சின்ன தாட் தான் வந்து ஹாபிஸ் வந்து பிசினஸ் ஆர்க்கிறது வந்து ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
0: அண்ட் இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா பாஷன் சொல்லுவாங்க. பெண்கள் வந்து சில நேரத்துல சில படிப்புகளோ இல்ல இதை செய்ய அதை செய்யு சொல்லி தள்ளப்படுறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் அப்படின்றத நம்ம கொடுத்தோம்னா அண்ட் இது மாதிரிதான் இருக்கணும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இருக்க அந்த கிரியேட்டிவிட்டி
1: அது அப்படியே வெளியில கொண்டு வரலாம். ஆக்சுவலா இப்ப இல்லன்னு சொல்ல முடியாது, பட் இன்னும் நிறைய இருக்கலாம்
0: அதுதான். அது இன்னும் கொஞ்சம் வெளியில வரதுக்கு எக்ஸ்போஷர்ஸ் நிறைய கிடைக்கலாம்.
1: ஆமா,
0: பிகாஸ் பிகாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கூட சொல்றீங்க இல்ல, எங்க அம்மா அப்பா என்ன பிகாம் படிக்க சொன்னாங்க, பட் எனக்கு ஆர்ட் இண்டஸ்ட்ரி மீடியா இண்டஸ்ட்ரியில
1: இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஐ வாஸ் புஷ்ட் லைக் அவங்களுக்கு என்னன்னா பிகாம்ன்றது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி, நம்ம பொண்ணு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி வாங்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்களே ஒழிய அவங்களுக்கு இருக்கிறது ஓ அவளுக்கு இதில் ஈடுபாடு இருக்கா. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண பண்ண அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு ஆ பொண்ணு நல்லா பண்றா அப்படின்றது இப்போ தெரியுது,
0: இப்போ தோணுது. ஆமா கரெக்ட். அண்ட் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நாளைக்கே நீங்க ஒரு ஆட் ஏஜென்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க பேஷன் மூலமா நீங்க வந்து அதை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், தாராளமா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ இதையே வந்து வீட்டில் ஒரு சின்ன ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அதை பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வொகேட் ஷாலினி ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நடுவில் வந்து சும்மா தெரிஞ்சுக்கலாமே சொல்லிட்டு தான் ஒரு பியூட்டி கோர்ஸ் கத்துக்கிட்டாங்க. காஸ்மெட்டாலஜிஸ்டா இருக்காங்க, இப்போ இப்போ ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சு ஒரு பெரிய காஸ்மெட்டாலஜிஸ்ட். வெரி இன்ட்ரெஸ்டிங்,
1: வெரி இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் அட்வொகேட்ன்ற லைனே வேற ஏதோ ஒரு லைன், கோர்ட்டு கிரிமினல்ஸ் இப்படி பார்க்கும்போது காஸ்மெட்டாலஜி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்.
0: அண்ட் ஒரு போயிட் இப்போ கொஞ்சம் பிரபலமான போயிட் அவங்க வந்து இனிஷியலி இன்ஜினியரிங் பண்ணாங்க. ஸோ இன்ஜினியரிங் பண்ணிட்டு இப்போ வந்து
1: போயிட்டா இருக்காங்க
0: பிகாஸ் அவங்களுக்கு தமிழ் மேல இருந்து அந்த உணர்வு,
1: அந்த பற்று.
0: ஆமா, அந்த பற்று அண்ட் அவங்களுக்கு இருக்க அந்த திறமை, அந்த என்ன சொல்ற அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் போயிட்டிக் ஸ்கில்ஸ் மேல இருந்து அவங்களுக்கு அந்த திறமை அது அவங்களுக்கு மேல் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம்.
1: எக்ஸாக்ட்லி.
0: ஸோ இப்படி நம்ம வந்து இன்னைக்கு ரியல் லைஃப் விமென்ஸ் பத்தி நிறைய பேச போறோம். அண்ட் அதுல ஃபர்ஸ்டா ஒரு பெரிய குறிக்கோளோட இருக்காங்க. 5,000 பேருக்கு நல்லா சொல்லி கொடுத்து அது அவங்க கத்துக்கிட்டு அவங்க மார்க்கெட் பண்றது மட்டும் இல்ல, சொல்லி கொடுக்கறோம், ட்ரெய்னிங் பண்றோம். அதாவது
1: தன்னோட கலையை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு மனம் வேணும் இல்லையா?
0: கண்டிப்பா. அண்ட் நிறைய லேடிஸ் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க, ஏன்னா இதை கத்துட்டு சாதாரணமா செய்யறதை விட இதை ட்ரைனிங்கா கொடுத்து அது ஒரு பிசினஸ் ஆக்குறாங்க பாருங்க.
1: சோ வந்து அவங்க மட்டும் ஒரு ஆண்டர்பிரினரா இல்லாம இன்னும் நிறைய பேர் ஆண்டர்பிரினர்ஸா வர வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது வந்து இப்ப ரொம்ப நல்ல எண்ணம் கூட சொல்லலாம். இப்ப வந்து அண்ட் டெய்லரிங்ன்றத பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரலாவே விமன் சின்ன சின்னதுல இருந்தே ஒரு குட்டி பட்டன் தைக்கிறதுல இருந்தே ஆரம்பிச்சிரும் அந்த டெய்லரிங் கலை. சோ வந்து அப்படி இருக்கும்போது அவங்க அதை இன்னும் டெவலப் பண்ணி ஒரு பெரிய டெய்லரிங் ஷாப் ஓபன் பண்ணியிருக்காங்க, ஒரு விமனா தனியா நின்னு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். பாரு,
0: ஃபேஷன் டிசைனிங் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இனோவேஷன். இன்னைக்காவது நீங்க வந்து டீனகர்ல போயிட்டு போறதுக்கு உங்களுக்கு இடம் இருந்திருக்கா?
1: சுத்தமா. அதாவது அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போயிட்டீங்கனாலே உள்ள ஒரு என்ன சொல்லுவாங்க, கடுகு விழுறதுக்கு கூட இடம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ கூட்டமா இருக்கும். ஸோ அவ்வளோ ஃபேஷன் டிசைனிங் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அவ்வளோ வளர்ந்துட்டே வருதுன்னு தான் நம்ம சொல்லணும்.
0: அப்படி இருக்கும்போது ஒரு டெய்லர் ஷாப் வைக்கிறதுன்றது நீங்க வேணா சாதாரணமா டிநகர்ல போய் பாருங்களேன், குட்டி குட்டியா இருக்கும் எல்லா டெய்லர் ஷாப்ஸ்.
1: ஆமா,
0: அந்த டெய்லர் ஷாப்புக்குள்ள வந்து 1008 என்ன சொல்ற ஸ்லிப்ஸ் வச்சிருப்பாங்க.
1: அண்ட் மோர் ஓவர் இப்போ அங்க நடக்க போதே இல்ல எல்லாரும் கூப்பிடுவாங்க, என்கிட்ட தச்சுக்கோங்க, ஹாஃப் அன் அவர்ல தச்சு கொடுக்கற, 1 hourல தச்சு கொடுக்கறன்னு கார்ட்ஸ் கொடுப்பாங்க.
0: சோ அப்படி இருக்கும்போது ஒரு லேடி இதுல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்டதான் இன்னைக்கு பேச போறோம். அவங்க பேர் பர்கானா, கிளாசிக் டெய்லர் லேடிஸ் டெய்லர் ஷாப் வச்சிருக்காங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. சோ அவங்க கிட்ட பேசலாம்.
2: ஆமாங்க,
0: நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ரோகிராம் ஸ்டார்ட்
2: பண்ணலாமா?
0: என்ன யோசனை வச்சுட்டு இத கொண்டு வந்தீங்கம்மா?
2: முதல்ல ரெடிமேட் தைக்கணும்ன்ற எண்ணத்துல இருந்தவங்க, ரெடிமேட் தச்சு கடைகள்ல போடணும், பெரிய அளவுல பண்ணணும்ன்ற ஒரு எய்ம்ல இருந்தோம்.
0: அப்படிங்களா?
2: ஆமாங்க. அதுக்கு வந்து
0: வந்து பேசிக்கா நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்கம்மா? நீங்க வீட்ல இருந்தே கத்துக்கிட்டீங்களா இல்ல?
2: வீட்ல இருந்து தான் கத்துக்கிட்டேன்.
0: அப்படிங்களா?
2: வீட்ல இருந்தா பக்கத்துல ஒருத்தங்க ஒரு டெய்லரிங் சொல்லி கொடுத்தாங்க, இன்ஸ்டிடியூட் இருந்தது, அங்க போய் கத்துட்டேன்.
0: உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது கடை வைக்கணும் அப்படினு சொல்லிட்டு?
2: எனக்கு Dress நல்லா போடணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே இருக்கும்.
0: அப்படிங்களா?
2: அதனால நான் நிறைய இடத்துல தைக்க கொடுத்து எனக்கு சரியா அமையல.
0: ஓகே.
2: அதனால நம்மளே கத்துக்கிட்டு நம்ம
0: என்ன
2: சம்பாதிக்க
0: நீங்க ஒரு ஆம்பிஷன் கூட வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி இத்தனை பேருக்கு வந்து நான் சொல்லி கொடுக்கணும், 5000 பேர் நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு உங்களோட லட்சியத்தை பத்தி உங்களுக்கு சொல்லுங்களேன். ஹலோ,
2: இல்ல
0: அந்த லட்சியத்தை பத்தி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் இப்படி தோணுச்சு?
2: உங்களுக்கு நல்லா டேலண்டா ஆகணும், நமக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் நம்ம சொல்லி தரணும், வர வர்ற பெண்களும் நல்லா டேலண்டான பெண்களா இருந்தா அவங்களும் நல்லா கத்துக்கிட்டு இதே மாதிரி நல்லா சம்பாதிக்கணும். அப்படி அப்புறம் இந்த மாதிரி அவங்க கத்து நம்ம கத்து கொடுத்தோம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டும் பொழுது அவங்களுக்கு நம் என்னுடைய புகழும் பெருகும்ல, அந்த ஒரு இதுதான்.
0: சோ இது வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சுமா, அதாவது பிசினஸ் மாதிரி ஆரம்பிக்கணும்ட்டு இந்த இன்டென்ஷன்ல கத்துக்கிட்டீங்களா முன்னாடி, இல்லனா கத்துக்கிட்டேனோ சரி நம்ம செய்யலாமே அப்படினு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்களா?
2: கத்துக்கிட்டதுக்கு அப்புறமே இது மாதிரி செய்யலாம்னு தோணுச்சு. முதல்ல எனக்கு மட்டும் தைக்கணும்னா நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் நான் தைக்கிறத பார்த்து எல்லாரும் பக்கத்துல வீட்டுல குடுத்து இருக்கிறவங்க எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் தைக்க ஆரம்பிச்சேன். கீழே புத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய கையில பார்த்து எல்லாரும் தைக்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியவும் கொஞ்சம் நல்லா எல்லாரும் நல்லா இருக்கு, கட்டிங் நல்லா இருக்கு, தையல் நல்லா இருக்குன்னு சொல்லி பினிஷிங் நல்லா இருக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பரவுறதுதான் இது. இந்த மாதிரி
0: நீங்க வந்து இப்படி இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது உங்க ஃபேமிலில இருந்து எப்படி என்கரேஜ்மெண்ட் இருந்ததா, இல்ல உங்களை மிஸ் பண்றோம், நீங்க வந்து வேலை செய்யறதுனால குழந்தைகளை பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுங்களா?
2: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப கோஆபரேட் பண்ணாங்க, அவங்கதான் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு கிடையாது. இன்னும் நல்லா செய்யுன்ற அளவுக்கு தான் என்னை ஊக்கப்படுத்துறாங்க தவிர வந்து வேற எந்த ஒரு இதுவும். ஆனா சில எப்பாவது ஒரு சில சமயம் கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும், ஏன்னா ஊர்ல அம்மாவுக்கு உடம்பு இல்லாம இருக்கும்போது போய் பார்க்க முடியல, கொஞ்சம் முக்கியமான ஒரு இதுவா இருக்கும்போது போய் பார்க்க முடியல, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்கதான் செய்யுது. அதனால இதுல ஒரு நிம்மதி இருக்கு. வேற நம்மளா நம்ம வேணும்னு செய்யல, ஏதோ ஒரு நல்லது எல்லாருக்கும் ஒரு நல்லதா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதியும் இருக்குது மனசுல.
0: இந்த பிசினஸ்னால உங்களுக்கு மனசு நிறைவு இருக்கு. வேலைக்கு போகும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதாவது மன உளைச்சல் இருக்கும் நிறைய வேலை இருக்கும் போது அப்படின்லாம் நினைக்கும் போது இந்த பிசினஸையும் உங்களோட அந்த வாழ்க்கையும் நீங்க அதாவது உங்களோட குழந்தைங்களோட உங்களோட ஹஸ்பண்டோட நீங்க சேர்ந்து செய்யறீங்க இல்லையா, அது அவரோட என்கரேஜ்மெண்ட்ல தான் நீங்க செஞ்சீங்கன்னு வேற சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட லைஃபையும் உங்க பிசினஸையும் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க?
2: ரொம்ப சில நேரம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், டென்ஷனா இருக்கும். வேலை ரெண்டு வேலையும் வீட்டு வேலையும் இருக்கும், கெஸ்ட் வந்துருவாங்க, சீசன் டைமா இருக்கும் வேலை அதே கடையிலயும் சீசன் டைம்ல ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அப்ப ரொம்ப யோசனை பண்ணிதான் ரெண்டு வேலையும் நம்ம தான் செய்யணும் அப்படின்றத நானே என்னைய மனசளவுல நான் தயார்படுத்திட்டு தான் நான் செய்வேன்.
0: இருக்கும்போது இந்த இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இவ்வளவு தூரம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கீங்க,
2: இன்னமும்
0: அதாவது அவங்களை வந்து உங்க கூட சேர்த்து வந்து வேலை வாங்கிட்டு இருக்கீங்க இல்லீங்களா?
2: கொஞ்சம் பேர் வேலை, சில பேர் இண்டிவிஜுவலா அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இண்டிவிஜுவலா எப்பாவது வந்து என்ன பாப்பாங்க, யூஸ் பண்ணிட்டு போவாங்க.
0: சோ இண்டிவிஜுவலா பண்றவங்க வந்து அவங்க எப்படி உங்ககிட்ட அதாவது ஹெல்ப் வந்து கேட்பாங்களா, இல்ல அவங்களே வந்து தன்னம்பிக்கையோட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்களுக்கே நீங்க ஹெல்ப் பண்றீங்க
2: வந்து கேட்பாங்க சில நேரம். நிறைய பேர் அவங்களே தன்னம்பிக்கையோட அவங்க அந்த அளவுக்கு அவங்க நல்லபடியா அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க.
0: ரொம்ப நன்றிமா, உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். அதாவது வீட்டுல இருந்துட்டே வந்து எப்படி எல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதாவது இது வந்து ஒரு மெயினான கேட்டகரி இல்லீங்களா?
2: பாதுகாப்பான தொழில்
0: நீங்க பேசுறது ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு வந்து எங்களுக்கு கால் பண்ணி இப்படி எல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு
2: நினைக்கிறோம்.
0: ரொம்ப நன்றிமா. ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு தொலைபேசியில் நம்ம பேசினதுக்கு முன்னாடி அதாவது ஷோக்கு முன்னாடி நம்ம பேசினது இது இல்லைங்களா? ஸோ இவங்க சொன்னதை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு லட்சியத்தோடு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது 5000 பேருக்கு சொல்லி கொடுக்கறதுதான் வந்து அவங்களோட லட்சியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய நல்ல மனசு இருக்கணும் பாருங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன்னு சொல்லல, என்னால சொசைட்டிக்கு ஒரு யூஸ் இருக்கணும். அது பொதுவா டீச்சிங் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம கத்துக்கிட்டது எல்லாத்தையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு நல்ல டீச்சருங்கிறவங்க அப்பதான் இருப்பாங்க. அப்படி இருக்க மாதிரிதான் இன்னைக்கு வந்து பொதுவா இந்த மாதிரி ஆளுங்களாம இருக்காங்க. அவங்களோட மனசும் அதே மாதிரிதான் இருக்கு. அண்ட் அதையும் ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸா கூட ஆக்கிக்கிறாங்க. இதுல வந்து நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், இவ்வளவு எனக்கு பேமெண்ட் கொடு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க.
1: சம்திங் லைக் பேசிக்கலா இப்ப எப்படி டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதே மாதிரிதான் இதையும் பாக்குறோம்.
0: ஆமா. அண்ட் இவங்க கிட்ட எல்லாம் நீ கத்துக்கும் போது பாத்துன்னு வச்சுக்கோயேன், நீ லைவ் எக்ஸ்போஷர் கிடைக்கும் உனக்கு. அதாவது வருவாங்க, வரவங்க வந்து அவங்க கஸ்டமர்ஸே வந்து ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க, அண்ட் எப்படி தைக்கணும் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து டெய்லர் ஃபேஷன் டிசைனிங்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் பத்தி சொல்லி கொடுப்பாங்க சாதாரணமா. ஆனா இவங்களுக்குலாம் வந்து சாதாரணமா என்ன சொல்றது, சொசைட்டில இருக்க எக்ஸ்போஷர் மட்டும்தான். என்னதான் பெருசா படிக்கலனாலும் சின்னதா ஹாபின்னு ஸ்டார்ட் பண்ணி பெருசா ஆக்கியிருக்காங்க அவங்களோட ஷாப்பை. அண்ட் அதை நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம்.
1: அண்ட் அது மட்டும் இல்ல, இப்ப பர்கானா வீட்டில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே இப்போ வந்து நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறது கிடையாது. பிகாஸ் பொண்ணு பார்க்கும் போதே வந்து எனக்கு வேலைக்கு போகாத பொண்ணு தான் வேணும், எனக்கு வீட்டை பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க.
0: நீங்க சொல்றதுக்கு கான்ட்ரவர்ஷியல் ஒன்று சொல்லணும்னா, சில வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா, என் லைஃப் ஸ்டைல் என்னோட எக்கானமி சஸ்டெயின் பண்றதுக்கு என் வைஃபும் படிச்சிருக்கணும், என் வைஃபும் வேலை போகணும் அப்படின்னு
1: சொல்லிட்டு பீப்புள் இருக்காங்க.
0: கண்டிப்பா ரெண்டு ஆங்கிள் இருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒர்க் அண்ட் லைஃப் ஸ்டைல், உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு கோப்ப பண்றதுக்கு தான் நீங்க ஒர்க் போறீங்க. ஆனா சில நேரத்தில் வந்து அதையும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது வரும். உங்க வேலையை வந்து ஒரு சில நேரத்தில் உங்களால காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது, என்னால இங்க வர முடியாது, என்னால இந்த விஷயத்த செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. கஸ்டமர்ஸ் அப்பதான் வெயிட் பண்ணிட்டு
1: இருக்காங்க. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, சீசன் டைம்ல வந்து எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஷி ஹேஸ் டு காம்ப்ரமைஸ், வீட்டை கொஞ்சம் இது பண்ணிட்டு, பிகாஸ் வேலையை விட முடியாது. அவங்க வந்து அதை ஒரு பேஷனை எடுத்து, நீங்க சொன்னீங்க ரொம்ப லட்சியத்தோட தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, வேலை வேண்டாம் வீடு போதும் அப்படின்னு சீசன் டைம்ல எல்லாம் அவங்களால அதை ஒதுக்க முடியாது.
0: அண்ட் இது வந்து ஒருத்தர் நின்று செய்யற வேலை கூட கிடையாது, அவங்களுக்கு அடியிலும் சில வேலை செய்வாங்க. அப்பதான் டெலிகேட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு கண் இருக்கணும், அதாவது மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது சொசைட்டில நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து சாதாரண படிக்கிறதுன்றது வேற, இப்படிதான் மக்கள் ஹேண்டில் பண்ணணும். ஆனா தொழில் ரீதியா நீங்க இறங்கும் போது அதுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆனதுன்னு சொல்லலாம்.
1: சோ லைக் வீட்ல உட்காந்துட்டு சும்மா இருக்கிறத விட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் பார்க்க போனா. அண்ட் டெய்லரிங், அதாவது ஒரு ஃபினிஷிங், ஒரு கிளாத்துக்கு ஃபினிஷிங் கொடுக்கறது எவ்வளவு முக்கியம், தைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஃபினிஷிங் கொடுக்கறதும் அவ்வளவு முக்கியம். சோ டெய்லரிங் பிசினஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு ஆஸ்பெக்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் தான். எதுவுமே இது

0: ஜாப் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பையும் தவிர்த்து நிறைய ஜாப்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, நிறைய பிசினஸ் செய்யறாங்க.
1: இனிஷியலி பாத்தீங்கன்னா ஹேர் ஹோஸ்டல்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லீங்களா, இப்போ வந்து பைலட்ஸே வர ஆரம்பிச்சிட்டாங்க.
0: விமன் பைலட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கே ஆ அப்படின்னு இருக்கு, பிகாஸ் இட் வாஸ் பைலட் ஜாப் அப்படின்றது மென்னுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா விமனும் ஏதோ ஒரு கார் ஓட்டுற மாதிரி அசால்ட்டா பிளைட் ஓட்டிட்டு போயிடுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான்.
1: அண்ட் மெக்கானிக்கலா பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் டூல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு எதுக்குமே வந்து லேடிஸ் வந்து தயங்குவாங்க ஒரு விஷயம். அண்ட் அவங்கள போக விட மாட்டாங்கிறது அடுத்த விஷயம், போனாதானே தெரிஞ்சுக்க முடியும். சோ போக விடாதது வந்து இந்த சமுதாயம் வந்து சில நேரத்துல சில காலத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது இல்லையா, இப்ப அதையெல்லாம் தாண்டி பெண்கள் வந்துட்டாங்க. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். அண்ட் முன்னாடியே பேசின மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருந்ததுன்னா இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண முடியும்.
0: ஐ திங்க் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப சொல்றாங்க மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல், பட் ஸ்டில் அந்த ஈக்குவாலிட்டி இன்னும் பெரிய அளவுக்கு வரலன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் ஒரு எல்லா அளவு ஃப்ரீடம் கொடுத்துட்டு கொடுத்து பார்த்தாங்கனாலே தெரியும் விமென்க்கு இருக்கிற கிரியேட்டிவிட்டி என்ன. அவங்க
1: இதுக்கெல்லாம் தான் நம்ம இன்னும் 33%க்காக சண்டை போட்டு இருக்கோம்.
0: எக்ஸாக்ட்லி.
1: சோ ஓகே, அடுத்து நம்ம பேச போறவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து சாதாரணமா இங்க இருக்க வேண்டியவங்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஸ்லிம்கா ரெக்கார்ட்ஸ்ல வந்து அவங்க பேர் இடம் பிடிச்சிருக்கு. அப்படி யோசிச்சு பாருங்க
0: எவ்வளவு பெரிய விஷயம் அது, எல்லாருமே அந்த ரெக்கார்ட்ஸ்ல வந்து இடம் பிடிக்க முடியாது.
1: அண்ட் அவங்க பேர் வந்து துர்கா பாலச்சந்திர, துர்கா சந்திரசேகர் சாரி. அவங்க வந்து ஒரு துர்கா டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க.
0: ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டிடியூட் நானு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்.
1: ஆமா, மோஸ்ட்லி இதில் இந்த மாதிரி ஜாப் எல்லாம் வந்து சாதாரணமா லேடிஸ் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பைலட் பிளேன் ஓட்டுறா இருக்கட்டும் கார் ஓட்டுறா இருக்கட்டும் அந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து விட மாட்டாங்க. டெய்லரிங்கிறது பெண்களுக்கே உரிய ஒரு ஜாப்னு சொல்லலாம், ஜுவல்லரி மேக்கிங்லாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேல் டாமினேஷன் அதிகமா இருக்க வேண்டிய இடம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலயும் அச்சீவ் பண்ணிட்டு மேல வந்திருக்காங்க போது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா எதுவுமே பெருசு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் மேல போயிட்டே இருக்காங்க. இவங்க வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் பர்சன் சொல்லணும். இது மட்டும் இல்ல, சாரி சேல்ஸ் பண்றாங்க, இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு இருக்காங்கன்னு
0: வச்சுக்கோங்க.
1: சோ நம்ம அடுத்து வந்து
0: இதை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சாதான் அதுல என்ன இருக்கு, அவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும்.
1: சோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹலோ
2: ஹலோ, வணக்கம், நன்றி பேசுறேன், சொல்லுங்க.
1: அதாவது நாங்க இன்னைக்கு வந்து எப்படி வீட்டுல இருந்து ஹாபியா இருக்க ஹாபியா வந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டு பெண்கள் அதை எப்படி வந்து பிசினஸ் ஆக்கிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம் இந்த ஷோல. சோ இதுல வந்து நீங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க, ஏன்னா நீங்க ஒரு பெரிய டிரைவிங் ஸ்கூல் எல்லாம் வச்சிருக்கீங்க. அண்ட் லிம்கா சாதனை புத்தகத்துல வந்து உங்க பேர் வந்திருக்கு, அது சாதாரண விஷயம் இல்ல கண்டிப்பா. சோ அதுக்கு எங்களோட கங்கிராச்சுலேஷன்ஸ்.
2: நீ மட்டும் ஓட்டுற எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி எப்படி டெவலப் ஆயிதான் என்னோட ஐடியா வந்து இப்ப டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்திருக்கு. இப்ப டிரைவிங் ஸ்கூல் வரவங்க எல்லாருமே என்னோட ஐடியாவை ரொம்ப பிரைஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, நாங்களும் இண்டிபெண்டா இருக்கிறோம், டூ வீலர் ஓட்டுறதுனால கெயின் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நல்ல ஐடியா தானே. நிறைய பெண்கள் வந்து ஒவ்வொரு விதத்திலயும் ஒரு இனோவேட்டிவ் ஐடியாஸ் வச்சிருப்பாங்க. டியூ டு சர்க்கம்ஸ்டன்சஸ் நல்ல அவங்களால அதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம இருக்கும். இப்ப குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்கும், அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களே திங்க் பண்ணி அதே ஒரு தொழிலாவும் தொடங்க முடியும்.
1: சோ அதாவது லிம்கா சாதனை புத்தகத்துல வந்து உங்க பேர் இடம் பெறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அந்த காரணத்தை பத்தி நீங்க சொல்லுங்க.
2: ஆமாங்க, தன்னம்பிக்கையின் முதல் முயற்சி இது. ஏன்னா வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணணும், நிறைய விஷயங்கள்ல வந்து சப்போர்ட்டிவா இருந்ததும் ஒரு பெண்களை வந்து ஒரு தொழில் முனைவராக ஆக முடியும். அந்த விஷயத்துல நான் ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லணும், எனக்கு எல்லா விதத்துலயும் வீட்லயும் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த அந்த ஒரு தாட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு, அதனால அன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அவ்வளவு பெரிய பிசினஸ் நடத்திட்டு இருக்கிறேன்.
1: சரிம்மா, அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி இதனால உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்ததா, அதாவது இது நீங்க வந்து பின்தங்கி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நினைச்சீங்களா?
2: அப்படி இல்லவே இல்லை, நாங்க டே பை டே பிகமிங் ஃபார்வர்ட் திங்கிங். ஏன்னா இன்னைக்கு

0: நாலு பேர் வந்தாங்க, நாளைக்கு 10 பேர் வராங்க. அந்த மாதிரி நெசசிட்டி இருக்கிறதுனால வந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு 15 இயர்ஸ் அந்த டிரைவர்ஸ்க்கு ரன் பண்ணதுனால எல்லாருக்குமே என்னை பத்தி தெரிஞ்சிருக்குது. அது பெண்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாவும் இருக்குது.
1: இது வந்து செய்யும் போது நீங்க ஃபர்தரா உங்க ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு போனாங்கனாலே அதுல கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லீங்களா? அதே வந்து நீங்க பெரிய பிசினஸாவும் ஆரம்பிச்சு இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப உங்க பிசினஸ் வந்து எப்படி வந்து எலாபரேட்டா இருக்கு? யார் யாரெல்லாம் இப்ப வந்து வேலை செய்யறாங்களா? உங்களுக்கு அடியில வந்து நிறைய பேர் வேலை செய்யறாங்களா?
0: எங்கிட்ட இப்ப 15 பேர் ஒர்க் பண்றாங்க. நான் ஒரு சிங்கிளா சோலோவா ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 15 பேர் என்கிட்ட ஒர்க் பண்றாங்க. 15 ஃபேமிலியை நான் சப்போர்ட் பண்றேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? வேலை இல்லாத திண்டாட்டம் வந்து எல்லா விஷயத்திலயும் இருக்குது. வேலை குடுக்கறவங்க கூட நிரந்தரமான வேலை இருக்கா அப்படிங்கறது இன்னைக்கு சொல்ல முடியாது. ஐடி பீல்ட்லாம் கூட ரொம்ப தடுமாற்றம் எல்லாத்திலுமே இருக்குது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா டிரைவிங் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ட் ஒர்க் பண்ண முடியுது. ஒரு வந்து ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு. இருக்கு பிசினஸ்.
1: சோ இதை தவிர்த்து நீங்க என்னென்ன பிசினஸ், சைட் பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: ஆமா, சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி டூ வீலர் நிறைய பேர் வந்து வண்டி ஓட்ட தெரிஞ்சு ரிப்பேர் ஆனதுன்னா ஒரு பெரிய டஃப் டாஸ்கா இருக்குது அவங்களுக்கு. யாராவது மெக்கானிக் பாக்குறாங்க, அவங்க ஏமாத்திடுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சொன்னா அந்த மாதிரி வண்டியை சர்வீஸ் பண்ணித்தரேன். அந்த மாதிரிலாம் பண்ணித்தரேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய லேடிஸ் வந்து சப்பாத்திஸ் வீட்டுல நல்லா பண்ணுவாங்க. அதுல இருந்து அவங்க வந்து நிறைய இப்ப ஐடி பார்க்ல ஒர்க் பண்ற பேச்சுலர்ஸ் எல்லாம் சப்பாத்தி எல்லாம் பண்ணி தர்றாங்க, சிக்கன் போட்டு தராங்க.
1: நடத்திட்டு பெருமையான விஷயம். இந்த ஷோல நீங்க பேசினதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.
0: எல்லா பெண்களும் நினைச்சா முன்னு போக முடியும். கவர்மெண்ட் ஜாப் தான் போவோங்கிற காலம் மாறி போய் பிரைவேட் கம்பெனிகள் நிறைய இப்ப வர ஆரம்பிச்சு அங்கேயும் ஜாப் செக்யூரிட்டி இல்லாத போது ஏன் நம்ம செல்ஃபா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதுங்கிற எண்ணத்துல ஏதாவது ஒரு முதல்ல கஷ்டப்பட்டுதான் முன்னுக்கு வர முடியும். எடுத்தவனே லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற கனவு இருக்கலாம். ஆனா இம்மிடியட்டா ஒரு எதிர்பார்க்க முடியாது. அவங்க கனவு காணுங்க, கனவு காண்டிட்டு அதுக்காக நீங்க ஒர்க் பண்ணுங்க.
1: எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம புதுசா செய்ய முடியுமோ அதெல்லாம் புதுப்பிச்சுட்டே போகணும் இல்லீங்களா?
0: ஆமா, நம்ம நிறைய திங்க் பண்ணுவாங்க. எந்த பிசினஸா இருந்தாலும் அது எப்படி பெட்டர்மெண்ட்டுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், எப்படி செஞ்சா இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறத தியரட்டிக்கலாவும் பிராக்டிக்கலாவும் திங்க் பண்ணதான் ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும்.
1: ரொம்ப நன்றிமா நீங்க பேசினதுக்கு. ரொம்ப அதாவது
0: ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. Thank you so much for calling me.
1: Thank you மா. ஒரு நிமிஷம் நீங்க லைன்ல இருங்க. ஒரு ஹலோ. சோ இப்ப இவங்க பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரணமான ஜாப் இல்ல இதெல்லாம்.
2: ஆமா, அது டிரைவிங் அப்படின்னு பாக்கும்போது இப்போ இப்போ இப்ப இருக்கிற சினாரியோல பாத்தீங்கன்னா ஜென்ஸே வந்து கார் ஓட்டும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முன்னாடி பாத்துட்டு ஓட்டணும், குண்டு குழிக்குள்ள விடக்கூடாது. இவ்வளவு இருக்கும் போது
1: அண்ட் சாதாரணமா நீங்க ரோடுக்குன்னு போனீங்கன்னா 1008 டிராபிக் ரூல்ஸ் இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும். அண்ட் ஆர்டிஓல எல்லாம் போய் நிக்கிறனாலே வந்து ஒரு பெரிய தலைவலின்னு சொல்லலாம். அப்படி இருந்து அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் உடைச்சிட்டு வந்து இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்க. அண்ட் லிம்கா சாதனை புத்தகம்ங்கிறது வந்து ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல, சாதாரணமா இடம் பிடிக்கும்.
2: I think we should salute her for this.
1: ஆமா, அண்ட் தன்னம்பிக்கைன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன் இல்லீங்களா?
2: அவங்க பேசும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வெளியில தெரியுது. சோ லைக் எதுமே வந்து அவங்க
1: எல்லாமே முடியும்,
2: எல்லாமே முடியும், என்னால முடியாதது எதுமே கிடையாது அப்படிங்கற கான்ஃபிடன்ஸ் அவங்க கிட்ட தெரியுது அவங்க பேசும்போதே.
1: இன்னொரு விஷயம் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சாதாரணமா ஒரே ஒரு பிசினஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. மல்டி டாஸ்க், சாரி சேல் பண்றேன்றாங்க, வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்றேன்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் வந்து அவங்க எப்படி பிசினஸ் ஆக்குறது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு மேனேஜ்மெண்ட் மைண்ட்னு சொல்லலாம்.
2: ஆமா
1: அவ்வளோ நல்லா எல்லாத்தையும் செஞ்சுட்டு.
2: அண்ட் மோரோவர் அவங்க சொல்ற மாதிரி இந்த வண்டி சர்வீஸ் பண்றது வந்து ரொம்ப சின்ன விஷயமே கிடையாது. சாரி சேல்ஸ் அப்பார்ட், பட் அதை தவிர வண்டி சர்வீஸ் பண்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஒரு ஒரு பார்ட்டியும் எப்படி பண்ணணும், எப்படி கழட்டணும், அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும் சார். அதெல்லாமும் கற்றுக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: இந்த விஷயத்த வந்து ஆள் வச்சு வேலை வாங்கணும்னா கூட நமக்கு வந்து ஒரு நாலேஜ்ன்றது கண்டிப்பாக அவசியம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து என்ன சொல்றது கண்டிப்பா நீங்க சொன்ன அவங்களை சல்யூட் பண்ணி ஆகணும். அண்ட் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கும் ஆனா முடங்கி கிடக்குறாங்க அப்படின்ட்டு. அதுவும் ஒரு ஜாபுக்குன்னு போனா அந்த ஜாப்ல வந்து ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கான வர்க்கை வந்து செஞ்சுட்டே இருக்கும்.
2: காலையில போனோமா, வீட்டுல சமைச்சு வச்சோமா, ஆபீஸ் போனோமா, அங்க வேலையை முடிச்சோமா, திருப்பி வீட்டுக்கு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணோமா, பசங்களுக்கு எல்லாம் கொடுத்தோமா, தூங்கணுமா, இந்த லைஃப் அப்படியே வேண்டான்னு ஒதுக்கி வச்சு
1: நிறைய பெண்கள் முன்னாடி
2: வராங்க.
1: இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரபலமான இப்ப மசாலா கம்பெனி ஒண்ணு இருக்கு.
2: ஆமா
1: அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா சாதாரணமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் ஆரம்பிச்சாங்க இல்லீங்களா. வீடு வீடுக்கும் தெரு தெருக்கும் போயிட்டு அவங்க மசாலா வித்துட்டு இப்போ பெருசா தமிழ்நாடு அளவுல வந்து ஒரு பெரிய மேனுபேக்சரர் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம்.
2: பாக்க போனா அவங்க பேர் அந்த மசாலா யூஸ் பண்ணாதவங்க யாரும் இல்லை. ஒரு ஒரு வீட்லேயும் கண்டிப்பாக அந்த மசாலா இருக்குன்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ பிரபலமாக இருக்கிறாங்க. அவ்வளோ மக்கள் வந்து அந் அவங்க என்ன டேஸ்ட் கொடுத்துருந்தா மக்கள் அந்த மசாலா தான் வேணும்னு போவாங்கன்றது கூட நம்மளுக்கு புரியும் இதுலேருந்து.
1: ஆமாம் அது அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஃபுட்டுக்கு என்றைக்குமே கிரைசிஸ் கிடையாது. நம்ம என்ன 18 ரிசெஷன் பீரியட் இருந்தாலும் ஃபுட்டுக்கு என்றைக்குமே கிரைசிஸ் இருக்காது. ஏன்னா எல்லாரும் சாப்பிட்டு தான் ஆகணும், பசிக்கு தான் செய்யும், சாப்பிட்டு தான் ஆகணும்.
2: நீங்கள் சொல்கிற மாதிரி கிரைசிஸ் கிடையாது. பட் அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நிறைய டேஞ்சர்ஸும் இருக்குது.
1: ஆமாம்
2: கொஞ்சம் இப்படி அப்படி ஆயிட்டு ஒரு வாட்டி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது பெரிய ஒரு இஷ்யூவாக்கி அதை ஊதி பெருசாக்கி புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம மக்கள். அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா இல்ல தப்பு தான் கிடையாது.
1: ஆமா அது கண்டிப்பாவும் அதுதான். ஏன்னா அது பப்ளிக் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரணுன்ற அவசியம் எதுக்குமே கிடையாது, என்னைக்குமே கிடையாது. என்னைக்குமே ஒரு செக்டர்ஸ் பப்ளிக்கா இருக்கட்டும் பிரைவேட்டா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அந்த அலர்ட்னஸ் இருக்கணும். ஸோ அப்படி வந்து ரொம்ப அலர்ட்டிவா செய்ய வேண்டிய விஷயம் தான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி. அண்ட் இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்ரிங் முடிக்கிறாங்க வராங்க, ஆனா சில ஹோம் மேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா சமையலுங்கிறது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதை வச்சுட்டு அவங்க நிறைய பிசினஸ் பண்றாங்க, லைக் மசாலா பொடி செய்யறாங்க, அப்பளம் விக்கிறது,
2: அது
1: ஊறுகாய் போடுறது.
2: அது தவிர இப்ப பாத்தீங்கன்னா மாவே வீட்டுல இட்லி தோசை மாவு வீட்டுல அரைச்சு விக்கிறாங்க.
1: வீட்டுல அரைச்சு வந்து அதாவது மாவு அரைக்கிறது இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் சரி ஹோம் மேக்கர் ஐ மீன் வெளில போறவங்களுக்கும் சரி ஜாப்க்கு போறவங்களுக்கும் சரி ஒரு பெரிய டாஸ்க்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்காக ஒரு நாள் செஞ்சு வைக்கணும்.
2: ஆமா ஒரு வாரத்துக்கு ஃபுல்லா அவங்க செஞ்சு வைக்கும் போது அதுக்குன்னு தனியா அவங்க டைம் ஒதுக்க வேண்டி இருக்கு. அதையும் இப்போ இல்லாம அதையும் ஒரு சின்ன பிசினஸா எடுத்து நிறைய எந்த கடையில போய் கேட்டாலுமே வீட்டுல பண்ற மாவு இருக்கு அப்படின்னால பாக்கெட் மாவு எடுத்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுவும் அது நீங்க
1: இன்ஃபேக்ட் அது ஹைஜீனிக் கூட இல்ல,
2: இட்ஸ் வெரி ஹைஜீனிக்,
1: ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்ல இல்ல பாருங்க, அதனால ஹைஜீனிக் கூட. சோ இந்த மாதிரி வீட்ல இருந்து செய்யற அந்த
2: தமிழர்களுக்கு
1: வந்து சாப்பாடுங்கிறது உயிர் அப்படின்னு சொல்லலாம் இல்லீங்களா. ஏன்னா ஒவ்வொரு அந்த டேஸ்டி ஃபுட் எங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியாவது அதை வாங்கிடுவாங்க,
2: வாங்கி அது தேடி போவாங்க.
1: திறமைகள் எங்க இருந்தாலும் தேடி போக வேண்டியது வந்து தேடி போற பக்குவம் வந்து தமிழர்களுக்கு இருக்கு சொல்லலாம்.
2: அண்ட் அப்ரிஷியேட் பண்ற ஒரு மனமும் தமிழர்களுக்கு ஜாஸ்தியே இருக்கு.
1: ஆமா சோ ஓகே ஃபுட் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து நம்ம அடுத்தது பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பெருசா கொண்டு வந்து ஊக்குவிச்சு அதை செய்யறாங்க. அண்ட் அந்த வகையில வந்து ஹேண்ட் ரைட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்.
2: ஹேண்ட் ரைட்டிங் பத்தி பேசினா நிறைய பேசலாம். பிகாஸ் குழந்தைங்களுக்கு இப்ப ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுக்கறதே ஒரு பெரிய என்ன ஒரு சப்ஜெக்டே சொல்லி கொடுக்கற அளவுக்கு பேரண்ட்ஸ் விழுந்து விழுந்து சொல்லி கொடுக்குறாங்க.
1: ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங்கிறது வந்து அதாவது சிலர் சொல்லுவாங்க ஒரு இன்டர்வியூல இருந்து ஒரு ரெஸ்யூம்ல இருந்து எல்லாத்துக்குமே ஹேண்ட் ரைட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும், பிகாஸ் மகாத்மா காந்தி கூட சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, எனக்கு சின்ன வயசுல ஹேண்ட் ரைட்டிங் இல்லை, அப்ப வந்து நான் அது ஒன்றும் பெரிய விஷயமா நினைச்சது இல்லை, பட் இப்ப வந்து அதுக்காக நான் கவலைப்படுறேன். ஸோ மக்களே நீங்க அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
2: இப்போ வரப்போற ஜென்ரேஷன் குழந்தைங்களே தயவு செஞ்சு அம்மா அப்பா சொல்ற மாதிரி கொஞ்சம் நீட்டா எழுதி பழகுங்க. உங்களுக்கு தான் அந்த 4 லைன்ஸ் புக் எல்லாம் ஸ்கூல்லயே குடுக்குறாங்க, ஹேண்ட் ரைட்டிங் புக்ஸ்னே ப்ரொவைட் பண்றாங்க. அதுல டெய்லி ஒரு லைன் இல்ல ஒரு பேராகிராஃப் எழுதி பார்த்தாலே ஐ திங்க் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது நல்லா வரும்.
1: இப்ப நம்ம பேச போற பிரீத்தி கோவிந்த் ராஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரைட் ரைட் அதாவது ரைட் எழுது சரியா எழுது அப்படிங்கிறது
2: ரைட் W R I T E N R I G H T
1: R I G H T. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸே எடுக்கிறாங்க. இது வந்து சாதாரணமா அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு அவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா, என் குழந்தைக்கு வந்து சரியா இல்லை, ஸோ அதனால வந்து நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். அண்ட் நடுவில் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க வந்து பக்கத்து வீட்டுல இருந்தா வந்து சேர்ந்தாங்க. ஸோ அதையே நான் ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம பேச போறோம், பேசலாம். வணக்கம்மா.
0: ஹலோ.
1: வணக்கம். அதாவது இன்னைக்கு வந்து எங்க டாபிக்ல வந்து நாங்கள் என்ன பேசிட்டு இருக்கோம்னா, ஹோம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல எப்படி லேடிஸ் வந்து ஹாபியா சில விஷயங்கள் எடுத்து அதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அண்ட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரைட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது ஃபர்ஸ்ட் இனிஷியலா?
0: ஐடியா எப்படி வந்ததுன்னா, என் பசங்களுக்கு ரொம்ப மோசமா இருந்தது அதான் ஹேண்ட் ரைட்டிங். சோ அத நம்ம எப்படி குணப்படுத்துறது? டீச்சர் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவா ஸ்கூல்ல இருந்து, பசங்க ஹேண்ட் ரைட்டிங் சரி பண்ணும், சரியில்லை சரியில்லை, மார்க் டிராப் ஆகுதுன்னு.
1: ஓகே.
0: சோ அவளுக்கு நான் நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்து இன்டர்நெட் எல்லாம் பார்த்து எப்படி அவளை நம்ம ஹெல்ப் பண்ணலாம் வீட்டுல இருந்து, அது போல நான் டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணி அதுல இருந்து அது க்ரோ ஆச்சு. பேசிக்கலி நம்ம மான்டெசோரி ட்ரெயின் டீச்சர்.
1: பேசிக்கலி உங்களோட பேசிக்
0: என்ன? இட் வாஸ் ஈஸியர் ஃபார் மீ.
1: கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது நீங்க என்னென்ன சூழ்நிலையில தள்ளப்பட்டீங்க, அதாவது எப்படி எல்லாம் இருந்தது உங்களோட என்வாயர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, சொசைட்டியா இருக்கட்டும் உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அண்ட் உங்களுக்கு எப்படி இது இவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்குன்னு நீங்க
0: நினைக்கிறீங்க? பேசிக்கலி அது ஒரு சின்ன ஹாபியா தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு பையன் தான் ஜாயின் பண்ணலாம் முதல்ல.
1: ஓகே.
0: ஒரு பையன் நான் எழுத ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப நான் அந்த ஒரு பையன் ரெண்டு பத்து பசங்க ரெண்டு மூணு பேர் அது மாதிரி அது மல்டிப்ளை ஆயிடுச்சு. பட் இப்ப இந்த மாதிரி லாஸ்ட் இயர் 2008 எங்கிட்ட படிச்ச பசங்க அவ பேரண்ட்ஸே பப்ளிஷர், அவ என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க இவ்வளவு நல்லா கத்து குடுக்கறீங்களே, புக் வர்க் புக் டிசைன் பண்றீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் 1 இயர் நான் வர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 14 வர்க் புக்ஸ் டிசைன்
1: பண்ணிருக்கேன்.
0: இந்த 14 வர்க் புக்ஸ் ஸ்கூல்ஸ்லயும் யூஸ் பண்ண போறாங்க, பிளஸ் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ்லயும் அந்த வர்க் புக்ஸ் யூஸ் பண்றாங்க.
1: சூப்பர். அதாவது
0: இந்த ஜனவரியில இருந்து அதுக்கப்புறம் இந்த ஒர்க் புக் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜனவரியில இருந்து நிறைய இது மாதிரி நம்ம ஆலோஹா சென்டர்ஸ், குளோபல் ஆர்ட் சென்டர்ஸ், சிப் அகாடமி அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துற சென்டர்ஸ் எல்லாம் என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு, இப்ப நம்ம இந்த சென்டர்ஸ் எல்லாம் நடத்துறோம், நம்மளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஒரு 200 இருக்கு, உங்க ப்ரோக்ராம நம்ம அந்த சென்டர்ல யூஸ் பண்ண முடியுமா, அது போல ஒரு எங்கிட்ட வந்து கேட்டாங்க. அதனால இப்ப நிறைய சென்டர்ஸ், இப்ப நம்ம சென்னையிலேயே 10 சென்டர்ஸ் இருக்கு.
1: ஓகே.
0: ரைட் ரைட் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் நடத்துறவா.
1: சோ அப்படி இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க.
0: திருநெல்வேலியில ஒரு சென்டர் இருக்கு, அங்கேயும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ், நான் கரிக்குலம் எல்லாம் டிசைன் பண்ணி அவ டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணி பின் அவ நம்ம கரிக்குலம் ஃபாலோ பண்ணிட்டு அவ கண்டக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறாங்க. சோ இன்னும் நிறைய பசங்களை நம்ம கவர் பண்ண முடியும், இன்னும் நிறைய பசங்களை நம்ம பெனிஃபிட் பண்ண முடியும்.
1: ஓ, சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்றீங்க இல்லையா இந்த பிசினஸ்?
0: ஆமா, முந்தி நான் தனியா பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்ப எல்லாம் இப்ப சென்டர்ஸ் எல்லாம் போறதுனால எனக்கு தனியா முடியாது. சோ அதனால இப்ப என்னோட ஹஸ்பண்ட் நிறைய ஹெல்ப் பண்றாரு, அவர்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபுல்லா பாத்துக்கிறார்.
3: பாத்துக்கிறாரு.
4: ஓகே,
3: டீச்சிங் நான் பாத்துக்கிறேன், பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வர்க் ஃபுல்லா அவர் தான் பாத்துக்கிறாரு.
4: டீச்சிங் பாக்கும்போது இப்ப 10 கிளாஸஸ், 10 செக்டர்ஸ் வச்சிருக்கீங்க, 10 இடத்துல தனியா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது 10 இடத்துல வந்து நீங்களே சொல்லி கொடுக்கறீங்களா, இல்ல உங்களுக்கு அடியில வந்து சில டீச்சர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க?
3: இப்ப அவாவ சென்டர்ஸ்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க, அந்த டீச்சர்ஸ் நான் ட்ரெயின் பண்ணி பின் அவாலே கண்டக்ட் பண்றேன்.
4: சோ நீங்க வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க ஸ்டூடண்ட்ஸ் ட்ரெயின் பண்ற மாதிரி இல்லீங்களா?
3: ஆமா ஆமா ஆமா, கரெக்ட்.
4: சோ ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மா, நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி,
3: ரொம்ப சந்தோஷம், தேங்க் யூ.
1: சோ இப்ப இவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரைட் ரைட், அது பேர்ல ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு, ரைட் ரைட், அது சரியா எழுது,
2: கரெக்ட்டா எழுது. ஆமா
1: ஆமா. அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் பத்தி இவங்க பேசும்போது, அதாவது நம்மள ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சின்ன விஷயம்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப இவங்க பேசும்போதுதான் தெரியுது அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு
2: அப்படின்னு. ரொம்ப பெரிய விஷயம் தான், சும்மா
1: ஏன்னா அவ்வளவு ஸ்கூல் அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க, பேரண்ட்ஸும் சரி அண்ட் சாதாரணமா சொசைட்டில அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதும் சரி. அதாவது 10 இடத்துல வந்து தனியா வச்சிருக்கேன், பிரான்ச்சஸ் வச்சிருக்கேன், அது இல்லாம நான் திருநெல்வேலியிலும் செய்யறேன் அப்படிங்கறது வந்து
2: அதுல ஒரு பிரான்ச் ஓபன் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இந்த காலத்துல பெரிய விஷயமா இருக்கும் போது, 10 பிரான்ச் அப்படின்னும் போது அதுல எவ்வளோ ஒரு அவங்க ஈடுபாடு, எவ்வளவு ஈடுபாடு இருந்தா அவங்களால அதை செய்ய முடியும்.
1: அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து எங்கேயும் போய் கத்துட்டு இதை ஆரம்பிக்கல, நெட்லயும் இல்ல சாதாரணமா புக்ஸும் படிச்சு கத்துக்கிட்ட விஷயம் இது. இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல அவங்களுக்கு, அதான் நான் இங்க வந்து இவ்வளவு பணம் கட்டி இவ்வளவு படிச்சு இதுக்கு ஏத்த மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்ல. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்க குழந்தைகிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல சுத்தி சூழல இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து வெளியில கொண்டு போயிருக்காங்க, அதாவது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க, நினைச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து வெளியில கொண்டு போயிருக்காங்க, அதாவது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு சில செக்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி அண்ட் அங்க வந்து தனித்தனியா வந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அங்க அவங்க ஃபேக்கல்டிஸ் போட்டு எவ்வளவு
2: ஃபேக்கல்டிக்கு டீச் பண்றதே ஒரு பெரிய விஷயம் தான்.
1: ஆமா, எவ்வளவு ஒரு பிளான்ட் ஸ்டேஜ்ல போயிருக்காங்க, அவங்க சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் இல்லைங்களா? சோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அவங்களுக்கு வர்றது தான் இதெல்லாம்.
2: இப்போ வந்து நம்ம கூட வந்து குணசுந்தரி அப்படின்னு இன்னொருத்தவங்க நம்ம கூட டெலிஃபோன்ல,
1: அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய காஸ்மெட்டாலஜிஸ்ட் சொல்லலாம். காஸ்மெட்டாலஜிஸ்ட்னா சாதாரணமா இல்ல, அவங்க ஒரு பார்லர் பியூட்டி பார்லரும் வச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா பியூட்டி பத்தி நீங்க ஆயிரத்தெட்டு பேசலாம்.
2: இப்ப அழகு, அதுவும் எக்ஸ்டர்னல் அழகுக்கு முக்கியத்துவம் நிறையவே குடுக்கறாங்க நம்ம மக்கள், அது விமென் பாக்கும்போது ரொம்ப குடுக்கறாங்க. ஒரு பெடிக்யூர் மேனிக்யூர்ல இருந்து ஃபேஷியல்லே நிறைய வெரைட்டிஸ்,
1: எந்த ஸ்டேஜ் ஆஃப் லேடிஸும் வந்து கண்டிப்பா வந்து பியூட்டி பார்லர் போயே ஆகணும். சின்ன குழந்தைன்னா ஹேர் ஹேர் கட், அதுக்கப்புறம் நீங்க போகும்போது ஒவ்வொரு விஷயமும் இருக்கு, ஐப்ரோஸ்ல இருந்து இருக்கு, ஃபேஷியல்ல இருந்து இருக்கு, பெடிக்யூர் மெனிக்யூர் ஆயில் மசாஜ் இல்லீங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்றது. சோ ஒருத்தவங்களுக்கு என்ன கஷ்டமோ அதுதான் சமுதாயத்துல வந்து நம்ம மார்க்கெட்ல எடுத்துட்டு போற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பாக்கும்போது பியூட்டி பார்லர் செக்டர்ங்கிறது வந்து பூமிங் இண்டஸ்ட்ரின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லீங்களா? சோ இப்ப வந்து இந்த காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். ஹலோ, வணக்கம் மேடம்.
5: சொல்லுங்க. வணக்கம்.
1: சோ இன்னைக்கு வந்து நாங்க எங்க ஹோம் மேனேஜ்மெண்ட் டாபிக்ல எப்படி பேசுறோம்னா, ஹாபியா சில விஷயங்களை வந்து லேடிஸ் ஆரம்பிச்சு அதை எப்படி பெருசா பிசினஸா கொண்டு போறாங்க அப்படிங்கறத பத்தி எனக்கு பேசிட்டு இருக்கோம். சோ இதுல வந்து நீங்க வந்து ஓவியா பியூட்டி பார்லர் சொல்லிட்டு ஒரு காஸ்மெட்டாலஜி பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டா இருக்கீங்க. பட் இனிஷியலா நீங்க வந்து உங்க பிசினஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க?
5: அதுக்கப்புறம் வந்து பொழுதுபோக்கு ஒண்ணு வேணும், நேரத்தை சும்மா செலவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு பிசினஸ் பார்ட் டைம் பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னோம்.
1: ஓகே,
5: அது வந்து இப்ப கொஞ்சம் படிப்படியா வளர்ந்து, அதாவது முழுசா அதையும் செய்ய முடியாது இதுவும் செய்ய முடியாது அளவுலதான் இருக்குதா கண்டி முழுமை அடையலன்னு வச்சுங்க அந்த பிசினஸ்.
1: சரி, ஓகே. நீங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினைச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்ல சும்மா செஞ்சு பாக்கலாமே உள்ள பிசினஸ்க்குள்ளதான் போய் பாக்கலாம் எப்படி இருக்கு இண்டஸ்ட்ரின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனீங்களா?
5: இல்ல இல்ல, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணல, அதான் சொல்றேனே ஒரு பொழுதுபோக்குக்காக
1: ஆரம்பிச்சிருந்தா
5: அது கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வம் வந்து இப்ப வந்து ஓரளவுக்கு ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே. சோ ஃபர்தரா வந்து உங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்கு, அதாவது ஃபர்தரா நீங்க வந்து ஃபியூச்சர்ல என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா இருக்கு? ஏனா பார்லர் வந்து
5: நிறைய ஐடியா இருக்கு, பெரிய அளவுல செய்யணும்னு. ஆனா வந்து முதல்ல ஃபேமிலின்னு பாக்கும்போது அது ரெண்டாம் பட்சம் ஆயிடுது. லேடிஸ் வந்து முழு நேரமா குடும்பத்தோட போயிடுறதால இருக்கிற நேரத்தை தான் பிசினஸ்க்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கு.
1: ஓகே.
4: சோ அதாவது உங்க பேக்ரவுண்ட்னு பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தீங்களா, அதாவது உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வந்து யாருன்னா பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருந்தாங்களா, அது மூலமா வந்து நீங்க இதுல ஆர்வம் இருந்ததா உங்களுக்கு, இல்ல நீங்களே போய் வந்து சும்மா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களா?

0: எங்க சைட்ல யாரும் இல்ல, அம்மா பிசினஸ் பண்ணி இருந்தாங்க. ஆனா வந்து அம்மா பிசினஸ் பண்ணிருந்தாங்க, ஆனா இந்த பிசினஸ் இல்ல, அவங்க வேற மாதிரி பண்ணிருந்தாங்க. அதுல இருந்து வளர்ந்ததான் எங்களுக்கு லேடிஸ் எல்லாம் செய்யணும், அம்மாவே செய்யறாங்களே நம்ம எல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதுக்கு வந்து வீட்டுக்கார ஒரு துணையா இருந்தாரு.
1: ஓகே, சோ அதாவது நீங்க இந்த பிசினஸ்ல ப்ரோஸ் என்ன பாங்க, அதாவது என்ன பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த பிசினஸ் என்டர் ஆன உடனே, இதெல்லாம் பாசிட்டிவ் நினைக்கிறீங்க? அதாவது பொதுவா சொசைட்டியோட போயிட்டு உடனே நீங்க நிறைய பேர் மீட் பண்றது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நிறைய பேர் கிட்ட கம்யூனிகேட் பண்றது, மிங்கிள் பண்றது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சோ உங்களோட பிசினஸ்ல நீங்க அந்த மாதிரி எதை நினைக்கிறீங்க? அடிப்படையா வச்சு கேக்குறதா, இப்ப நீங்க பிசினஸ் குள்ளன்னு போயிட்டீங்கன்னா நீங்க எதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்திருக்கா இந்த பிசினஸ் செய்யறதுல இருந்து, இல்ல ஃபர்தரா உங்களுக்குள்ள வந்து என்ன நடந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
0: மாற்றங்கள் நிறைய இருக்குது. அதாவது நம்மளால சம்பாதிக்க முடியும்ன்றது இருக்குது, ஒரு ஃபேமிலியை தனியா ரன் பண்ண முடியும்ன்ற தைரியம் இருக்குது, எதையுமே தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியுது.
1: சோ தன்னம்பிக்கை வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க இல்லீங்களா?
0: ஆமா.
1: உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா, நான் கொஞ்ச நேரம் பொறுத்து. ஹலோ, உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து கேப்போம், ரொம்ப நன்றிமா. இப்ப அவங்க பேசுறீங்க இல்லையா, அண்ட் பாத்தீங்கன்னா காஸ்மெட்டாலஜி செக்டர் நம்ம முன்னாடி பேசுற மாதிரி ரொம்ப ஒரு பெரிய பூம்ல இருந்திருக்கு. அண்ட் இப்ப வரைக்கும் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு தலைவலினா டாக்டர் கிட்ட போவாங்க, அடுத்து காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்டதான் வருவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு முடி நிறைய கொட்டுது, என்ன பண்ணட்டும்,
2: என்ன பண்றது,
1: என் ஸ்கின் இப்படி இருக்கு, என்ன பண்ணட்டும். என்னதான் நீங்க உள்ளுக்கு மெடிசன் எடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாவும் சில ஃபேக்டர்ஸ் வந்து நீங்க கேர் பண்ண வேண்டியது இருக்கும். அதனாலதான் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் எனிதிங் அப்படி செய்யலாது.
2: பியூட்டி
1: பார்லர்ஸ் பாத்தீங்கன்னா சோ பெனிஃபிஷியரிஸ்.
2: பியூட்டி பார்லர்ஸ் பார்த்தா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு பியூட்டி பார்லர் இருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்.
1: ஆனால பத்த மாட்டேங்குதுங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். எங்க போனீங்கனாலும் கூட்டமா இருக்கும், அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது, அங்க மார்க்கெட் வந்து ஜாஸ்தி இருக்கு.
2: அவங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற டைம் வரைக்கும் உள்ள ஆளுங்க இருந்துகிட்டேதான் இருப்பாங்க.
1: இனிஷியலி பார்பர் சலூன் அப்படின்றது பியூட்டி பார்லர்ஸ்
2: அப்படின்னு
1: வருது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட என்ன சொல்றது கஸ்டமர் சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா
2: இருக்கு.
1: சும்மா ஒரு லோக்கல் அப்படின்ட்டு இல்லாம அழகா வந்து கொண்டு போறாங்க, அவங்கள வந்து ஒரு பிளான்ட் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போறாங்க. அந்த வகையில இந்த காஸ்மெட்டாலஜிஸ்ட் வந்து நம்ம கிட்ட நல்லா பேசுனாங்கன்னு
2: சொல்லலாம், விஷயங்களும் சொல்லுவாங்க.
1: அண்ட் சில விஷயம் பாத்தீங்கன்னா பர்சனலா லேடிஸ்க்குன்ட்டு இருக்கிற ப்ராப்ளம்னா வீட்டுல குழந்தைங்க ஹஸ்பண்ட் அப்படி விட்டுட்டு வந்து அவங்களால தனியா வந்து ஒரு இடத்துல இறங்க முடியாது. அந்த சப்போர்ட் இருந்தது பரவாயில்ல, நான் பாத்துக்க நீ போய் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அதுதான் வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மென்ட்.
2: பாக்க போனா அது அவங்களுக்கு இன்னும் மன தைரியம் கொடுக்கும்.
1: ஆமா,
2: நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஒரு மன தைரியம் இருக்கும் போது இன்னும் நல்லாவே பண்ணுவாங்க, அவங்க நிறைய கான்சென்ட்ரேஷனோட பண்ணுவாங்க. சோ ஐ திங்க் ஆல் திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஒரு அதாவது ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப முக்கியமா இருக்கணும் ஒரு ஒரு ஆண்டர்பிரினர்ஸ்க்கும். சோ அடுத்து வேற என்ன அப்படின்னா,
1: அடுத்து வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்க வந்து ஒரு ஹோம் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு அழகா ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் அப்படி செய்வாங்க. பெண்களுக்கு வந்து கலை இருக்கு, ஆனா அதுல கூட வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டாக்டரேட் பட்டம் நீங்க வாங்கலனாலும் அந்த கைவினை பொருள் செய்யறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு இன்டென்சிட்டி வேணும். ஆமா,
2: இப்ப
1: சில விஷயம் பாத்தீங்கன்னா சில வந்து மெஹந்தி போட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. இப்ப உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏதோ ஒரு எக்ஸிபிஷன்ல வந்து சும்மா 8000 சம்பாதிச்சாங்க.
2: ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு ஸ்டால் ஓபன் பண்ணாங்க, வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் மெஹந்தி கேட்ட அரபிக் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க, ஒரே லைன் இழுத்து விட்டு மெஹந்தி போடுறாங்க.
1: ராஜஸ்தான் டிசைன்ஸ் இருக்கு, அரபிக் டிசைன் இருக்கு, மார்வாடி டிசைன்ஸ் இருக்கு, அதாவது ஒவ்வொரு கேட்டகரி நிறைய இருக்கு. அண்ட் அதுல ஒரு சின்ன விஷயம், இப்ப நம்ம காஸ்மெட்டாலஜின்னு பெரிய செக்டர் பேசினாலும் ஒரு சின்ன செக்டர்லயே எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க. இது இல்லாம ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, இது இல்லாம பியூட்டிஷியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் பிரைடல் மேக்கப்ஸ் எல்லாம் பண்றவங்க
2: எல்லாம் ஹேர் ஸ்டைலிங்க்கு இப்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்னிங் சொல்றாங்க, அயர்னிங்னு சொல்றாங்க. சோ ஒரு ஒரு ஹேர் ஸ்டைலிங்குமே கூட இம்பார்ட்டன்ஸ் போத் ஃப்ரம் ஜென்ஸ் சைடும் இருக்கு, விமன் சைடும் இருக்கு.
1: அண்ட் லேடிஸ் வந்து பொதுவா அதை ஐடென்டிஃபைட் டு பி பியூட்டிஃபுல்.
2: எஸ்
1: எப்பவுமே வந்து பெண்கள் வந்து நீங்க நிலாக்கு அதாவது அழகா இருக்க விஷயங்களுக்கு தான் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. சோ அதனால பியூட்டிங்கிறது வந்து மோர் ரிலேட்டட் டு விமன் அப்படின்னு ஆயிடுச்சு. அண்ட் பியூட்டிஃபைங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வீட்டை பியூட்டிஃபை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அடுத்து பேச போற ஷாம்லா தேவி, இவங்க என்னன்னு சொல்றது, இவங்க வந்து எல்லாத்துலயுமே ஜுவல்லரி மேக்கிங் தெரியும் உங்களுக்கு, பெயிண்டிங்ஸ் தெரியும், அதாவது வால் பெயிண்டிங் தெரியும், ஃபேப்ரிக் பெயிண்டிங் தெரியும், வாட் நாட், அது மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க.
2: சொல்ல போனா நேம் இட் அண்ட் ஐ ஹேவ் இட் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது
1: மோஸ்ட்லி இது வந்து ஷி இஸ் டூ மச் இன்டு ஆர்ட் வர்க்.
2: ஓகே,
1: சோ இன் தட் கேஸ் ஐ டோன்ட் நோ ஹவு டு நேம் இட். நீங்க என்ன நேம் பண்ணாலும் அதை எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கு.
2: ஐ நோ, அதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, யூ நேம் இட் அண்ட் ஐ கேன் டூ இட் அப்படின்ற ஒரு இருக்கு அவங்க.
1: அண்ட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், யூ நோ தட். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் இவங்க எல்லாம் வந்து அப்படியே, ஐ திங்க்
2: எல்லாருமே சொல்றாங்க தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு, பட் அதை எல்லாரும் காமிச்சிக்க மாட்டாங்க, வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதையும் மீறி இந்த மாதிரி இப்ப நம்ம பேசின இந்த விமனும் சரி, இப்ப பேச போற ஷாம்லா அவங்களும் சரி,
1: ஷாம்லா தேவி அவங்களும் சரி, மோஸ்ட்லி வந்து ரொம்ப கிரியேட்டிவான பீப்புள் சொல்லலாம். சோ இப்ப அவங்க கிட்ட நம்ம அடுத்து பேசலாம். ஹலோ, சோ இன்னைக்கு வந்து நாங்க வந்து எப்படி ஹோம் மேனேஜ்மெண்ட்ங்கிற டாபிக்ல வந்து எப்படி வந்து ஹாபியா சில விஷயங்கள் லேடிஸ் ஆரம்பிச்சு அதை எப்படி பெருசா கொண்டு போறாங்க, பிசினஸ் அளவுக்கு கொண்டு போறாங்க இல்ல, அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ நீங்க வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஜுவல்லரி மேக்கிங் இதெல்லாம் வந்து ஹாபி ஆரம்பிச்சீங்க இல்லையா?
3: ஆமா.
1: சோ அதோட பின்னணி சொல்லுங்க, எப்படி வந்து எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு? சாதாரணமா இருக்கும்போதே வந்து நீங்க அத பேசிக்காவே நீங்க ஆர்டிஸ்டா இல்ல எப்படி ஆரம்பிச்சீங்க இத?
3: ஜஸ்ட் லெட் லைக் ஸ்கூல் படிக்கிறதுனால இருந்து ஆர்ட்ல இன்ட்ரஸ்ட்ல ஆரம்பிச்சது தான். ஐ வாஸ் நாட் தட் டீப் டு பிகம் an entrepreneur அப்படி எல்லாம் பிளான் கிடையாது. பட் ஃபேப்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலா அது ஒரு டீப்பா டெவலப் பண்ணி எடுத்துட்டு போறதா பெஸ்ட் இஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங். அந்த மாதிரி பிளான் பண்ணதுல இப்போ ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃபுல் கோர்ஸ் எடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல ஆர்டர்ஸ்ல செய்யறதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சாரீஸ் இந்த மாதிரி வர்க் எல்லாம்.
1: சோ அதாவது நீங்க டெக்ஸ்டைல் டிசைனிங் மாதிரியும் செய்றீங்க இல்லீங்களா?
3: ஐட் மோர் லைக் டெக்ஸ்டைல் டிசைனிங்.
1: சோ உங்களோட ஓவரு கிராஃப்ட் பத்தியும் சொல்லுங்களே. இப்ப ஃபேப்ரிக் டிசைனிங்க்கும் ஜுவல்லரி டிசைனிங்க்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? அது எப்படி நீங்க கத்துக்கிட்டு செய்றீங்களா இல்ல ஜெனரலா உங்களுக்கே தெரியுமா ஏற்கனவே?
3: இல்ல இல்ல, இது வந்து சொன்ன இல்லையா, இதுக்கும் தனியா கோர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன் பிளஸ் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன என்னோட இப்ப கம்பர் கிளாஸ் யாராவது நிறைய சொல்லி தராங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாம் கத்துக்கிட்டு அதுல வந்துதான். இப்ப ஜுவல்லரி டிசைனிங்னா எனக்கு நார்த் இந்தியால இருந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஜஸ்ட் லெவல் ஸ்டார்டட், ஒரு விளையாட்டை தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுல முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே நல்லா எடுத்துட்டு போய் ரீச் பண்ணிட்டேன். ஆல் நியர் 2500 மெம்பர்ஸ் எங்கிட்ட ஜுவல்லரி மட்டும் கத்துப்பாங்க, அவங்களாம் இண்டிவிஜுவல் என்டர்பிரனரா கன்வெர்ட்டும் ஆயிட்டாங்க.
1: சோ பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மார்க்கெட் உள்ள போகும்போது நீ என்னென்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க மாதிரி?
3: லைக் என்ன வந்து பொறுத்த வரைக்கும் வீட்டுல ஆர்டர் வந்துட்டே இருக்கிறது அப்படிதான் கொடுத்துருக்கேன் தவிர டைரக்ட்லி ஐ டோன்ட் டேக் எனிதிங் டு தி மார்க்கெட்.
1: ஓகே, சோ
3: ஆல் மை ஸ்டூடண்ட்ஸ் ஹேவ் டேக்கன் இட் டு தி மார்க்கெட். அவங்களே எடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்க சேலும் பண்ணிருக்காங்க, நல்ல ரீச் நல்லா இருந்துச்சு.
1: ஓகே, சோ இப்போ வந்து உங்களோட எஸ்டாப்ளிஷ்மென்ட் எப்படி இருக்கு? நீங்க ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் மாதிரி வச்சு சொல்லி கொடுக்கறீங்களா ஸ்டூடண்ட்ஸ்க்கு?
3: ஆமாங்க,
1: ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் மாதிரி வச்சு
3: வின் பேட்டர்ன் கிராஃப்ட்ன்ற நேம்ல ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருக்கேன். எவ்ரி டே ஐ கீப் ட்ரைனிங் அரௌண்ட் 5 மெம்பர்ஸ் மினிமம் வருவாங்க. இல்ல ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கூப்பிட்டா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்றேன்.
1: சோ அத இந்த இன்ஸ்டிடியூட் எடுக்கும்போது நீங்க வந்து இப்போ நீங்க கத்துட்டு வெளியில வந்து குடுக்கறது வேற, அதாவது மார்க்கெட்டிங் பண்றது வேற, ஆனா இங்க இருந்தே நீங்க செய்யறது வேற, அதாவது ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து செய்யறது வேற இல்லீங்களா? சோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க?
3: லைக் ஐ எனக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறது வந்து என்னோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் த ட்ரைனர்ஸ்ன்றது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையே இருக்கும், அதையே ஒரு ஒரு இதுவாகவே என்னோட ப்ரொஃபஷனாகவே எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகேம்மா,
3: ஐ லைக் டீச்சிங் ப்ரொஃபஷன், அதனால அது அந்த இதுலேயே இறங்கிட்டேன்.
1: ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் மார்க்கெட் கொண்டு போகிறீங்களா இல்ல ஃபர்தரா வந்து அவங்களே வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க, நீங்க சொல்லி கொடுத்தா போதும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்களா இல்ல ஃபர்தரா அவங்க கரியரை நீங்களே பில்ட் அப் பண்ணி விடுறீங்களா?
3: என்ன சொல்ல போனா அவங்களே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் சர்க்கிள் இருக்கு இல்லையா,
1: சேர்த்து செய்றீங்க இல்லையா, இதுல ஸ்டூடண்ட்ஸ் ன்னு பாக்கும்போது எத்தனை ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க தோராயமா சொல்லி கொடுக்கறீங்க?
3: லைக் அதான் சொல்லல, இப்போ ஜுவல்லரி டிசைனிங் பார்த்தா இந்த 3 and 4 இயர்ஸ்ல வந்து 1500 பார்ட்ஸ் ஆ தான் கிட்ட லேர்ன் பண்ணிருப்பாங்க. அதுல மோஸ்ட்லி ஆல் ஆஃப் திம் என்டர்பிரனர் இன்டிவிஜுவல் அவங்க வந்து பிசினஸ் ஆவே கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இதுல பெயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் மினிமம் 1000 பார்ட்ஸ் ஆ இருக்கலாம். அவங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தர் வந்து இன்ஸ்டிடியூஷனே வச்சு நடத்துறாங்க, ஒரு சில பேர் ஆர்டர்ஸ் எடுத்து செய்யறாங்க, அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. They have their own style of work. யாருமே கத்துக்கிட்டு இது வரைக்கும் சும்மா இருந்ததாக ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் எனக்கு சொன்னதில்ல, எல்லாருமே அவங்க வரைக்கும் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க.
1: ஸோ அதாவது நீங்க கத்துட்டு நீங்க வந்து பிசினஸ் ஆரம்பிச்சது இல்லாம மத்தவங்களுக்கு கத்து கொடுத்து நீங்க பிசினஸும் அவங்களையும் பிசினஸ் பண்ண விட்டுருக்கீங்க.
3: ஐ ஆம் மோர் இன்ட்ரஸ்டட் டு கிரியேட் என்டர்பிரனர். இன்டிவிஜுவல் என்டர்பிரனர் யாரை டெவலப் பண்றதுல தான் நான் ரொம்ப கீனா இருக்கிறேன். ஓகே, அண்ட் மோர் ஓவர் சின்ஸ் ஐ ஆம் வர்க்கிங் ஃபார் பிடிலைட், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது இந்த ஆல் ஆர்ட் மெட்டீரியல் ஹாபி ஐடியாஸ் தான கம்பெனி அது. அதுல தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் ஐ ஆம் ஃபர்ஸ்ட் லெவல்.
1: Okay.
3: So, my main profile thing is they've given my job as to train teachers.
1: Okay. So, train panni avangala further establish panna vidradhu, or entrepreneur establish panna vidradhu. Okay.
3: Yeah.
1: So, further avanga business vandhu neenga establish pannik, eppadi establish pannalam nu irukkeenga? Enna enna ideas na vechirukkeenga?
3: இப்போ வந்துட்டு என்னோட ப்ரோக்ராம்ஸ் ரெகுலரா டிவி மீடியாலயும் வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்துட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க என்னோடது பார்த்துட்டே நிறைய இருந்து கால்ஸ் வருது, அவங்க இண்டிவிஜுவலா அதை பார்த்து பார்த்து கிளாஸஸ் எல்லாம் கத்து கொடுக்குறாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ஸ்கூல் டீச்சரா கன்வெர்ட் ஆயிருக்காங்க, அதை படிச்சு அதை பார்த்து கத்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் பார்த்ததுனால அவங்களுக்கு ஒரு சிடியா கேக்குறாங்க எல்லாருமே. அது மாதிரி சிடி டெவலப் பண்ணி தர சொல்றாங்க
1: நினைக்கிறவங்களுக்கு.
3: எல்லாமே ஒரு அளவுக்கு படிச்சுட்டுதான் டீச்சரா கன்வெர்ட் ஆகணும். மார்னிங் இப்ப ஒரு சில ட்ரெண்ட்ல எப்படின்னா சும்மா ஜஸ்ட் மார்னிங் வந்து படிக்கிறாங்க, மத்தியானம் அவங்களே டீச்சரா கன்வெர்ட் ஆயிட்டு வெளியில கிளாஸ் எடுக்கிறாங்க, அது நாட் அட்வைசபிள், அப்படி இருக்கக்கூடாது. என்னோட அட்வைஸ் என்னன்னா ஃபுல்லா ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட்டா தரோவா லேர்ன் பண்ணிட்டு அண்ட் யூ ஷுட் பி கான்பிடென்ட், ஒரு வேர்டு கூட தப்பா சொல்லி தரக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்க ஒரு தனிப்பட்ட ப்ரொஃபஷனா எடுத்துட்டு நல்லது, இதே என்னோட அட்வைஸ்.
1: ஓகேம்மா, ரொம்ப நன்றி நீங்க பேசினது. நீங்க கொடுத்த டிப்ஸ் நிறைய வந்து எங்க வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. ஸோ என்ன சொல்றது, எல்லா ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட நம்ம பேசிட்டோம்னு சொல்றோம். ஆமா, எல்லாருமே முடிச்சாச்சு. அண்ட் சாதாரணமா இந்த விஷயத்த பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கல்ல, இவங்க வந்து ஃபெவிக்ரல் ஹாபி ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட வந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய, ஏன்னா அவ்வளோ ஆர்ட் ஒர்க்ஸ் நேரில் போய் பார்த்தா தெரியும். அவங்க வந்து இப்போ மீடியா இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் ஃப்ளடிஷ் ஆகிட்டு வராங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அதான் கேமலின் ஃபெவிக்ரலே வந்து கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா சும்மா இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இன்னைக்கு நம்ம பேசின எல்லா விமன் பார்த்தீங்கன்னா தி ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஏன்னா நேர்முகத்தில் வந்து நம்மளை மாதிரி 1000+ பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் ரெண்டு பேரு தான் இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கோம்னு சொல்லலாம். ஆனா மத்தவங்க எல்லாருமே வந்து முடங்கி கிடைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவங்க டேலண்ட்ஸ் வெளியே வரும்,
4: வெளியே வரும் கண்டிப்பா. அவங்களும் இதே மாதிரி நம்ம கூட பேசுவாங்க. இதோட வந்து
1: இல்ல, இதோட பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் பேசலாம் நம்ம. சாதாரணமா அதாவது ஃபெவிக்ரல் இதெல்லாம் இல்லாம, அதாவது ஃபெவிக்ரல் பாத்தீங்கன்னா டெய்லரிங் கேட்டரிங் இதெல்லாம் இல்லாமல், ஆர்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஃபர்தர் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அண்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் வந்து ஃப்ளரிஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க லேடிஸ் இல்லைங்களா. இன்னைக்கு வந்து வானமே இல்லை அப்படிங்கிற வந்து ஒரு முயற்சியில வந்து
2: வானமே இல்லை அந்த அளவுக்கு தான்
1: அதையும் தாண்டி போயாச்சு
2: போயாச்சு
1: இல்லைங்களா. சோ இன்னைக்கு வந்து
2: நம்ம நிறைய பார்த்தோம், நிறைய கேட்டோம், நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டோம். சோ ஐ திங்க் இதோட இன்னைக்கு
1: இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம முடிச்சுக்கலாம். கேட்டிருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இந்த நிகழ்ச்சியில இருந்து இப்போதைக்கு நாங்க விடைபடுறோம், அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நான் உங்க கல்யாண் அண்ட் என் கூட
2: நான் உங்க கீர்த்தனா. தொடர்ந்து கேளுங்க.

0: பாப்பா, இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா, என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல? கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ, ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா, எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கு.
1: ஏண்டா, இத சொல்ல நேரமா?
2: உங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து ஒயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சத்துப்படுது, இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்து இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சத்துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி காரை அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சத்துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி.
3: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
4: எம்ஓபி சமுதாய வானொலி கேட்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஆல்காட் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி மாணவ மாணவிகளின் வணக்கங்கள். கல்வி என்ற சூழ்நிலையில் ரொம்ப ரொம்பவே முக்கியங்க. பணப்பிரச்சனை, பெண் குழந்தை தானே அப்படின்ற அப்பாக்களின் எண்ணம், வறுமை, குடும்பத்தை காப்பாற்ற குழந்தைகளுக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால் படிப்பு மேற்படிப்பு பலருக்கு தடை செய்யுது. இந்த நிலை மாறணும். கல்வியோட அவசியம் தெரிஞ்சு எல்லாரும் படிக்கணும். இதை விளக்கும் வகையில் நாங்களே ஒரு நாடகம் எழுதி உங்களுக்காக வழங்குகிறோம். இப்போ இதில் நாடகத்தில் பங்கு பெறும் மாணவர்கள் துர்கா, உமா, பரமேஸ்வரி, ராதிகா, சுவாதி, ரேஷ்மா, விண்ணரசி, தர்ஷினி, பிரியா, ரம்யா, வினோதினி, ஹேமாவதி, கீர்த்தனா, மெர்சி, ராஜேஷ், கார்த்திக், பிரவீன், விக்ரம், அரவிந்த், சுமதி, திருமலை, மகேஷ், மணி, பிரான்சிஸ், மாளவிகா, இவங்க எல்லாரும் இந்த நாடகத்துல பங்கேற்றுக்கிறாங்க.

0: காட்சி ஒன்று, வகுப்பறை. கதாபாத்திரங்களாக நடிக்கும் மாணவர்கள் விக்ரம், தர்ஷினி, சுமதி, வினோதினி, மாளவிகா, பரமேஸ்வரி. ஆசிரியராக ராதிகா. வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: இப்பொழுது நம் திருக்குறள் கற்போமா?
1: கற்போம் அம்மா.
0: நன்றி மறப்பது,
1: நன்றி மறப்பது,
0: நன்றன்று,
1: நன்றன்று,
0: நன்றல்லது,
1: நன்றல்லது,
0: அன்றே மறப்பது நன்று,
1: அன்றே மறப்பது நன்று.
0: இப்ப நம்ம இதோட பொருள் பாப்போமா?
1: பாப்போமே.
2: உள்ள வரலாமா டீச்சர்?
0: பாப்பா விக்ரம் ஏன் ஸ்கூலுக்கு வரல?
2: வீட்டுல எங்க அம்மா உடம்பு சரியில்லை டீச்சர், அதனால எங்க அப்பா என்ன வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு.
0: அப்படியா? சரி, நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன், பாப்பா உட்காருப்பா. இதோட பொருள் என்னன்னா, ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச கெட்டதை வந்து நம்ம உடனே மறந்துடணும், ஆனா என்ன ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச உதவியை மட்டும் நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது. இதான் இதோட பொருள்.
2: உள்ளே வரலாமா டீச்சர்?
0: வாமா தர்ஷினி, ஏன் இத்தனை நாளா ஸ்கூலுக்கு வரல?
2: இல்லங்க டீச்சர், எங்க அப்பா பொம்பளை பொண்ணு படிச்சது போதும், வீட்டு வேலைக்கு போக சொல்றாங்க டீச்சர்.
0: ஓ அப்படியா, சரிம்மா நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேம்மா. உள்ள போக்கம்மா. காட்சி இரண்டு, தீப்பெட்டி தொழிற்சாலை. தொழிலாளர்களாக பிரான்சிஸ் தமிழரசன், திருமலை, மணிகண்டன், கார்த்திகேயன்.
2: விக்ரம்னு ஒரு பையன் வருவான், இன்னைக்கு வரலையாடா?
3: அவன் வரல போலடா, அவன் ஸ்கூல் போயிட்டான் போல இருக்குடா.
4: அவன் ஒரு நாள் வரான்னு நாள் வரமாட்டேங்கிறான்டா.
3: வேலை முடிஞ்சிச்சுடா, வாங்கடா போலாம்.
5: ஏப்பா கொஞ்சம் நில்லுங்கல, என் பையன் விக்ரம் இந்த வேலையில விட்டுட்டு போனேன், இருக்கானான்னு
3: பாருங்களேன். அவன் இன்னைக்கு வரல.
5: இல்லப்பா, இங்கதான்ப்பா விட்டுட்டு போனேன்.
3: அவன் ஸ்கூல் போயிருப்பா, அங்க போய் பாருங்க.
5: இல்ல உள்ள போய் கொஞ்சம் தேடி பாருங்களேன்.
3: நாங்க தான் கடைசியா வரும், உள்ள யாருமே இல்ல.
5: அப்படியாப்பா, நான் வீட்டுல போய் பாக்குறேன்ப்பா.
0: காட்சி மூன்று, விக்ரமின் வீடு. தாயாக உமா, தந்தையாக ரம்யா.
5: என்ன வேலைக்கு தானே போசுனேன், எங்க போன? எங்க போன?
6: அடிக்காதீங்க, அடிக்காதீங்க.
5: நீ வாய மூடுறியா? அவன் வேலைக்கு போனாதானே உனக்கு மாத்திரை மருந்துலாம் வாங்கிட்டு தர முடியும்.
6: நான் இருந்து என்னங்க பண்ண போறேன், அவனாச்சும் உங்களுக்கு படிச்சு சம்பாரிச்சு தருவான்.
5: படிப்பை பத்தியே நீ என்கிட்ட பேசாத.
6: சரி அது விடுங்க, பீரோல என்னோட ஜாதகம் இருக்கும், குரு பயிற்சி வேற வந்திருக்கான், எடுத்துட்டு போய் ஜோசிய பாத்துட்டாங்க, நான் இப்படியே இருப்பலாம் இல்ல ஏஞ்சி நடப்பனான்ட்டு.
5: எதுக்கா இருந்தாலும் குத்தம் சொல்லிட்டே இரு.
0: காட்சி நான்கு, கதாபாத்திரங்களாக நடிப்பவர்கள் ஹேமாவதி, ரேஷ்மா, பின்னரசி, பிரவீன்குமார், பிரியதர்ஷினி, துர்கா, ராஜேஷ், தர்ஷினி.
7: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
3: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
5: இந்த வீட்டுல யாரும் இல்ல போல, நாம வாங்க வேற வீட்டுக்கு போலாம்.
7: சரி வாங்க போலாம். உள்ளே யாராவது இருக்கீங்களாமா?
3: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
7: யார் நீங்க, என்ன வேணும்?
5: நாங்க படித்து வேற இல்லாத இளைஞர்கள்,
7: அதனால இந்த கிராமத்துல ஒரு நூலகம் அமைக்கலாம்னு வந்திருக்கோம்.
8: அதனால உங்ககிட்ட இருக்க பழைய புத்தகம் இருந்தா தாங்கம்மா.
7: இன்ன அது புத்தகமா? பழைய சோறு கேட்டா குடுப்பேன், பழைய துணி கேட்டா கூட தான் குடுப்பேன். என் கிட்ட வந்து புத்தகம்னு கேக்குறீங்களே, எனக்கே எழுத படிக்க தெரியாது, என் வீட்டுக்காருக்கும் படிக்க தெரியாது. போங்க போங்க.
8: முதல் வீட்டுக்கு போனோம், அங்க யாருமே இல்ல. ரெண்டாவது வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா இப்படி பேசிட்டு போறாங்களே.
7: இனிமேல் இந்த கிராமத்துல புத்தகம் கிடைக்குமான்னு சந்தேகமாவே இருக்கே.
3: அண்ணாக்காங்களா, ஏதோ புத்தகம் படிப்பட பேசிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்?
5: நாங்க அந்த கிராமத்துல ஒரு நூலகம் திறக்கலாம் இருந்திருக்கோம், அதுக்காக தான் உங்ககிட்ட பழைய புத்தகம் கேட்டோம், அதனாலதான் அவங்க அப்படி பேசிட்டாங்க.
3: எனக்கு படிப்புலாம் ரொம்ப பிடிக்கும், இந்த கிராமத்துல எங்கெங்க புத்தகம் இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்க கூட்டிட்டு போறேன்.
8: சரி வாங்க போலாம்.
3: துர்கா, துர்கா.
7: ஏய் தர்ஷினி, உள்ளவா, ஏன் இத்தனை நாள் ஸ்கூலுக்கு வரல?
3: ஏய் அது இருக்கட்டும் டி, இவங்க நம்ம கிராமத்துக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்கள முதல்ல உள்ள கூப்பிடுடி.
7: உள்ளவாங்க, உட்காருங்க. இவங்க எல்லாம் யாருடி?
3: ஏய் இவங்க எல்லாம் நம்ம கிராமத்துல ஒரு நூலகம் அமைக்கலாம்னு வந்திருக்காங்களாண்டி, அதுக்கு இவங்களுக்கு பழைய புத்தகங்கள்லாம் தேவைப்படுதா, அதுக்கு தானே உங்க வீட்டுக்கு வந்த.
7: ஓ அப்படியா, என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு, நானும் தரேன்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியும் வாங்கி தரேன்டி.
3: ரொம்ப நன்றி டி.
8: ரொம்ப நன்றிங்க.
7: கலெக்டர் நூலக திறப்பு விழாக்கு வருவாங்க, அப்ப நீ கண்டிப்பா வரணும்னாமா?
3: கண்டிப்பா வரேங்க. ஐயோ எங்க அப்பா வரா, நீங்க இதை வச்சுக்கோங்க.
9: வேலைக்கு போலியா நீ?

0: என்னோட கம்ப்யூட்டர் மூளை சொல்லுது, உன் பொண்டாட்டி வடகுதி செய்தா ஓடுற பர்பி புடி ஓடு.
1: நன்றி சாமி.
0: ஏன் உன் பொண்டாட்டி பிடிக்கிற சாகல பணத்தை கதை போறியா? பணத்தை வச்சுட்டு போயா?
1: சாமி
2: வணக்கம். சாமி
0: வணக்கம்.
2: இது என் பொண்டாட்டி ஜாதகம். எப்ப பரு லொக்கு லொக்குன்னு இருமினே இருக்கா, அவ இப்படியே தான் பழையில எழுந்து நடப்பாளா?
0: முதல்ல நீ பணத்தவி, உனக்கு ஒரு பையன் இருக்கானா?
2: ஆமா சாமி.
0: அவன் ஸ்கூலுக்கு போறனா?
2: ஆமா.
0: அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப, அதை வேலைக்கு அனுப்பு.
2: ஏன் சாமி?
0: அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா உன் பொண்டாட்டி காலம் முழுக்க இப்படியேதான் இருப்பா. அவன் வேலைக்கு அனுப்பிச்சதும் உன் பொண்டாட்டி உடம்பு சரியாகும்.
2: ஏன்?
0: உன் கட்டத்துல அப்படிதான் சொல்லுது.
2: அப்படியா சாமி? அவனை இனிமேல் நான் ஸ்கூல் பக்கமே அனுப்ப மாட்டேன் சாமி.
0: சரி சரி
2: வர சாமி.
1: அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா.
0: எதுக்கு நீ என்ன இப்ப நிக்க சொல்ற?
1: ஏமா ஊர் மக்களை ஏமாத்தி பொழைக்கிறீங்க.
0: நான் யாருக்காகம்மா இந்த மாதிரி எல்லாம் பொழைக்கிறேன்? உங்களுக்காக தானே நான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறேன்.
1: நீங்க ஊர் மக்களை ஏமாத்தி பொழைக்கிறதால நாம நல்லா இருக்கிறோமா?
0: எனக்கு எல்லாம் தெரியும், நீ கிளம்பு.
3: காட்சி ஆறு, விக்ரமின் வீடு, தாய் தந்தை, விக்ரமின் ஆசிரியர். விக்ரம், விக்ரம்.
4: அம்மா யாரோ வந்திருக்காங்கம்மா.
5: போய் யாருன்னு பாருப்பா.
4: உள்ள வாங்க டீச்சர். அம்மா எங்க டீச்சர் வந்திருக்காங்கம்மா.
5: உட்காருங்கம்மா, உங்க டீச்சருக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாப்பா.
2: என்ன இந்த வாழை முறை இப்படி காஞ்சி போய் கிடக்குது? ஏய் எங்க அவன்?
5: உள்ளதாங்க இருக்கான். எதுக்கு?
2: ஏய் இங்க வாய.
5: அடிக்காதீங்க,
1: அடிக்காதீங்க. எதுக்கு அவனை அடிக்கிறீங்க?
2: எங்க வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தாம ஸ்கூலுக்கு ஓடி போறாங்க.
1: வாழை மரத்துக்கு ஏன் தண்ணி ஊத்தணும்?
2: உங்களுக்கு தெரியாதாங்க, நீங்க டீச்சர் தானே. வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தினா தானங்க அது வளரும்.
1: அதுலதான் ஒரு இலை இருக்குல்ல, அதை வெட்டி நீங்க வித்து லாபம் பாக்கலாம்ல.
2: எங்க நீங்க ஒரு டீச்சர் தானங்க, உங்களுக்கு தெரியாதா? வாழை மரத்துல முதல் இலையை வெட்டினா மரமானது வளராதுங்க. பூ காய் கனி எதுவுமே வராதுங்க. அதனால நான் வித்து மொத்தமா லாபம் பாத்துப்பேன்.
1: ஒரு மரத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீங்க எங்க உங்க பையன் மேல வைக்க மாட்டேங்கிறீங்க? மரமும் நமக்கு முக்கியம்தான். ஒரு மரத்தை வளர்க்கறதுனால நமக்கு எவ்வளவு பயன் கிடைக்குது, அது மாதிரி உங்க பையனை படிக்க வச்சு பாருங்க. அவன் உங்களுக்கு அதை விட பல மடங்கு பயன் தருவான்.
2: ஜோசியரே சொல்லிருக்காருங்க, பையனை ஸ்கூல் பக்கமே அனுப்ப கூடாதுன்னு.
1: ஏங்க இந்த மாதிரி அறிவியல் வளர்ந்த காலத்துல மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு உங்க பசங்களோட வாழ்க்கையை வீணாக்குறீங்க? எங்க அப்பா அம்மா என்னை இப்படி படிக்க வச்சதுனாலதான் நான் இன்னும் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க உங்க பையனை படிக்க வச்சு பாருங்க, அவனும் உங்களை நல்லபடியாக பாத்துக்குவான்.
2: நீங்க சொல்றதெல்லாம் இப்பதான் புரியுது. கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத இப்பதான் புரிஞ்சுக்கினேன். நாளில இருந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேங்க விக்ரம.
4: நன்றி அப்பா.
2: நன்றிய என்கிட்ட சொல்லாத, உங்க டீச்சர் கிட்ட சொல்லு, அவங்கதான் புரிய வச்சாங்க.
4: நன்றி டீச்சர்.
1: நான் உன்னை நாளைக்கு ஸ்கூல்ல பாக்குறேன்ப்பா.
3: காட்சி ஏழு, நூலக திறப்பு விழா, கதாபாத்திரங்கள் ஹேமாவதி, விண்ணரசி, ராதிகா, ரேஷ்மா, பிரவீன்குமார், ராஜேஷ், தர்ஷினி.
6: அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்து உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச வருகிறார் நம்முடைய மதிப்புக்குரிய கலெக்டர் அவர்கள்.
7: இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த மாதிரி படிச்சு வேலை இல்லாத இளைஞர்கள் ஒரு நூலகத்தை திறக்கணும்னு நினைச்சது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அந்த நூலகத்தோட திறப்பு விழாக்கு என்ன சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஆமா, இந்த நூலகத்துக்கு தேவையான புத்தகம்லாம் நீங்க வாங்கறதுக்கு ஒரு சின்ன பொண்ணுதான் உதவி செஞ்சான்னு கேள்விப்பட்ட.
8: அவங்க பேரு தர்ஷினி. அவங்களை இங்க கண்டிப்பா நாங்க வர சொல்லி இருந்தோம், வந்திருப்பாங்க.
7: மேல கூப்பிடுங்க அவங்கள.
8: தர்ஷினி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்.
7: நீதான் தர்ஷினியாமா?
8: ஆமா மேடம்.
7: உங்க அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்களே, உங்க அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்களாமா?
8: எனக்கு அம்மா இல்ல மேடம், எங்க அப்பா மட்டும் தான் வந்திருக்காரு.
7: உங்க அப்பாவை நீ மேல கூப்பிடுமா?
8: அப்பா.
7: ஏய் நீ என் கூட படிச்ச ராஜேஷ் தானே?
9: யார் நீ?
7: என்ன உனக்கு தெரியலையா? நான் தான் உன் கூட படிச்ச ராதிகா.
9: பரவாயில்ல, என் கூட ஃபர்ஸ்ட் கலெக்டரா இருக்கேன்.
7: என் கூட படிக்கும் போது நல்லா தானே படிச்ச, ஏன் இப்படி ஆயிட்ட நீனு?
8: மேடம் எனக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஆசை மேடம், ஆனா எங்க அப்பா பொம்பளை பொண்ணு படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு மேடம்.
7: ஏன் நீ அவளை படிக்க வைக்கல?
9: பொம்பளை பொண்ணு படிச்சுன்னாதான் பண்ண போகுது.
7: பொம்பளை பொண்ணு படிச்சு என்ன போகுதுன்றத நீ சொல்லாத, அவங்கள படிக்க வச்சு பார்த்தாதான் தெரியும். நானும் ஒரு பொண்ணுதான், என்ன படிக்க வச்சதுனாலதான் என்னால இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர முடிஞ்சது. நீயும் அவளை படிக்க வையா, கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவா.
9: சரி ராதியா, நாளில இருந்து என் பொண்ணு நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன்.
7: சரி, நீ இந்த மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சதுனால நான் உனக்கு ஊக்க பரிசு தரமா தர்ஷினி.
3: காட்சி எட்டு, விக்ரமின் வீடு மற்றும் தர்ஷினியின் வீடு.
4: அப்பா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன்ப்பா.
9: சரிம்மா. அப்பா சத்தியமா இதோட குடிக்க மாட்டோமா? படிப்பை பத்தி எதுவுமே தெரியாம இருந்துச்சுமா. இப்பதான் எனக்கு

0: எல்லாமே புரிஞ்சிருக்கு. நீ படிச்ச அந்த ராதியை விட பெரிய ஆள் ஆகணுமா? இந்தாமா செலவு காசு வச்சு.
1: இல்லப்பா பரவாயில்லப்பா.
0: இல்லம்மா நீ வச்சுக்கோ.
1: உள்ள போய் பைய எடுத்துட்டு வரேன்ப்பா.
0: சரி போமா.
1: அப்பா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா.
2: அப்படியாப்பா பத்திரமா போயிட்டு வா சரியா? உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன்.
0: சரிப்பா.
3: இதை கேட்டு கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இந்நாடகத்தின் மூலம் நாங்கள் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், கல்வி என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. நமது மத்திய அரசாங்கமே அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி என்ற சிறப்பு சட்டத்தை வகுத்துள்ளது. அதன் மூலம் ஏழை எளிய மாணவர்கள் பயனடைகிறார்கள். எங்கள் ஆல்காட் பள்ளி நிறுவனம் 1894 முதல் ஊரூர் குப்பம், ஓடை குப்பம், ஆல்காட் குப்பம் ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் ஏழை எளிய மாணவர்களுக்காக இலவச கட்டாய கல்வியை அளித்து வருகிறது. இந்நிறுவனத்தின் மூலம் அனைத்து மாணவர்களும் பயனடைகின்றனர். இந்நிறுவனம் மாணவர்களுக்கு தேவையான சீருடை, புத்தகம் ஆகிய அனைத்தையும் இலவசமாக வழங்கி வருகின்றது. இந்நிறுவனம் மூலம் பல மாணவர்கள் பயனடைகின்றோம். நம் அருகாமையில் உள்ள கல்வி கற்காத பெற்றோர்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புமாறு வலியுறுத்த வேண்டும். இது கல்வி கற்றவர்களாகிய நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி, வணக்கம்.

0: You're listening to MOP 107.8.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அணைச்சிட்டேன் லைட்டு, ஃபேன் எல்லாத்தையும் அணைச்சிட்டேன். இப்போ நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அணைச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்துருக்க.
1: எதுக்கு நான் அணைக்கணும்? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அணிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுன்னா.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரெண்டையுமே தவிர்த்துடலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம காசை நம்மளே செலவு பண்ணி நம்மளுடைய உடம்புக்கு எடுத்துக்கிறது வந்து நமக்கு லைஃபுக்கும் நம்மளுடைய டைமுக்கும் எந்த சந்தோஷத்தையும் தரப்போகிறதில்லை. ஸோ ப்ளீஸ் குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஃப் நீங்கள் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. பண்ணாதவங்க அதை பண்ணாதீங்கன்னு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க

0: body and soul.
1: You're listening to MOP Community Radio 107.8, the best entertainment ever.
2: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா? என்ன
3: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
2: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
3: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
4: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
2: அந்த பென் எவ்வளோண்ணா?
4: இதுவா? 50 ரூபீஸ்.
3: அது
4: 25.
3: எழுதி பார்க்கலாமா?
4: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
3: ஏய், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
2: அது வேணுமா?
3: ஓகே, அது எவ்வளோ
2: சொன்னீங்க?
4: 50.
2: அது கொடுக்காத.
4: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
2: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
4: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
3: ஏய், அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
4: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
3: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
4: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
3: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
2: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
4: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
3: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
4: எனக்கு தெரியாது, 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
3: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டிலேருந்து வெளியில் போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் தி ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர்

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று ஏங்குகிறீர்களா? இதோ MOP சமுதாய வானொலி 107.8.

0: Connected. Happy day, folks. You are listening to 107.8 FM Community Radio, and this is your RJ Vishali. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மியூசிக். இசை இசை என்பது ஒரு மனிதனோட வாழ்க்கையில அவன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவன் கூட வரப்போற ஒரு விஷயம். லைக் எப்படின்னா, அவன் எந்த மூடில் எந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் அவன் மூடை வந்து சேஞ்ச் பண்ணுற ஒரே விஷயம் என்னடா, மியூசிக் மட்டும்தான். இசை அவன் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அவன் ஃபஸ்ட்டு கேட்குறது என்னென்னா மியூசிக். அவன் சோகமாக இருந்தாலும் அவன் மைண்டை சேஞ்ச் பண்ண போகிறது மியூசிக் மட்டும்தான். ஸோ அந்த மியூசிக் மூலயமா வந்து கன்வே ஆகிற ஒரு ட்ராவல் ஆகிற பர்சன்ஸ் யாருன்னா சிங்கர்ஸ். ஸோ பாடகர்கள் எம்ஓபியோட அப்கமிங் க்ரோயிங் சிங்கர்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருன்னா மதுமிதா அண்ட் அக்ஷயா. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க உங்க சார்.
1: ஹலோ, நான் மதுமிதா பேசுகிறேன். நான் எம்ஓபி காலேஜில் படிக்கிறேன், பிகாம் சிஎஸ். என்னோட பேஷன் எல்லாமே மியூசிக் தான். நான் வந்துட்டு பிகாம் படிக்கிறேன், பட் மியூசிக் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அண்ட் தட்ஸ் வை ஐம் ஹியர்.
2: Hi, I'm Akshaya. I'm from second BCom CS. And music na studies first important kadaiyadu. Music is my passion. And music na avlo pidikum. I love music.
0: So endha vayasula nende neenga music aarambichinga?
1: Music aarambichaduna chinna vayasula irundhu eppome na மியூசிக். ஏன்னா அம்மா வந்துட்டு கொஞ்சம் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே வீட்டில் அந்த மாதிரி. ஸோ எனக்கு எறியாமல் லைக் ஐ ஃபெல் ஃபார் இட் மாதிரி.
0: உங்கள் வயசை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா?
1: குறிப்பிட்டுனா லைக் நான் சின்ன வயசு, எனக்கு என்ன அறியாத வயசுலேருந்தே ஐ ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ
0: நீங்கள்?
2: எனக்கு வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பாடுவாங்க. ஸோ எனக்கு அந்த பேஷன் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் 3 இயர்ஸ். ஐ லேர்ன் கர்நாடிக், but I stop now because of studies.
0: So ungalkulla irukra and singing thiramaiya velipadutha ungalukke theriya vandha illa unga family la irukravanga yaradha identify panni adha provoke panni invoke panni idu pannaangala?
1: அம்மாக்கு அப்பாக்குலாம் வந்துட்டு கர்நாடிக்னா பிடிக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க என் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னதுனால கர்நாடிக் ஜஸ்ட்டு எனக்கு கற்றுக்க வச்சாங்க. பட் எனக்கு கர்நாடிக் கற்றுக்கிட்டனால எனக்கு மியூசிக்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கே அது தெரிஞ்சது, லைக் ஆமாம் எனக்கு மியூசிக்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. சின்ன வயசுலேருந்தே அது தெரியாமல் கற்றுக்கிட்டேன். ஆஃப்டர் தென் ஐ ரியலைஸ்.
2: எனக்கு வந்துட்டு அம்மா தான் மெயின் ரோல். அம்மா தான் வந்துட்டு நீ நல்லா பாடுற, நீ கர்நாடிக் கற்றுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணது மை மாம்.
0: ஸோ ஃபேமிலியில் யாராவது சிங்கர்ஸ் கர்நாடிக் தெரிஞ்சவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு யாராவது?
1: சிங்கிங் பேக்ரவுண்ட்லாம் யாரும் கிடையாது என் ஃபேமிலியில். பட் மம்மி வந்துட்டு வீணை வாசிப்பாங்க. பட் கர்நாடிக் டச் இருக்கும். எங்கள் அம்மா பாடுவாங்க நல்லா, பட் ஷீ இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ட்ரெயின் சிங்கர் கைண்ட் ஆஃப்.
0: ஸோ அம்மாவுக்கு இருந்த அந்த ஆசையை பொண்ணும் அப்படியே நிறைவேற்றி வந்துட்டு இருக்கீங்க. குட். நீங்கள்? அம்மா
2: எங்கள் ஃபேமிலியில் மோஸ்ட்லி எல்லோரும் பாடுவாங்க. என்னோட கசின்ஸ் எல்லாருமே நல்லா பாடுவாங்க. அவங்க நிறையா அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ

0: எனக்கும் அதுலேருந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
1: ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு மியூசிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கீங்க. தட்ஸ் வெரி குட் டு ஹியர். அண்ட் உங்களுக்கு கடைசி ஐ மீன் சின்ன வயசில் ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு துணையாக ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா விஷயத்துலையும் இப்போ ஒரு உங்கள் குரு கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்து வர்றது வரைக்கும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எது சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் யார் உங்களுக்கு ப்ரொவோக் ஐ மீன் ரொம்ப ஹெல்ப் பண்ணது யார் ஃபேமிலியிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஃபேமிலியோ இல்லை அவுட் சைட் பீப்புளோ யார் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா?
2: அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப மோட்டிவேஷ்னல் டைப். எப்போவுமே என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்துட்டு அவங்க கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணி செய்ய வைப்பாங்க. அந்த மாதிரி டைப். ஸோ ரொம்ப கைண்ட் நேச்சர் அந்த மாதிரி. இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவங்க எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவ்வளோ ஸ்வீட் எனக்காக செய்வாங்க. அந்த அது எனக்கும் தெரியும்.
1: ஆப்வியஸ்லி எல்லா அம்மா அப்பாவும் அவங்க பொண்ணு நல்லா வரணும்னா அது ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அக்ஷயா.
0: எனக்கும் அதே மாதிரி தான். நான் வந்துட்டு எனக்கும் அம்மா அப்பா வந்துட்டு ரெண்டு பேருமே என்கரேஜ் பண்ணுவா. பட் அம்மா பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் இட். அவள் தான் வந்துட்டு எல்லாரையும் கிளாஸ் கூட்டின்னு போகிறதா இருக்கட்டும் இல்லை எனி காம்படிஷன் கூட்டின்னு போகிறதா இருக்கட்டும் அவள் தான் மெயின் ரோல்.
1: ஸோ எல்லா வீட்லேயும் அம்மா வந்து மல்டி டேலண்டட்னு வாங்க. Obviously, same goes with Akshya's mom and mother's mom too. And ippa adutha question enna na ippa endha vayasil endu neenga stage performances panna aarambichinga?
2: ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அறியாத வயசுலேருந்து ஆக்சுவலி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நானாக எனக்கு மியூசிக் லவ் வந்து அறிஞ்சு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்னா ஆக்சுவலி நான் டென்த்து 11th தான் நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நிஜமாக ஏறினேன். பட் சின்ன வயசில் அது அறியாதமாக அது சும்மா சின்ன வயசுக்கு பண்ணது. பட் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இப்போ கூட இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஸ்டேஜ் ஏறினது அப்படின்னா 11th தான், 11th ஸ்டாண்டர்ட்.
1: ஸோ அப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் எல்லாம் ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்ல வரீங்க?
2: இல்லை ஃபேஸ் பண்ண முடியல. பட் என்ன கூட இருக்கவங்க என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க, என்னால் முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் என்னால் பண்ண முடிஞ்சது.
0: எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு 2006 நான் சூப்பர் சிங்கர் போகிறேன். அங்கே வந்துட்டு நான் ஃப்ரம் 2006 ஐ வாஸ் ட்ரைங். I went up to 5th stage and I did well but I got rejected.
1: பரவாயில்ல. முயற்சி திருவினையாக்கும் என்பது உங்கள் விஷயத்தில் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன்.
0: ஆனால் 2006 ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வர வரைக்கும் இம்ப்ரூவ்ட் அ லாட்.
1: சி ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆர் ஆல்வேஸ் அ சக்ஸஸ். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு கல் ஐ மீன் ஒவ்வொரு படியாக ஏறும்போது உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. ஸோ பேஷன்ஸ் கொஞ்சம் பொறுமையோடு எதிர்பார்த்துட்டு இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் கிட்டேருந்து ஒரு சாங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ரெண்டு பேரும்?
2: ஓகே. நீங்கள் இப்போ பேசினது ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ்ன்னு கேட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடிடலாமா?
1: ஓகே, மோட்டிவேஷ்னல் சாங். குட்.

0: நல்ல பாடுனீங்க. ரியலி ஐ திங்க் எல்லாருமே மோட்டிவேட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் என்பது வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். எப்போ நம்ம மியூசிக் கேட்டாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுவோம். அதனால எப்போவுமே மியூசிக் பண்ணுறவங்களும் சிங்கர்ஸும் ஒரு ஹாப்பி பர்சன், அண்ட் மற்றவங்களையும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் ஆக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங், நீங்கள் எத்தனை பேரை சந்தோஷமாக ஆக்கியிருக்கீங்கன்னு உங்களுக்கு எனக்காவது ஃபீல் ஆச்சா?
1: எத்தனை பேருன்னு இல்லை கணக்கு, பட் எவ்வளோ பேர் ஆகுறாங்கன்னு முக்கியம் இல்லை, பட் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, பார்க்குறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, எனக்கு அதான் முக்கியம்.
0: நீங்கள் அக்ஷயா?
2: எனக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நான் பாடினதை வச்சு அவங்களும் சாட்டிஸ்ஃபையாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்.
0: ஸோ சின்ன வயசுலேருந்து பாடுறேன், சின்ன வயசுலேருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறீங்க, பட் இது வரைக்கும் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு?
1: அவார்ட்ஸுன்னு சொல்லும்போது ஸ்கூல்லாம் என்னோடய இம்பார்ட்டண்ட் ரோல், என்னை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணது டு மியூசிக் வேர்ல்ட், எவ்ரி திங். அவங்க எனக்கு ஒரு பேண்ட் க்ரியேட் பண்ணாங்க, அண்ட் தே ஷோட் மீ மெனி ஸ்டேஜஸ். எனக்கு வெளியில் போய் நிறைய பாடினேன், ஏன்னா நான் எப்போவுமே ஸ்கூலுக்குள்ளேயே பாடிட்டு இருந்தேன். சர்ச் பார்க், சீக்ரெட் ஹார்ட் சர்ச் பார்க்கில் படித்தேன். என் ஸ்கூல் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்க, அதனால நிறைய பேண்ட்ஸ் போயிருக்கேன், ஸ்டேஜஸ் ஏறியிருக்கேன், குயர் கேண்டில் பேண்டில் இருந்திருக்கேன். இது கேரளாவுக்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் குயர் போய் வி வான் செகண்ட் பிளேஸ், அண்ட் ஒரு டிவைன் காம்படிஷனில் ஐ காட் செகண்ட். அண்ட் ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா மேடம் கண்டக்ட் பண்ண கிறிஸ்மஸ் காம்படிஷன்லையும் ஐ டுக் பிளேஸ், அண்ட் அது தவிர கல்ச்சுரல்ஸ் எல்லாத்தையும் ஐ டுக் பிளேஸ். அண்ட் பேண்டில் நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கூலோட எல்லா சிங்கிங் காம்படிஷன்ஸுமே கண்டிப்பாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்போஜர். என்னோட சிங்கிங் வேர்ல்டு கொண்டு போனது வெரி பிக் கான்ட்ரிபியூஷனாக என்னோட ஸ்கூல் தான் சொல்லுவேன்.
0: ஸோ லைக் த சே கோல்ஸ், ஸ்கூல்ஸ் ஆர் தி பேசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி இட் கேவ் யூ எக்ஸ்போஷர். ஸோ அக்ஷயா, நீங்கள்?
2: எனக்கு ஸ்கூலில் ஃபுல்லாக ஒன்லி ஸ்டடீஸ் தான், நான் சிங்கிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்போது பிகாஸ் ஆஃப் ஸ்டடீஸ். ஆனால் நான் அது தவிர ஒரு ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன், அது ஒரு ஃபாரின் அட்வர்டைஸ்மெண்ட்காக நான் ஒரு ஜிங்கிள்ஸ் பாடினேன். அது வந்துட்டு அங்கே ஃபாரினில் அட்வர்டைஸ்மெண்ட்காக ரிலீஸ் பண்ணாங்க.
0: ஸோ அந்த ஜிங்கிளில் ஒரு டூ லைன் ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. ஃப்ரம் அதை தவிர ஜிங்கிள் மறந்துடுச்சுன்னா யூ கேன் சிங் அ சாங் ஃபார் அஸ்.
2: நான் சின்ன தாயவன் ஃப்ரம் தளபதி.

0: One main thing, I dedicate this song to my mom.
1: Wow. So, amma kandi romba anboda paadi irkinga. So, ungalku vandu first stage performance eppadi pannenra andha nyavagam iruka innum?
2: ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் என்னால் சுத்தமாக மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் சிங்கிங் குரூப்பில் தான் ஸ்டேஜ் ஏறினேன். சோலோவாக பாடினது வாஸ் வெரி மெமரபுள். குரூப்லேயும் நான் நிறைய ஏறினேன். அதுக்கப்புறம் எனக்கு பழகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் வெரி நர்வஸ் அண்ட் என்னால் மறக்கவே முடியாது.
1: எப்படி ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ண முடிஞ்சது?
2: ஆடியன்ஸ் என்னால் பார்க்கவே முடியல, எனக்கு அப்படியே தண்ணியாக வந்துச்சு கண்ணில். அப்புறம் என்னோடய டீச்சர்ஸ் தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. என்னோடய குரூப் மேட்ஸும் என்னை நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஃபேஸ்.
1: ஆல்வேஸ் எவ்ரி ஒன் வில் பி ஸோ சப்போர்ட்டிவ் டு அஸ்.
0: எனக்கு சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் வேறு. ஸோ ஆடியன்ஸ் வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு அப்படியே நடுங்கிட்டே இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் வென் ஐ வாஸ் கோயிங் ஆன், அது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பழகிடுது.
1: ஓகே. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ எங்களுக்காண்டி ஒரு பாட்டு பாடலாமே?
2: ஷூர், பாடலாமே.

0: ஸோ தட் வாஸ் அ குட் ஒன். ஸோ இவ்வளோ இவ்வளோ இது பண்ணக்கப்புறம் உங்கள் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்கவே இல்லையே. உங்களோட இன்ஸ்பிரே சின்ன வயசுலேருந்து லைக் இவங்கள பார்த்து தான் நம்ம இவங்கள மாதிரி தான் வரணும், இவங்களால தான் நீங்கள் சிங்கிங் ட்ராக்கே எடுத்தீங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு
1: இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் சொல்ல போனால் ஏஆர் ரஹ்மான் வாஸ் மை பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் ரிஹானா, எனக்கு ரிஹானா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ மாதிரி வாய்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஐ ரியலி அடோர் ஹர்.
2: எனக்கு வந்துட்டு எப்பயுமே இளையராஜா தான், இளையராஜா தான் பெஸ்ட்டு. அவரை பார்த்து தான் நான் இந்த மாதிரி அவர் என்னென்ன அழகாக மியூசிக் போட்டிருக்காரு, அவர் சாங்ஸ்லேருந்து நான் ஆக்சுவலாக கற்றுட்டேன் எல்லா மியூசிக்கும். எனக்கு அவர் சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மை இன்ஸ்பிரேஷன் வாஸ் இளையராஜா.
0: ஸோ எவர் க்ரீன் இளையராஜா அப்கமிங் ஜெனரேஷனையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டுருக்காரு. மீஸ் மோஸ்ட் மியூசிக் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர்
1: மோஸ்ட் ஃபேவர்னா ஏஆர் ரஹ்மான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக எனக்கு அனிருத்தும் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. அனிருத் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.
0: ஸோ அனிருத் ஆல்சோ இஸ் கிவிங் அன் இம்பேக்ட் ஆன் எவ்ரிபாடி. சிங்கர்ஸ்
1: சிங்கர்ஸ் எனக்கு ஸ்ரேயா கோஷல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் கார்த்
2: எனக்கு வந்துட்டு மியூசிக் டாக்டர்னா இளையராஜா மட்டும்தான். ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் பிடிக்கும் பட் இளையராஜா தான் மோஸ்ட் ஃபேவரட். சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ட் ஸ்ரேயா கோஷல்.
0: இது வரைக்கும் செலிபிரிட்டிஸோட ஏதாவது பிக் கான்சர்ட் ஆர் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்கீங்களா?
1: செலிபிரிட்டிஸோட பண்ணதில்லை, அது ட்ரீம்ஸில் தான். இனிமேல் ரியாலிட்டி ஆகும்
0: நம்புகிறேன்.
2: இல்லை பண்ணதில்லை பட் இனிமேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு.
0: யா ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட் வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் டு சீ தட். இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத திடீர்னு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அன்எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா?
1: அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்கூலில் வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. எப்பவுமே குரூப்பில் தான் பாடிட்டுருப்பேன். அன்னைக்கு எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக சோலோ பாடணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு மெயின் பார்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப நடுங்கிடுச்சு பட் நான் அது அந்த பர்ஃபார்மன்ஸ் இட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட். லைக் எல்லோரும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, லைக் ஹோல் ஸ்கூல் என்கிட்ட வந்து நீங்கள் அன்னைக்கு சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு என்னோட ஜூனியர்ஸ்லேருந்து என்னோட சீனியர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி.
2: நான் நம்ம காலேஜ் தமிழ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஃபஸ்ட் இயரில் ஒரு சான்ஸ் கிடச்சிது ஜெயின் காலேஜில் போய் பாடுறதுக்கு. எனக்கு அப்போது என்ன சாங் லிரிக்ஸ் ஒன்றுமே தெரியாது. நான் போய் கரெக்டாக ஸ்டேஜில் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா தான் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வர கிடச்சது. அதை தான் இருக்குது காமெடி.
0: ஸோ அன்எக்ஸ்பெக்டிங் டூ கிவ் அ பிக் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, குட்.

0: ஸோ ஐ வாஸ் ஹாப்பி வித் இட்.
1: எனக்கு குரூப் வந்துட்டு அவ்வளோவா ஒத்து வராது, பிகாஸ் எனக்கு சோலோ தான் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ அபிலாஷா ஜங்காருக்கு எல்லாம் இது பண்ணதுனால எனக்கு குரூப் கொஞ்சம் இப்போ கன்வீனியண்டாக இருக்கு.
2: ஸோ உங்களுக்கு அது பழக்கம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ சிங்கிங் பற்றி பேசிட்டோம், இப்போ வந்து ஒரு சின்ன மாற்றம் இல்லை, ஒரு சின்ன பாதை மாற்றம் என்னன்னா, இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ்னா அதான் இங்கிலீஷ் ஆல்பம்ஸ் எனக்கு பிடிக்கும். தமிழில் சொல்லப்போனால் இப்போது ரீசெண்டாக ஹிப்ஹாப் தமிழன் அப்புறம் அவங்கெல்லாம் வராங்க. ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னடா அப்படின்னு இருந்துச்சு, பட் எனக்கே அட்ராக்டிவாக தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஆஃப் யோசிக்க பார்த்தா அவங்க தே ஆர் இம்பேக்டிங் தமிழ் இன் அ வே தட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் திங். எனக்கு அது அந்த திங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: எனக்கும் ஹிப்ஹாப் தமிழ் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்துட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே இண்டிபெண்ட்டாக ஆல்பம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அது வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே இண்டிபெண்ட்டாக ஆல்பம்ஸ் க்ரியேட் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க. அந்த ஆல்பம்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு.
2: ஹிப்ஹாப் தமிழாக கூட எல்லாரும் ஒரு ரெவல்யூஷனரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யா, தே கிவ் அ கிரேட் இம்பேக்ட் அண்ட் அவங்க மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது எப்போவுமே தமிழ் தமிழ் தமிழ். அது ஒரு நல்ல விஷயம். எல்லாருக்கும் இப்போ வெஸ்டர்னைசேஷன் ரொம்ப முக்கியமாக போச்சு. இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து தமிழ் பற்றி பெருமையாக பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஆதி. ஸோ இவ்வளோ பேசினா நல்லா, ஆதி இஸ் ஆல்வேஸ் ஃபேமஸ் ஃபார் ராப். ஸோ உங்களுக்கு ராப்னா என்ன, அது எப்போ வந்துச்சு, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா?
3: இல்லை,
1: அதை பற்றி ஐடியா இல்லை. பட் ராப்னா
3: பிடிக்கும், தெரியும்.
1: அது எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் மனப்பாடம் பண்ணி பாடிடும்.
2: ஸோ ராப் அது வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது, பட் எல்லாருக்கும் வந்து ராப்ன்ற விஷயம் என்னன்னு தெரியல. ஆக்சுவலி ராப்ன்னு தோணுனது எப்போன்னா, ஆப்பிரிக்காவில் நீக்ரோஸ் வந்து கருப்பு இனத்தினர் வந்து அவங்களுக்காண்டி போராடும் போது இந்த விஷயம் வந்துச்சு. அவங்க வே ஆஃப் ஃபீலிங், அவங்க அடிமைத்தனத்தை வந்து அவங்க உள்ள என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதை தான் வந்து ராப் மூலியமாக அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. ராப்ன்றது வந்து இட்ஸ் நாட் வெஸ்டர்னைசேஷன், இல்லை இது வே ஆஃப் சிங்கிங், அதெல்லாம் மட்டும் இல்லை. பட் உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ, என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா ராப் மட்டும்தான். ஸோ அப்போ வந்து நீக்ரோஸ் வந்து கருப்பு இனத்தினர் வந்து இந்த விஷயத்தை யூஸ் பண்ணாங்க அவங்க அடிமைத்தனத்தை போக்கிக்க ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்சேஷன் வந்து யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து தப்பட்டை அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் இதை வந்து மியூசிக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் வந்து எல்லாருமே லைக் அதை கேட்க ஆரம்பித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ராப்ன்றதும் இப்போ வந்து ஆதி வந்து அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஆல்பம்ஸ் இண்டிபெண்டன்ட் சிங்கிங் பண்ணணும்னு ஏதாவது ஆசை இருக்கா?
3: இண்டிபெண்டன்ட் சிங்கிங் எனக்கு பிடிக்கும், ஐ வில் டூ. பட் ஆனால் இப்போது ஐ எம் நாட் அ ரெகக்னைஸ் சிங்கர்.
2: ராப் என்னைக்காவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? 107.8 ஸ்டேஷன் வந்துட்டு ஒரு வாட்டியாவது ராப் பாட ட்ரை பண்ணுங்கள்.
3: ராப் எனக்கு வராது, பட் இண்டிவிஜுவல் சிங்கிங் எனக்கு வரும்.
2: ஓகே, ஸோ ஃபர்தராக ராப் பிடிக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ ராப் பாடவும் கற்றுக்கோங்க, அதை எங்கள் ரேடியோ மூலயமா எக்ஸ்ப்ரெஸும் பண்ணுங்க. ஸோ உங்களோட இதோட பாதை சிங்கிங் கேரியரை போகோட எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க?
3: நான் வந்துட்டு ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர் கிட்ட ட்ரை பண்ணிட்டுருக்கேன், அப்புறம் சூப்பர் சிங்கரில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இந்த இயர்.
2: அப்போ பிகாம் படித்தோம் அதுதான் லைஃப் கேரியர்னு இல்லை, சைட் பை சைட் நீங்கள் மியூசிக்கும் பண்ணுறீங்க.
1: எனக்கும் அதே தான், பிகாம் மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் என்னோட மெயின் ரோலே வந்துட்டு மியூசிக் தான். அதில் போயிட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைட் நான் ஜாப் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணுறேன்.
2: மியூசிக் இவ்வளோ பேசினோம், பட் இது வரைக்கும் நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை சாங் ஏதாவது எழுதியிருக்கீங்களா?
3: மியூசிக் கம்போஸ் நான் பண்ணதில்லை.

0: பட் என்னால் மியூசிக் இல்லாமல் இருக்கவே முடியாது. லைக் சும்மாவே இருக்க மாட்டேன். லைக் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் என் மைண்டில் மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது பாடுவேன் அந்த மாதிரி. ஸோ சும்மா ட்ரை பண்ணுவேன், ஆனால் கேட்குறவங்க கேட்பாங்க.
1: அப்போது அப்பார்ட் ஃப்ரம் சிங்கிங் உங்களால் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது?
0: நான் வீணை வாசிப்பேன், ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன்.
2: நான் கீபோர்ட் வாசிப்பேன், பட் இப்போ ஸ்டடீஸ்க்காக நான் கொஞ்சம் கேப் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் திருப்பி கிளாஸ் போய் கற்றுக்கப்புறோம்.
1: எல்லாரும் வந்து மியூசிக்கில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் இப்போ வந்து ஒரு பாட்டு பாட முடியுமா எங்களுக்காண்டி?
0: ஓகே.
1: ஸோ சைட் பை சைட் மியூசிக்லேயும் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. தட்ஸ் அ குட் திங். ஃபர்தராக இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணி நீங்கள் கிரேட் ஹைட்ஸ் ரீச் பண்ணணுன்னா we congratulate you. And adha tha MOP CRS so 107.8 FM virumbudhu. And we wish you all the best and congratulate you for everything. And ipa engal kaandi oru song paada mudiyuma rendu perum?

0: தேங்க்யூ அக்ஷயா, தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் கேட்கலாமா?
1: என்னோட ஃபேவரட் வந்துட்டு மூன்றாம் பிறை படத்துலேருந்து கண்ணை கலைமான இளையராஜா ஃபேவரட், அது என்னோட ஃபேவரட் சாங்.
0: ஓகே, நீங்கள் மதுமித்தா?
2: ஃபேவரட் சாங்னா அது சொல்லவே முடியாது, லைக் தௌசண்ட்ஸ் அப்படி இருக்கும். இப்போ ரீசெண்டானா ஐலேஸ் ஐலேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அதுலேருந்து ஒரு ரெண்டு வாரி

0: தேங்க்யூ அக்ஷயா, தட் வாஸ் ரியலி
1: தேங்க்யூ
0: அன்
1: சோ
0: ஆசம்
1: மச்.
0: சாங். இப்போ நீங்க யாருக்காவது ஏதாவது சாங் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் யூ கேன் எக்ஸ்பிரஸ் எனி திங் த்ரூ ஆர் ரேடியோ ஸ்டேஷன் 107.8.

0: அழகானு செய்யும். இது எங்க அம்மாக்காக தெடிக்கிறேன்.
1: தேங்க் யூ, ஸோ லவ்லி. நீங்க அக்ஷயா?
2: எனக்கு டெடிக்கேஷன் அம்மாக்காக தான், அம்மாக்காக ஒரு சாங்.

0: நானிங்கே பாட தாயே நீ கண்ணுறங்க, என்னோட மடி சாய்ந்து.
1: தேங்க்யூ. உங்கள் மம்மி வந்து உங்கள் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுப்பாங்க நான் நினச்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ப்ளே டைம். ஓகே, என்னென்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் குவிஸ், ஃபுல்லி பேஸ்ட் ஆன் சிங்கிங் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கீங்கன்னா, நான் ஐ மீன் ஆஸ் அ சிங்கர்ஸ் நீங்கள் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கீங்கன்னா மக்களுக்கு தெரிய போகுது. ஸோ அவ்வளோ டஃபாலாம் இருக்காது, ஈஸியாக தான் கேட்க போகிறேன். ஈச் கேரிஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. அக்ஷா, சித்ரா மேமோட பெட் நேம், ஷீ இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ்.
2: ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு,
3: எனக்கு தெரியும்.
1: ஓகே,
3: சின்ன கோயில்
1: அண்ட் நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏஆரோட ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் in the tamil industry,
3: roja wind.
1: Yeah, how did you realize the
3: I don't know.
1: Neenga
2: no idea,
1: it's minnale.
3: Okay,
1: avaroda first movie was a big bang to him, a periya hit aachu minnale. Chinmayoda first song,
2: Nenjil Dildil
3: from Maya Maya, I think. No,
2: Nenjil Dildil from Kannathil Muthumitta.
1: Yeah, Oru Deivam Thanda Pooveni. Janaki Amma oda recent song
2: Amma Amma, Amma from VIP.
1: So Hindi singer Tamil theriyama vandu Tamil industry,
3: Shreya Ghoshal
1: enna oru singer,
2: Sadhana Sagar.
1: Okay, AR Rahman sir vandu endha varshathla vandu Oscar vaangnaru?
2: Maybe 2008.
3: But she's a professional singer.
1: Yeah. நான் வந்து ஆக்டிங்ல இருந்து சிங்கிங் பண்ணிட்டு இருக்கவங்க பத்தி
3: கேக்குறேன்.
1: விஜய் சார்,
3: விஜய்,
1: தென் தனுஷ் சார், தென் சிவா கார்த்திகேயன், தென் சூர்யா கார்த்திகேயன். ஸோ தேங்க்யூ ஃபார் கம் ஹேவிங் யூ யோர். இட் வாஸ் கிரேட் பிளஷர் ஹேவிங் பீப்புள். அவங்க பிஸி ஷெட்யூலுக்கு தவிர்த்து எங்கள் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: தேங்க்யூ எங்களை கூப்பிட்டு ஹானர் பண்ணுறதுக்கு. ஐ மீன் இவ்வளோ நான் பாடுறதுன்னு சொல்லி என்னை ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு ஸோ மச்.
2: நானும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் என்னையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி என்னோட சிங்கிங் எல்லாம் பாப்புலரைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப.
1: கம்யூனிட்டி ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும், 1078 பொறுத்த வரைக்கும், யாருமே நாட் லெஸ் ஆர் நாட் மோர், எல்லாருமே ஈக்குவல் இஃப் யூ பீப்புள் ஆர் வெரி டேலண்டட். ஸோ தேங்க்யூ. ஒரு பிக் டேலண்டட் குரூப் ஆஃப் பீப்புள் வி ஹாவ் இன் எம்ஓபி, அண்ட் இட் வாஸ் வெரி கிரேட் ப்ளஷர் ஹேவிங் யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச்.
2: அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.
1: People will be knowing that you are quite knowledgeable with singing. and this is RJ Vishali signing off in 107.8 Community Radio. So in the song vandu, to all the friends in Chennai and in Tamil Nadu, I dedicate this to everyone.

You'll be with me wherever I go. So all friends, stay together and be happy. The thought of the day. Happiness is not something ready-made. It comes from your own actions. சந்தோஷம் என்கின்றது யார் கையிலும் இல்லை. அது நீங்கள் செய்கின்ற செயல்களில் தான் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.

0: 97.8.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: Do you still want to risk your life by traveling on a food board? Think again.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்திருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பறிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பறிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள்.

0: வணக்கம். சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு வழக்கம் போல நம்ம ஒரு லைவ் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோஸ்க்கு ஜீவன் பிளட் பேங்க் அண்ட் ரிசர்ச் சென்டர் நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வி ஹாவ் அ கெஸ்ட் ஹியர். அவங்க வந்து த ஹெட் வந்து டாக்டர் சரண்யா நாராயணன், அண்ட் வி ஹாவ் மிஸ் ஷீலா ரங்கநாதன், அண்ட் ஆல்சோ டாக்டர் கே யதேந்தர் குமார். நம்ம ஸ்டுடியோஸில் கூட அவங்களோட பெனிஃபிஷரிஸ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ முதல் கேள்வி அவங்களுக்கு கேட்கலாம். உங்கள் பேர் என்ன மேம்?
1: கவிதா.
0: ஓகே,
1: நீ
0: ஓகே. நீங்கள் ஜீவன் பிளட் பேங்க் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க?
1: ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் போகும்போது தேலசியமாக தெரிஞ்சிச்சு. அப்புறமா பிளட் வாங்கினோன்னா ஒரு பேஷண்ட் கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க ஜீவன் பிளட் பேங்க் போனால் உங்கள் ஹெல்ப் கிடைக்கும். ஸோ ஃப்ரம் தேர் ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் ஜீவன் பிளட் பேங்க் பிளட் செல்ஸ் ஐம் கெட்டிங் தேர்.
0: ஓகே, நீங்கள் வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறீங்க, யாருக்கு பண்ணுறீங்க?
1: மை டாட்டர், மை செகண்ட் டாட்டர் லவ்தி.
0: ஓகே, இப்போ வந்து ஐ மீன் எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க, அண்ட் எவ்வளோ வாட்டி நீங்கள் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் எடுக்கிறீங்க?
1: 6 வருஷம் ஆச்சு. 4வது மாதம் இருக்கும்போது நான் அந்த பிளட் வாங்கினேன்.
0: ஓகே,
1: நான் ஜீவன் பிளட் பேங்க் போய் பிளட் வாங்கிட்டு இப்போ வரைக்கும் ஜீவன் பிளட் பேங்க் தான் பிளட் நான் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியிருக்கிறேன்.
0: ஓகே, உங்கள் குழந்தை வந்து உன் பேர் என்னம்மா? எந்த ஸ்கூல் படிக்கிற?
2: UKG
0: ஸ்கூல்.
2: டவுட்டன் ஓக்லி.
0: ஓகே, உனக்கு ரைம்ஸ் தெரியுமா?
2: ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்ட் டு வாட் யூ ஆர் அப் அபௌட் சோவன் லைக் எ டைமண்ட் இன் தி ஸ்கை.
0: ஓகே, வெரி குட் லவ்தி. ஓகே, நாங்க திருப்பி உங்ககிட்ட வரோம். நம்ம ஸ்டுடியோஸ்க்கு ஒரு மதர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் வித் ஹர் போசிங் க்வெஷ்சன்ஸ் டு அவர் கெஸ்ட். யா, சொல்லுங்க.
3: ஹலோ டாக்டர், ஐ எம் ராம் லக்ஷ்மி. ஐ எம் டூயிங் மை மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் MOP வைஷ்ணவ் காலேஜ். ஐ ஹாவ் அ சன், ஹீஸ் கோயிங் டு பி 2 இயர்ஸ் நெக்ஸ்ட் மந்த். பட் ஒன் குவெரி அபவுட் ஹிம் இஸ் ஹிஸ் பிளட் குரூப். ஹி வாஸ் பார்ன் இன் 7.5 மந்த்ஸ். ஹி டென்ட் க்ளோஸ் டு 8, ஹி டென்ட் டச் 8 மந்த்ஸ். பட் within a couple of weeks we found that his blood group was O negative.
0: Okay,
3: this has caused a couple of hassles mentally for me and my husband, because both of us have a positive blood group.
0: Okay,
3: and people have been saying a lot of things about a negative blood group.
0: Okay,
3: so I don't know if they are myths or it's just that I have to accept its reality.
4: There is actually no difficulty at all about a negative blood group. In fact, if anything, your son is pretty special. Considering that both of you are positive, all that it means is that you all both have carried a recessive trait of the Rh negative in your blood. And both these recessive traits in you and your husband have come together and formed an Rh positive dominant trait. Both the recessive Rh negatives have come together and formed a dominant Rh negative in your son. So that's how he has acquired it. And he is very special because his blood group is a little rare, yes, but it's not going to cause him or anybody else any difficulties. Has that addressed your concerns?
3: Yes, in fact, it's a point blank. You said it doesn't create any hassle for anybody. I'm very happy about it. But one thing people said was maybe 20 to 25 years later when he gets married, the girl should also be a O negative. When she conceives, she must take some antibody shots and all that.
5: Yeah.
3: Otherwise, it could lead to miscarriages. So we should be very particular about the girl who's getting married to him. And
5: yeah,
3: more than liking the girl, it's the blood group that matters.
5: I think you're racing now. You've gone to the son getting married 20 years later. But then true, very true. This is actually recognized in a lady. Once she carries a negative and she carries a positive child, she gets sensitized. Goes transferred in the placenta and gets sensitized. The second pregnancy only will be a problem. Immediately they give an injection, and this has been tackled very nicely. Recent modern era, it won't be a problem at all. So you'll see that your next generation is also safe.
4: And he can marry the girl of his choice and your choice. You all don't need to look at her.
3: Yes. I'm happy. Now that, yeah, that I'm very happy about
4: it. Yeah.
3: Thank you, doctor.
4: Anything else?
3: That's about it. Thank you.
0: Okay. Thank you, Ram Lakshmi. Sharanya Ranan, first the question goes to you. So how did Jeevan Blood Bank start? Can you tell us about the organization?
4: Actually, I was working in a diagnostic laboratory and நாங்க நிறைய samples ல test பண்ணிட்டே இருந்தோம். So அந்த நேரத்துல நிறைய HIV, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி நாங்க கண்டுபிடிச்சோம் சாம்பிள்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி இந்த பாசிட்டிவ் சாம்பிள்ஸ்க்கெல்லாம் நாங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட நாங்கள் பேசிட்டு உங்களுக்கு எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்ட்டு கேட்போம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு 3-4 பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல இருந்து வி ஹேட் திஸ் ஃபீலிங் தட் வி நீடட் டு ஸ்டார்ட் அ பிளட் பேங்க் வேர் ஒன் குட் பி ஷுவர் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் த பிளட். ஸோ 1992 ஆரம்பிச்ச எண்ணம் ஃபைனலி இட் டுக் ஃப்ரூட் இன் 1995. இட் டுக் அஸ் 3 இயர்ஸ் அண்ட் செப்டம்பர் 24th 1995 நாங்கள் இந்த ஜீவன் ரத்த வங்கி ஆரம்பித்தோம். அண்ட் வென் வி ஸ்டார்டட் இட் ஆர் மெயின் ஆப்ஜெக்டிவ் வாஸ் இங்கே இருந்து நாங்கள் பிளட் இஷ்யூ பண்ணுற பிளட் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அந்த இட் ஷுட் பி த சேஃபஸ்ட் பாசிபிள் அட் தட் கிவன் பாயிண்ட் இன் டைம். அண்ட் எல்லா யூனிட்ஸ்லேருந்து நாங்கள் காம்பனண்ட்டாக பிரித்து நாங்கள் ஸ்டோர் பண்ண போகிறோன்ட்டு வி ஹெட் மேட் அ டிஸ் அ பிளான். பிகாஸ் ஒரு யூனிட் ஆஃப் பிளட் கலெக்ட் பண்ணிட்டு காம்பனண்ட்டாக பிரித்தா ஒருத்தருக்கு பதிலாக ஒரு 3 இல்லைன்னா 4 பேருக்கு போக முடியும். ஸோ வி கேன் ஹெல்ப் டு சேவ் 4 லைவ்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 1.
6: ஓகே.
4: அண்ட் த தேர்ட் ஆப்ஜெக்டிவ் தட் வி ஹேட் வாஸ் தட் திஸ் பிளட் ஷுட் பி அவைலபிள் 24 hours ஆஃப் த டே. ஸோ அந்த எண்ணத்தோட நாங்கள் ஆரம்பித்தோம் இன் 1995 அண்ட் அப்போல இருந்து நவ் வி ஆர் க்ளோஸ் டு 14 இயர்ஸ் திஸ் செப்டம்பர்.
6: எவ்வளோ யூனிக்காக ஜீவன் பிளட் பேங்க் இருக்கு ஃப்ரம் அதர் தன் தி அதர் பிளட் பேங்க்ஸ்?
4: 1995 ஆரம்பிக்கும் போது மற்ற பிளட் பேங்க்ஸ் எல்லாம் காம்பனன்ட் செப்பரேஷன் பண்ணலை. ஸோ நாங்கள் முதல்ல ஆரம்பித்தோம் அந்த அந்த கான்செப்ட் இட் செல்ஃப். வி வர் தி ஒன்ஸ் ஹூ ப்ரமோட்டட் இட். அதுக்கப்புறம் நாங்கள் வி வர் தி ஃபர்ஸ்ட் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் பிளட் பேங்க் இன் த கண்ட்ரி இன் த நாட் ஃபார் ப்ராஃபிட் செக்டர். And again, இனி ஒரு ஃபர்ஸ்ட் சொன்னாக்கா, வி செட் அபவுட் திஸ் வி ப்ராட் அபவுட் தி கான்செப்ட் ஆஃப் சேட்டலைட் சென்டர்ஸ், சேட்டலைட் பிளட் சென்டர்ஸ் இன் த சிட்டி. இந்த சேட்டலைட் பிளட் சென்டர் கான்செப்ட் இஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்னன்னா, நாங்கள் செக் பண்ணி டெஸ்ட் பண்ண பிளட்டு ஃபார்மசி மாதிரி நாங்கள் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் இந்த செக் பண்ண பிளட் கொடுக்குறோம். ஸோ ஒரு எமர்ஜென்சி இருந்தா கூட இந்த டெஸ்ட் பண்ண பிளட் அவங்க கிட்ட கூட இருக்கும். ஸோ தே டோன்ட் நீட் டு ரன் அரவுண்ட் ஹண்டிங் ஃபார் டோனர்ஸ் இன் த லாஸ்ட் மினிட். ஸோ தட் கான்செப்ட் இஸ் சம்திங் தட் வி ப்ராட் இன் ஃபர்ஸ்ட். ஸோ இன் தோஸ் வேஸ் வி ஹவ் பீன் யூனிக். அண்ட் த பிக்கெஸ்ட் யூனிக் குவாலிட்டி ஜீவன் ரத்த வங்கி இல்லைன்னா, வி டோன்ட் சே தட் இந்த டெஸ்ட் தான் பண்ணி ஆகணும். எந்த நேரத்திலையும் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவிங். இஃப் சம்திங் ஹேஸ் டு பி ஆடட் ஆன், வி ஆடிட் ஆன். If something has to be removed because it is no longer useful, it is removed. And at all times, we have tried to conform to international standards of blood safety, not the local requirements alone. So we have always tried to give the safest possible. So those are our unique features.
6: Okay. இப்ப பொதுவா இந்த blood bankன்றது எவ்வளவு service oriented ஆ இருக்கு to the public?
4: சி, நாங்கள் ஜீவன் ரத்த வங்கியில் வி ஆர் அ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் அ காஸ்ட் ரிகவரி பேசிஸ்.
6: ஓகே.
4: ஸோ நாங்கள் கம்ப்ளீட்லி வாலண்டரி அல்ட்ரூஸ்டிக் பிளட் டோனர்ஸ்ல இருந்து தான் நாங்கள் ரத்தம் எடுக்கிறோம். அண்ட் ஆனால் இந்த ரத்தம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஆனால் அந்த ஸ்கிரீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக வி நீட் டு ஹாவ் அ லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், லாட் ஆஃப் டெஸ்டிங், ஆல் ஆஃப் தட் டன்.
6: ஓகே.
4: ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு வி நீட் மணி. So, adanalae, we need to have money for our overheads for all of this. So, adanalae, we have to charge for the blood that is issued to people. So, ana, we work at a very subsidized cost. We just recover what we need to recover to make the blood bank function. So, that is what we are doing. And every year, about 7-10% of our units are given completely free of cost. இப்போ நீங்க லப்தி பாத்தீங்க இல்லையா, நீங்க லப்தி கிட்ட பேசுனீங்க. சோ லப்தி மாதிரி இனி ஒரு 13 பசங்க இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்க எல்லாரும் தாலசிமிக்ஸ் தான். அவங்க எல்லாருக்கும் நாங்க ஃப்ரீயா தரோம். கம்ப்ளீட்லி அவங்க டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீயா நாங்க கொடுக்குறோம். இவங்க தவிர ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, அப்புறம் இந்த டேங்கர் ஃபவுண்டேஷன், அடியார் கேன்சர் இன்ஸ்டிடியூட், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கெல்லாம் நாங்க வருஷமா நாங்க சில யூனிட்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம்.
6: ஓகே. நீங்க ஆல் டைப் ஆஃப் பிளட் குரூப்ஸ் எப்படி ஸ்டோர் பண்றீங்களா? அதுக்கு மேபி டாக்டர் எத்திருக்கேன்னு ஆன்சர்.
5: இப்போ வந்து பிளட் பேங்க் என்ன, ஒரு டைம்ல ஒரே ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் தான் இருந்தது, 4-6 degrees இருந்தது. இப்ப இப்போ மாடர்ன் காம்பனன்ட் டெக்னாலஜின்றதுனால ரத்தத்தை மூணு வகையா கூறா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து செவப்பணுக்கள், அது வந்து பேக்ட் ரெட் செல்னு சொல்லுவாங்க. அடுத்ததா வந்து ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா, அது வந்து பிளாஸ்மான்னு ஒரு திரவம் இருக்குது, அது வந்து ஒரு 150 ml எடுக்கலாம். அந்த ஹோல் பிளட் 350 ml டொனேட் பண்ணலாம், தானம் பண்ணலாம், இல்லை 450 ml கூட கொடுக்கலாம். அது அவங்களோட வெயிட்டை பொறுத்து இருக்குது. ஒருத்தர் வந்து 45 kg இருந்தாங்கன்னா 350 ml 3 காம்பனண்ட்டும் எடுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் 450 ml கூட எடுக்கலாம். அவங்களுக்கு வந்து வெயிட்டும் 50 kg மேலே இருக்கணும். அப்போ எடுக்கும்போது மூணு வகையாக பிரிக்கும்போது செவப்பணுக்கள் பண்ணுறோம், பிளாஸ்மா எடுக்கிறோம், அப்புறம் தட்டணுக்கள்னு பிளேட்லெட் கான்சன்ட்ரேட்னு ஒரு பொருள் எடுக்கிறோம். இந்த பிளாஸ்மாலேருந்து கிரையோப்ரெசிப்டேட்னு இன்னொரு பொருளும் எடுக்கலாம். அதனால் 4 உயிரை கூட காப்பாற்றலாம் கிரையோப்ரெசிப்டேட். இதெல்லாம் வேறு வேறமான டெம்பரேச்சரில் சீதோஷ்ணில் பதப்படுத்தணும். இப்போ செவப்பணுக்கள் எடுத்தோன்னா 4 to 6 degrees ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், பிளட் பேங்க் ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் வைக்கணும். ஏன்னா சாதாரண ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரே டெம்பரேச்சர் எல்லாம் மேலேருந்து கீழே பார்த்தாலும் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கணும், 4 to 6 degrees. அப்புறம் பிளாஸ்மான்னு ஒன்று இருக்குது, அது வந்து கவர்மெண்ட்டில் -30 degrees வைக்கணும், -20 சொல்கிறாங்க. எங்கள் கிட்டே இருக்கிறது ரெண்டு விதமான ஃப்ரீசர் இருக்குது, -30 இருக்குது, -80 இருக்குது, ரெண்டுத்துலேயும் பிளாஸ்மா வைக்கலாம். அதனோட லைஃப் வந்து 1 வருஷம். ஆனால் அந்த தட்டணுக்கள் பிளேட்லெட் சென்டர்னு சொல்கிறோம் பாருங்கள், அது ஒரு 50 ml தான் எடுப்போம் அந்த காம்பனன்ட் டெக்னாலஜியில். அது வந்து ஒரு பிளேட்லெட் அஜிடேட்டர்னு ஒன்று இருக்குது, அது வந்து 22 degrees தான் வச்சுட்டு அது ஷேக் பண்ணினே இருக்கணும். அதனோட லைஃப் வந்து 5 days தான். இதனால் எங்கெல்லாம் பிளேட்லெட் கம்மியாகுதோ அங்கே மட்டும் கொடுக்கலாம். எங்கே செவப்பணுக்கள் கம்மியாக இருக்கோ, அனிமியா ரத்த சோகான்னுவாங்க, அவங்களுக்கும் அது கொடுக்கலாம். பிளாஸ்மான்றது எங்கெல்லாம் ப்ளீடிங், எங்கே கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பேர்ன்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம் பிளாஸ்மா.
6: ஓகே, வேற என்னலாம் ஸ்பெசிஃபிக் எலிஜிபிலிட்டி இருக்கு பிளட் டொனேட்?
5: ரத்த தானம் பண்ணணும்னா அவங்க வந்து 18 வயசு, எப்படி ஓட்டு உரிமை இருக்குது,
4: 18 வயசு ஓட் பண்றாங்களே இப்போதான் இப்போ.
6: ஆமா,
5: அதனால ஓட்டு போடுற டைம்ல இது ரத்த தானம் கூட பண்ணலாம். இதன் பேரண்ட்ஸோட கன்சென்ட் வந்து 18 வயசு மேல இல்லாதனால கொடுக்கலாம். அப்புறம் அவங்க வந்து எடை பார்ப்பாங்க, உள்ள போனதுமே எடையும் 45 kg மேல இருக்கணும், அப்போதான் அவங்க வந்து ரத்த தானம் பண்ணலாம். போனதுமே அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும். அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது அதில் அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதணும், அதில் உண்மையாகவும் எழுதணும். எங்களுக்கு எந்த மாதிரி நோவு வந்து, சமீபத்தில் ஏதாவது நோவு வந்திருந்தால் அவங்க கொடுக்க முடியாது. ஒரு சின்ன இருமல், காஃப், கோல்டு வந்தால் கூட வைரஸ் அட்டாக் இருக்குது. பெரும்பாலும் அது நாளைக்கு நாளைக்கு ஃபீவராக வரலாம், 2 நாள் கழிச்சு ஃபீவர் ரொம்ப மும்முரமானால் அந்த மாதிரி ரத்தம் எடுத்து வச்சோன்னா பாதிப்பு பேஷண்ட்டுக்கு ஏற்படும். இதை வந்து நம்ம பெரும்பாலும் தவிர்க்கணும். நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் அவங்க தான் கொடுக்கலாம் பிளட்.
6: ஓகே,
5: அப்புறம் ஒரு சமீபத்தில் நடந்தது, கொஞ்ச நாள் அப்புறம் ஆப்ரேஷன் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பண்ணியிருந்தா கூட கொடுக்கறது 1 வருஷத்துக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. டைஃபாய்டு ஜாண்டிஸ் ரொம்ப காமன் இல்னஸ், அதுக்கும் 1 வருஷத்துக்கு ரத்தம் தானம் பண்ணக்கூடாது.
7: சார், அப்புறம் நீங்கள் வாட் அபவுட் பீப்புள் ஹூ டேக் ஆல்கஹால் அண்ட் ஹூ ஸ்மோக், அவங்கள பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் சார்.
5: இப்போ வந்து நேற்று ராத்திரி ஆல்கஹால் சாப்பிட்டு இருந்தாருன்னு வச்சிங்க, ஒரு 24 hoursக்கு கொடுக்கூடாது. பெரும்பாலும் ஆல்கஹாலோட எஃபெக்ட் 12 hours இருக்கலாம் உடம்புல இருக்கும், அது எவ்வளோ சாப்பிட்டாருன்றது கூட இருக்குது. நிறைய அமௌண்ட் சாப்பிட்டாருன்னா நிறைய எஃபெக்ட் இருக்க போகுது. 12 மணி நேரத்துக்குன்னா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ரத்த தானம் செய்யணும்.
4: ஆஸ்பிரின் எல்லாம் கூட எடுத்தா நீ ரத்த தானம் பண்ணக்கூடாது, ஏன்னா ஆஸ்பிரின் வில் எஃபெக்ட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி பிளேட்லெட்ஸ். ஸோ அப்போ டு டொனேட் பிளட் இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் இஃப் தி பிளேட்லெட்ஸ் ஆர் நாட் ஃபங்க்ஷனல்.
7: இன் எனி எமர்ஜென்சி கேஸ்ல வந்து பிரெக்னென்ட் லேடிஸ் அவங்க கொடுக்கலாமா பிளட்?
5: இல்லைங்க, பிரெக்னெண்டா இருக்கும் போதே கொடுக்க கூடாது. ஏன்னாக்கா நீங்க இன்னொரு உயிரை பாதுகாத்துன்னு இருக்கீங்க உள்ள, அதனால கொடுக்கவே கூடாது. 100% பிரெக்னென்ட் லேடி, த லேடி வாஸ் மிஸ்டர் ஃபர்ஸ்ட் பீரியட் இட் செல்ஃப், வி ஆஸ் தெம் வென் யூ ஃபில் த ஃபார்ம், வென் வாஸ் யுவர் லாஸ்ட் மென்சுரல் சைக்கிள் பீரியட்ஸ் டேட் சொன்னா கூட யூ பெட்டர் வெயிட் பிகாஸ் யூ ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் யுவர் ஃபேமிலி.
4: இந்த
7: குழந்தை பேருனா அதுக்கு பேர்
4: லப்தி,
7: லப்தி, லப்தி, லப்தி எந்த கிளாஸ் போற இப்போ? யூகேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போற, எப்படி போவ ஸ்கூலுக்கு? ஸ்கூல் உங்க வீட்ல இருந்து பக்கமா, கிட்டக்கையா? உங்க ஸ்கூல் கிட்டக்கையா?
2: இல்ல.
8: தூரமா இருக்கு.
9: ரொம்ப தூரமா? எப்படி போவ? ஆட்டோல போவியா, பஸ்ல போ,
2: வேன்ல?
9: வேன்ல போயிடுவியா? நீயே தனியா போயிடுவியா அம்மா வராம?
2: ஆமா.
9: அம்மா இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூல்ல போய் சேர போற?
2: YGP.
9: YGP ஸ்கூல்ல சேர போறியா? இன்டர்வியூ எல்லாம் வச்சாங்களா
2: உன்ன?
9: ஆமா. பேசுனியா அங்க போய்?
2: ஆமா.
9: நல்லா பேசுதானே உனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்பயும் அதே மாதிரி பேசு, பேசுவல்ல? ஓகே. உனக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு? உனக்கு என்ன பிடிக்கும்? நீ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவியா? ஃப்ரூட்ஸ்னால என்ன பெனிஃபிட்டு?
2: ஆப்பிள்.
9: ஆப்பிள் சரி. ஆப்பிள் சாப்பிட்டா என்ன வரும், என்ன கிடைக்கும்?
2: சக்தி வரும்.
9: சக்தி வருமா? வெரி குட். அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும், எந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும்?
2: மேங்கோ.
9: மேங்கோ பிடிக்குமா? சாப்பிடுவியா ஆப்பிள் மேங்கோ எல்லாம் சாப்பிடுவியா? ஓகே. உனக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் எது? கார்ட்டூன் பாப்பியா? உன் பொழுதுபோக்கில் என்ன, உன் ஹாபீஸ் என்ன? டோரிமான். டோரிமான். டோரா பிடிக்குமா? டோரா மாதிரி அழகாக ஸ்லைடெல்லாம் போட்டுட்டு இருக்க, அதே மாதிரி ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, டோரா புஜ்ஜி ரொம்ப பிடிக்குமா? போகோ பாப்பியா? ஓகே. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க உன்ன? அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி உடல்நிலை இல்ல உடனே எமர்ஜென்சில காண்டாக்ட் அந்த மாதிரி ஏதாவது
8: இல்ல? அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல.
9: ஒன்னும் அந்த மாதிரி வந்தது இல்ல. இப்ப நீங்க இதை கண்டுபிடிச்சு நீங்க வந்து இந்த ஒரு பிளட் பேங்க் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து மிச்ச பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லிருக்கீங்களா, உங்களால பெனிஃபிட் ஆனவங்க யாரு?
8: ஆமா, யார் பிரெக்னென்ட் இருப்பாங்க அவங்க சொல்லிருக்கிறேன். அப்படி ஜீவன் பிளட் பேங்க்ல வந்து கார்ட் பிளட் இருக்கு, அது கூட குடுக்கலாம். அது மேட்ச் ஆனா அது ட்ரீட்மெண்ட் கூட இருக்கு.
9: சொல்லுங்க.
8: நெக்ஸ்ட், வென் ஷி வாஸ் பீல், நாலாவது மாசத்துல இருக்கும் போது அது பீலா இருந்துச்சு. அப்போ நான் டாக்டர் கிட்ட போனேன். அங்கே சொன்னாங்க டெஸ்ட் பண்ணோம், ஐ தாட் ஜாண்டிஸ், ஜாண்டிஸ் இருக்கும்னு நினைச்சேன். அங்கே டெஸ்ட் பண்ணும்போது சொன்னாங்க 4 கிராம்ஸ் பிளட் இருக்கு, நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு தாலசீமா ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு.
9: சரி.
8: தென் ஐ வென்ட் டு ஹாஸ்பிட்டல், தென் ஐ காட் தாலசீமா ட்ரீட்மெண்ட். அப்புறமா அங்கே ஒரு பேஷண்ட் சொன்னாங்க நீங்க ஜீவன் பிளட் பேங்க் போய் பிளட் வாங்கிட்டு நீங்க மந்த்லி டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலாம். பிஃபோர் எனக்கு மந்த்லி இருந்துச்சு, இப்போ 20 டேஸ் ஒன் க்ரோத் ஆச்சு இல்லை, அதுக்கு நான் 20 டேஸ் ஒன்ஸ் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறேன்.
9: ஓகே. இப்போ அது அது அதுக்கு இப்போ இப்போ இது அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ நாளுங்கிறது அவங்க வந்து எவ்வளோ நாள் கழிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த ட்ரீட்மெண்ட் இன்னும் ட்ரீட்மெண்ட் வரல,
8: ஸ்டெம் செல்ஸில் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு மேட்ச் ஆகல.
9: ஓகே.
8: மேட்ச் ஆகணும், இதுக்கு ட்ரீட்மெண்ட்
9: எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கணும் மேடம்?
8: இன்னும் ட்ரீட்மெண்ட் வரல மேம்,
9: இதுக்கு அதுக்கு வரவே இல்லை. அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பிளட் இது இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது உங்களுக்கு வந்து இப்போது அது எப்படி உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக இந்த மாதிரி வந்து இந்த குழந்தைக்கு வந்து 20 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த பிளட் பேங்க் கொடுக்கறது, உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அம்மா ஷாக் ஆகிடக்கூடாது இல்லைங்களா, ஐயோ அம்மாவே அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த பாதிப்பு நிச்சயமாக குழந்தைக்கு இருக்கும்.
8: அப்செட் ஆக வேண்டிதான். அப்புறமா வேற
9: எப்படி அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வந்தீங்க?
8: ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்செட் ஆயிடுச்சு, யூ என்னடா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி போகணும்னுட்டு. ஜஸ்ட் டே பை டே, ஒன் மந்த் பை மந்த், ஐ காட் கான்ஃபிடன்ஸ் டு மை செல்ஃப் பை சீங் த அதர் பீப்புள்ஸ் லைக் போலியோ

0: left. Okay.
1: Mentally. By seeing other people's, I thought my daughter is okay.
0: Okay.
1: She's well. She's laughing, dancing, going, walking. She's having everything.
0: Okay.
1: So it's okay. No, for thalassemia, it's, we can carry it.
0: Okay.
1: So in blood transfusion, we are getting. We are getting blood from Jeevan Blood Bank. So we no need to worry that my child is thalassemia, she's suffering.
0: Okay.
1: It's okay. We are not much worried about that, because in further, it's, the treatment will come. We are hoping that the treatment may come.
0: Okay. இந்த மாதிரி இது மாதிரி பாதிப்பு உள்ளான வேற ஏதாவது குழந்தைகளோ வேற ஏதாவது பேஷண்ட்ஸோ நீங்க சந்திச்சிருக்கீங்களா?
1: வேற பேஷண்ட்ஸ் இல்ல மேம்.
0: இந்த மாதிரி ஹிஸ்டரி இருக்கிறவங்க யாரையும் நீங்க மீட் பண்ண தெரியல. இந்த இப்போ இவ கூட படிக்கிற அந்த பேரண்ட்ஸ், அதர் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னப்ப அவங்க ஏதாவது ஹெசிடேட் பண்ணாங்களா, இல்ல அவங்க கோஆபரேட் பண்ணாங்களா அவங்க கூட? ஏன்னா சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து பிசிக்கல் குழந்தைக்கு ஃபிட்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தா தான், ஏன்னா வேற அன்னெசரி அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கலாம் பாக்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கோஆபரேஷன் கிடைச்சிதா சொசைட்டில இருந்து?
1: இது ஃபர்ஸ்ட் கேட்கும் போது அவங்க கேட்பாங்க என்ன ப்ராப்ளம் இது அனிட்டு. அவங்க கேட்பாங்க என்ன பிளட் அலர்ஜியா எதனா கேட்டாங்க. மிஸ்ஸஸ் வைஜிபில இன்டர்வியூ ஆகும் போது கேட்டாங்க. தென் ஐ டோல்ட் இட் இஸ் நாட் டேஞ்சரஸ், ஓன்லி டிரான்ஸ்மிஷன் வி ஆர் கிவிங். பயப்பட மாதிரி ஒன்னும் இல்ல இதுல. டிரான்ஸ்மிஷன் மட்டும் அவங்க டாக்டர் லெட்டர் கேட்டாங்க. டாக்டர் லெட்டர் கொடுத்தாச்சு.
0: ஓகே
1: ஓகே. தென் தே காட் கேவ் த அட்மிஷன்.
0: ஓகே.
2: தேங்க் யூ மேம்.
1: ஓகே. Thank you very much.
2: So ரொம்ப நன்றி நீங்க ஸ்டுடியோஸ் வந்ததுக்கு. உங்க ஓகே அவங்க இது வரைக்கும் நம்ம வந்து பேர் சொல்லுங்க.
1: கவிதா.
2: ஓகே மிஸ் கவிதாவோட பயனாளிகளோட பேசியிருந்தோம்.
0: திருமதி கவிதா, சீக்கிரமாகவே உங்கள் குழந்தைக்கு வந்து அந்த ஸ்ட்ரீம்லைன் அந்த மெடிசன்ஸ் அதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே பரிபூர்ணமாக குணம் அடைஞ்சு உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் கடவுள்கிட்டையும் பிரார்த்திக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹோப் ஷி வில் கெட் கியூர் வெரி வெல். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் த ஜீவன், ஃபார் த பேரண்ட். இந்த அவங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் அவங்க பண்ணுறதுக்கு நாங்கள் அவங்க சமுதாயம் சார்பாக நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக.
2: தேங்க் யூ மேம். இப்போ கம்மிங் பேக் டு டாக்டர் யதீந்தர், இப்போது ஒரு பிளட் டொனேட் பண்ணும்போது ஹெச்ஐவி டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க, பட் அது ஒரு விண்டோ பீரியட் தாண்டி அந்த 3 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்களா எல்லா சாம்பிள்ஸ்?
3: அந்த
4: இல்லை, அந்த 3 மந்த்ஸ் தாண்டி நாங்கள் திரும்பி டெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த டொனேட்டட் பிளட் தான் நாங்கள் செக் பண்ண போகிறோம். அந்த டொனேஷனில் ஹெச்ஐவி இருக்கா இல்லையான்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நாங்கள் ஹெச்ஐவி யூஸ்வலாக கவர்மெண்ட் பிரகாரமாக நாங்கள் எலைசா டெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸ்கிரீனிங் பண்ணுறதுக்கு எலைசா டெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட் மூலமா ஒரு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ஒரு 20 டேஸுக்கு அப்புறம், எக்ஸ்போஷர்ல இருந்து 20 டேஸுக்கு அப்புறம் கண்டுபிடிக்க முடியும் எலைசா டெஸ்ட் யூஸ் பண்ணாக்கா. ஆனால் இப்போ டு ஃபர்தர் இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் சேஃப்டி நாங்கள் இந்த நியூக்ளிக் ஆசிட் டெஸ்டிங் என்று ஆரம்பிச்சிருக்கோம். போன வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் மூலமா 20 டேஸ்க்கு பதிலாக ஒரு 6 டேஸ்க்குள்ள, 6 டேஸ் ஆஃப்டர் எக்ஸ்போஜர் டு ஹெச்ஐவி நாங்கள் இந்த இன்ஃபெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதனால அண்ட் ஆரம்பத்திலேயே டாக்டர் யதீந்தர் இந்த டோனர்ஸ் வரும்போது ஸ்க்ரீன் பண்ணும்போதே அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணும்போது அவர் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அலவ் பண்ணுவார் டொனேஷனுக்காக. ஸோ அந்த ஸ்க்ரீனிங்லேயே நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் இவங்க ஹை ரிஸ்க் பிஹேவியர் இருக்கா இல்லையான்ட்டு. அதில் கொஞ்சம் ஹை ரிஸ்க் பிஹேவியர் இருந்த மாதிரி இருந்தால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ண போகிறோம், டோனர் எடுக்க போகிறதில்ல. ஸோ அதுலேயே இந்த மாதிரி இந்த ஏர்லி டேஸ் ஆஃப்டர் எக்ஸ்போஷர் கண்டுபிடிச்சி நாங்கள் அந்த டோனர்ஸ் எடுக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் எதனா டோனர் டொனேஷன் பண்ணியிருந்தா நாங்கள் இந்த நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால நாங்கள் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் இந்த நேரத்தில் எவ்வளோ சேஃபாக இருக்கலாமோ அவ்வளோ சேஃபாக இருக்கிறோம்.
2: இப்போ பொதுவாக ரிசர்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் பிளட் அண்ட் சப்ளை ஆஃப் பிளட், உங்களோட எப்படி உங்களோட ரிசர்ச் சென்டர் உபயோகப்படுறது?
4: சாரி, ஐ டிட்ன்ட் கெட் யுவர் க்வெஸ்சன்.
2: அஸ் இன் இப்போ எனி ரிசர்ச் டேக்கிங் பிளேஸ் இன் போத் ப்ரிசர்வேஷன் ஆஃப் பிளட் ஆர் சப்ளை ஆஃப் பிளட், எப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதை பாதுகாக்கிறீங்க?
3: இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து எலைசா டெஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் வந்திருக்குது. இப்போ வந்து நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட்ல வந்து நாங்கள் ஒரு 100 பேருக்கு பார்க்குறோம், அதில் எலைசா எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஆனால் நாட்டில் ஒரு 10 சாம்பிள் பாசிட்டிவாக இருந்தால் திஸ் இஸ் அ குட் ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாட் டெஸ்டிங் ரொம்ப அத்தியாவசிய தேவை. இப்போ அரசாங்கமும் சொல்லலாம் இனிமேல் ஒரு 10-5 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க இனிமேல் எல்ஐசாவை கொஞ்சம் இது பண்ணுறது நாட்டு கூட கொஞ்சம் பண்ணலாம். இது வந்து வெளிநாட்டில் தான் நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி டெஸ்டிங். இப்போ நம்ம சொல்லி நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் திஸ் இஸ் எ ரிசர்ச் கோயிங் ஆன். வி ஆர் கோயிங் டு டெல் த பாப்புலேஷன் தட் ஈவன் எல்ஐசா இஸ் நாட் வெரி ஸ்ட்ராங், நீட் நாட் டு திங்க் தட்ஸ் அ சேஃபஸ்ட் method. There is nucleic acid testing that has come and we have started detecting. Ipo vandu nariya naanga test pannittu irukumbodhu HBsAg negative a irukudhu ELISA la, but NAT la positive a irukudhu. Adanal ipo andha unit namma vandu sollidrom avangalu vandu donor kooptom namma idhu mari solradhanaala oh indha mari test nadakkuradhanaala idhu which is a result is going on in this field.
4: And இனி ஒன்றுனா நாங்கள் வி ஆர் அ ஸ்டாண்ட் அலோன் பிளட் பேங்க். நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலோட சேர்ந்துட்டு வி ஆர் நாட் ஃபங்க்ஷனிங். நாங்கள் ரத்த வங்கி தனியாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதனால டோனர்ஸ் எல்லாம் வர டோனர்ஸ் எல்லாம் தே ஆர் பியோர்லி வாலண்டரி ஆல்ட்ரூஸ்டிக் டோனர்ஸ். அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் டோனர்ஸ் இல்லை. ரீப்ளேஸ்மெண்ட் டோனர்ஸ் என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் டோனர்ஸ், இப்போ உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்கான பிளட் தேவை இருந்தால் நீங்க ரிலேட்டிவ்ஸ கூட்டின்னு வரீங்க, இல்லனா உங்க ரிலேட்டிவ்ஸே ஆஃபர் பண்ணிட்டு, இல்லனா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானாவே வந்துட்டு அவங்க டொனேஷனுக்காக ஆஃபர் பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி டோனர்ஸ் எல்லாம் அவ்வளோ சேஃபா இருக்க மாட்டாங்க. எதனால சொன்னாக்கா சேஃப்னா நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அலோன், சேஃப்னா அவங்களுக்கு எதான ஒரு தலைவலி இருக்கலாம், இல்லைனா ஒரு முட்டி வலி இருக்கலாம், அதெல்லாம் கூட வேற ஒரு சின்ன வியாதியும் இருக்கலாம் அவங்க அந்த டொனேஷன் டைம்ல. ஆனா அதெல்லாம் அவங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப முக்கியம் என்னன்னா அவங்க டொனேஷன் பண்ணி ஆகணும் அவங்க ரிலேட்டிவ்காக. ஆனா அந்த பிளட் ஸ்கிரீன் பண்ணும்போது நாங்க ரிஜெக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் டோனர்ஸை விட பியோர்லி ஆல்ட்ரூஸ்டிக் வாலண்டரி டோனர்ஸ் தான் ரொம்ப நல்லது. ஸோ எங்க பிளட் பேங்க்ல அந்த மாதிரி டோனர்ஸ் தான் வச்சிருக்கிறோம், பியோர்லி ஆல்ட்ரூஸ்டிக். இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் டோனர்ஸ் ஒரு 2%, 3% டோனர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த டோனர் பாப்புலேஷன்ல இந்த மாதிரி ஒரு டேட்டா, டாக்டர் யத்திந்தர் சொன்ன மாதிரி இந்த நியூக்ளிக் ஆசிட் டெஸ்டிங்ல டேட்டா, இல்லைன்னா மற்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட, இட்ஸ் அ வெரி ரேர் திங். இந்த கண்ட்ரிலேயே அந்த மாதிரி டேட்டாவே இல்லை. ஸோ அதனால நாங்க ரிசர்ச் இந்த மாதிரி நாங்க டெஸ்டிங் டேட்டால வர வச்சு வி ஆர் அனலைசிங் இட் அண்ட் கிவிங் இன்ஃபர்மேஷன் டு த கண்ட்ரி.
5: ஷீலா மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, கேம்ப்ஸ் நிறைய பிளட் பேங்க் அப்படின்னாலே நிறைய கேம்ப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க எங்க பார்த்தாலும் பார்க்கலாம். ஸோ உங்க இதில் ஜீவன் பிளட் பேங்க்ல அந்த மாதிரி கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்றது உண்டா? எந்தெந்த மாதிரி இடத்துல ஆர்கனைஸ் பண்றீங்க?
6: டெஃபினட்டா கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்றோம். என்ன, எங்களுக்கு 90% ஆஃப் த டோனர்ஸ் எங்களுக்கு கேம்ப்ஸ் மூலியமா தான் வருது. கேம்ப்ஸ் நிறைய இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுவோம், கார்பரேட் ஆஃபீஸ்லையும் ஆர்கனைஸ் பண்ணுவோம், காலேஜஸில் ஆர்கனைஸ் பண்ணுறோம், அப்பார்ட்மெண்ட் பிளாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அண்ட் எதுவான சின்ன ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இடம் ஹையர் பண்ணுறோம், இல்லை உங்கள் ஒரு ஸ்கூலில் வச்சுருக்கோம் வாங்கன்னு கூப்பிட்டாலும் நாங்கள் போகிறோம். எங்களோட மெயின் டோனர் பாப்புலேஷன் இஸ் ஒன்லி ஃப்ரம் கேம்ப்ஸ். ஸோ நிறைய இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி.
5: ஓகே, ஏதாவது ஈவென்ட் பேஸ்டா இருக்குங்களா, இல்லாட்டி அவங்களோட ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி நீங்க வந்து கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுங்களா?
6: ஈவென்ட் பேஸ்டும் இருக்கலாம். இன் தி சென்ஸ் சம் ஏதான கம்பெனி வந்து எங்களோட ஆனுவல் டே, ஸோ வி வுட் லைக் டு டொனேட் பிளட் ஆன் திஸ் டே அப்படின்னு கூப்பிடுவாங்க சில பேர். சில பேர் ஜஸ்ட் தட் பர்டிகுலர் மந்த் சில கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. இப்போ ஏப்ரல் மாதம் நாங்கள் கேம்ப் பண்றோம் அப்படின்னு அந்த மாதிரி கம்பெனிஸும் இருக்காங்க. சில பேர் நாங்கள் கேட்ட உடனே சரி உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் நீட் இருக்கா, ஃபைன் அடுத்த வாரமே வாங்க கேம்ப் கொடுக்குறோம் அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ ஒரு எல்லா விதமாகவும் இருக்காங்க கம்பெனிஸ். காலேஜஸ் ஜென்ரலி எங்களுக்கு இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் காலேஜ் கேம்ப்ஸ் வரும், திருப்பி ஜான்வரி ஃபெப்ரவரி வரும். பாக்கி டைம் எல்லாம் அவங்களுக்கு எக்ஸாம் மற்ற ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. ஸோ நாங்கள் காலேஜஸ் ரொம்ப டிபெண்ட் பண்ணுறதில்லை, பிகாஸ் காலேஜ் போனா ஆனா நிறைய டோனர்ஸ் வருவாங்க, அப்படியே வந்து விழுவாங்க, எங்களால் எடுக்க முடியாது. மோஸ்ட் காலேஜஸ் நாங்கள் போகும்போது 4-5 பிளட் பேங்காக சேர்ந்து தான் போவோம். ஏன்னா 500-600 டோனர் இருப்பாங்க. ஒரு ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் முக்கால்வாசி போவோம். அந்த காலேஜஸ்லாம் ஒரு ஒரு வாட்டி போறச்சும் 500-600 டோனர் இருப்பாங்க. ஸோ அதனால ஒரு பிளட் பேங்கால எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் 4 பிளட் பேங்கோ இல்லை 5 பிளட் பேங்கோ போவோம். ஸோ அங்கே டோனர்ஸ்க்கு ஒன்றும் பஞ்சமே இருக்காது அங்கே காலேஜஸ்க்கு போனாக்கா. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. வேற விதமா நாங்கள் இந்த கார்பரேட் சம்டைம்ஸ் போய் யூனோ போய் கேட்கணும், கூப்பிடணும். டோனர்ஸ்க்கு நிறைய பேருக்கு பயம் இருக்கும், நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும் மைண்ட்ல, இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு இன்ஃபெக்ஷன் வரும் அந்த மாதிரிலாம் நிறைய மிஸ்கன்செப்ஷன். ஸோ அதெல்லாம் மீறி நாங்கள் அதை பத்திலாம் பேசி அவங்கள மோட்டிவேட் பண்ணி டொனேட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த மாதிரி கேம்ப்ஸும் இருக்கு. ஸோ வேற வேற விதமான கேம்ப்ஸ் இருக்கு. ஸோ இது இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த மோட்டிவேஷன் லெவல் ஆஃப் தி டோனர்ஸ்.
2: ஓகே, இப்போ ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணும்போது பிளட் டொனேட் பண்றதுக்கு இப்போ நான் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம்,
6: ஓகே
2: ஏதாவது ஐ மீன் இட்ஸ் குவைட் பெயின்ஃபுல் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க டு அட்ராக்ட் டோனர்ஸ்?
6: சி என்ன ஆகும், இந்த காலேஜஸில் இல்லை நிறையா கம்பெனிஸில் கூட யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல அது எப்படின்னா பியர் ப்ரெஷரில் வருவாங்க. இப்போ கூட உங்கள் கூட ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னாக்கா வா வா வான்னு எல்லாரும் கூட்டிட்டு போய் தேல் ஃபோர்ஸ் யூ டு டொனேட். சம்டைம்ஸ் அதுலேயே உங்களுக்கு பயம் போயிடும். பட் அதுக்கு மீறி பயம் இருந்தாக்கா கேம்ப்ஸில் முக்காவாசி நானும் டாக்டர் யாத்தேந்தர் என்னுடைய கலீக் மோகினி இருக்காங்க, நாங்கள் யாரான ஒருத்தர் அந்த டோனரோட பேசி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த பயம் போக வச்சு, எதனால பயம், நீடில் பயமா, சரி நீடில் பயம்னா அது எப்படி பேசி அவங்கள அவங்கக்கிட்ட எப்படி சொல்லுவோம்னா, நாங்கள் உங்களுக்கு இந்த நீடில் பார்த்தா பயம், ஆனால் உங்களுடைய பிளட்டு மூணு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் டொனேட் பண்ணீங்களான்னு அந்த பயம் இருக்காது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அந்த லப்தின்னு ஒரு குழந்தை, அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் உங்கள் பிளட்டு போகிறதுன்னு தெரிஞ்சாலே அந்த பயம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நிறைய பேருக்கு அது ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் சர்ஃபேஸில் பயம் இருக்கும், அது போயிடும். அது முக்கால்வாசி அந்த ஹீமோக்ளோபின் டெஸ்ட் பண்ணிச்சு அந்த பயம் போயிடும். அதுக்கும் மீறி ரொம்ப பயந்தாங்கன்னாக்கா அவங்கள எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவோம், நாங்களும் ஹெசிடேட் பண்ணுவோம். பட் முக்கால்வாசி பேருக்கு தே கெட் ஓவர் தட் ஃபியர்.
2: ஓகே, இப்போ டோனர்ஸ்ன்னு பார்க்கும்போது எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க டு கெட் மோ நம்பர் ஆஃப் டோனர்ஸ்?
6: டோனர்ஸ் எங்களுக்கு கேம்ப்ஸ் இன் லைக் ஐ டோல்ட் யூ கார்பரேட் ஆஃபீஸஸ்ன்னு போனாக்கா தெர் பி அ நம்பர் ஆஃப் டோனர்ஸ், 30 டோனர்ஸ், 50 டோனர்ஸ், 100 டோனர் கேம்ப்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லையும் எங்களுக்கு வாட் வி ஹாவ் இஸ் வி ஹாவ் அ மொபைல் ஏர் கண்டிஷன் பஸ்.
2: ஸோ
6: இப்போ இஃப் யூ டோன்ட் ஹாவ் லைக் ஒரு ரூம் கொடுத்தாதான் கேம்ப் பண்ணுவோன்னு கிடையாது, அங்கே ரூம் கொடுத்தா வெரி குட், இட்ஸ் அன் ஏர் கண்டிஷன் ரூம் ஆர் வெல் வென்டிலேட்டட் ரூம், ஓகே நாங்கள் பெட்ஸ் எல்லாம் நாங்களே எடுத்துகிட்டு போய் போட்டு கேம்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாத இடத்துல இந்த ஏர் கண்டிஷன் மொபைல் பஸ் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அது எப்படின்னாக்கா இந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லையோ இல்லை ஆஃபீஸஸ்லையோ போய் பார்க்கிங் ஸ்பேஸ் மாத்திரம்தான் எங்களுக்கு தேவை. அந்த பஸ் உள்ளேயே ரெண்டு பெட் இருக்குது, இட்ஸ் டோட்டலி ஏர் கண்டிஷன் பஸ். ஸோ அது உள்ளேயே நாங்கள் பார்க் பண்ணிட்டு அதுலேயே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் நாங்கள் டோனர்ஸ் எங்களுக்கு, ஈவன் இஃப் யூ ஹாவ் 10 டோனர்ஸ் வி ஆர் வில்லிங் டு பிரிங் தட் பஸ் அண்ட் கம் தேர். அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் கோர் ஆஃப் டோனர்ஸ், எங்கள் ஜீவன் பிளட் பேங்க்ல தான் கொடுத்துட்டுருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸா 10 இயர்ஸா. ஸோ அந்த மாதிரி டோனர்ஸ்க்கு ரிமைண்டர் மூலமாக ரிமைண்டே பண்ண வேணாம் முக்காவாசி டோனர்ஸ், அந்த மாதிரி டோனர்ஸ் கரெக்டாக 3 மந்த்ஸ் ஆனால் 90th day தேல் பி இன் த பிளட் பேங்க். அந்த மாதிரி வி ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் குரூப் ஆஃப் டோனர்ஸ், அவங்க வந்து கொடுப்பாங்க இல்லை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணாலும் தே வில் கம் அண்ட் கிவ் இட். ஸோ அந்த மாதிரியும் டோனர்ஸ் இருக்காங்க ஹூ வில் கம் டு ஜீவன் பிளட் பேங்க். வி ஆர் ஓப்பன் 7 days a week ஃபார் பிளட் டொனேஷன். ஸோ அதனால அந்த மாதிரியும் டோனர்ஸும் இருக்காங்க, அவங்க ஃப்ரீ டே என்னைக்கோ சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தே வில் கம் வித் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5-6 பேரை கூட்டின்னு வருவாங்க கூட்டின்னு, அந்த மாதிரியும் இருக்காங்க.
4: அண்ட் சில காலேஜஸ்ல எல்லாம் நாங்க அவேர்னஸ் டாக்ஸும் கொடுக்குறோம், கார்பரேட்ஸ்ல கூட அவேர்னஸ் டாக்ஸ் கொடுத்தப்புறம் அவங்க அந்த டைம்லயே நிறைய கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் ஆனப்புறம் தே டோன்ட் மைண்ட் கமிங் இன் ஃபார் த கேம்ப்.
2: ஓகே, உங்க ரெகுலர் டோனர்ஸ் அண்ட் ரெசிபியன்ஸ் யாராருன்னு சொல்றீங்களா?
5: இல்லை என்ன மாதிரியான
2: டோனர்ஸ் வராங்க? அஸ் இன் உங்க
4: எனிபடி ஹூ சூட்ஸ் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சொன்னார் இல்லையா டாக்டர் யாத்திந்தர், அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆனாக்கா தே கேன் டொனேட் பிளட். ரெசிபியன்ஸ் பார்த்தாக்கா எனிபடி ஹூ நீட்ஸ் பிளட் ஹூ இஸ் இன் அ ஹாஸ்பிட்டல், அவங்க ஹாஸ்பிட்டல் லெட்டர் ஹெட்ல ஒரு டாக்டர் கிட்ட இருந்து ரெக்வசிஷன் வாங்கிட்டு வந்தாக்கா நாங்கள் கொடுக்க போறோம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்வசிஷன்ல இருக்கணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், இந்த பேஷண்ட் எக்ஸுக்கு இந்த மாதிரி யூனிட்ஸ் வேணும், இந்த தேதி வேணும், இந்த குரூப் வேணும், அண்ட் இட் ஷுட் பி அக்கம்பனிட் ஒரு டெஸ்ட் டியூப்ல பிளட், அந்த பேஷண்டோட பிளட்
2: சாம்பிள்
4: ப்ராப்பர்லி லேபிள், பிளட் சாம்பிள் ப்ராப்பர்லி லேபிள்ட் இந்த டீட்டெயில்ஸோட அனுப்புனாக்கா நாங்கள் கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். ஸோ ரெசிபியன்ஸ் எங்கே இருந்தாலும் இருந்தாலும் இஃப் வி ஹாவ் த பிளட், எங்ககிட்ட அந்த பிளட் இருக்கணும் அந்த நேரத்தில், ஏன்னா சும்மா ஒரு பி குரூப் தேவைப்பட்டா எங்ககிட்ட பி குரூப் இருந்தால் அந்த மாதிரி இட்ஸ் நாட் ஃபோர்கான் கன்க்ளூஷன் இட்ஸ் கோயிங் டு மேட்ச். ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த கிராஸ் மேட்சிங் சரியாக இருந்தால் தான் நாங்கள் இஷ்யூ பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூட்டபிள் யூனிட் இருந்தாக்கா இஃப் வி ஹாவ் இட் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்க போகிறோம், யார் இருந்தாலும் எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சென்னையில்.
5: ஓகே ஓகே. இல்லை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட அந்த பர்டிகுலர் பிளட் குரூப் கேட்டு வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் என்ன மாதிரி பண்ணுவீங்க?
4: நாங்கள் அந்த மாதிரி ஒரு ரெகுலர் நான் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இருந்தாக்கா நாங்கள் வி ட்ரை டு டைரக்ட் தெம் டு சர்டன் பிளட் டோனர் ஆர்கனைசேஷன். சிட்டிலேயே அந்த மாதிரி பிளட் டோனர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வெறும் டோனர் டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க, யாரும் டொனேட் பண்ண முடியாது, வெறும் அந்த நேம்ஸ் அண்ட் பிளட் குரூப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க அட்ரஸை கொடுத்துட்டு அங்கே போய் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இல்லைன்னா எங்கள் கிட்ட அந்த மாதிரி அந்த குரூப்போட டோனர் இருந்தாக்கா வி ட்ரை டு கெட் த டோனர் அண்ட் கம் ask him to come to donate blood.
3: மருந்து அன்றது மருந்து மாதிரி தான் பிளட் கூட. மருந்து எப்படி டாக்டர் சீட் எழுதி கொடுக்குறாரோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டலையும் சீட் எழுதி கொடுப்பாங்க, இந்த பேஷண்ட் இந்த பிளட் குரூப் இவங்களுக்கு இந்த பிளட் தேவை, அதே மாதிரி தான் வரணும். அதோட ரத்த சாம்பிளும் வரணும். டாக்டர் சரண்யா சொன்ன மாதிரி இட் கம்ஸ் அண்ட் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். ஸோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் போங்க பி குரூப் தான் சொன்னால் கொடுப்பாங்க அது மாதிரி கிடையாது. அதில் எல்லாமே இட்ஸ் அ டாக்குமெண்டட் திங். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோனும் வரணும், எங்கக்கிட்டேயும் அந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வேணும், இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு இந்த இடத்துலேருந்து பிளட்டு வாங்கினாங்கன்னு. அதுவும் வந்து பிளட் பேங்க் ஷுட் பி லைசன்ஸ்டு பிளட் பேங்க். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நேஷனல் டெசிக்னேட்டட் சென்டர் இஸ் ஜீவன் பிளட் பேங்க். ஸோ தே ஷுட் கோ டு அ லைசன்ஸ்ட் பிளட் பேங்க். நிறைய பிளட் பேங்க்ஸ் இருக்கலாம், அவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா, அவங்க எல்லாம் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். திஸ் வி ஆல்வேஸ் டெல் த ஹாஸ்பிட்டல் ஆல்சோ.
2: இப்போ உங்கள் அசோசியேஷன் வித் தேங்கர் ஃபவுண்டேஷன் அண்ட் கேன்சர் இன்ஸ்டியூட், அதை பற்றி சொல்கிறீங்களா?
4: ஆர் அசோசியேஷன் வித் தேங்கர் தேங்கர் ஃபவுண்டேஷன் அண்ட் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இஸ் ஃபார் செவரல் இயர்ஸ். ஸோ அவங்க ஆக்சுவலாக தே ஆஸ் யூ நோ தேங்கர் ஃபவுண்டேஷன் இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்காக அவங்க நிறைய பிளட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் லைக் அஸ். கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஆல்சோ இஸ் டூயிங் ஸோ மச் ஆஃப் குட் ஒர்க். ஸோ வாட் வி ஃபெல்ட் இஸ் இட்ஸ் யூஸ்ஃபுல் டு help them. So when அவங்களுக்கு அவங்க units, when they need blood for their patients, regular dialysis patients, in the dialysis patients-க்கு லப்தி மாதிரி ருட்டீனாக அவங்களுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ தே நீட் சேஃப் பிளட், வெரி சேஃப் பிளட். ஸோ அவங்க கூட தேடிட்டு இருந்தாங்க டு ஃபார் ஒன் சோர்ஸ் வெர் தே வில் பி ஷுவர் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் த பிளட் அண்ட் வென் எவர் தே நீட் இட். ஸோ வென் தே அப்ரோச் அஸ் தென் வி டிசைடட் தட் வி ஷுட் ஆல்சோ ஹெல்ப் தெம் அண்ட் சிமிலர்லி வித் கேன்சர் இன்ஸ்டிடியூட். So, Cancer Institute, we give them also the platelets. Because cancer, platelets romba theva padrudu. And since we have platelets, adu waste aaga koodadhu. So, on the 5-day shelf life, it has to be used. So, and in Cancer Institute, neriya patients irukranga who need platelets. So, we give it to them. We give it to them free of cost. Even same way with Tanker Foundation, we've been giving it free of cost.
2: Okay. Edha workshops neenga organize pannirkeengla?
4: ஆமா, இப்போ ஒரு 3 years ஆகவே வி ஹவ் பீன் ஹேவிங் இந்த பிளட்ல இந்த மாதிரி ரெட் செல் ஆன்டிபாடின்ட்டு ஒரு ரேர் ஆன்டிபாடிஸ் இருக்குது ஃபார் சம் ஆஃப் அஸ். ஸோ இந்த ரெட் செல் ஆன்டிபாடி ஒர்க் ஷாப் இப்போ 3 வருஷமா நாங்கள் நடத்துறோம். அது தவிர நாங்கள் வி ஹவ் ஹெல்ட் கான்ஃபரன்சஸ் அண்ட் நாங்கள் கான்ஃபரன்சஸ்ல கூட நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்றோம். ஜீவன்ல இருந்து நாங்கள் ரிசர்ச் மூலியமா எந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், whatever we have, those results are also kind of presented at these conferences. And Jeevan has also got received awards for some of the papers that we have presented. Both national as well as international level, we present papers at conferences. And we do participate in workshops even organized by other organizations. Plus, in fact, this year in September, we will be having it to mark our anniversary. Naanga or 3-day workshop nadatha porom.
2: ஓகே டாக்டர் யதீந்திரன், நீங்க சொல்லுங்க இந்த ரெட் செல் ஆன்டிபயாட்டிக்னா என்ன?
4: ஆன்டிபாடி.
3: இப்போ வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து பிளட் வந்து ரெகுலரா லப்டி ஆட்டம் ஒரு குழந்தை தாலசிமியான்னு சொல்றோம், டயக்னோஸ் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு மாசம் மாசம் பிளட் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி குழந்தைக்கு ஒரு 10 டோனர் வச்சுக்கணும். இந்த அவங்களே ரொட்டேட் பண்ணி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குற மாதிரி. ஏன்னா அவங்களோட ஆன்டிஜென்னும் அந்த குழந்தைக்கு ஒரு ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். இது ரெண்டும் மேட்சிங்காக போயினே இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு இன்னும் ஒரு
5: டிஃப்ரெண்ட்
3: பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரேஷியோ இருக்கும். அதனால அவங்க ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் வர சான்ஸ் இருக்குது. ரியாக்ஷன்னா அது எந்த மாதிரி இருக்கும், ஹீமோக்ளோபின் ஏறாது. அவங்க வந்து 5 grams இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் இது மேட்சிங் இல்லாமல் கொடுத்தான்னா இட் ஓன்ட் கோ அப் டு 6 grams ஒரு பாட்டில் பிளட்டு.

0: கொடுத்தோம்னா பெரும்பாலும் அந்த மாதிரி டோனர் நம்ம அவாய்ட் பண்ணணும். அது சரியாக செட் ஆகல குழந்தைக்கு. அது இதனால் என்ன ஆகும், நம்ம அந்த மாதிரி ஒரு செலக்ட் குரூப் தான் வச்சுக்கணும். அதே மாதிரி தாலசீமியா மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ரெகுலராக போகிறது பிளட் ஒரே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து மாதம் மாதம் ரொட்டேஷனில் வந்தால் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் த சைல்ட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர். ரொம்ப விதம் பாப்புலேஷனில் டிஃப்ரெண்ட், வி ஆர் ஆல் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ இட்ஸ் பெட்டர் அந்த மாதிரி கொடுக்கறது பெட்டர். ஒரு செலக்டிவாக டோனர்ஸ், ஏன்னா அந்த ஆன்டிபாடி லோட் ஜாஸ்தியாகாது. ஆன்டிபாடி லோட் ஜாஸ்தினா ஃபியூச்சர் மேட்சிங் கஷ்டமாயிடும். இப்போ இதே குழந்தைக்கு அஞ்சு அஞ்சு வயசில் கொடுத்துன்னு இருந்தோம், பத்து வயசுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு பிளட் கொடுத்தோன்னா வச்சுங்க மேட்சிங் ஆகலைன்னா அவருக்கு ஒரு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் மேட்ச் ஆகலை அந்த டோனர் பிளட். பெரும்பாலும் இது மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது யூ வில் ஹாவ் டு ஹாவ் செலக்ட் ஒரு டென் டோனர்ஸ் இந்த குழந்தைக்கு. அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, நிறைய டோனர் ரொம்ப இன்டெலிஜென்ட் டோனர் சொல்லுவாங்க, இல்லை சார் நான் ஒரு தாலசீமி குழந்தைக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறேன். என் நண்பர்களும் அதே மாதிரி. இது ஒரு நல்ல மூமெண்ட், இதை வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும். இவங்க தான் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு கொடுக்கறது ஒரு நல்லது. அவங்க மேட்சிங் பிளட் ஆகுது, தேல் பி ஹாப்பி தட் வி ஆர் சேவிங் ஒன் சைல்ட் ஹூஸ் இஸ் எ பர்டிகுலர் இல்னஸ்.
1: ஓகே, நீங்க இப்ப சொன்ன மாதிரி அந்த தாலசீமிக் மட்டும்தான் பாப்பீங்களா இல்ல வேற ஏதாவது?
0: இது வந்து தாலசீமியான்றது ஒரு டயக்னோசிஸ். இன்னொன்னு வந்து மல்டிபிள் டிரான்ஸ்மிஷன். இப்ப வந்து டாக்டர் சரண்யா சொன்ன மாதிரி டேங்கர் ஃபவுண்டேஷன்ல எந்த மாதிரி பேஷண்ட் போறாங்க, கிட்னி பாதிப்பு அவங்களுக்கு, அவங்க வந்து என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அனுவாங்க. கிட்னி வந்து கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆகி போச்சு, ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிட்டு அவங்களால யூரியா கிரியாட்டின் எல்லாம் எக்ஸ்க்ரீட் பண்ண முடியல. அவங்களுக்கு ஹீமோக்ளோபினும் பாதிச்சிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் கிட்னி தே ஆல்சோ ஹாவ் ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம். அவங்களுக்கு எப்போவுமே சிக்ஸ் கிராம்ஸ் செவன் கிராம்ஸ் வரும்போது கட்டாயம் பிளட்டு தேவைப்படுது. இந்த கண்டிஷனில் அவங்களுக்கு பிளட்டு வந்து அவங்களுக்கும் அடிக்கடி தேவைப்படுறதுனால இவங்களுக்கும் பிளட் இதே மாதிரி ஒரு ஆன்டிபாடி லெவல் லோடு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. வேற யார் யார்கிட்டவோ ஒரு பத்து இருபது டோனர் முப்பது டிஃப்ரெண்ட் டோனர்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு மேட்சிங் ஆகிடும். ஆனால் அது சேம் மேட்சிங் வில் நாட் பி பாசிபிள் ஆஃப்டர் டூ த்ரீ இயர்ஸ். அப்போ தான் திஸ் இஸ் ஆல் கால்ட் மல்டிபிள் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ தேர்ஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் கிராஸ் மேட்ச் டிஃபிகல்டி இன் ஃபியூச்சர்.
1: ஓகே, பட் இப்போ பிளட் கேன்சர்னு சொல்லும் போது அதுக்கு என்ன மாதிரி?
0: இப்போ பிளட் கேன்சர்னு சொல்லும் போது தேர்ஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இஸ் டேக்கன் பிளேஸ் இன்சைட் த பிளட். இப்போ வந்து இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ் கூட கொடுப்பாங்க.
1: ஓகே,
0: பாருங்க, எல்லாருக்கும் ஏக்கு ஏ தான் கொடுக்கணும், பிக்கு பி தான் கொடுக்கணும்னு. கொஞ்சம் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்லாம், டாக்டர் பரவாயில்ல எனக்கு இந்த அம்மாவுக்கு பிளேட்லெட் ரொம்ப கம்மியாகி போச்சு, கேன்சர் பேஷண்ட்டு நீங்கள் எந்த குரூப்பாக இருந்தாலும் கொடுங்கன்றாங்க. ஏன்னா தேர் பேட்டர்ன் ஹஸ் சேஞ்ச். அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்போ வந்து சொல்லலாம், வேற குரூப் இருந்தாலும் பரவாயில்ல டாக்டர், வி வாண்ட் டு சேவ் சேவிங். அந்த பட்சத்தில் அவரோட லைஃப் தான் முக்கியப்படுது.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. ஹலோ சொல்லுங்க.
2: மேடம் குட் ஆஃப்டர்நூன். மேம்
1: குட் ஆஃப்டர்நூன்.
2: மேம் நான் சவுகார்பேட்ல இருந்து பேசுறேன். மேடம்
1: கொஞ்சம் கொஞ்சம் லவுடா பேசுங்க.
2: மேடம் குட் ஆஃப்டர்நூன். மேம் நான் சவுகார்பேட்ல இருந்து பேசுறோம்.
1: சரிங்க
2: மேடம். நாங்க எப்ப ஹாஸ்பிடல் போனாலும் நான் ரெண்டு மூணு அகேஷன் போயிருக்கேன். மேம் ரெண்டு மூணு அகேஷன் உங்களுக்கு பிளட் தேவைப்பட்டுச்சு.
1: சரி,
2: அந்த பிளட் தேவைப்படும் போதெல்லாம் நீங்க பிளட் இல்ல அப்படிதான் சொல்றாங்க மேடம்.
1: சரி, பாருங்க, நீங்க நீங்க இந்தியால ஒரு பாப்புலேஷன் 1.3 பில்லியனா இருக்கு. அதுல ஒரு 70% ஆஃப் பீப்புள் டொனேட் பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி டொனேஷன் பண்றவங்க ரொம்ப கம்மி. அதனாலதான் பிளட் பேங்க்ஸ்ல பிளட் இருக்காது. ஸோ எல்லாரும் இது ஒரு நல்ல காரியம் நினைச்சிட்டு கொஞ்சம் வந்து டொனேஷன் பண்ணாக்காதான் பிளட் பேங்க்ஸ்ல கூட எந்த நேரத்திலயும் பிளட் இருக்கும். ஸோ நீங்க நீங்க சொல்றது ரொம்ப சேடா இருக்கு எங்க, ஏன்னா உங்க தேவையான நேரத்துல பிளட் இல்ல. ஆனா இதுதான் காரணம்.
2: எக்ஸ்கியூஸ் மேம்.
1: சொல்லுங்க.
2: இல்ல மேம், என் கண் எதிரில இன்னொருத்தருக்கு வராங்க, அவங்களுக்கு பண்றாங்க.
1: சரி, இல்லைங்க, அந்த மாதிரி பாரு, உங்களுக்கு தேவையான பிளட் அந்த நேரத்துல இருந்திருக்கலாம் இல்லன்னா.
2: இல்ல இல்ல மேம், நானே அதே சேம் பிளட்.
1: ஓகே,
2: எங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு பீப்புள் வந்தாங்க, அவங்க கிட்ட ஏதோ பேசினாங்க, அவங்களுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க.
1: உடனே சொன்னாங்களா? இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, உடனே சொன்னாங்களா இல்லனா டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்து சொன்னாங்களா பிளட் இல்லன்ட்டு?
2: இன்னொரு பீப்புள் வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க.
1: இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, உடனே சொன்னாங்களா, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க சரி, ஆனா அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் 2 மணி நேரம் பொறுத்து இல்ல அந்த பிளட் இல்லைன்னு சொன்னாங்களா உங்ககிட்ட, இல்லனா நீங்க பிளட் பேங்க் போன உடனே சொல்லிட்டாங்க
2: இல்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளட் வந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: சரி, ரெடியா வச்சிருந்தா அப்ப அவங்களுக்காக குடுத்திருப்பாங்க, அதுவும் ஆயிருக்கலாம். ஒரு 3 days பிஃபோராவே அவங்க ஒரு பிளட் சாம்பிள் அனுப்பிட்டு அதுக்கு கொஞ்சம் கிராஸ் மேட்ச் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க தனியா. சோ அந்த
2: மாதிரி நம்மளுக்கு தெரியணும்ல, இப்போ எப்படி மேம் அது தெரியுது, நாங்க அது வாண்டடா கூட பண்றாங்கன்னு கூட நினைச்சுக்கலாம் அந்த பேஷண்ட்.
1: கரெக்ட்ங்க, கரெக்ட்ங்க. நீங்க கேக்கணும், நீங்க கேட்டீங்களா அவங்க கிட்ட?
2: அதை கேட்டாக்கா எங்களுக்கு ட்ரீட்மெண்டே கேன்சல் பண்ணிடுவாங்க மேடம்.
1: நீங்க யார்கிட்ட கேட்டீங்க?
2: அந்த ஜிஎஸ்ல மேம், நம்ம சென்ட்ரல் ரிசர்வ்ல இருக்கு இல்லையா மேடம், அந்த ஜிஎஸ்ல. இப்ப நம்ம இந்த அளவுக்கு நம்ம டீப்பா போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள நம்ம போனவே சிடு சிடுன்னு நம்மள சரியா கவனிக்க மாட்டாங்க, வேற எதனா காரணம் சொல்லி ரொம்ப நம்மள பண்ணுவாங்க, அதோட நம்ம அங்க ட்ரீட் பண்றதை விட்டுட்டு வேற எங்கதான் போகணும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் கேட்க முடியல மேடம்.
1: ஓகே, அப்ப நீங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்ப கடைசியில? நீங்க வேற பிளட் பேங்க் போனீங்களா?
2: வேற வெயிட் பண்ணிட்டு அங்க இருந்து வந்துட்டோம் நாங்க.
1: சரி, அப்ப என்ன ஆச்சு? பேஷண்ட்
2: பார்த்தாங்க, பிளட் கூட தேவைப்படல, அது வேற மாதிரி முடிச்சிட்டாங்க, டேப்லெட்லயே பண்ணிக்கோங்க, ஆபரேஷன் தேவையில்லை அப்படி சொல்லிட்டாங்க.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே.
3: ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான சிச்சுவேஷன் பீப்புள் ஃபேஸ் இல்லையா?
1: எஸ்.
3: ஸோ அந்த மாதிரி பேங்க்ல பிளட்டே இல்லைன்னா, ஐ மீன் ஹவ் யூ ஃபேஸ் சச் அ சிச்சுவேஷன்?
4: அதான் நான் கேட்டிருந்தப்ப சொன்னீங்க நீங்க மேபி டோனர் இது பண்ண, இப்போ இவங்க சொல்ற மாதிரி ரொம்ப க்ரூஷியல் ஸ்டேஜ்ல என்ன மாதிரி பண்ணலாம்?
1: சி, லைக் ஃபார் திஸ் பர்சன் ஃபைனலி ஹி சேஸ் நாங்கள் ஒரு ப்ரைவேட்ல போய் பார்த்துக்கணும், அப்போ அவங்க பிளட் கொடுக்காமயே டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு எல்லாமே சரியாயிடுதுன்ட்டு. So sometimes if it's the blood is not required, if you are unable to get it, you need to try in several places. If you are unable to get it, then the doctors will give you volume expanders and other things to make sure that you are able to manage the situation.
3: Okay. Okay. So ma'am, so you were telling about blood cancer ku vera mari method use pandranga. So adu pathi innum konju solren.
0: இப்ப வந்து பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பிளேட்லெட் வந்து அடிக்கடி கம்மியாயிடும். வி ஹாவ் எ செல் செப்பரேட்டர், எங்க கிட்ட வந்து இப்போ பிளேட்லெட் ஃபெரிசிஸ்ன்னு ஒரு மிஷின் இருக்கு, செல் செப்பரேட்டர். அவங்களுக்கு வந்து நமக்குள்ள பிளேட்லெட் வந்து 2 lakhs to 4 lakhs இருக்குன்னு வச்சுங்க. இப்போ கேன்சர் பேஷண்ட் 20,000-30,000 வந்ததுமே அவங்க வந்து கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்வாரு, எனக்கு இந்த கேஸு பிளேட்லெட் வேணும், சிங்கிள் டோனர் பிளேட்லெட்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கிள் டோனர் பிளேட்லெட் ஒரு பாக்கெட் எடுத்து கொடுத்தோன்னாலே ஒரு 50,000 to 60,000 கவுண்ட் ஏறிடும், உடனே அவரோட ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு 1 hour ஆகும். 1 hour வந்து ஒரு சிங்கிள் நீடில் டெக்னிக் போட்டுட்டு வெறும் பிளேட்லெட் மட்டும் எடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடும் பிளட் எல்லாம். இவர் வந்து மாசத்துக்கு 2 வாட்டி கொடுக்கலாம், ஒன்ஸ் அண்ட் ஃபார்ட் நைட், 25 times இன் இயர் கொடுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து பாப்புலேஷன்ல நான் என்ன பாக்குறேன், சார் ஐ எம் ஏ பிளேட்லெட் ஃபெரிசிஸ் டோனர் என்றாரு. எத்தனை வாட்டி கொடுத்தீங்க? ஒரு 50 times கொடுத்தேன்றாரு. 50 times என்றது பாருங்க, ஹோல் பிளட் டொனேஷன் எப்படி இருக்குது, பிளேட்லெட் டொனேஷன் எப்படி இருக்குது. சார், திஸ் இஸ் எ கான்செப்ட் கேச்சிங் அப் இன் த பாப்புலேஷன். ஐ யூஸ் டு அட்மயர் த டோனர்ஸ், ஹவு பிரேவ் திஸ் மேன் இஸ் கமிங் டு கிவ் 1 hour இஸ் பிரெஷியஸ் டைம் இன் த பிளட் பேங்க் and saving a cancer patient. இது மாதிரி ஒரு மனப்பான்மை வந்து பாப்புலேஷன்ல இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி டிமாண்டே வராது. அவர் போய் கேட்கிறாரு அந்த பிளட் இல்லைன்றாங்க. இப்பெல்லாம் நவ் தேர் ஆர் ஸ்டார்டட் ஈவன் நெட்வொர்க்கிங் பிளட் பேங்க், எவ்ரி பிளட் குரூப் எவ்ரி திங் இஸ் சீன் இன் த கம்ப்யூட்டர் ஆல்சோ. ஸோ வி ஆர் அட்வான்சிங் சோ மச், வி ஹாவ் சோ மச் பிளட் இன் அவர் பாடி, பட் வி டோன்ட் வாண்ட் டு பார்ட் வித் இட். போய் ஒரு 350 ml, இட்ஸ் ஒன்லி 6%. நம்ம எங்கேயோ 10% டிஸ்கவுண்ட் என்ன போய் பார்க்கணும், 6% ஆஃப் யுவர் பாடி, வை நாட் வி கிவ் அண்ட் சேவ் எ லைஃப், அண்ட் வை டு யூ ஹாவ் டு கோ அரவுண்ட் ஆஸ்கிங் பீப்புள் we have within ourselves, why not we do it? It's as simple as that.
3: உங்களோட பைலைன் அமேசிங்கா இருக்கு, கனெக்டிங் லைஃப்ஸ்.
0: எஸ்,
3: சோ தட்ஸ் an amazing byline.
0: We are connected to the whole of Tamil Nadu also.
1: Now we are connecting lives through our stem cell bank also.
3: Yeah, we'll come to that a little bit later, but yeah, for that.
4: ஆனா நான் கேள்விப்பட்ட பப்ளிக் கார்ட் பிளட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ லாஸ்ட் இயர் 2008ல நாங்க வி ரியலைஸ் தட் இப்போ ஃபியூ இயர்ஸ் ஃப்ரம் நவ் பிளட் வில் நாட் பி நெசசரி ஃப்ரம் பிளட் டோனர்ஸ். இந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்தே அவங்க பிளட் தயார் பண்ண போறாங்க. ஸோ வி ஆல்சோ ஃபெல்ட் தட் ஸ்டெம் செல்ஸ்ல இட் இஸ் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் திங், வெரி யூஸ்ஃபுல் திங். ஸோ நாங்க ஒரு ஸ்டெம் செல் பேங்க் கூட ஆரம்பிக்கணும்ட்டு வி ஹேட் தட் ஃபீலிங். ஸோ 2008ல நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க தொப்புள்குடி ரத்தம் எடுத்துட்டு நாங்க அதுல இருந்து நாங்க ஸ்டெம் செல்ஸ் என்று ஒரு மாஸ்டர் செல் இருக்கு அந்த பிளட்ல. ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ் செப்பரேட் பண்ணிட்டு நாங்க ஸ்டோர் பண்றோம். அண்ட் இந்த ஸ்டெம் செல்ஸ் நீங்க லப்திய பாத்தீங்க, நீங்க டாக்டர் யதந்தர் கிட்ட நீங்க லுக்கீமியா பத்தி பேசிட்டு இருந்தீங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ் பத்தி. இவங்களுக்கெல்லாம் கியூர்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் மூலியமா தான் கிடைக்கும். ஸோ அண்ட் இந்த ஊர்ல ஒரு ஒரு வருஷத்துல ஒரு 7,000 to 10,000 நியூ தாலசீமிக்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் எவ்ரி இயர். கிட்டத்தட்ட ஒரு 7,000 to 10,000 நியூ தாலசீமிக்ஸ். இவங்களுக்கெல்லாம் ஒரு லப்தியோட அம்மா சொன்னாங்களே, அவங்க லப்தியோட தங்கச்சிக்கு மேட்ச் அந்த பிளட் ஹெச்எல்ஏ மேட்சிங் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு சிப்ளிங்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் மூலியமா தான் ஒரு ஹெச்எல்ஏ மேட்ச் ஸ்டெம் செல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த தாலசீமியாக்கு கியூர் பண்ணலாம், இல்லைன்னா இந்த லுக்கீமியாக்கு கியூர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் கிடைக்கணும்னா ஒரு பப்ளிக் பேங்க்ல இருந்து தான் கிடைக்க முடியும். ஸோ பப்ளிக் பேங்க் என்னன்னா, இந்த சில பேர் அவங்க தொப்புள்குடி ரத்தம் அவங்க டொனேட் பண்றாங்க நமக்கு. ஸோ இந்த பிரசம டைம்ல பிரசம கர்ப்பத்தில் தே ஸ்டார்ட் தியர் பிரெக்னன்சி இட் செல்ஃப் தே ரெஜிஸ்டர் வித் அஸ் அண்ட் டெலிவரி டைம்ல நாங்க போயிட்டு அந்த பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டெம் செல்ஸை பிரிச்சு நாங்க ஸ்டோர் பண்றோம். அண்ட் அவங்க டொனேட் பண்றாங்க நமக்கு, அவங்க டொனேட் பண்றாங்க. ஸோ இந்த பிளட் இந்த ஸ்டெம் செல்ஸோட நாங்க யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹெச்எல்ஏ டைப்பிங் பிரகாரமா நாங்க யூஸ் பண்ணலாம். ஹெச்எல்ஏ டைப்பிங் டாக்டர் யதந்தர் பிளட் குரூப் பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஹெச்எல்ஏ டைப் என்னன்னா ஹியூமன் லியூகோசைட் ஆன்டிஜென். இது இந்த ஒயிட் செல்ஸ் மேல ஒரு புரோட்டீன்ஸ் இருக்கு. இந்த புரோட்டீன் தான் டோனர் அண்ட் ரெசிபியன்ட்டுக்கு மேட்ச் பண்ணிட்டு தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஸோ இந்த தாலசீமியா பேஷண்ட்ஸுக்கு, இந்த லுக்கீமியா பேஷண்ட்ஸ்க்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஸ்டெம் செல்ஸ் தான் கியூர், ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து தான் கியூர். ஸோ அதனால நாங்க ஒரு பப்ளிக் கார்ட் பிளட் பேங்க் ஆரம்பிச்சிருக்கோம்.
4: ஓகே, நீங்க அங்க வந்து அந்த தொப்புள் கொடியெல்லாம் இது பண்ணி அதன் மூலமா அந்த ஸ்டெம் செல்ஸ் ஸ்டோர் பண்ணி அதுல உருவாக்கி.
1: ஆமா, அண்ட் இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் -196 டிகிரி சென்டிகிரேட்ல நாங்க ஸ்டோர் பண்றோம். அண்ட் இந்த டெம்பரேச்சர்ல ஒரு 21 இயர்ஸ்க்காக நாங்க ஸ்டோர் பண்ணலாம். இந்த நேரத்துல 21 இயர்ஸ் சொல்றாங்க, ஆனா ஆக்சுவலா பார்த்தாக்கா எக்ஸ்பைரி டேட்டே இல்ல இந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு. ஸோ ஆனா சயின்ஸ் பிரகாரமா 21 இயர்ஸ் சொல்லலாம் இப்போ, ஏன்னா 88ல இருந்து அவங்க ஸ்டோர் பண்ணிட்டு வராங்க. God blood stencils.
4: Okay, but 20 years aga bodu ipodi
1: 21 years aayitu
4: 21 years
1: aama.
4: So neenga solradha paatha inno konja naalukku indha mari or caller phone panni namakitta engalukku blood e kadaikala naanga romba thedinom abindra avasiyam la varadhu
1: kandipa varadhu ena ippove avanga platelets ella panni RBCs platelets ella avanga research labs la avanga prepare pannirukanga indha stem cells la irundha.
4: Okay,
1: ena indha stem cells la irundha body la irukra matha cells ella form aagalam. இது இந்த ஸ்டெம் செல்ஸ்ல யூனிக் குவாலிட்டி என்னன்னா, இந்த சேஞ்ச் பண்ணலாம், அந்த ஷேப் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், வேற விதமான செல்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் இந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து. ஸோ தொப்புள்குடி ரத்தத்துல இருக்கிற ஸ்டெம் செல் இந்த பிளட் ஃபார்மிங் ஸ்டெம் செல்ஸ் கேப்பபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ மத்த பிளட் ஃபார்மிங் செல் மத்த பிளட் செல்ஸ் RBCs பிளேட்லெட்ஸ் WBCs எல்லாமே ஃபார்ம் ஆகலாம் இந்த ஸ்டெம் செல்ல இருந்து. ஸோ அப்படி ரிசர்ச் லேப்ஸ்ல ஏற்கனவே பண்ணியாச்சு. வெளியூர்ல கண்டிப்பா பண்ணிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாலேயே பேப்பர்ல எல்லாம் வந்தது.
4: கூடிய சீக்கிரம் நம்ம இந்தியாவுக்கும் வரட்டும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: ஓகே டாக்டருக்கு ஒரு கேள்வி, இந்த எக்ஸ்பைரி டேட் ஆஃப் பிளட் எப்படி அது இருக்கா அந்த மாதிரி?
0: ஆமா, ஐ டோல்ட் யூ லைக் எ மெடிசன் தான். மருந்துல நீங்க என்ன பாக்குறீங்க, அந்த மருந்து வாங்கினதுமே கடையில் என்ன பாக்குறீங்க, மேனுஃபேக்சர் எப்போ பண்ணாங்க, எக்ஸ்பைரி எப்போ பண்ணாங்கன்னு பாக்குறீங்க இல்ல? அதே மாதிரிதான் பிளட்லயும் இருக்கும். பிளட்லயும் டேட் ஆஃப் கலெக்ஷன், டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு இருக்கும். சே டுடே இஸ் 17th ஆஃப் ஏப்ரல்னு கலெக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க, பிளட் இஸ் கலெக்டட் ஆன் தட் டேட். இப்போ நான் ஒரு ரெட் செல் பேக்கெட் கொடுக்குறேன்னு வச்சுங்க, அதில் வந்து சிபிடிஎஸ் சாகம்னு ஒன்று இருக்குது, ரெண்டு விதமான ரெட் செல் இருக்குது, அதனோட

0: அதுக்கு 1 இயர் எக்ஸ்பைரி இருக்குது. இப்போ 17th April 2009 இட் எக்ஸ்பைர் 17th April 2010
1: ஓகே.
0: அவ்வளோ இதெல்லாம் ஒரு ஷெல்ஃப் லைஃப் பண்ணுவாங்க. ஆனால் இதை எப்படி பாதுகாக்கிறோன்றது தான் முக்கியம். அந்த டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணணும். அந்த ரெட் செல் வந்து அந்த பதம் அந்த டெம்பரேச்சர்லேயே இருக்கணும். அந்த பிளேட்லெட்ன்றது அந்த அஜிடேஷன்லேயே ஷேக் ஆகினே இருக்கணும். இல்லைன்னா பிளேட்லெட்ஸ் எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ ஆல் திஸ் லாட் ஆஃப் பீப்புள் திங்க் பிளட் பேங்க் மீன்ஸ் இட் நீட்ஸ் ஏர் கண்டிஷன், இட் நீட்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டர், டிஃப்ரெண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், அதெல்லாம் இருக்கு. டெம்பரேச்சர் பதப்படுத்த
1: நீங்க சொல்ற மாதிரினா ஒரு ஒரு இது எல்லாமே பிளட் காம்போனன்ட்ஸ், அதுல இருக்கிற பொருட்கள் பிளாஸ்மா, பிளேட்லெட், ஆர்பிசி எல்லாம் ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு டெம்பரேச்சர் சொல்றீங்க, ஒரு ஒரு டைப் ஆஃப் இதுல வந்து மெயின்டைன் பண்ணணும் சொல்றீங்க. ஸோ ஹவு இஸ் இட் பாசிபிள், லைக் பிரிச்சு மெயின்டைன் பண்ணுவீங்க?
0: நான் இத வந்து எப்படி சொல்லணும்னா, நீங்க நேர்ல வந்து பார்த்தா நீங்க புரிஞ்சிப்பீங்க, ஓ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குதா.
2: இல்ல நாங்க சேவ் பண்ண போறோம், நாங்க பிரிச்சு தான் சேவ் பண்ண போறோம். சோ பிளேட்லெட்ஸ் will go into 20 to 22 degrees agitator, platelet agitator. RBCs will go into red cell refrigerator. Plasma will go into the freezer, minus 20 degree freezer.
1: Okay.
2: And எல்லாத்துக்கும் கண்டினியூஸ் மானிட்டரிங் இருக்கு, 24 hours மானிட்டரிங் இருக்கு. ஸோ அந்த டெம்பரேச்சர் ரெக்கார்டிங் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எதானே ஒரு டீவியேஷன் இருந்தால் கூட எங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு அலாம்
0: அலாம்
2: அலாம் சிஸ்டம் இருக்கு. அண்ட் 24 hours யாரோ ஒரு டெக்னீஷியனாவது இருப்பாங்க ஃபுல் டே. ஸோ அதனால எதனா ப்ராப்ளம் இருந்தால் கூட உடனே தெரிஞ்சிடும்.
0: இதுக்கு ரிசர்வ் ஸ்டாண்ட் பை கூட இருக்குது, இன்னொரு ரெஃப்ரிஜிரேட்டரும் இருக்குது. இது இது இது இது பழுதடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணும், அடுத்த ரெஃப்ரிஜிரேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.
1: சரி ஓகே. ஆல்டர்னேட்டிவ் கேட்டு வந்தாங்கன்னா இந்த காம்போனன்ட்ஸ்லாம் நீங்க இருக்குது தனியா இருக்கிறதுல சேர்த்து தருவீங்களா?
0: சேர்த்தே கிடையாது, தனித்தனியா தான் கொடுப்போம்.
1: ஓகே
2: ஆமா.
3: ஓகே, இப்போ இந்த பிளட் சேஃப்டிக்கு என்னெல்லாம் நியூ டெக்னாலஜிஸ் நீங்க அடாப்ட் பண்ணிருக்கீங்க?
2: இந்த நியூக்ளிக் ஆசிட் டெஸ்டிங் பத்தி நான் பேசினேன் இல்லையா, அது வி ஆர் டூயிங் இட். அண்ட் தட் ஹஸ் பீன் த பிகெஸ்ட் டெக்னாலஜி தட் வி ஆர் ஹேவிங் வித் சேஃப்டி. அண்ட் இப்போ இந்த ருட்டீன் கிராஸ் மேட்சிங்ல கூட நாங்க மெத்தடாலஜி, இப்போ வி ஹவ் கான் இன் டு அன் ஆட்டோமேட்டட் சிஸ்டம், ரொம்ப சென்சிட்டிவ் ஆன சிஸ்டம், அதுல வி ஆர் டூயிங் இட். ஸோ லெஸ் எரர்ஸ் பாசிபிள் தேர்.
1: ஓகே,
2: நாங்க இந்த ஃபார் இம்ப்ரூவிங் த லெவல் ஆஃப் சேஃப்டி நாங்க எலைசா கிட்ஸ் யூஸ் பண்ற கிட்ஸ் கூட மேக்சிமமா குவாலிட்டி பிரகாரமா சிஇ சர்டிஃபைட் அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனலி அக்செப்டட் கிட்ஸ் தான் யூஸ் பண்றோம்.
4: The blood safety
2: starts with the donor.
4: Starts with the donor. And the form fill பண்றதுலேருந்தே அந்த blood safety will start.
2: Correct.
4: Because அதுலயே இந்த ஸ்கிரீனிங்லயே நிறைய க்வெஸ்சன்ஸ் நாங்க கேட்போம். 1 இயர்ல உங்களுக்கு இந்த டிசீஸ் வந்ததா, அந்த ஆப்ரேஷன் பண்ணீங்களா, கையில இங்கேயான அடிபட்டிருக்கா, காலில் எங்கேயான அடிபட்டிருக்கா. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிச்சா நிறைய டோனர்ஸ் ஐயோ ஏன் இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்கன்னு கேட்பாங்க. பட் தட் இஸ் ஒன் ஆஃப் ஆர் சேஃப்டி ப்ரொசீஜர்.
2: ஆமா.
3: ஓகே, ஸோ தீஸ் ஆர் த நியூ டெக்னாலஜிஸ் யூ அடாப்டட். நவ கமிங் பேக் டு ஸ்டெம் செல், உங்க ஸ்டெம் செல் பேங்க் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
2: நாங்கள் வி ஹாவ் ரெண்டு விதமான பேங்கிங் இருக்கு. பப்ளிக் பேங்கிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பீப்புள் டொனேட் தேர் கார்ட் பிளட் டு அஸ். அண்ட் ப்ரைவேட் பேங்கிங் அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் அவங்க ஸ்டோர் பண்ணி இன் ஃபியூச்சர் அவங்க யூஸ் பண்ற மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக் பேங்கிங்ல அவங்க இது டொனேஷன்னால நாங்கள் எந்த ஃபீயும் எடுக்கிறது இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் த பர்சன் ஹூ டொனேட்ஸ் த கார்ட் பிளட். அண்ட் ப்ரைவேட் பேங்கிங்ல ஒரு ஃபீ நாங்க சார்ஜ் பண்றோம், இந்த கலெக்ட் பண்ணிட்டு ப்ரோசஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்றதுக்கு நாங்க ஒரு ஃபீ சார்ஜ் பண்றோம். ஸோ இந்த ஃபீ வாட் வி ஹவ் ஃபிக்ஸ்ட் இஸ் 70,000 ஃபார் அ பீரியட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபார் 21 இயர்ஸ். அண்ட் பப்ளிக் பேங்கிங் அஃப்கோர்ஸ் நோ ஃபீ. இப்போ எங்க கிட்ட இந்த பப்ளிக் பேங்கிங்ல நாங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு நாங்க ஸ்டோர் பண்றோம். இதுக்கப்புறம் ஏதான ஒரு HLA மேட்சிங் ரிக்வெஸ்ட் வந்தாக்கா நாங்க எங்க இன்வென்ட்ரியில இருந்து நாங்க அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் இருந்தாக்கா நாங்க ரிலீஸ் பண்ணலாம். அந்த ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க ஒரு ஃபார் இஷ்யூங் தி ஸ்டெம் செல்ஸ் வி ஆர் கோயிங் டு சார்ஜ் 1 லட்சம் சார்ஜ் பண்ண போறோம். அண்ட் இந்த 1 லட்சம் கம்பேர் பண்ணாக்கா மற்ற ஊர்ல எல்லாம் ஒரு 15-15 to 45 lakhs 45 லட்சம் ஆயிடும் ஃபார் த ஜஸ்ட் ஃபார் த ஸ்டெம் செல்ஸ். ஆனா நாங்க 1 லட்சம் தான் சார்ஜ் பண்ண போறோம். And nanga we are having 70% of our units as public donations and 30% of our units as private banking. And romba if they are not able to pay anything, romba economically deprived a irundaka appo we are going to give it free of cost.
3: Okay,
2: no charge for the stem cells.
3: Okay, ipo recipients kita

0: நீங்க சார்ஜ் ஃபீ.
1: ஆமா அதுதான், when I'm saying issue I mean recipients. So when I'm issuing the stem cells to somebody, அப்போதான் நாங்க காஸ்ட் ரிகவர் பண்ண முடியும். So in the public banking is completely done at our cost. நாங்க தான் process பண்ணி test பண்ணி store பண்ண போறோம். So for that costing itself it's 40,000. So எல்லாமே we are doing at our cost. Storage cost is another 30,000. So adinala da we have brought in the private banking to cross subsidize the public banking, and mathapadi nangalalla we are all the time asking for donations from the public, from the corporate houses, from anybody to sponsor a unit of publicly banked cord blood.
0: Okay,
1: we also have routine fundraisers for this process and also for making more blood available free of cost to people who require it, like Labdi and like so many others.
0: இப்போ யுவர் ஆர்கனைசேஷன் ஐ மீன் யுவர் பேங்க் இஸ் பீன் ரெகக்னைஸ்ட் அஸ் தி டிஐஎஸ்ஆர்
1: டிஎஸ்ஐஆர்.
0: கேன் யூ டெல் அபவுட் தட்?
1: நோ, பேசிக்லி இட் ஹாஸ் பீன் ரெகக்னைஸ்ட் பை த டிபார்ட்மெண்ட் ஃபார் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், பேசிக்லி பிகாஸ் வி ஹாவ் காட் ஆல் த நெசசரி எக்யூப்மெண்ட், த நெசசரி ஃபெசிலிட்டிஸ், we have got the necessary manpower available to conduct research, and we have been routinely making presentations at conferences, national and international. So that is why we got this recognition by the Department of Scientific and Industrial Research.
0: And also about GIVE Foundation.
1: That I think Sheila will be the best person to talk about it.
0: Yes.
2: We have been associated with this GIVE Foundation, that is GIVE in caps. They do help us with the funding. Like she told you, we keep asking for donations. This is one more means of getting it. They assess a particular organization, and avanga vandu avangalode website la engalode peru engalode enella means of getting funds nu avanga website le potruvanga. Ipo and the GIVE Foundation oda website ku pona nariya organizations list a irukum. ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய டொனேஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் டொனேஷன் ஆப்ஷன் நீங்கள் ஒரு யூனிட் ஆஃப் பிளட் கொடுக்கணும்னா, யூ கேன் கோ டு ஜீவன் பிளட் பேங்க் அண்ட் சூஸ். இல்லை யூ வாண்ட் டு கிவ் சம்படி எல்ஸ், ஸோ தட் இஸ் த பேசிக் திஸ் திங் ஆஃப் GIVE Foundation. ஸோ அவங்க மூலமாக வி கெட் ஃபண்ட்ஸ் ஃபார் தி ஃப்ரீ பிளட் யூனிட்ஸ் தட் வி கிவ்.
0: ஓகே மேம், இப்போ நம்ம நேர்கள் இருந்து இஃப் தே வாண்ட் டு டொனேட் பிளட், உங்களோட அட்ரஸ் இல்லை உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல்.
1: வி ஆர் லொக்கேட்டட் அட் 18 பெசன்ட் ரோட் ஆஃப் லாய்ட்ஸ் ரோட், கோபாலபுரம், சென்னை 14, அண்ட் அவர் டெலிஃபோன் நம்பர்ஸ் ஆர் 2835-0300 ஆர் 2835-1200. I'll tell Dr. Yathinder to say it in Tamil. So tell me the telephone number in Tamil also, Dr. Yathinder.
3: 18 Besant Road, Gopalapuram, Chennai 14, off Lloyd's Road. Telepesi en 2-8-3-5-0-0-2-8-3-5-1-2-0-0.
0: Okay, thank you so much Dr. Yathinder Kumar, Dr. Sharanya Narayan, and also Ms. Sheila Ranganathan of Jeevan Blood Bank. Romba informative ah irundhathu. Generally vandha blood bank na neenga sonna mari refrigerator inda idu inda porunu nenpaanga, but neenga sonnadhu vandha nariyave vishayangal therinjirukkom neergalukku. It was a very useful session for us. Thank you so much for being at MOP Samudaya Vanuli.
1: Thank you so much, and we have to we are really happy we are to have been here with all of you here, and we do hope that more donors are going to come forward and help Jeevan in its movement.
4: Hello Chennai, neenga kettukondirpadu MOP 107.8 Panpalai Varisai.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து பாயிண்ட் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும்
1: பரவாயில்ல.
2: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
4: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க MOP சமுதாய வானொலி 107.8. நம்மளோட இப்ப பாயும் புலியோட ஹீரோ விஷால் அண்ட் டைரக்டர் சுசீந்திரன் இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் தெம்.
5: MOP CRS-க்கு இயக்குனர் சுசீந்திரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
6: வணக்கம்.
5: நான் பிரியங்கா அண்ட் சீஸ் ஸ்மிதா. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டு அது மூலமா நாங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம்.
4: சார், வெண்ணிலா கபடி குழு மாதிரி புதுமுகங்கள் வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கும் விஷால் சார் மாதிரி மாஸ் ஹீரோவை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்?
6: வெண்ணிலா கபடி குழு அது கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் வந்து ஒர்க் ஷாப் மாதிரி வச்சோம். எல்லாருக்குமே சூரி விஷ்ணு எல்லாருக்குமே ஒர்க் ஷாப் மாதிரி வச்சோம். ப்ராக்டிஸ் டைலாக் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், சேம் டைம் கபடி ப்ராக்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே எல்லோரும் கொடுத்தோம். அது வந்து மோர் ஆஃப் டைம் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு இன்னொன்று, அந்த படத்தில் அது ஃபஸ்ட்டு ஃபில்ம், அதில் நான் வந்து நினச்ச ஃபில்ம் மேக்கிங் என்னால் பண்ண முடியலை. ஏன்னா பட்ஜெட் ரீசன். இப்போ நான் அப்போயே மோஷன் ட்ரிக் கேமராலாம் கேட்டேன். ஸோ மோஷன் ட்ரிக் கேமராலாம் இப்போ கிடைக்காது. சிஜி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பெரிய ஹீரோ விசால் சார் மாதிரி ஹீரோ ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த பிரச்சனை இல்லை. என்ன எக்யூப்மெண்ட் வேணாலும் கிடைக்கும், ஃபில்ம் மேக்கிங்காக நம்ம என்ன வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம், கேஸ்டிங்காக நம்ம வந்து யாரை வேணாலும் நம்ம படத்தில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு இந்த சீனை வந்து மல்டி கேமரா செட்டப்பில் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம வந்து பெரிய ஹீரோஸ் வச்சு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ முதல் படத்தில் அது மாதிரி என்னால் முடியல. ஸோ அதுதான் ரீசன். பட்டு அதில் ஒரு நியூ ஃபேஸ் வச்சு பண்ணும்போது ஆஸ் ஏ டைரக்டராக எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா எவ்வரி இன்ச் ஃப்ரேம் வரைக்கும் நான் வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். 100% ஆஸ் ஏ ஹீரோவாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களோடு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டைம் சீக்கிரமாக முடியும். விசால் சாரோட பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இன்னொன்று, விசால் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு லவ் டுடே மாதிரியான ஸ்கிரிப்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் இமேஜ் இருக்குது, அதுக்கு ஒரு பேக்கேஜ் பண்ணணும். ஸோ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணும்போது நமக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது, நிறைய மைனஸ் இருக்குது.
4: தேங்க்யூ சார். உங்களோட மூவிஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கு. அழகர் சாமியின் குதிரை, வெண்ணிலா கபடி குழு, அப்புறம் நான் மகானல்ல, அப்புறம் இந்த பாயும் புலி மாஸ் ஹீரோ வச்சு பண்றீங்க. உங்களை எந்த ஒரு ஜானர் வச்சும் ஐடென்டிஃபை பண்ண முடியல?
6: இல்லை, நாம வந்து எல்லா படங்களும் பார்த்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ராவல் பண்றோம். இன்னும் எல்லா விதமான இமோஷனலுமே நம்ம கிராஸ் பண்றோம். பாதலால் காதல் செவியர் பார்த்தீங்கன்னா அசால்ட் அப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு சம்பவம் கேட்கும்போது டப்புன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா சொல்றீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெயினாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ அது புடிசெட்டு சொல்லும்போது எல்லாமே பயந்தாங்க. என்னங்க இது மாதிரி ஒரு கதையை சொன்னால் வந்து லவ்வர்ஸ்க்கு எதிராக வேற சொல்கிறோம், அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்லாம் ரொம்ப யோசித்தாங்க. பட் அந்த ஒரு மெசேஜை வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணலை. ஸோ நானே ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணேன்.
4: உங்களுக்கு எந்த ஜானர் டைரக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும்?
6: வில்லேஜ், டீப் வில்லேஜ். ஏன்னா நான் ஒரு வில்லேஜ்லேருந்து வளர்ந்ததுனால அதனுடைய டீடைல்ஸ் நிறைய தெரியும். அதில் வில்லேஜ் படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
5: சார், உங்களோட அப்கமிங் மூவி பாயும் புலி பற்றி?
6: பாயும் புலி ஒரு காம்ப் ஸ்டோரி, மதுரை பேக்ராப்பில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். பனிநாடுக்கு அப்புறம் நான் விசால் சார் சேர்ந்து பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்கான படமாக இருக்கும்.
5: சார், இப்போ MOP-ல வந்து நிறைய டேலண்டடான அப்கமிங் ப்ராமிசிங் டேரக்டர், சினிமேட்டோகிராஃபர், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் டேலண்டடாக இருக்காங்க. பட் மீடியாவில் இப்போ பார்த்தா மோஸ்ட்லி மேல் டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. டேரக்டர்ஸ் பார்த்துட்டாலும் சினிமேட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ், யாருமே இருக்கிறது இல்லை. ஸோ இப்போ அப்கமிங்காக வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லைக்
6: அதான் எப்பயுமே எல்லா காலகட்டத்திலுமே ஒரு சேஞ்ச் ஒரு வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக தான் வந்து ஃபீமேல்ஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்ல 10 இயர்ஸில் கண்டிப்பாக வந்து ஈக்குவல் டு ஒர்க்கர்ஸ். ஸோ அது கண்டிப்பாக அது நடக்கும். பட் அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு ஃபீமேலோட எமோஷனில் ஒரு ஆசைய ஒரு மேலாக இருந்துட்டு நான் வந்து யோசிக்க முடியாது. ஒரு நான் வந்து ஆதலால் கசீர் படம் பண்ணும்போது எம்ஓபியில் ஒர்க் பண்ண சுவாதினின்னு ஒரு பொண்ணு நான் வந்து அசன்டேட்டாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணுகிட்ட கேட்டுக்குவேன். சரி நான் டைலாக் எழுதுனா அம்மா வீட்டை விட்டு போய் அம்மா போயிட்டு வரமா மதிய லஞ்சுக்குப்பா லஞ்ச் வேண்டாமா இப்படி தான் நான் டைலாக் எழுதணும். அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அம்மா அம்மா வரமா ஏ லஞ்சுடி ஃபோன் பண்ணுறமா ஸோ ஃபோன் பண்ணுறமாங்கிற டைலாக் அவங்களுடைய கேஷுவல் லைஃப்பில் நான் டைலாக் எழுதியிருந்தேன்னா லஞ்ச் வேண்டாமா அப்படின்னு எழுதியிருப்பேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த ஸ்லாங்க்கு அது அது ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தான். அந்த பொண்ணு ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயத்த வந்து ஹீரோயின்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் அதனால கதை செய்வே. ஸோ கண்டிப்பாக வந்து என்ன உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு ஸ்கிரிப்ட் இருக்கும். அஸ் ஏ ஸ்கிரிப்ட் ரைட்டாகவே நீங்கள் வந்து படம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம சினிமா பார்த்துட்டே இருக்கோம். ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்கணும். பட்டு ஃபீமேல் தயவு செஞ்சு லவ் ஸ்டோரி பண்ணாதீங்க. எனி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் வில் ட்ரை.

0: MOPCRS உங்களை அன்புடன் வரவேற்கிறது.
1: நன்றி வணக்கம் சார்.
0: அண்ட் உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு.
1: கண்டிப்பா.
0: விஷால வந்து ஒரு நடிகரா நாங்க படத்துல பாத்துட்டு இருக்கோம், அஸ் அ ப்ரொடியூசரா கூட இப்ப பாக்குறோம். பட் திடீர்னு ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கீங்க சோஷியல் வர்க்கரா, ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: See, it's not a sudden decision. இது வந்து இப்போ பதிவு பண்றது இந்த வருஷம் தான் அதிகமாக பதிவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து 2008 நான் இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐம் ரீச்சிங் அவுட் டன் இட். பட் இட்ஸ் குட். நவ் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அடுத்தது என்ன அரசியல் வர போறேன்னு கேட்பீங்க. அந்த நோக்கத்தில் இல்லை. இட்ஸ் லைக் ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் டு டூ டு த சொசைட்டி. ஏன்னா சொசைட்டி தான் என்னை வந்து ஹீரோ ஆக்குனது. நம்ம மக்கள் வந்து இப்போ மேட் மீ சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ. இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நடிகனா வந்து. ஸோ ஐ வாண்ட் கிவ் பேக் சம்திங் டு சொசைட்டி. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐம் ட்ரைங் டு கிரியேட் அவேர்னஸ் ஆன் சோ மெனி இஷ்யூஸ் விச் யூனோ யங்ஸ்டர்ஸ். நீங்கள்லாம் யங் உங்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன், லைக் யங்ஸ்டர்ஸ் யூ ஆல் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அவுட், ஸ்டெப் அவுட் ஆஃப் யூர் ஹவுஸ் அண்ட் டூ சம்திங் டு த சொசைட்டி. இட் வில் பி அ பெட்டர் பிளேஸ் ஃபார் அஸ் டு லிவ் ஆல் ஆஃப் அஸ். அதுதான் நம்ம முயற்சி பண்ணோம்.
2: I have a question. நீங்கள் வந்து யூ கோ பிக் causes and அதை endorse பண்ணுறீங்களா இல்லை டூ தே கம் டு யூ?
1: See, now of late they are coming to me because they need a face to create awareness, one. And definitely, I will not go for a cause which I don't believe in. ஸ்டாப் கில்லிங் ஸ்ட்ரே டாக்ஸ்ன்ட்டு ஒரு ஒரு கேம்பெயின் நடத்துகிறாங்க. எனக்கு என் என் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், ஆகஸ்ட் இஸ் அ லேப், இஸ் 6 இயர்ஸ் ஓல்டு. எனக்கு ஐ லவ் அனிமல்ஸ், ஐ லவ் பெட்ஸ். ஸோ வென் ஐ கெட் டு ஹியர் அபவுட் யூனோ அட்ராசிட்டிஸ் டு அனிமல்ஸ், டெஃபினட்டாக ஐ தாட் ஓகே திட்ஸ் இட் ஐ ஷுட் வாய்ஸ் அவுட் மை ஒப்பீனியன். ஐ கான்ட் ஜஸ்ட் ஸ்டே இன் மை ஹவுஸ், அம்மா இது தப்பு நடக்குது, வெளியில் வந்து சொல்லணும். அதுதான் நான் பண்ணேன். நவ் ஆஃப் லேட் யா ஆல் ஆஃப் தெம் ஆர் ஆஸ்கிங் லைக் for certain issues, which is definitely a good thing, especially saplings, planting saplings is a very important thing in our society. Vivek sir Erkane is doing a brilliant job, so I am going to lend a helping hand and I want to join hands with him and do more towards that cause.
0: So ungloda pudu social cause saving cattle pathi konja solla.
1: Yeah, saving cattle indrathu, first of all let me tell you where it deviates. So actually it's not against beef eaters or not against consumption of beef. இது வந்து கேட்டில், இந்த கேட்டில் இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு லாரியில் வந்து அக்கார்டிங் டு த ரூல் ஒரு 6-7 மாடுகள் தான் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். பட் அதிகமாக ஒரு 50 மாடுகள் வந்து ஏற்றி அவங்க காலை உடைச்சி அவங்கள வந்து அந்த அட்ராசிட்டிஸ் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நீங்கள் கொல்லுங்க, ஆனால் கௌரவமாக கொள்ளுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதுதான் வியர் ஆல் அண்ட் லா ஹஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்லேயே சொல்லப்பட்ட விஷயங்கள். ஸோ தட்ஸ் வாட் ஐம் ரீச்சிங் அவுட் ஆல்ரெடி. ஹிந்துஸ்தான் காலேஜில் லைக் ஐவ் அட்ரெஸ்ட் சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி எம்ஓபி வைஷ்ணவ், ஐம் ஸோ ஹாப்பி தட் தேர் கோயின் பி அசோசியேட்டட் வித் திஸ் காஸ். அது நீங்கள் வென் யூ சி தோஸ் அட்ராசிட்டிஸ் யூ வில் டெஃபினெட்லி ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் அ ஹெல்பிங் ஹேண்ட். ஏன்னா அவ்வளோ நெத்தியில் சுத்தியால் அடித்து அதுக்கப்புறம் கண்ணில் வந்து மிளகா வைப்பாங்க, அதுக்கு முழிச்சிட்டு இருக்கணுன்றதுக்காக காதில் சுடுதண்ணி ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த அது திடீர்னு பாதி மாடுகள் வந்து செத்துருவாங்க போகிற வழியிலே. தட் இஸ் வாட் வேர் ஐ வாண்ட் டு. அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ, நிறைய த்ரெட்னிங் கால்ஸ்லாம் வந்தது, பட் பிக் டீல், வி ஆர் டூயிங் சம்திங் ஃபார் த சொசைட்டி. பாயம்புலி, ஐ திங்க் சுசீந்திரன்ஸ் பெஸ்ட். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இஸ் ரிசர்வ் த பெஸ்ட் ஃபார் மீ. எனக்கு 3வது முறை நான் போலீஸ் ஆஃபீஸராக ப்ளே பண்ணுறேன், பட் திஸ் வில் ஸ்டாண்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் போர்ட்ரேல். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரியாலிட்டி, க்ளோஸ் டு ரியாலிட்டி அவர் படத்தில் இருக்கும், லைக் ரியலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் கேரக்டர்ஸ். And I'm looking forward to the audience response to the climax of this film. எனக்கு அதுதான் most important sequence. நான் ரொம்ப ரசிச்சு நடிச்ச சீக்வென்ஸ்.
2: I'm sure it will become a super duper hit.
1: Thank you.
2: உங்களோட படத்தோட சில்வர் ஜூப்ளி எங்க MOPCRS ஓட நீங்க செலிப்ரேட் பண்ணோம் நாங்க ஆசைப்படுறோம்.
1: Thank you.
2: All the best.
1: Thank you. God bless. Thank you.
2: Thank you sir. இவ்வளோ நேரம் நம்ம கூட டைரக்டர் சுசீந்திரனும் விஷால் சாரும் இருந்தாங்க. அவங்க பாயும்புலி பற்றியும் மற்ற விஷயங்கள் பற்றியும் ரொம்ப இயல்பாக ரொம்ப நல்லா பேசி நம்மளுக்கு கருத்துக்கள் சொன்னாங்க. அவங்க படம் பாயும்புலி வெற்றி அடையணும்னு நாங்கள் எல்லாரும் வாழ்த்துறோம். நீங்களும் அந்த படத்தை போய் பாருங்கள், அதை ஹிட் ஆக்குங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுறேன். யூ லிஸ்னிங் டு 107.8 FM. யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காம நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளெஸ், தேங்க் யூ.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: ஹலோ சென்னை,
2: நீங்க கேட்டுட்டு இருக்கது எம்ஓபி 107.8.
1: இட்ஸ் என்ரிச்சிங்.
3: Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஆயுஷ் கட்டின்னு சொல்லுவாங்க, ஒண்ணு மட்டும் இல்ல 9 ஆயுஷ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோவா ஆகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி

0: ஆசை ஆசையாய் கட்டிய வீட்டின் பெயரோ அன்னையின் இல்லம். ஆசை ஆசையாய் வளர்த்த அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம்.
1: ஹலோ அண்ட் வெல்கம் டு சென்னை ஸ்விங்ஸ். நீங்க கேட்டு இருக்கீங்க எம்ஓபி கம்யூனிட்டி 107.8
2: ஹீனா,
3: அலிஷா,
1: நவீதா.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
6: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
5: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
6: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
4: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: முதுமை ஒரு சுமையா? இஸ் ஓல்ட் ஏஜ் அ பர்டன்? கோல்டன் சிட்டிசன்ஸ் ஆர் கோல்டன் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் தேர் ஏஜ் பட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் தேர் வைட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அஸ் சிட்டிசன்ஸ் பிகின் டு ஏஜ், தே ஆட்டோமேட்டிக்லி அண்டர்கோ அ மென்டல் ட்ராமா அஸ் அ சொசைட்டி ஸ்டார்ட் ட்ரீட்டிங் தெம் அஸ் அ பர்டன்.

0: Now, you know that's true.
1: But you loved me, Daddy, so you know you do.
0: You're so hard to scold, 'cause you're my 5-year-old.
2: இப்போ என்ன, நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்க பதில் வந்து 651-21-333 கால் பண்ணி சொல்லுங்க. மை க்வெஸ்சன் இஸ் ஓல்ட் ஏஜ் ஹோம் ரிக்வயர்ட் ஆர் நோ? சோ ஹரி அப் அண்ட் கால் அவர் ஹாட்லைன் நம்பர் அண்ட் டோன்ட் கோ எனிவேர். வீல் பி பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். யூ ஆர் லிஸனிங் டு MOP கம்யூனிட்டி FM 107.8 வித் மீ நவீதா, அலிஷா அண்ட் ஹீனா.
3: முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒரு பருவம். மற்ற பருவங்களை விட முதுமையில் தான் வயதானவர்கள் இளமையாகிறார்கள். இளமை என்பது குழந்தை போன்றது. ஆகவே அவர்களின் மனோபக்குவம் ஒரு குழந்தையைப் போல் ஆகுகின்றது. ஆகவே இப்பருவத்தில் தான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்த்தவர்களுக்கு நாம் தான் அர்த்தத்தோடு செயல்பட வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
2: Moving on, there can be a lot of reasons for old age, but today we're going to talk about the 3 main issues of old age: medical, social issues, and financial issues. இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, முதியோர் இல்லம் தேவையா தேவையில்லையா? வாங்க கேட்கலாம், நம்ம லிசனர் என்ன சொல்ல போறாங்க அதை பத்தி.
4: தேவையில்லை, ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை பாத்துக்கிற மாதிரி அவங்க பிள்ளைங்க அவங்க பாத்துக்கிறோம். அதான் என்னோட ரீசனு. ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பாட்டிங்க தாத்தா கூட பசங்க விளையாடுனா அதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் தனி.
2: When I was doing a small survey about this topic, a friend of mine told me a very interesting story, and I want to share it with you. Once there was a family, and the grandparents of the family were very old. Because they were very old, they couldn't handle the crockery and the cutlery items. So the parents used to give their parents all the food and water in coconut shells. Once a boy's parents saw him collecting coconut shells, they approached the boy and asked him as to why he was doing it. His answer was simple. He said, "Since you give my grandparents food and water and coconut shells, when you grow old, I will do the same to you." Today I had asked a question: is old age home required or no? So now we have online Mr. Pradeep. Let's see what he has to tell about this.
5: பேர் வந்து பிரதீப். வந்து நீங்க வந்து முதியோர் இல்லம் தேவையா இல்லையான்னு கேட்டீங்க. முதியோர் இல்லம்ங்கிறது வந்து தேவையே இல்லை, டோட்டலா வந்து அதை வந்து டெமாலிஷ் பண்ணுறோம். அதுக்கான காரணம் என்னன்னா, வந்து இப்ப நம்ம வந்து குழந்தையா இருக்கும் போது நம்ம அம்மப்பா நம்மளை பாத்துக்கிறாங்க. நம்ம ஏன் நம்ம அவங்க வயசானதுக்கு அப்புறம் நம்ம ஏன் அவங்கள பாத்துக்க முடியாது? இட்ஸ் எ சிம்பிள் ஆன்சர்.
6: We have all visited an old age home at some point of our life. What was the first thing that came to your mind when you saw one? That these people lost their families? How can they stay in such conditions? Hello and welcome back. You're listening to MOP Community Radio 107.8. Chennai Swings, and our topic for today is Mudumai Oru Sumaya with me, Alisha. When aged citizens are sent to an old age home, some of them feel abandoned and hurt. They obviously don't expect to be living their lives with strangers during the last few years of their lives. They may eventually lose their reason to live. Even at the best old age homes, they would get bed sores and they would be unhappy. So it is important to respect their feelings, give them what they want, and above all, make them feel wanted, as they are in their most vulnerable state. So my question is, how would you feel if you were sent to an old age home? Let's see what one of our listeners have to say.
7: போறது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா? எங்களுக்கு முதியோர்களுக்கு போறது எங்களுக்கு ரொம்ப பயங்கர கஷ்டமா இருக்கு. எங்க பசங்க பேர குழந்தைங்க மரும எல்லாரையும் விட்டு போறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு எங்களுக்காக ஒரு ஃபீலிங்கே இருக்கு மாதிரி, அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது.
6: You see, this is what people have to say about how they feel about old age homes. Now let's take a short break and we'll be right back.
8: கிட்ட முதியோர் இல்லத்தை பத்தி ஒன்னு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷம் இத கேளுங்க. முதியோர் இல்லத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, கருவறையில உன்னை வச்சு நான் எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டேன், ஆனா உன் வீட்டுல ஒரு இடம் எனக்கு இல்லன்னு சொல்லி குப்பையாட்டம் என்ன தூக்கி வெளியே எறிஞ்சியே அப்படின்னு ஒரு அம்மா கதறாங்க.
9: நம்ம பெத்தவங்களை வச்சு பார்க்க வேண்டிய இடம் முதியோர் இல்லம் இல்லைங்க, நம்ம அன்பான வீடுதான்.
10: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: Welcome back. You're listening to MOP Community Radio 107.8, Chennai Swings, and our topic for today is Mudumai Oru Sumaya with me, Alicia. Old age homes are not necessarily unhygienic. There are some old age homes that look and feel as good as your home. They now have amazing facilities and services. Though the concept of old age homes still has a social stigma of abandonment attached to it, this stereotypic mindset is slowly changing. The golden citizens these days are actually considering old age homes as an option. They feel they do not want to be a burden to their own children. Besides, they would probably love to spend the sunset of their lives with people their own age. Now, here's another question for our listeners. What are your views on old age homes? Here's what another one of our listeners have to say.
11: டைம்னு சொல்லுவாங்க, நிறைய குழந்தைங்க படிச்சுட்டு பெரிய வேலைன்னு வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போயிடுறாங்க. அப்போ தனியார் பீப்புளெலாம் என்ன உங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன் ஒரு ரீசன், அப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து ஓல்ட் ஏஜ் ஹோமில் போய் ஒன்று சேர்க்கப்படுறாங்க இல்லை அவங்களே போய் சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னா வந்து இதெல்லாம் தான், செக்யூரிட்டி ரீசன், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், கம்பெனி புக்ஸு எல்லாம் இருக்குது அங்கே. ஆனால் ஒரு விதத்தை பார்த்தா இந்த பாச உணர்வு, அந்த பசங்களோட நம்ம இருக்கணும் அப்படின்னு அந்த அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து இப்ப மாறுற காலத்துல அதெல்லாம் பார்க்க முடியறது இல்ல. அவங்களுக்கே வேணும்னா கூட நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போக முடியறது இல்ல, போகவும் பிடிக்கிறது இல்ல. நிறைய பேருக்கு இருந்து பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்தியாலே இருக்கிற பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து வேற வழி இல்லாம ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு இப்ப எல்லாம் வந்து, முன்னாடி ஓல்ட் ஏஜ் ஹோமா அங்க போயிட்டாங்களான்னு பயப்படுவாங்க, இப்ப எல்லாம் வந்து டிவிலேயே ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் புக்ஸ்ல எல்லாம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ்னு தே ஸ்டார்ட் அட்வர்டைசிங் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் இன் ஓல்ட் ஏஜ் ஹோம். சோ வந்து அது ரெண்டு வழியாவும் பார்க்கலாம். வந்து இப்பெல்லாம் வந்து அவங்களுடைய பொறுப்பு, பசங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ற பார்ப்பெல்லாம் இல்லாமல் அவங்கவுங்க வந்து ஓல்ட் ஏஜ் ஹோமில் வந்து சேர்றத பற்றி அவங்க மனசு கஷ்டப்படுறதில்ல. நடுவில் ரொம்ப அது மனசு இதுவாக இருந்தது எல்லாருக்கும், ஐயோ ஓல்ட் ஏஜ் ஹோம் போகிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ வந்து காலத்தின் கட்டாயம் மாற வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்றப்ப மாற்றிக்கிறாங்க எல்லாரும். நம்ம வந்து அதை பற்றி நம்ம ஸ்ட்ராங்காக எதுவும் வியூஸ் சொல்ல முடியாது, அது ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்தோடது, தனிப்பட்ட நபருடைய விருப்பம், சூழ்நிலை பொறுத்தது.
6: So friends, some people may want to spend the last few years of their lives with family and some with friends. The choice is theirs and not ours. If old age home is where they want to go, that's where they will go. Here's a song to all our listeners out there. You're listening to MOP Radio 107.8 Chennai Swings, and our topic for today is Mudumai Oru Sumaya with me, Alicia. And now it's time to move on to our next segment with RJ Hina, where she'll talk more about this topic.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணாக வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசாக பண்ணி லைஃப்பில் கண்டிப்பாக சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்து உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்கேன்.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

யார் ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம MOP ரேடியோ ஹிந்தி நியூஸ் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க.

0: people's voice.
1: Cinema.
0: It's ungal choice.
1: Cinema.
0: Whatever you say, impact in every way.
1: Cinema, cinema, cinema, cinema, cinema, cinema, cinema, cinema.
0: It's here to stay.
2: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத், ஏதோ ஒரு வழி சொல்றா.
3: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
4: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
3: என்னது, என் தங்கச்சி மேலயா?
5: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல, கொடுக்க கொடுக்க சுரக்கும் இரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங்கை பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க டிவி ஆஃப் பண்ணிடுவீங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணணும், ஏன்னா தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்கறதுக்காக நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேயர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: சாய்நாத் இசைப்பள்ளியின் 2வது பாகம். பாடுபவர்கள் திருமதி லதா, திருமதி மாலதி, ஸ்வேதா, பிந்து, திருமதி ரூபா, கீர்த்தன் மற்றும் திருமதி தாரணிஸ்ரீ.
2: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் சிவ் அவர்கள், மிருதங்கம் CS பாலாஜி அவர்கள். பாட்டு கேட்கலாமா?
1: முதல் பாடல் வனஜாக்ஷி வர்ணம், கல்யாணி ராகம், தாளம், ஆதி.

0: கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்கறதுக்காக நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: சாய்நாத் இசைப்பள்ளியின் 2வது பாகம். பாடுபவர்கள் திருமதி லதா, திருமதி மாலதி, ஸ்வேதா, பிந்து, திருமதி ரூபா, கீர்த்தன் மற்றும் திருமதி தாரணிஸ்ரீ.
2: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் சிவ் அவர்கள், மிருதங்கம் CS பாலாஜி அவர்கள். பாட்டு கேட்கலாமா?
1: அடுத்த பாடல் பிரபோகணபத்தே, நாட்டை ராகம், தாளம் ஆதி.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி.
1: You're listening to MOP 107.8. It's enriching.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: சௌமியா ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆர்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

0: மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.